0: கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
1: The bondages are loosened.
0: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord is loosing your bondages. How many of you believing?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்
1: through this promise of God,
0: வாழ்க்கையிலே
1: in your life,
0: சில பகுதிகளிலே
1: in some areas,
0: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார்.
1: The Lord gives the deliverance.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: The Lord Jesus Christ,
0: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
1: when he was doing ministry in the earth,
0: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
1: Luke 13:11 we read,
0: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் எவ்வளவு மீறக்கூடாது கூனியா இருந்தாள்.
1: 18 years when woman was bowing down, she could not.
0: இயேசு அவளை கண்டு உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
1: Jesus said, you are delivered from your infirmities.
0: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
1: Immediately she started praising God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
1: The Satan bound her.
0: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
1: The Lord delivered from the bondage of Satan.
0: தேவன் கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்திலே இப்பொழுது இந்த நேரத்திலே.
1: At this moment the Lord gives the deliverance.
0: ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
1: Some weakness is possessing you.
0: அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி,
1: whatever may be the weakness,
0: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: The Lord loses your.
0: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
1: The Lord is breaking the dark.
0: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும் சரி,
1: maybe 1 year or 18 years,
0: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
1: My God is delivering.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
1: In Psalm 34:7, how the Lord is delivering you,
0: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
1: The angel of God comes down and deliver them.
0: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
1: when the righteous calls him,
0: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
1: Maybe trouble, lot of troubles for the righteous.
0: 17th வசனத்தை வாசிக்கும் சங்கீதம் 34:17,
1: 34:17 Psalm,
0: நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து அவர்களை நீங்கலாக்கி விடுவிக்கிறார்.
1: The Lord deliver them from all kinds of fear.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
1: not only from your weaknesses,
0: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
1: From your oppressions,
0: நீதிமொழிகள் 11:8 வாசிக்கும் பொழுது,
1: in Proverbs,
0: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
1: The righteous will be delivered from the oppression.
0: ஆம் பிரியமானவர்களே,
1: Yes, dear children of God,
0: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
1: at the time of trouble,
0: நெருக்கமான நேரங்களிலே,
1: at the time of oppression,
0: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
1: The Lord is our fort.
0: அவர் அந்த நேரங்களிலே,
1: at that moment,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
1: so many years the Lord was bearing
0: you. சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
1: Psalmist says the witness.
0: 71:20 சங்கீதம்,
1: Psalm 71:20,
0: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தேன், ஏறி வரப்பண்ணி நீர்.
1: I mean from all kind of troubles you have delivered me.
0: சங்கீதம் 107:6 ல வாசிக்கிறோம்,
1: and Psalm 107,
0: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார்.
1: The Lord delivered them out of their troubles.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இக்கட்டு என்று சொன்னால்,
1: the troubles mean
0: எதிர்பாராத நேரத்திலே,
1: unexpected way,
0: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
1: unexpected thing,
0: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
1: suddenly when it attacks you,
0: உன் சந்தோஷம்,
1: your joy,
0: உன்னுடைய சமாதானம்,
1: your peace,
0: உன்னுடைய அமைதல்,
1: your quietness,
0: எல்லாம் அந்த இடத்திலே குழம்பி விடுகிறது.
1: Everything is scattered.
0: ஒரு பெரிய ஒரு வேதனை இங்கே வந்து விடுகிறது.
1: There will be a great pain.
0: ஐயோ, என்னை யார் விடுதலை ஆக்குவார்,
1: who can be deliver me,
0: என்கிற ஒரு நிலைமை வருகிறது.
1: That kind of situation you face.
0: Hallelujah. அதுதான் இக்கட்டு.
1: That is the trouble.
0: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை.
1: You cannot deliver yourself.
0: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே,
1: in God's people's life,
0: வரலாம்,
1: it may come.
0: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்,
1: what the Lord does,
0: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது,
1: Psalm 54:7,
0: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார், எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
1: The Lord delivered me from all the troubles.
0: நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில்,
1: when we are oppressed,
0: இக்கட்டான நேரத்தில்,
1: at the time of trouble,
0: ஆபத்து நேரத்தில்,
1: in the time of dangers,
0: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்,
1: whenever we call him,
0: வசனத்தை அனுப்பி,
1: he sends the word,
0: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
1: இருக்கிறார். Delivers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்.
1: The Lord's promise is very important.
0: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார், எப்பொழுது விடுவிக்கிறார்,
1: whom the Lord delivers,
0: இங்கே நாம் வாசிக்கிறோம், மிக முக்கியமானது.
1: Here we read.
0: Hallelujah.
1: Importantly,
0: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது,
1: Psalm 91:14,
0: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்,
1: since he desires upon me,
0: அவனை விடுவிப்பேன்.
1: I deliver him.
0: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம, நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்டால் ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்.
1: When you are slothful, when you don't pray, the Lord cannot deliver you.
0: யார கர்த்தர் விடுவிக்கிறாரா?
1: Whom the Lord delivers.
0: வாஞ்சையா இருக்கணும்.
1: Those who are thirstful unto the Lord.
0: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
1: How many of you have come to the church interestingly?
0: Hallelujah. 8 மணிக்குன்னு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க.
1: 8 o'clock means they come 12 o'clock.
0: 8 மணிக்குன்னு சொன்னா
1: 8 o'clock means
0: வாஞ்சையா எத்தனை மணிக்கு?
1: With a great with a desire.
0: 12 மணி.
1: They come at 12.
0: 11 மணி.
1: 11 o'clock.
0: 10 மணி.
1: 10 o'clock.
0: யார் நம்ம கேட்க போறாங்க?
1: Who is going to ask me?
0: நம்ம இஷ்டம்தான்.
1: It is our desire.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க.
1: The conducting church is not ordinary.
0: Brother Paul சொன்னார்ல.
1: Pastor Paul said.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்.
1: It's a great burden.
0: ஒரு கர்ப்ப வேதனை.
1: It's a pain.
0: Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
1: Against God's ministry a lot of things are coming.
0: ஊழியத்தை கெடுக்கலாம்.
1: How to affect the ministry?
0: எப்படி இடிக்கலாம்?
1: How to break the church?
0: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம்? யாரும் எழும்ப முடியாது. எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்.
1: Whoever comes against the ministry the Lord will not allow.
0: தேவ ஜனமே,
1: oh God's people,
0: என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா?
1: My question is,
0: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க?
1: Are you praying means how many of you?
0: கையை உயர்த்துங்க.
1: Come on, you say.
0: எல்லாருடைய கையும் உயரும். ஏனா எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
1: You are all praying.
0: ஆனா அதல்ல கேள்வி.
1: That is not the question.
0: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்.
1: We are all praying.
0: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க?
1: How many of you praying with a great desire?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரமா அவசரமா கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவரே நான் புகிலமத்த காத்துக்கொள்ளணும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல?
1: Before the office
0: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல.
1: You just pray and rush.
0: தூக்கத்துல அப்படியே கொட்டாவி விட்டுகிட்டே ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ளும் தூங்கினே ஜெபிக்கிறீங்க. அது இல்ல வாஞ்சி.
1: Sleep you pray, that is not desire.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
1: The desire means
0: மான்கள் நீரோடை வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்.
1: As the deer panted for the water,
0: Hallelujah.
1: You have to come.
0: அப்படி ஓடி வரீங்களா?
1: Are you running like that?
0: வாஞ்ச இருக்குது அவனுக்கு.
1: Do you have that desire?
0: Hallelujah. எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்.
1: Elijah had that.
0: ஆனால் தான் கருத்தாய் ஜெபித்தார்.
1: He prayed carefully.
0: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியினாலே,
1: since he prayed with a desire,
0: அவருடைய வாஞ்சை கர்மேல் மல பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து
1: Elijah knelt down and
0: கர்த்தாய் ஜெபித்தார்.
1: With the meaningfulness he prayed.
0: Hallelujah. உடனே மழை வந்தது.
1: The rain came immediately.
0: நாம ஜெபிக்கிறோம்.
1: We pray.
0: நீங்க அழுது அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
1: Because of your weeping and praying nothing will happen.
0: நினைக்கிறாங்க.
1: Many think like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு இப்படி இருந்துச்சு, அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு.
1: I was like this, they prayed.
0: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு.
1: They prayed, it was good.
0: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே.
1: And if they all praying, if
0: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்.
1: Everyone can pray and they can be successful, not like that.
0: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக.
1: Jesus has finished everything on the cross.
0: அதுல உனக்குள்ள இருக்கணும்.
1: You must have that faith.
0: என்ன வாஞ்சை அப்படி கேட்டீங்கனா,
1: what is that desire?
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை.
1: The desire to see the Lord Jesus.
0: நீ காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
1: How many of you come with that great desire?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க?
1: What desire you have?
0: Hallelujah. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா?
1: Do you come to see Jesus?
0: Hallelujah. எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க?
1: How many of you come to see
0: Hallelujah.
1: Jesus?
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க சொல்ல இயேசு எங்கங்க இருக்கிறாரு தேடி பார்த்தா காணுமே.
1: You may say I could not see Jesus.
0: Hallelujah.
1: Where is he?
0: திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது
1: and the multitudes follow the Lord Jesus.
0: சகேயு என்ற குள்ளன் என்ன செய்தார்?
1: What Zacchaeus did?
0: மரத்தின் மேல் ஏறினார்.
1: He climbed the tree.
0: மரத்தின் மேல் ஏறினார்.
1: He climbed on the fig tree.
0: எதற்காக?
1: What for?
0: இயேசு அவர் கண்ணல தென்படல.
1: He could not see Jesus.
0: திரளான ஜனங்கள் மூடி கொண்டிருக்கிறார்.
1: Multitudes covering him.
0: அதனால அவர் போயிரல.
1: He didn't go.
0: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலை மரத்தின் மேல் ஏறி
1: He climbed the tree.
0: இயேசுவை பார்க்க
1: He wanted to see Jesus. Why did he take that effort? That is the desire. There are lots of multitudes came to see Jesus. They just see the surroundings. Zacchaeus climbed the tree. Not to just look around. Why did he climb?
0: எப்படிப்பட்டவரோ,
1: what kind of Jesus he is.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
1: Night and day he couldn't sleep.
0: எங்க பார்த்தாலும் இயேசுன்னு சொல்றாங்களே.
1: They all say Jesus.
0: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
1: There is the joy. இயேசுவை
0: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு.
1: When I hear the name Jesus, I want to jump. Who is that Jesus?
0: யார் அந்த இயேசு?
1: Who is that Jesus? 1000
0: பேர்ல சிறந்தவராமே.
1: He is
0: 10000 பேர்ல சிறந்தவராமே.
1: He is beauty among 10000.
0: அப்படி எப்படி என்ன இருக்கு அவருக்கு?
1: What is he having?
0: அவர் எப்படிப்பட்டவரோ.
1: What kind of Jesus he is?
0: எத்தனை இயேசுவை பார்க்க வாஞ்சியா
1: வந்து. How many of you having desire to see Jesus?
0: ஆண்டவரே இயேசுவே.
1: Oh Jesus.
0: நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன்.
1: I have come to seek you.
0: உம்மை பார்க்க வந்திருக்கிறேன்.
1: I have come to see you.
0: உம்மில களிகூர வந்திருக்கிறேன்.
1: I have come to rejoice with you.
0: சொல்ல முடியும்.
1: How many can say that?
0: உன்னத பாட்டின் புத்தகத்தில்
1: in the Song of Solomon
0: 2nd அதிகாரத்தில்
1: 2nd chapter
0: 3rd வசனத்தில்
1: 3rd verse
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
1: I sat down with a great delight.
0: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
1: How many of you having the delightment?
0: நான் வெயில் கொளுத்துது.
1: Hot sun.
0: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
1: Pastor is also preaching again.
0: வாட்சியும் பாக்குறீங்க.
1: You are looking at the clock.
0: வீட்டுக்கு போறோம்.
1: I want to go home.
0: இது இல்ல வாஞ்சை.
1: That is not the delight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கடும் வெயில்
1: maybe hot sun
0: கொளுத்தும் பொழுது
1: at the midst of hot sun
0: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில் சிலுவையில் தொங்கினாரு.
1: And for you and me
0: Hallelujah.
1: Jesus was hanging on the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேதனையின் மத்தியில்
1: the midst of
0: என்ன உமேல ஏமேல ஒரு வச்சிருந்த வாஞ்சை
1: because of the delight
0: Hallelujah.
1: upon you.
0: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ சாரோனின் ரோஜா.
1: இட் இஸ் த இட்ஸ் எ
0: முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற புஷ்பம்.
1: இட்ஸ் எ ரோஸ் அமங் த தார்ன்.
0: தேவ ஜனமே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
0: என் சபை,
1: மை சர்ச்,
0: என் விசுவாசிங்க,
1: மை பிலீவர்ஸ்,
0: எங்க இருக்காங்க தெரியுமா?
1: வேர் ஆர் தே?
0: முள்ளுக்கு நடுவுல இருக்காங்க.
1: தே ஆர் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் தார்ன்ஸ்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அவங்கள குத்திட்டே இருக்குது.
1: இட் இஸ் பியர்சிங்
0: தம். ஆமென். ஏதோ ஒன்னு குத்திட்டே இருக்குது.
1: சம்திங் இஸ் பியர்சிங் தம்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்.
1: Those who want to keep the righteousness, they will be undergoing
0: sufferings.
1: The midst of sufferings. The midst of thorns. How many could say? I am witness. I am glorious for the Lord. There is the trial.
0: ஆண்டவர் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்.
1: Lord remove the thorn.
0: என்று பவுல் ஜெபித்த வேளையில
1: when Paul
0: முள்ளை எடுக்கல.
1: The Lord did not take it.
0: என் பலன் உனக்கு போதும்.
1: In your weakness
0: கிருபை உனக்கு போதும்.
1: My grace is sufficient.
0: Hallelujah. தேவனுடைய பிள்ளையே,
1: children of God,
0: thank you Jesus. சவுல்
1: Saul
0: பவுலாய் மாறும் பொழுது
1: when he became Paul
0: ஆண்டவரை நோக்கி கேர், ஆண்டவரே நீர் யார்?
1: Lord who are you?
0: Hallelujah. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
1: I am Jesus whom you are persecuting.
0: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு. நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா?
1: Where are you kicking?
0: முள்ளுல உதைக்கிற.
1: You are kicking the thorn.
0: அது என்னையும் குத்துது.
1: It is piercing me.
0: உன்னையும் குத்துது.
1: It is piercing you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா?
1: Why did the Lord say that?
0: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது.
1: Nobody can persecute the Lord.
0: அவர் எதுக்காக சொன்னார்னா,
1: What for he said?
0: என்னை என்று சொல்லும் பொழுது
1: me means
0: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
1: Hallelujah. He is about his church.
0: இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் வந்திருக்கிறோம்.
1: We have come to the Lord's
0: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
1: That is the communion service.
0: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
1: And we are the body Hallelujah. of Christ.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அந்த கிச்சிலி மரம் கீழே
1: அந்த
0: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
1: in the midst of the lilies
0: Hallelujah. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
1: I with the delightment I am rejoicing.
0: ஜெபிக்கிறேன்.
1: I am praying with delightment.
0: Hallelujah. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
1: With the desire I do ministry.
0: காணிக்க போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
1: With the delightment Alleluia. I put the offering.
0: Hallelujah. நான் எத்தனை வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறேன்.
1: I went abroad many
0: places. அதெல்லாம் காணிக்க போடு வரும்பொழுது இப்படி மெதுவா வர மாட்டாங்க.
1: They don't come slowly.
0: டான்ஸ் ஆடிக்கினே வருவாங்க.
1: They dance and bring the offering.
0: நான் கேட்டேன், எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படினு.
1: Why do you dance?
0: அவங்களுக்கு காணிக்க போடும்பொழுது ஒரே குஷியா.
1: Joy to give
0: ஆண்டவர்
1: offering.
0: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்.
1: Joy to give
0: unto the Lord. அதான் நடனமாய் காணிக்க போடுறாங்க.
1: They just dance Alleluia. and give unto the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: யோசித்து பாருங்க.
1: Just think about it.
0: உங்களுக்கு வாஞ்சை இருக்கா?
1: Do you have desire?
0: ஆண்டவரோடு பேச வாஞ்சை இருக்குதா?
1: Do you have desire to talk to the Lord?
0: ஜெபிக்க வாஞ்சை இருக்குதா?
1: Do you have desire to
0: நான் சும்மா நீ ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன்னு வெச்சீங்க.
1: If I just pray,
0: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க.
1: You will not pray.
0: எங்க பார்த்தாலும் அதை தான் கேட்கறீங்க.
1: Everywhere you are hearing.
0: ஜபம் ஜபம் ஜபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
1: Everyone say pray.
0: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
1: But you don't pray.
0: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
1: When do you pray?
0: உனக்கு ஒரு வாஞ்ச வந்துட்டோம்.
1: When you have desire.
0: அறைக்கதவை மூடிக்கொண்டு
1: close the door.
0: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்.
1: Hallelujah. As Hannah prayed and poured the heart is
0: உனக்கு அந்த வாஞ்ச வந்தா
1: if you have desire.
0: யாரும் உன ஜெபின் சொல்ல தேவையில்லை.
1: Others need not force you to pray.
0: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே.
1: You will start praying.
0: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பேன்.
1: You will talk to the Lord. ஆண்டவரோட
0: மெல்லிய சத்தத்தை கேட்பேன்.
1: You will hear the Lord's voice.
0: இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
1: In this month the Lord's
0: promise. Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால்
1: since he has delight mind in me.
0: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை.
1: The desire.
0: வாஞ்சை.
1: The delight.
0: வாஞ்சை.
1: Delight.
0: நான் வாஞ்சையா இருப்பேன்.
1: I will be having delight.
0: வாஞ்சையா ஊழியம் செய்வேன்.
1: I with the delight I do ministry.
0: சபைக்கு வருவேன்.
1: With the desire I come to church.
0: நான் வாஞ்சையா கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
1: With the desire I obey to the Lord.
0: நான் வாஞ்சையா ஞானபாலின் மேல் வாஞ்சையா இருப்பேன்.
1: With the desire I draw the
0: வேதத்தை படிப்பேன்.
1: With the desire I read the scripture.
0: வாஞ்சையா நான் கர்த்தரை தேடுவேன்.
1: With the desire I seek the Lord.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
1: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
1: They are counting the offering.
0: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு.
1: 5 rupees or 10 rupees notes.
0: இது எதுக்கு போடுறாங்க?
1: What for they put?
0: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமே போடுறோம்.
1: ரிச்சுவலி தே கிவ் ஆஃப்.
0: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
1: வாட் ஆர் தி எக்ஸ்பெண்டிச்சர்?
0: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்.
1: தட்ஸ் வை ஹி ரெட் தி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்.
0: ஹalleluya. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
1: when they calculate
0: 1 கோடியே 98 லட்சம் இந்த சபைக்கு மாத்திரம் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
1: 1 crore and 98 lakhs we spent.
0: அது எப்படி?
1: How?
0: அதுதான் அற்புதம்.
1: தட் இஸ் மிரக்கிள்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: காணிக்க அவ்வளவு வரல.
1: We didn't get that offering.
0: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: Open the treasure in heaven.
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: இது கடைசி காலம்.
1: These are the last days.
0: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
1: The ministry has to be built.
0: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்
1: to build the ministry.
0: இந்த ஊழியம் வளர வேண்டுமானால்
1: for the growth of the ministry.
0: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வர கூடாது.
1: You should not be looking around.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
1: The cat on the wall.
0: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
1: They come to church.
0: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கிடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
1: They come to church when some celebration is going on.
0: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
1: There is a trouble.
0: ஐயோ,
1: they stop coming.
0: இங்கே போனா நம்ம காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும்பா.
1: If we go there, we have to give money.
0: மதில் மேல் இருக்கிற பூனை.
1: It's a cat on the wall. திடீர்னு
0: சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க.
1: Suddenly they are in the church.
0: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
1: They don't take part.
0: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
1: The church means
0: ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: எபேசியர்ல வாசிக்கிறோம்.
1: In Ephesians.
0: முழு குடும்பத்துக்கும் நாம காரணர்.
1: And he is
0: முழு குடும்பத்துக்கும்
1: for the entire family.
0: நாம காரணர்.
1: And he is
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
1: Do you know that song?
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
1: We don't sing this song.
0: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
1: We don't think it's family.
0: அது ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: இந்த குடும்பத்துல
1: in this family
0: உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது.
1: There is the part.
0: உங்களுக்கு ஒரு பாகம் இருக்குது.
1: There is the burden.
0: உங்களுக்கு ஒரு இதல பதிப்பு இருக்கணும்.
1: There is some
0: சும்மா focus. ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வர கூடாது.
1: Not just sitting and
0: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தான்னு பார்க்கிறதுக்கு வர கூடாது.
1: பாஸ்டர்
0: இன்னைக்கு என்ன பேசுறார், யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
1: There are people.
0: Hallelujah.
1: புஸ்தகத்துல
0: ஆமான் எந்த தூக்கு போட்டானோ, எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணானோ, அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
1: Which one was prepared by Aman and he was hanged on
0: காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீ போடுற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
1: You are going to be hanged.
0: நீ போடுற திட்டங்கள்,
1: your plans,
0: நீ கர்த்தருக்கு விரோதமாக,
1: against the
0: ஊழியத்துக்கு விரோதமாக,
1: against the ministry,
0: ஊழியக்காரனுக்கு விரோதமாக,
1: against the minister of God,
0: நீ போடுற திட்டங்கள்,
1: all the plans,
0: அது உன்னை தான் அழிக்கும்.
1: It will destroy.
0: Hallelujah.
1: You.
0: ஒண்ணு சத்தியத்தை கீழ்படிஞ்சு இரு.
1: You have to obey to the word.
0: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்களா, அப்படி ஓடி போயிடுங்க.
1: Like others you run.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நடத்த வல்லவர்.
1: The Lord is able to
0: conduct. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆயிரம் பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து
1: என்ன
0: பிரயோஜனம்?
1: அதனால்தான்
0: ஆண்டவர் சொன்னார்,
1: தட்ஸ் வை தி லார்ட்
0: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
1: மேபி லிட்டில்,
0: அநேகம் பேரை கொண்டாகிலும்,
1: மோர்,
0: ரட்சிக்க எனக்கு தடை இல்லை.
1: நோ பேரியர் டு சே.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
0: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை.
1: யூ நீட் நாட் கிவ்.
0: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
1: இஃப் யூ கிவ் யூ
0: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
1: யூ கெட் பார்ட். ஹalleluya.
0: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
1: தட்ஸ் வை தி லார்ட் இஸ் ஆஸ்கிங் யூ டு கிவ்.
0: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
1: Then you pray.
0: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
1: You have to pray fervently.
0: பாருங்க மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ, இந்த சபையில மாத்திரம்தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
1: Every day we have prayer.
0: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம்தான்.
1: Every day prayer from Monday to Saturday.
0: அது சிலர் மாத்திரம்தான் வரீங்க.
1: Only few people are coming.
0: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
1: Saturday we have fasting.
0: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
1: We have prayer.
0: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
1: In families.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நாம் ஜெபிக்கிறோம்.
1: We pray.
0: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the church?
0: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the ministry?
0: அப்படி ஜெபித்து பாருங்க.
1: Just start praying.
0: இந்த ஊழியத்துல ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
1: There will be revival.
0: விடுதலையை பார்க்க முடியும்.
1: See the deliverance.
0: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise?
0: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Shall we all praise God?
0: Hallelujah.
1: For the promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஷபரபரபலபா.
1: Thank you Lord. Thank
0: Amen.
1: You Jesus. Thank you Jesus.
0: ஒவ்வொரு நாளும்
1: Every day.
0: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
1: Many things to be happy.
0: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
1: It should not be burden for the ministry.
0: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
1: You should have the burden.
0: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
1: You have to take the responsibility.
0: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
1: Then the Lord will bless you.
0: சும்மா அப்படியே அம்மனு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
1: Not just looking around.
0: உன்னுடைய பங்கு என்ன?
1: What is your part?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
1: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்,
0: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க, பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
1: ட்ரூ பிலீவர்ஸ் ஆஸ்க்.
0: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் எங்கட்ட கேட்டாங்க.
1: தி ட்ரூ பிலீவர் தே ஆஸ்க்.
0: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
1: அதர்ஸ் டிட் நாட்.
0: என்னன்னா நடந்துக்கோ,
1: எனிதிங் கேன்
0: ஹேப்பன். சபை திறந்தா தான் வரேன்.
1: தி சர்ச் இஸ்
0: ஓபன். நான் கா போய்டுவேன்.
1: பட் இஸ்
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அது மாதிரி சில ஒரு கூட்டம் இங்க இருக்கு.
1: சம் குரூப் ஆர் லைக் தட்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
0: அப்படி இல்ல.
1: நாட் லைக் தட்.
0: எல்லா விதத்திலும்,
1: in all things,
0: இன்பத்திலும்,
1: in
0: துன்பத்திலும்,
1: in goodness, in
0: போராட்டத்திலும்,
1: in trouble,
0: உயர்விலும்,
1: in
0: தாழ்விலும்,
1: or down,
0: கஷ்டத்திலும்,
1: in
0: நஷ்டத்திலும்,
1: in loss,
0: எல்லாவற்றிலும்,
1: in everything.
0: Alleluia. நம்ம கூட இருக்கணும்.
1: We have to be.
0: Alleluia.
1: Alleluia.
0: Alleluia.
1: Alleluia.
0: ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னாரு,
1: somebody
0: ஐயா நான் எத்தனையோ சபைக்கு போனேன்.
1: I went many to many churches.
0: ஒரு தடவை நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்.
1: I came for a wedding.
0: இது மாதிரி ஒரு மகிமைய நான் எங்கயுமே பார்த்தது இல்லையா?
1: I never seen that glory.
0: ஒரு மகிமையா இருந்துச்சா?
1: It was glorious.
0: சபையில ஒரு மகிமை இருக்குதுயா?
1: There is the glory.
0: எங்கெங்கயோ போறோம், ஒரு மகிமையே இல்லங்க.
1: I don't find any glory.
0: எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
1: It was amazing.
0: இப்படி சில இருக்காங்க.
1: Some people say like,
0: அதனால தான் நான் அங்க வரேன்.
1: That's why I come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
1: Many they testify.
0: அநேகர் கர்த்தத்தை தொடுகிறார்.
1: The Lord touched many people. அநேகர்
0: வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: Many miracles are happening.
0: ஆகவே பிசாசு எரிச்சல் அதிகமா இருக்கு.
1: The devil is having.
0: ஆகவே நம்ம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
1: Shall we all have
0: எல்லாம் கரங்களை உயர்த்துவோமா?
1: Shall we all
0: இந்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all praise God.
0: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் ஒருமனப்படுங்க இந்த வேளையில. Hallelujah. வாயிலே தர எல்லாரும் வாயிலும் திறக்கப்படட்டும்.
1: Our mouth.
0: கர்த்தரை நோக்கி பார்.
1: Let us all look
0: at the Lord. உங்களை தொடுவார்.
1: Lord will touch you.
0: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்.
1: God's power will touch
0: you. ஆவியிலே நிரம்புங்க.
1: Be filled in the
0: Holy Spirit. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க.
1: Let us all have oneness.
0: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்.
1: Hallelujah.
0: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும். கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும். இந்த ஊழியம் கட்டப்படட்டும். இது கர்த்தருடைய சபை. இது கர்த்தருடைய ஊழியம்.
1: Hallelujah.
0: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல.
1: என்னை
0: கொண்டு என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
1: நினைக்காதே.
0: கீழ்படி, பயந்து நட.
1: fear.
0: உன்னை ஆண்டவர் உயர்த்துவார்.
1: The Lord will lift you.
0: உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
1: The Lord will bless you.
0: ஷபர பரபர பலபா. எல்லாரும் ஒப்பு கொடுத்த வேளையில.
1: Let us all commit
0: ourselves. ஒருமனப்படுத்த வேளையில. ஒரு ரகபா பாபா பாபா. உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
1: Don't pray for yourself.
0: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க.
1: Pray for the ministry.
0: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்துல ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
1: Holy Spirit is praying for you and me.
0: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
1: We need not pray for ourselves.
0: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the ministry.
0: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the soul.
0: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray with the burden.
0: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்த வேளையில் கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
1: Thank you Jesus.
0: எல்லாரும் கர்த்தரை பந்திக்கு நேராக எப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த பந்திய கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பத்தியம் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும். இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைய உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சபையில ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும், சபையானது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும், மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக, எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களுக்காக ஜீவன் தந்தீரே, எங்களுக்காக வரப்போகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே, எங்களுக்காக காயப்பட்டீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
2: அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:27 முதல் 5:2 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கலாத்திய விசுவாசிகள் விக்கிரக வணக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் யூதர்கள் சிலரின் தவறான போதகத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாய பிரமாணத்தினாலே வாழ முற்படுவோம் என்றால் கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5:3 முதல் 12 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கிருபையிலிருந்து விழுந்து போவது என்றால் என்ன, பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன, கலாத்தியர் நிருபத்தின் தீர்க்க தரிசன வார்த்தை என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோமா?

பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக கலாத்தியர் 5 முதல் 2 வசனங்களை சந்தித்தோம். கலாத்திய விசுவாசிகள் விக்கிரக வணக்கத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் யூதர்கள் சிலருடைய தவறான போதனையினாலே நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எனவேதான் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிய சுயாதீன நிலைமையிலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுவீர்கள் என்றால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று கூறுகிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள், கலாத்தியர் 5:3 வசனம், மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு விருப்பமான சில காரியங்களை மட்டும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒன்று, நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அல்லது முழுமையாக அதை விட்டுவிட வேண்டும். இன்று நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் நமக்கு தேவை. அவரை பிரியப்படுத்துவதிலே சில நேரங்களிலே நமக்கு சிக்கல் இருக்கிறது. என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரியப்படுத்த விரும்புகிறவர் அவரே. மேலும் கலாத்தியர் 5:4 வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுந்து போவதில் என்றால் என்ன என்பதை குறித்து குறிப்பாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ கீழான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டீர்கள் என்றால் கிருபையிலிருந்து விழுந்தவர்களாகிறீர்கள். இதுதான் கிருபையிலிருந்து விழுந்து விடுவது என்பது. கிருபையிலிருந்து விழுந்து போவதில் என்றால் வெளிப்படையான ஒரு பாவத்திலே விழுந்து போவதோ அல்லது நடக்கையிலே கவனக்குறைவாயிருந்து ரட்சிப்பை முழுமையாக இழந்து மீண்டுமாய் ரட்சிக்கப்படுவது என்ற ஒரு நிலைமை அல்ல. கிருபையிலிருந்து விழுந்து போவதல் என்பது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு எதிர்மறையானது. அப்போஸ்தலன் பவுல் இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே கிருபையிலிருந்து விழுந்து போவதை குறித்து தான் எழுதியிருக்கிறார். ரோமர் நிருபத்திலேயும் அதை குறித்து அவர் எழுதுகிறார். ரோமர் நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனிதன் எவ்வளவு அநீதி உள்ளவனாக அழுகிய பழத்தைப் போல இருக்கிறான் என்று ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனிதன் ஒரு பாவியாயிருக்கிறான். ரோமர் நிருபத்தை நிறைவு செய்யும் பொழுது கர்த்தருடைய பணியிலே உதவி செய்கிறவர்களை குறித்த பாராட்டுதலோடு கூட அவர் நிறைவு செய்கிறார். சில காரியங்களை அவர்கள் செய்ததற்காக மட்டும் பாராட்டவில்லை, அவர்கள் முழுமையாக கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் என்ற சத்தியத்தோடு நிறைவு செய்கிறார். விழுந்து போன நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்காக சேவை செய்யும் மனிதனுக்கும் இடைப்பட்ட காலத்திலே தேவனுடைய மகத்துவமான 2 செயல்கள் இருக்கின்றன. ஒன்று ரட்சிப்பு, அடுத்தது பரிசுத்தமாக்கப்படுதல். ஏற்கனவே நாம் பார்த்தது போல ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் புதிய ஒரு வாழ்க்கை நிலைமைக்கு வர வேண்டும். இன்றைக்கு பலருடைய தவறான போதனை

என்னவென்றால், ஒருவர் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே தீவிரமாக கிறிஸ்தவ பணிவிடையிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறுவது. ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தனிப்பட்ட நடக்கை குறித்து மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய சேவை அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருந்தது. இன்றைக்கு வெளி உலகம் திருச்சபையை எட்டி பார்க்கிறது. திருச்சபை பற்பல விதமான பணிகளிலே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சாட்சிகளை உறுதி செய்யக்கூடிய வாழ்க்கை இல்லை. நாம் பிரசங்கிக்கும் அன்பையோ மன்னிப்பையோ கிறிஸ்தவர்களின் நடைமுறை வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாய் வாழ வேண்டியது மிக முக்கியமானது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாயும் இருப்போம். ரோமர் நிருபத்திலும் கலாத்தியர் நிருபத்திலேயும் எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை குறித்த அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கின்றன. ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியை தேவன் எப்படி ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறார்? கவனியுங்கள், அவர் அவனுக்கு ஒரு புதிய சுபாவத்தை கொடுக்கிறார். அப்படியிருந்தால் அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமா? இல்லை. இவ்வாறு சொல்வதனாலே அவன் நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஆனால் அதற்கும் உயர்வான ஒரு வாழ்க்கை தரத்திலே வாழ அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். பழைய சுபாவத்திலே எந்த நன்மையும் இல்லை. அதை பவுலப்போஸ்தலனும் அறிந்திருந்தார். தன்னுடைய சொந்த அனுபவத்திலே அவர் கண்டுகொண்ட மற்றொரு காரியம், புதிய சுபாவத்திற்கும் வல்லமை இல்லை என்பதையும் அவர் கண்டுகொண்டார். ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லும்பொழுது ரோமர் 7:18 இவ்வாறு சொல்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 7:18. அது எப்படியெனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அங்கலாய்ப்பு என்ன? ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? தனது ரட்சிப்பை இழந்து விடுவேனோ என்று பவுலப்போஸ்தலன் பயப்படவில்லை. ஆனால் அவர் தோல்வியடைந்த ஒரு கிறிஸ்தவராய் இருந்தார். தேவன் புதிய ஒரு கொள்கையை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய கொள்கைதான் ஆவியின் கனி. இந்த வழிமுறையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிலாவில் வாழும் வாழ்க்கை போல இருக்கிறது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று எண்ணுகிறதில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலேயே நாம் வாழவும் வேண்டும். கலாத்தியர் 5:5. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். இந்த முழு நிருபத்திலுமே தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம் என்றால் அதுதான் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. இது குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களிலுமே திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்த சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அல்லது கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பூமியிலே வரப்போவதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் கலாத்திய நிருபத்திலே மட்டும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் என்கிறார். நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அது. அது ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கை. கிறிஸ்து நமக்காக நீதியானார். ஏற்கனவே நான் கூறினது போல கலாத்தியர் நிருபமானது மார்ட்டின் லூத்தருக்கும் ஏனைய சீர்திருத்த திருச்சபை தலைவர்களுக்கும் முக்கியமானதாய் விளங்கியது. இந்த காரணத்தினாலேதான் இவர்கள் மற்ற தீர்க்க தரிசனங்களை குறித்து அதிகமாக பேசவில்லை. தீர்க்க தரிசனங்களை பொறுத்தமட்டிலேயும் 20ஆம் நூற்றாண்டிலே அநேக முன்னேற்றங்களை நாம் பார்க்க முடியும். திருச்சபையானது கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வரப்போகிறது. கலாத்தியர் நிருபத்தை எழுதும்பொழுது பவுலப்போஸ்தலன் நற்செய்தியையும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் முக்கியத்துவப்படுத்தி பேசினபடினாலே எந்த தீர்க்க தரிசனங்களையும் குறித்து அவர் பேசவில்லை. வேத புத்தகத்தை படிக்கும்பொழுது எந்தெந்த புத்தகங்களிலே எது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ள தவறுவோம் என்றால் அந்த வேத வசனங்களுக்கு தவறாக நாம் வியாக்கியானம் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கலாத்திய நிருபத்திலே பவுலப்போஸ்தலனுடைய முக்கியமான சத்தியம், நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பது. இதை ஏன் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார் என்றால், உலகத்தின் இந்த பகுதியிலே எந்த ஒரு விசுவாசியும் 100க்கு 100 பரிபூர்ணம் அடையப் போவதில்லை. யார் நான் பரிபூர்ணம் அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிறார்களோ
அவர்கள்தான் முதலாவதாக பரிபூர்ணம் அடையவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். தாங்கள் பரிபூர்ணம் அடைந்து விட்டோம் என்று எண்ணுகிறவர்களும் நம்மைப் போலவே இன்னமும் பரிபூர்ணமாகவில்லை. ஆனால் அதை அவர்கள் அறியார்கள்.

0: கலாத்தியர் 5:6 கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறப்பிக்கிறதற்கு என்று எந்த அதிகாரப்பூர்வமான இயந்திரமும் இல்லை. அன்பினாலே செயல்படும் விசுவாசமே கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறப்பிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான வழி அதுதான். விசுவாசமானது அன்பினாலே செயல்படுகிறதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் கனி அன்பு.
1: கலாத்தியர் 5:7 பாருங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பௌலப்பொஸ்தலன் கலாத்தியரை கடிந்து கொள்கிறார். யூத சமயத்தவர்கள் கலாத்தியா நாட்டிற்கு வரும் வரை சரியான நற்செய்தியை விசுவாசித்து வந்தார்கள். சத்தியம் என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. இது இயேசு கிறிஸ்து என்னும் நபரை குறிக்கிறது. கலாத்தியர் 5:8 இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த காரியங்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரவில்லை, வேறு ஒருவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 9 புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். வேதபுத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி புளிப்பு என்பது தீமையை குறிக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 13:33 புளித்த மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடைத்து வைத்தாள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அது நற்செய்தி அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 16:6 நாம் பார்ப்பது போல இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை புளித்த மாவிற்கு ஒப்பிடுகிறார். இன்றைக்கும் நற்கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற புளித்த மாவை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இதை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்தது போதுமானதாய் இல்லை என்று கூறுவதற்கு இணையாகும். ஆனால் உண்மை அது அல்ல பிரியமானவர்களே. கிறிஸ்து நமக்காக மரித்த பொழுது அதன் மூலமாக முழு ரட்சிப்பையும் நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நான் ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு என்று அவர் சொல்லவில்லை.
0: பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை பெற்றால்தான் உனக்கு ரட்சிப்பு என்றும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராக நான் விசுவாசிக்கும் பொழுதே நான் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில அனுபவங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் என்னுடைய ரட்சிப்பிற்காக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள் அல்ல. கிறிஸ்துவே நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். இன்றைக்கும் ரொட்டி கடைகளிலே உணவு பதார்த்தங்களின் ருசிக்காக புளிப்பு சேர்க்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் 9 நாம் பார்ப்பது போல புளிப்புள்ள கொஞ்சம் மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும் என்பதனாலே தவறான போதனைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறான போதனைகள் கேட்க இனிமையானதாக இருக்கலாம், ருசிகரமானதாய் தோன்றலாம். ஆனால் உண்மையான ரட்சிப்பிற்கு அது ஈடாகாது. கலாத்தியர் 5:10 நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். பவுலுடைய நம்பிக்கை என்ன? எப்படி இருந்தாலும் கலாத்தியா மக்கள் யூத சமயத்தினருடைய போதனைகளை புறம்பே தள்ளிவிடுவார்கள் என்று விசுவாசித்தார். எனவேதான் நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன் என்கிறார். தவறான போதனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு போதித்த நற்செய்தியை நீங்கள் பூரணமாய் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்கிறார். அந்த யூத சமயத்தவருடைய போதனை எல்லாம் புளிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:11 சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. இது மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். நான் விருத்த சேதனத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன் என்றால் நான் ஏன் துக்கப்படுகிறேன்? கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் ரட்சிப்பு என்பதோடு இன்னும் சில காரியங்களை சேர்க்காமல் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தெரிகிறது. இயற்கை சுவாபமுள்ள மனிதனுக்கு நற்செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாயிருக்கிறது. சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கிக்கும் பொழுது அது சிலருக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. எனவேதான் பவுல் சொல்கிறார், நற்செய்தியோடு கூட இன்னும் சில காரியங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்றால் என்னை ஏன் துன்பப்படுத்துவார்கள் என்று கேட்கிறார். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. தன்னில் தானே பெருமை உள்ள எந்த மனிதனுக்கும் சிலுவையின் உபதேசமானது அவன் வெறுக்கும் ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பிற்காக அவன் எதையுமே செய்யவில்லை என்று சத்தியம் சொல்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் தத்துவத்திற்கும் எதிரானதாய் தெரிகிறது. ஏனென்றால் எதை குறித்தும் நீ சிந்தித்து செயல்பட வேண்டியதில்லை, நீ விசுவாசித்தால் போதும் என்கிறது சுவிசேஷம். கலாச்சாரத்திலே வளர்ந்து வரும் மனிதனுக்கும் சுவிசேஷம் எரிச்சலை மூட்டுகிறது. ஏனென்றால் சுவிசேஷமாகிய சத்தியம் சிறுபிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவர்களுக்கும் வெளிப்படுத்தப்படக்கூடியதாயிருக்கிறது. உயர் குலத்தவர்களுக்கு அது இடறலாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால் சுவிசேஷம் எளியவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தேவன் எளியவர்களையும் தாழ்மை உள்ளவர்களையும் தெரிந்து கொள்கிறார். நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பிற்கு ஆண்டவர் அழைக்கிறார். பெருமை உள்ள மனிதனுக்கு சிலுவையின் உபதேசம் எளிதானதாயிருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய பாவம் நிறைந்த இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமுவுக்கு சொன்னது உண்மையாகவே நிக்கோதேமுவை குத்தி காட்டுவது போலதான் இருந்தது. எனவேதான் இரட்சிப்பை குறித்து ஊழியர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்ப்பை உண்டு பண்ணுகிறதாயிருக்கிறது. ஆனால் நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு வேதசாஸ்திர கல்லூரியின் பேராசிரியர் மாணவர்களுக்கு சொன்ன சத்தியம் என்ன தெரியுமா? அருமையான இளைஞர்களே, நற்செய்தியின் வல்லமையை குறைத்து காட்டாதிருங்கள், அதை மாற்றாதிருங்கள். ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் பலருக்கு எரிச்சலை மூட்டுகிறதாக எதிரானதாகத்தான் தெரியும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது. கலாத்தியர் 5:12 உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அதாவது உங்களுக்கு தவறான போதனை செய்கிற யூதர்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்றால் நலமாயிருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, நாம் மீட்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவரை நம்முடைய இரட்சகராக விசுவாசித்தால் மட்டும் போதும். நாம் இரட்சிக்கப்படுவதற்காக வேறு எந்த சடங்காச்சாரங்களையும் பின்பற்ற வேண்டுமென்றோ சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ யாராவது தவறாக போதிப்பார்கள் என்றால் அவர்கள் சிலுவையின் மகிமையை குறைக்கிறார்கள். நாம் வாழ்வு பெறுவதற்கு சிலுவை போதுமானது. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அனுதின வாழ்க்கையிலேயும் விசுவாசத்தினாலேயே தூய ஆவியானவரின் வல்லமையிலே வாழ அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். நாம் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு அவரையே நம்புவோமா? அவரையே பின்பற்றுவோமா? அவருக்கே கீழ்ப்படிவோம். இனி வாழ்வது நாம் அல்ல, கிறிஸ்துவே நம்மிலே வாழ்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்திய திருச்சபையிலே இருந்த குழப்பங்களுக்கு பவுலப்போஸ்தலன் மூலமாய் நீர் கொடுத்த விளக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் எந்த தவறான போதனையிலையும் சிக்கி உம்முடைய சிலுவையின் மகிமையை குறைத்து விடாதபடி உம் சிலுவை எங்களுக்கு போதும் என்கிற உணர்வோடு எங்கள் இரட்சிப்பிற்காகவும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்காகவும் உம்மையே சார்ந்து கொள்ள அனுதினமும் எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தங்கள் தனிப்பட்ட நடக்கையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தங்கள் தனிப்பட்ட நடக்கையை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
3: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
4: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கலாத்தியர் நிருபத்தின் தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம் என்னவென்றால், அதுதான் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாக வாழ வேண்டியது மிக முக்கியமானது. இன்று நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் நமக்கு தேவை. விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலேயே நாம் வாழவும் வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
5: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
6: என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2.

Save the

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: எனக்குள்ளே
1: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபம் பண்ணுங்க.
0: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
0: விசுவாசிக்கிறாயா?
1: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
0: ஆமென்.
1: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
0: எஸ்.
1: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
0: ஆமென்.
1: அதனாலதான் தேவன் என்ன செய்வாருன்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவாரு. விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
0: ஆமென்.
1: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
0: ஹல்லேலூயா.
1: என்ன ஆக்ஷன் அது?
0: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: அந்த நவம்பர்ல ஆண்டு சென்ற சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
0: கிண்டாதீங்க.
1: ஆனான்னு சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க வந்திருக்கேன்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: இப்படின்னா முண்டுது, இப்படின்னா
0: கிண்டுறது.
1: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபல். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்மளுடைய ஃபெய்த்தை கண்ணாப்புனான்னு தூண்டுறாருன்னா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகுது.
0: ஆமென். எஸ்.
1: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
0: முளைச்சு வர்ற,
1: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ், அதுக்கு பேர் என்னது? முண்டுகிறது.
0: முண்டுகிறது.
1: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
0: ஹல்லேலூயா.
1: அதான் நம்பர்ல இருந்து நடக்குது
0: என்ன? எஸ்,
1: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறார் அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
0: ஆமென்.
1: உங்க தொழில முண்ட போகுது.
0: ஆமென்.
1: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
0: முண்ட போகிறது,
1: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்,
0: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
1: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
0: ஆமென்.
1: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
0: செத்து போச்சு,
1: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
0: ஆமென்.
1: வாக்குத்தத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
0: ஆமென்.
1: டிசம்பர்லயே,
0: எஸ்,
1: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரோ தெரியல. ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
0: எஸ்.
1: ஆமென் சொல்லுங்களேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
0: அழைக்கிறவர். ஹல்லேலூயா.
1: இடம் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும்,
0: வா,
1: நம்ம இருக்கிற மாதிரி பேசணும,
0: இருக்கிற மாதிரி பேசணும். ஹல்லேலூயா.
1: பேசணும்,
0: இருக்கிற மாதிரி பேசணும்.
1: என்ன நான் விசுவாசம் என்ன செய்யணும், இல்லாதவைகளை
0: இருக்கிறவைகளை போல அழைக்கிறது.
1: ஆதியாகமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பார்த்தின்படி வெளிச்சம் என்ன செஞ்சு
0: உண்டாயிற்று.
1: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
0: எஸ்.
1: சொல்லுங்க. சொன்னார்,
0: சொன்னார்,
1: கண்டார்,
0: கண்டார்.
1: நீங்க கண்டத சொல்ல போறீங்களா, சொன்னத காண போறீங்களா?
0: சொன்னத காண போகிறோம். ஹல்லேலூயா.
1: மனுஷன் எதை சொல்லுவான், அவன் கண்டதை சொல்லுவான்,
0: கண்டதை சொல்லுவான்.
1: ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றத சொல்லு, நீ சொன்னத காண்பாய்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: So God says and he saw.
0: Yes.
1: அவர் சொன்னார்,
0: அவர் கண்டார்.
1: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார்,
0: கண்டார்.
1: வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
0: சொன்னார்,
1: அது நல்லது என்று
0: கண்டார்.
1: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
0: சொன்னார்,
1: அது நல்லது என்று
0: கண்டார்.
1: சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: ஏழாவது வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. பத்தாவது வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க. சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றது. நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அண்ணைய மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. அண்ட சொல்றார், சொன்னா நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: நேற்றும் இன்றும் என்ன செய்கிறவ? மாறாத தேவன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஆகிறார். இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: ஹல்லேலூயா. சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும். என்ன இல்லாம இருக்கலாம்,
1: தேவை இல்லாம இருக்கலாம்.
0: ஆனா ஏதோ ஒரு காலம் வர்றப்ப நான் அவரை சார்ந்து நிக்கவேன். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோடு பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இத நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வார்னா நீங்க யார சார்ந்துக்குறீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்கும்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே வாழ்வேன்.
0: இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும். நம்ம பிள்ளைங்களையும் பழக்கணும்.
1: ஆமென்.
0: அப்ப ரொம்ப காலத்துல இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பன் அவரு தாண்டா பெரியப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். ஹல்லேலூயா.
0: ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ட்ரைங் சம்திங்.
1: எஸ்.
0: நீங்க ஆண்டவர் காரியத்தை நீங்க கட்டியெல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் காரியத்தை
1: கட்டியெல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகணும். உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும்.
1: பெயரும்.
0: ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிற.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்ட ஏழை ஏழு ஐலசா போட்டு உங்க மலை என்ன செய்ய முடியாது? நீங்க
1: நகர்த்த
0: முடியாது. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோட இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அதுக்கு பேர் என்ன மலையா? பேரு
1: நகராத பெயர்.
0: ஆண்டவர் சொல்றார், நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்திலிருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமா என்ன ஆண்டவர் சொல்றார்? என் விசுவாசத்தின்படி மலை பெயரும் தான்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்கத்த

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: எஸ்
0: திருடன் திருடவும்
1: வல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வாரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றது எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற அல்ல
0: இந்த வரையும் நீ கொல்ல வர்றான் டேய் சொல்றான் நீ
1: சொல்லு
0: அவன் கொல்றான் என்ன ஏ ஆண்டவர் என்ன கையில பிடிச்சு சொல்றான்
1: சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்ற அப்பா அப்பா சொல்ற சொல்ற நீ
2: சொல்ற
1: அப்பா சொல்ற அப்படின்னு என்ன
2: சொல்ற சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றான்
2: சொல்றான் நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்ல சொல்றான்
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் சொல்றான் சொல்றான்ல
2: சொல்றான் பேசு
1: எதையாவது நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும்
2: பெயர்ந்துரும்
1: விசுவாசிக்கிறீங்க
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: முயற்சி பண்ணா பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ணா நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா
2: திணறுது எஸ்
1: என்ன செய்யுது
2: திணற
1: திணறது ஆண்டவர் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்றார்
2: எஸ்
1: இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இத உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: அப்பனா சொல்லு
2: எஸ்
1: நான் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன்னு உட்கார்ந்துருக்குற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கணும் ஆண்டவரே சொன்னபடி இந்த அற்புதம் என்ன செய்ய
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசினீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருனா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துலதான் நம்ம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: ஆண்டவர் சொல்றார் முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக
2: கடவுது என்றாள்
1: அதானே சொன்னா அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை
2: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள்
1: முடிஞ்சு ஆண்டவர் பேசுறப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எப்படி ஆகும்னு கேட்க கூடாது அப்படியே ஆகும்னு ஆமேன் சொல்லணும்
2: ஆமென்
1: அண்ணே அறிவாளி என்ன சொல்லுதுன்னா
2: எப்படி ஆகும்
1: என்னை கோமாளி ஆக்கி வச்சிருச்சு அறிவாளி என்ன ஆக்கி வச்சிருச்சு
2: கோமாளி
1: கோமாளி ஏத்துக்கிற முடியல மைண்ட்ல என்ன செய்ய முடியல அந்த காரியம் அது எப்படி அது எப்படி அது எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னத
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இதை என்ன செய்து மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாரு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியனர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற மாட்டியான். இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்கதரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்பு காலத்துல ஒரு ஆண் பிள்ளைன்னு என்ன செய்வேன்,
2: அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேதும் உங்களுடைய அடியாளுக்கு என்ன சொல்ல
2: வேண்டாம், அபத்தம் சொல்ல வேண்டும்.
1: அவ ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாஸ் எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, உனக்கு இல்ல புட, நீ எல்லாம் ஆளப்பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புட, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடியில் வச்சுங்களேன், இந்த இவன் ஏழு ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்
2: ஒத்துக்கிற முடியாதரா. ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு அப்படின்னு
1: உள்ள தலையெழுத்து. அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்கு படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்கெல்லாம் வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்ன
1: போப்பா சாமி முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக்கை கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்கும்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா, தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொல்றாரோ அது அப்படி என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாயை திறந்திருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பார்.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு, பூட்டையாவது உடைச்சிடலாம். உங்க வாய்ப்பூட்ட என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: இந்த வாய்ப்பூட்டை உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு. என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன், என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை
1: முறைச்சு
0: முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்ற. அண்டு சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
1: ஒரு

0: எந்த டாபிக்க பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்க பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. அதான் நீங்க போட்ட பூட்டு. ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்லு.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல.
1: என்ன
0: போட்டு வச்சிருக்கீங்க?

0: இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க,
1: அழகான படைப்பேன்னு.
0: சூப்பர் சாங். எனக்கு கேட்டுட்டு பயங்கர படு வைப் ஆகி போச்சு எனக்கு அந்த பாட்டு கேட்டு கேட்டு. உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன். அடிச்சு, ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறாரு, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
1: அப்பப்ப
0: நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றார் பாருங்க.

0: ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிக்கிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk-ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faith-ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறமே சோர்ந்தே போறதில்ல.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணுது? ஆண்டவருடைய பவரை. எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மன்னா, கசந்த மாறா,
1: அதரமாச்சு,
0: காட ஆட
1: ஓட,
0: எதுவும் பழசா போல.
1: எஸ்.
0: கால் வீங்கல. எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல? 40 வருஷத்துல
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா.
1: எஸ்.
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: Yes.
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் God.
1: Amen.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர், எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் God. ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நிறைய கிரேஸ பார்த்துட்டான், ஆனா என்ன பார்க்க போறான்? எழுப்புதல்ல
1: பவரை,
0: பவரை பார்க்க போறான். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
1: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா.
0: எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா?
1: விசுவாசம்
0: வேணும். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power.
1: பவர்.
0: கிருப ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும், ஆனா விசுவாசம் தான் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: ஆமென்.
0: விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுக்குள்ள நாங்க வர்ற ஆண்டவரே.
1: எஸ் லார்ட்.
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: வரல. அப்படியே வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்கில என்னால போக முடியாது,
1: முடியாது.
0: போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். ஒரு போக்குல என்னன்னா
1: போக வேண்டிதான்.
0: வாழ்க்கை என்ன நம்ம கையில இருக்கு,
1: போக வேண்டியதான். அப்படியே
0: எங்க போறிய, எங்க போறிய? அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
1: எஸ்,
0: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு?
1: வாக்கு இருக்கு,
0: வாக்கு இருக்கு.
2: ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்ய.
0: அதனால போற போக்குல

0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்.
1: சொல்லணும்,
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இத சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறார், தூண்டுற
1: தூண்டுகிறார்
0: கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழே இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா
1: டிக்ளேர்
0: பண்றேன். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேரா.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: இல்லையா சொல்லுங்களேன்,
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர்
1: முரண்படாத
0: நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை.
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டனுடைய சைஸ் எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: இது ரெண்டு கடையில என்ன மாதிரி வேற மாதிரி இருந்தா என்ன ஆகும், கதை
1: தடம் புரண்டு விடும்.
0: இதே மாதிரிதான் ஒரு பக்கம் தேவன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் தேவன் பேசினதை நான் என்ன செய்யறேன்,
1: பேசுகிறேன்.
0: இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு இடையில எந்த பிசர் அடிக்கல. நீங்க வீட்டுல ஏன் வண்டவாளம் தெரியாம, வண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாதா,
0: அதெல்லாம் விடுற. நீ முதல்ல என்ன போடுவியா, நான் சொல்றது என்ன செய்வியா, நீ
1: வண்டவாளம் போடுவியா.
0: நீங்க தேவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க,
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது,
1: எஸ் ஆமென்.
0: இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்னையா பண்ண,
1: ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு,
0: வண்டி வரப்போதியா.
1: இதை நீயோ
0: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா, வண்டி வருது.
1: வாழ்க்கையோ
0: சிக்னல்லாம் ஓரு பச்சைவளை கெரிச்சிருச்சு.
1: ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு, இதனையோ நம்பினாலே வாழ்க்கையே ஜோது.
0: நம்ம பாம்பன் பாலத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல,
1: முடிஞ்சு
0: தண்டவாளம் எல்லாம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல,
1: போட்டாச்சு.
0: தக்க தக்கன்னு இருக்கு, பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு தண்டவாளம் போட்டு வச்சிருக்கு, வேடிக்கை பாக்குறதுக்கா,
1: இல்லையே.
0: அழகா இருக்கு, நேரா இருக்கு, கோணலே இல்ல, சூப்பரா இருக்கு. எப்படி அந்த தண்டவாளத்தை என்ன
1: செஞ்சாங்கன்னா,
0: லைட் எல்லாம் போட்டுருக்காங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க, ஏத்துறான் இறக்குறான், லிப்ட் எல்லாம் சூப்பரா. என்னன்னா
1: இருக்கு,
0: மேல போகுது, திடீர்னு கீழே என்னன்னா
1: வருது
0: வருது.
1: இந்திய கொடியில லைட் வேற அழகா கலர் கலர்.
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா,
1: வண்டி வர போட்டது.
0: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
1: வண்டி வர
0: வண்டி வருதுயா,
1: வண்டி வருது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா வண்டி வரப்போகுது.

0: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம்.
1: இதனையோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே.
0: அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
2: ஆமென்.
0: எழுப்புதல் வருதே
2: வருதே.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நான் மென்ன முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காகதான் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு
1: விட்டார்.
0: அடங்காதவனே வாய வச்சுக்கிட்டு
1: மாறு,
0: தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யடா நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாரு என்ன தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணன அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே,
1: ஓடி வரப்போதே.
0: நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதான் நம்ம வாயினால ஒரு தடை
1: வந்துடக்கூடாது.
0: வாய வச்சுக்கிட்டு சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்,
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே
0: என்றார். தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்த ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல, பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம், நானும் கிழவேன், என் மனைவி யாருன்னா கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன்,
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன்.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: அவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன், பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால உன் வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: போட்டாரா ஒரு போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பேன் நீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை, அப்படி இல்லை. சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது,
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடா அது எப்படி நடக்கும்னு கேக்குற. எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னில இருந்து நீ பேச மாட்ட.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறதும் அற்புதம் தான். எல்லாம் பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: நல்லா தானடா தூபம் கட்டிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாய கட்டி விட்டாரு. நல்லா பேசுன வாய் கட்டப்பட்டு இருக்கணும். ஒரு பவர் வேலை செய்யுது தானே அர்த்தம்.
1: எஸ்
0: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: என் வாயில கிரி செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்ய,
1: கிரி செய்ய.
0: ஒரு சைகையில காட்டிட்டு பாரு, யார்கிட்ட எலிசபெத்துட்டு போய் உனக்கு எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது
0: எப்படியான்னு
1: கேட்டா
0: வாய் பேச. சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் என்ன செய்ய போது
1: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,
0: உன் கற்பன் செத்து போச்சு, உன் சரீரமோ
1: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
1: ஒத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா?
1: என்ன
0: உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
1: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட?
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்தேன். அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லையா. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டேய், வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல.
0: தெரியல, அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது. அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் தப்பு பண்ணல,
1: நான் தப்பு பண்ணல,
0: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்,
1: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்.
0: அல்லேலூயா
1: சொல்லு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால ஆண்டவர் ஒரு இறுதி அடையாளத்தை சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சாருனா,
1: விட்டுட்டார்.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, இது நீங்க தான்.
1: Yes, Lord. இது நீங்க தான்.
0: எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்.

0: இந்த குழந்தை பிறக்க போதா?
1: ஆமா, 54+
0: 54+ ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. 52 கடா ரெடி.
1: 20 நூற்றாண்டின் ஆபிரகாம்
0: இவர் தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா? இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே பார்த்தேன்.
1: எஸ்,
0: 4 நாளுக்குள்ள. இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்?
1: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறாங்க.
1: எஸ்,
0: சரி உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க எவனாவது வருத்திருக்க நானு பார்ப்போன்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசாச்சு, எனக்கு 50 வயசாச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 ஆச்சு, எனக்கு 15 ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்கள் விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
1: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போ தான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பாஸ் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிகர்டு too many people's faith அப்படின்னு போட்டிருந்தாங்க. உங்க விசுவாசம் அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணி விட்டுருச்சு, அப்படி தூண்டி விட்டுருச்சு.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: அட ஃபாதர் சொன்னாங்க, டேய் ஓ விசுவாசத்தை பார்க்குறப்ப எனக்கு பயமா இருக்கு, ஆனா உன்னோட சேர்ந்து நானும் ஆமென்
1: ஆமேன் சொல்றேன் அப்படின்னா.
0: என் பிள்ளைய எவனாவது யூடியூப்ல வருத்த எடுத்துட கூடாது, அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க வருத்தாலும் நான் தான்ப்பா ஜெயிப்பேன்
1: அப்படின்னு. ஆமேன்.
0: வருத்தாலும்
1: ஆமென்.
0: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
1: ஜெயிக்கும். ஆமென்.

0: ஆமென்.
1: அப்ப நான் வந்து என்னன்னா, ஆண்டவரே வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம், யோகானானை குறிச்சு நீங்க தான் என்ன செய்றீங்க,
0: பேசிக்கிட்டே இருக்கீங்க.
1: நானும் போற இடத்துல 2022 இருந்து பட்டி தொட்டியெல்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கேன். நானு புதன்கிழமை மதுரையில மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஜான்சன் ஒருத்தர் சென்னையில இருக்கிறார். அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார், அண்ணே இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஏதோ மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்கிற காரியத்தை நாம் அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்தில் நம்ம அசைக்க முடியாமல் இருக்கிறப்ப, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிடாத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கத்தர் பேசுகிறப்ப உங்கள் ஃபெய்த் எப்படி இருக்கும்?
0: எஸ்
1: கேட்கலாமா என்ன பேசினாருன்னு
0: சொல்லி? ஆமென்.
1: போட்டு கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும், அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விட்றேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயாவது மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லோரும் ஜோமனுவேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே, ஒரு 1 மந்தாகவே ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு, ஒரு 54-55க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே, ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன், கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்ன்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க தரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டட்,

0: அப்படின்ற ஒரு பேர் வச்சினோம். ஐ டோன்ட் நோ இது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலனே. பட் இதை நான் பார்த்தேன், ஒரு இது ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு இது ஆண்டர் நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறிய விரைவில் இதை உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்னு எனக்கு தெரியாதுன்னு பட் ஆண்டர் சொன்னதை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் விட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸ் பண்ண வார்த்தைக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திர எங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்தை பிறக்கணும்னா, பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிரம் நாட்கள் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 200 200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். கத்தர் நாம் மேம்படுத்தும். கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயா ஆண்டர் கொடுக்குறாங்க. என்ன பேர்னு அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ் நம்ம வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல. உங்களை ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்டிருந்தா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசிய கிராமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக அக்கா காக்கும் போது எங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்சில் ஆர்கனைஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தால் கால் பண்ணுங்க.
1: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஜோரது.
1: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
0: எஸ்.
1: ஆனா இப்ப நான் ஜொகான் டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
0: எஸ்.
1: திரும்ப போன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாது, 1 மந்த் எனக்கு இப்படி வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
0: ஆமென்.
1: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
0: எஸ்.
1: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
0: எஸ்.
1: தொட்டில்.
0: எஸ்.
1: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அண்ணே இதுல தான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
0: ஆமென்.
1: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கர்த்தர் பேசுறாரு.
0: ஆமென்.
1: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்ட் வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
0: தெரியல.
1: அவர் ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
0: ஆமென்.
1: ஜொகானன் இஸ் ரியல்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: இது ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
0: ஆமென்.
1: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
0: எஸ்.
1: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
0: ஆமென்.
1: நான் அதை நல்லா மோப்ப முடிச்சிட்டேன்.
0: எஸ்.
1: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
0: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: வரல என்ன பதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்குனே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் என்னன்னா,
0: என்ன
1: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
0: சொல்லிட்டேன்.
1: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முத சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கர்த்தர் காரியத்தை என்ன செய்கிறார்,
0: ஊர்ஜிதப்படுத்து.
1: டீல் முடிஞ்சு.
0: ஆமென். ஆமென்.
1: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
0: இல்ல.
1: அது எப்படி ஆகாது, அப்படி ஆகும்,
0: அப்படியே ஆகும்.

0: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ட போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது,
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்,
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயப்பட்டிருக்கு,
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: சீக்கிரத்தில் ஆண்டவர்
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறார்,
1: செய்ய போறார்.
0: அதனாலதான் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது. ஹல்லேலூயா.
0: The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இதை செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்தில் செய்ய போறார்.
1: ஆமென். Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen சொல்லுங்க.
1: Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இது சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்,
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது, அது எப்படி
1: ஆகும்,
0: அது எப்படி,
1: அது எப்படி,
0: இங்கதான் இதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ மிரக்கிள்.
1: எஸ்.
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், ஸ்டென்ட் மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்சை வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம் தான் அந்த 1 நிமிஷம் தான் அந்த ப்ரேயர். அவர் மடியில இருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க.
1: ஆமென். எஸ்.
0: அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம்மாயி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேட்கிறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்னா தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண்ணு அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இங்க முகத்தை பாருங்க, இப்படி மாறுது.
2: Stretch forth your hands. Open and close them. Glory.
0: அது நம்பல நடந்து.
2: Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு பிலிம் எடுத்துருக்காங்க, மதியானம் அந்த பிலிம் ஃபுல் பிலிம் நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால, அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸ் சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால மூச்சே விட முடியாது, மேல கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்றாரு அப்படின்றாரு, மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்டா எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளவு மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
0: இவனுக்கு வந்து திக்குவாய். தேங்க்யூ. இவனுக்கு வந்து பேச்சே வராது. இப்படிதான் பேசுறான். திக்கோய் கைய வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk for the rest of his life. Without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றார். எல்லாம் ஃபெய்த் பவர், ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்கிறார். அவர் பாட்டு நடக்கிற நர்ஸ் ஓடி வர்ற பின்னாடி இருந்து பதறிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்ன ஏஞ்சலையும் சூஸ் பண்ணிருக்கிறார்.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க.
4: கிரிப்ளிங் ஆபரேஷ்.
0: ஹல்லேலூயா. ஏ ஆலன். ஃபுட்டேஜ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
5: What do you think about it?
6: Oh, it's wonderful.
5: You're walking.
6: Yes, I'm.
5: What do you think about it?
6: Oh, I don't know what to say.
5: You're healed.
6: Yes. Amen. Amen.
7: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on his own.
8: Amen.
5: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
0: எங்க காட்ல நடக்க போது எத்தனை பேர்
1: விசுவாசி. ஆமென்.
0: அப்ப இது எந்த வருஷம் நடந்தது?
1: 1950.
0: 74 வருஷம்.
1: எஸ்
0: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக் என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில முந்தின தலைமுறையில இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: ஆமென். அப்பா
0: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
1: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சூப்பர் சிங்கர் எல்லாரும் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: சினிமாவை ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: சீரியலை ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: நீயா நான் அவர் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: வீட்டில் ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறீங்களா? மொத்த குடும்பமும் ரசிக்கிறா?
1: மொத்த குடும்பமே.
0: அப்ப உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான், கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் விசுவாசிக்கிறான்.
1: எஸ்,
0: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான்
8: விசுவாசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க.
8: உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை
1: முன்குறிச்சதுனாலதான். ஆமென்.
0: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
1: விசுவாசிக்கிறவன்.
8: ஹல்லேலூயா.
0: இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசிருப்பாருனா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
8: ஹல்லேலூயா.
0: மரியாள்ட பேசினத யோசேப்ட பேசினாரா?
8: பேசினார்.
0: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்தலகம் சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
8: பேசினார்.
0: சிமியோன்ட்ட பேசினாரா?
8: பேசினார்.
0: அண்ணாள்ட்ட பேசினாரா?
8: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
0: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
8: பேசினார்.
0: சகரியாட்ட பேசினார?
8: பேசினார்.
0: கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குளத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
8: ஆமென்.
0: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
8: ஆமென்.
0: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
8: நடக்கும்.
0: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
8: நம்பிக்கையா இருக்கிறேன்.
0: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
8: உறுதியாய் இருக்க கடவுள்.
0: உறுதியா இருங்க.
8: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
8: எஸ்.
0: உங்க வீட்ல.
8: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்ல.
8: எஸ்.
0: அவர் காரியம்
8: முண்ட போகிறது.
0: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
8: ஆமென்.
0: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறைஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தொங்குற ஆண்டவரே ஜொகானன் ஜொகானன்.
8: ஆமென்.
0: நான் கேக்குறது இது ஒண்ணுக்காண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போதுன்னு ஒரு பெரிய என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
8: செய்தார்.
0: நாம் மரியாள் பாடினாங்க, வல்லவர்

0: விசுவாசிங்க. கர்த்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம் அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு. அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது. தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல்லானது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைவருக்கு சாட்சியா சொல்ல, நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவர். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து. என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணோம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்த தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்கள் எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவே, இதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அரசு துவக்க முதல் நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து நாம் படித்தோம். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து படித்தோம், படித்து முடித்து விட்டோம். அதிலே கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலே முன்னோடியாக இருக்கிறார். அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம் தன்னுடைய வாழ்க்கையிலே. அதன் மூலமாக அவர் பெற்ற 6 பயன்களை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற 6 விதமான பயன்கள். அதன் பிறகு எப்படி மரணத்திலே கூட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம். தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து. பிறகு நாமும் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று பார்த்தோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது ஏதோ தானாக நடந்துவிட்ட ஒரு காரியம் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் சித்தம் கொண்டா தானாக நடந்துடும். தானாக நடக்கலை. அவர் பெரிய தீர்மானம் ஒன்றை செய்து விடாப்பிடியாக நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தே நிறைவேற்றியே தீர்வேன் என்று சகல உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் சகல விதமான தடைகளுக்கு எதிராகவும் அவர் சென்று பெரிய தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவைக்கு போகிறது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். மனம் வேதனைப்படுகிறது, பயம் இருக்கிறது. பாடுகளை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்தார். தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானா நடந்துடாத தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே. உங்களுடைய தீர்மானம் மிகவும் அவசியம். ஆகையால் தான் வேதத்திலே சூஸ், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. தெரிந்து கொள்வது அவசியம். யாரை சேவி

எத்தனை வேலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்தே தீருவேன் என்று அப்படி செய்வதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாப்பிடியாய் நாம் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய சித்தம் இது என்று அறிந்து நிறைவேற்றுகிறோம். இதை நாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். அநேக நாட்களாக சங்கீதம் 91 சங்கீதத்தை போதிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். 91 சங்கீதத்தை வருகிற சில வாரங்களுக்கு நாம் போதிப்போம். அனைவரும் அதிகம் விரும்பி படிக்கக்கூடிய சங்கீதம், அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற சங்கீதம் இருக்குதுன்னு தெரியும். அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னு தெரியும். உண்மையாகவே அதில் என்ன சொல்லியிருக்குது என்பதை அறிந்திருக்கிறோமாங்கிறது வேற ஒரு கேள்வி. ஆனால் 91 சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பாடலாக பாடியிருக்கிறோம், அதை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த வரப்போகிற சில வாரங்களிலே ஒவ்வொரு வசனமாக தெளிவாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். 91 சங்கீதத்துக்கு திருப்போம். அதிலுள்ள வார்த்தைகள், அதில் பல வாக்கு தத்தங்கள் அடங்கியிருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது, தெய்வீக சுகம் என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது, நீடிய வாழ்வு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது, யுத்த நேரத்தில் நம்மை காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது, நாச மோசங்கள் நேரிடுகிற வேளையிலே நம்மை அவர் பாதுகாப்பார் என்று இப்படி பலவிதமான வாக்கு தத்தங்கள், சரீர சுகம், நீடிய வாழ்வு, பொருளாதார ஆசீர்வாதம், ஆபத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, இப்படி பலவிதமான அருமையான வாக்கு தத்தங்கள் இதிலே இருக்கிறது. ஆனால் இதுலேயும் நாம் அதே தப்பு தான் செய்கிறோம். இங்கே வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாதாரணமாக எல்லாருக்கும் அது நடந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கே தான் சொல்லியிருக்குதுங்க, 91 சங்கீதத்தில் சொல்லியிருக்குது. சொல்லியிருக்கிறதுனால எல்லா விசுவாசிகளுக்கும் அது சமமாய் நடந்து விடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும், இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான பேருக்கு, அத்தனை பேருக்கும் அப்படியே சமமாக என்ன சொல்லியிருக்கிறதோ அப்படியே நடந்து விடும் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை பார்க்க போனால் அப்படி நடக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க? 91 சங்கீதத்தில் சரீர சுகத்தை பற்றியும், நீடித்த வாழ்வு குறித்தும், பாதுகாப்பை குறித்தும், பிசாசனுடைய தந்திரங்களில் இருந்து விடுவிக்கிறது பற்றியும் இன்னும் பல அநேக அரும் பெரும் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான், அதை செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அது சிலருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது, ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது இல்லை. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது. சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், நீடிய வாழ்வை பெறுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது கிடையாது என்பதுதான் உண்மை. அதற்காக தேவனுடைய வார்த்தையே அப்படிதான், சிலருக்கு அது நடக்கும், சிலருக்கு அது நடக்காதுன்னு சொல்லாமா? கிடையாது. தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் நடக்க முடியும். ஆனால் ஏன் எல்லாருக்கும் அப்படியே சமமாக நடப்பது இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன், அங்க ஒரு பிரசங்கியார் பேசினார். அவர் சொல்றார், இந்த விசுவாசத்தை குறித்து போதிப்பது, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வது, இதெல்லாம் சும்மா. சிலருக்கு அது வந்து சேரும், சிலருக்கு அது வந்து சேராது. சில நேரங்களில் அது கூடும், கைகூடும், சில நேரத்தில் அது கைகூடாது. சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், எதுக்கு இதை படிக்கணும்? பின்ன நம்மளும் இந்துக்களை மாதிரி ஆகிடுறோம். சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அவரவர் விதிப்படி அவரவருக்கு நடக்கும். உங்கள் விதிப்படி உங்களுக்கு நடக்கும், என் விதிப்படி எங்களுக்கு நடக்கும். இப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே. கோயிலும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, இயேசுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் அவரவர் விதிப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் ஒன்றுமே தேவையில்லை. எதற்கு இங்கு வருகிறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நாசமோசங்கள், நமக்கு ஏற்படுகிற தோல்விகள், நாம் காணும் பிரச்சனைகள், வரும் வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், இவைகளை அனைத்தையும் எப்படி மேற்கொள்வது, நாம் ஏன் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம், அதை எப்படி மேற்கொள்வது, தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்கே வருகிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மை, ஏன் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்கிறது, அது நடக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்கே வருகிறோம்.

0: நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒண்ணுமே தருணமே கிடையாது என்று சொன்னால், அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னால், பேசாம வீட்டிலே இருந்தெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை போதித்தால் மக்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும், ஜீவியம் மாற்றப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தலைவிதி என்று சொல்கிறார்கள், இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நேரிடுகிற சம்பவங்களை மாற்றலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாச மோசங்களை திருப்பலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய இழப்புகளை நாம் சரிகட்டி நாம் அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் தான் போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 91 சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 91 சங்கீதம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே நடந்துராது, எல்லா விசுவாசிக்கும். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு, அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்குது. இது ஒரு காயின்ல ரெண்டு சைடு மாதிரி, நீங்க ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தர் ஒன்று செய்கிறார். இது வெறும் கர்த்தர் நான் செய்து முடிச்சிடறேன்னு சொல்ல, உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் செய்திருவார் நினைச்சுக்கிறோம். ஆனால் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க அதை பார்த்தீங்களா? நீங்க எதை செய்யணுமோ அதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்கிறார். இதற்காக தான் நாம் போதிக்கிறோம். கர்த்தருக்கு இன்னைக்கு போதனை தேவையில்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு 91 சங்கீதத்தை இயேசுநாதருக்கா போதிக்கிறேன்னா அதுன்னு? ஹலோ ஹலோன்னா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. இயேசுக்கா போதிக்கிறேன், அவருக்கா தேவை இந்த போதனை? அவருக்கு இந்த போதனை தேவையே கிடையாது. இன்றைக்கு நமக்கு போதிக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் இது தேவை. அவருக்கு தெரியும் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று அவர் அறிவார். அவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாதவர். நமக்கு தான் இது தேவை, நமக்கு விளக்கி சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் நம்முடைய காரியத்தை சரியா செய்தா அவர் அவருடைய காரியத்தை சரியா செய்வார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியும், நடக்க வேண்டும். ஆனால் சிலர் வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்க போகிறோம். அதன் நிபந்தனைகள் என்ன? நாம் என்ன செய்தால் இவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை தான் இந்த வரப்போகிற வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். 91 சங்கீதம் முதலாம் வசனம் முதல் வாசிப்போம். இந்த சங்கீதத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். மூன்று பிரிவுகளும் மூன்று நிபந்தனைகளை கொண்டு நாம் பிரிக்கிறோம். மூன்று பிரிவுகளாக ஏன் பிரிக்கணும்? மூன்று நிபந்தனைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. அந்த நிபந்தனையை நாம் கை கொண்டால், அதன்படி நடந்தால் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு அடுத்த நிபந்தனை, இதன்படி செய்தால் இந்தந்த காரியங்கள் நமக்கு நடக்கும் சொல்லி. இன்னொரு அடுத்த நிபந்தனை, இதெல்லாம் செய்தால் இன்னும் மீதி உள்ளதெல்லாம் நடக்கும் சொல்லி. நம்ம எல்லாம் என்ன நடக்கும்னு மட்டும் வாசிக்கிறோம், ஏன் நடக்கலையு மட்டும் கேட்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறது கிடையாது. வாசிப்போம். முதலாவது பிரிவு 1-8 வசனங்கள், முதலாவது பிரிவு. இரண்டாவது பிரிவு 9-13 வசனங்கள். மூன்றாவது பிரிவு 14-16 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதுதான் முதலாவது நிபந்தனை. இப்ப 3-8 சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் நாம் இருக்க வேண்டும், தங்க வேண்டும், அங்கே சஞ்சரிக்க வேண்டும், அங்கே வசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது என்னவென்று காண்பிக்கிறேன், அதுதான் காண்பிக்க போறேன். உயர் மறைவு என்று சொன்னால் என்ன? The secret place of God, தேவனுடைய மறைவிடம். அதிலே தங்குவது என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். மறைவிடத்திலே அவர் வைத்திருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸ்ல தங்குகிறவர்களாக வசிக்கிறவர்களாக நாம் இருந்தால் இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நிறைவேறுமா? வசிக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் சொல்லவும் வேணும். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த நிபந்தனை கை கொண்டால் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இதெல்லாம் ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல போறேன். என்ன எப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் இதிலிருந்து காக்கப்படுகிறோம் என்பதை விவரிக்க போகிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இது நடக்கணும். 9 வசனம், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, இரண்டாவது பிரிவு, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இது இரண்டாவது நிபந்தனை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொள்ள வேண்டும். Thy habitation, உன்னுடைய உறைவிடமாக, நீ இருக்கும் இடமாக, நீ தங்கும் இடமாக நீ கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கீழகண்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால், மூன்றாவது பிரிவு, மூன்றாவது நிபந்தனை என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால். சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஏன்? நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயம் அவர் மீது இருக்கிறது. அவர் மீது வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். மூன்று பிரிவுகள், 1 முதல் 8, 9 முதல் 13, 14 முதல் 16 வசனங்கள். முதல் பிரிவை நாம் கவனிப்போம். 1 முதல் 8 வசனங்கள், அவ்வளவுத்தையும் இன்னைக்கு முடிக்க போறதில்லை நான். ஆனால் முதல் 2 வசனங்களை இன்றைக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கப் போகிறேன். முதலாவது நிபந்தனை என்ன? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன், அவருடைய சீக்ரெட் பிளேஸ், ஹீ தட் டுவெல்ஸ் இன் தி சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் தி மோஸ்ட் ஹை, அவருடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கிறவன், அவனுக்கு வர வேண்டிய வாக்கு தத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். இது மறைக்கப்பட்ட இடம், இது எங்கே இருக்கிறது, இந்த மறைவிடம் என்றால் என்ன, அதில் எப்படி நாம் தங்க முடியும் என்பதை நாம் கவனிப்போம். யோபு 28 அதிகாரத்துக்கு திருப்போம். யோபுவிலே ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் எங்கே தங்கி இருக்கிறது என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் என்றால் யார்? ஞானம் என்றால் என்ன? அது ஒரு பொருள் அல்ல, அது ஏதோ ஒரு ஞானம் அல்ல, அது ஒரு ஆள். கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஞானமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தின் உறைவிடம், தங்கும் இடம் எங்கே என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. 8 வசனம் முதல், துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிற. 7 வசனம் முதல், ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அந்த இடத்தை விவரிக்கிறார். 14 வசனம், ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. இங்கே இல்லை என்னது, ஆழத்தை கேட்டா இங்கே இல்லை என்கிறது, சமுத்திரமும் அங்கே இல்லை என்று சொல்லுகிறது. 21 வசனம், அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இந்த மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ், இது தேவனுக்கே தெரியும். இது சாதாரண இயற்கை மண்டலத்திலே உள்ளது அல்ல, இயற்கையான காரியங்களால் புரிந்து கொள்ளுகிறது அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ள ஒரு காரியம் என்பது இங்கு திட்டவட்டமாய் விளங்குகிறது. ஏன்? ஆகாயத்து பட்சிகள் அதை கண்டதில்லை, மிருகங்கள் அதை கண்டதில்லை, அதன் கால்கள் அதில் பட்டதில்லை. இந்த மறைவிடத்திலே, இந்த மறைவிடம் சமுத்திரத்திலே இல்லை, ஆழத்திலே இல்லை, இந்த மறைவிடம் பூமியிலே இயற்கையான விதத்திலே நாம் விவரிக்கிற காரியங்களில் இல்லை. இந்த மறைவிடம் என்கிறது இயற்கையான மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிற காரியத்தை குறித்ததாகும். This secret place is not in the natural realm, it is in the spiritual realm. இந்த மறைவிடமானது இயற்கை மண்டலத்திலே அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களின்படி இதை விவரிக்க வேண்டும். மறைவிடம் என்று சொன்னால் என்ன என்று, உன்னதனர் மறைவிடம் என்றால் என்ன என்பதை ஆவிக்குரிய விதத்திலே தான் நாம் விவரிக்க வேண்டும். அந்த காலத்தில் பாருங்க, கேசல்ஸ், பெரிய அரண்மனைகளைப் போல இடங்கள் நாம் பல வழிகளில் பார்த்திருக்கிறோம். அவைகளிலே ராஜாக்கள் தங்குகிற இந்த பெரிய இடங்களிலே மறைவிடம் என்றும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். தி சீக்ரெட் பிளேஸ். அந்த மறைவிடம் எதற்காக? விரோதிகள் வந்து தாக்கும் போது இந்த ராஜா, இந்த முக்கியமான நபர் யார் அங்க வசிக்கிறாரோ அவர் ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக, அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அந்த மறைவிடம். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் அங்கே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், அந்த வீட்டிலே ஒரு பகுதியாக இருக்கும், அல்லது இந்த வீட்டிலிருந்து சுரங்கம் மாதிரி சென்று வெளியே கொண்டு போய் இந்த ஆள் தப்பிக்கும்படியாக வழி செய்கிற ஒரு இடமாக இருக்கும். அதைத்தான் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்வார்கள். சாதாரணமாக அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போகிற வழி, அந்த மறைவிடத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? ஒரு பெரிய படமோ அல்லது ஏதோ ஒன்று செவத்தில் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் பல விதத்தில் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செவத்தில் இருக்கிற அந்த படத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், வெறும் படம் தான் மாட்டியிருக்குன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த படத்தை தூக்கிட்டு பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு கதவு இருக்கும், அங்கே ஒரு சாவி போடுற இடம் இருக்கும், அல்லது அங்கே ஏதாவது திருகிறதுக்கு ஏதாவது இருக்கும். இந்த படம் மாதிரி மேலே மூடிக்கொண்டிருக்கிறத பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அந்த படத்தை தூக்கிட்டு அடியில் பார்த்தா அங்கே தான் அந்த மறைவிடத்துக்கு போகிற வாசல் இருக்கும். அதுதான் வாசலாக இருக்கும். கடைசியில் பார்த்தா சில நேரத்தில் செவரு மாதிரி இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு செவரு மாதிரி இருக்கும். இது செவரு தான் நினச்சிட்டு இருக்கும், பார்த்தா அது கதவாக இருக்கும். போய் மறைந்து கொள்ளுகிற இடம் அதற்கு பின்னாலே இருக்கும். இந்த மறைவிடமும் கூட, இந்த ஆவிக்குரிய மறைவிடமும் கூட சில நேரத்திலே அப்படிப்பட்டதாக நாம் விவரிக்கலாம். இந்த படம் போன்ற ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு பின்னால் இந்த கதவு மறைந்திருக்கிறது என்று சொல்கிறேன். அல்லது சுவர் போன்ற, அலங்கரிக்கப்பட்ட சுவர் போன்ற ஒரு காரியத்துக்கு பின்னாலே அந்த மறைவிடம் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறது என்று சொல்கிறேனே. வெளியே பார்த்தா அது ஒண்ணுமே தெரியாது, அது முக்கியமில்லாத ஒன்று போல தெரியும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு சுவர் போல, சாதாரண ஒரு கதவு போல, அல்லது சாதாரண ஒரு ஜன்னல் போல தெரியும், அல்லது ஒரு படம் போல தெரியும். ஆனால் அதை அதற்கு உள்ள என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கு பின்னால என்ன இருக்கிறது என்று பார்த்தால், அதிலே தான் அந்த மறைவிடத்திற்கு செல்லும் வாசலே அடங்கி இருக்கும். அதுபோலவே கல்வாரி சிலுவையானது, இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கல்வாரி சிலுவையானது அந்த படத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையை பற்றி உலகம் முழுவதும் இருக்க மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம் பண்டிகைகள் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதன் படங்களை கண்டிருக்கிறார்கள், சிலைகளை கண்டிருக்கிறார்கள். பல விதத்திலே அந்த கிறிஸ்து மரணமானார், சிலுவையில் மரித்தார், சிலுவை என்று ஒன்று இருந்தது, சரித்திரத்தில் எப்படி நடந்தது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான காரியம் என்று எண்ணி அதை புறக்கணித்து அது ஒன்று முக்கியமில்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த சீக்ரெட் பிளேஸே அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் இருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை பராமரிக்கக்கூடிய அனைத்தும் அந்த சிலுவை. சாதாரணம் என்று நினைக்கிறார்களே, அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் அவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இந்த சிலுவையை சற்று ஆராய்வார்கள் என்றால், இந்த சிலுவையை சற்று உற்று நோக்குவார்கள் என்றால், இந்த சிலுவைக்கு பின்னாலே என்ன அர்த்தம் அடங்கி கிடக்கிறது என்று யோசித்து பார்ப்பார்கள் என்றால், அவர்கள் அந்த மறைவிடத்திற்குள்ள திறவுகோலை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் மறைந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கதவு அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவைக்கு பின்னாலே. நாம் அனைவரும் கூட ஒரு நாளில் அப்படி தான் நினைத்து வந்தோம், சிலுவைனாது என்னமோ அந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அடைந்தாங்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு கதை மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் சிலுவை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், தேவ மனுஷர் பேசுகிறதை கேட்டோம், சிலுவையை விவரிக்கிறதை கேட்டோம், சிலுவையில் நமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டோம், சிலுவையில் எப்படி ரத்தம் சிந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். சிலுவையின் பின்னாலே உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட உடனே என்ன ஆகிறது? அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற கதவை கண்டுபிடித்தது போல ஆகிறது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கல்வாரி சிலுவை மூலமாக உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படி அறிந்து வைத்திருந்தால் அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற வாசல் உங்களுக்கு தெரிந்து விட்டது. அங்கே வந்து விட்டீர்கள், அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து விடுகிறீர்கள். அதற்குள்ளே தான் அந்த மறைவிடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து நமக்கு செய்த அந்த கல்வாரி சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக, பிசாசனுடைய சகல கிரியைகளுக்கும், சகல விதமான ஆசம் மோசங்களுக்கும், சகல விதமான விரோதியின் அம்புக்கும் கண்ணிக்கும் நாம் தப்புவிக்கும்படியாக ஒரு பெரிய விடுதலையின் சின்னமாக அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை பார்த்து சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அந்த சிலுவையில் என்ன நடந்தது என்பதை யோசித்து பார்ப்போம், அதை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டவர்கள் மறைவிடத்திற்கு செல்லுகிறவர்களாயிருக்கிறார்கள். அப்படிதான் துவங்குகிறோம். கொலோசேயர் 3 திருப்போம். அந்த மறைவிடம் என்றால் என்ன? உன்னதரின் மறைவில் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை லேசாக விவரித்திருக்கிறேன். சிலுவைக்கு பின்னாலே உள்ள மறைவிடம், சிலுவையின் மூலமாக அங்கே செல்லுகிறோம். சிலுவையை சாதாரணமாக எண்ண வேண்டாம். சிலுவையில் நடந்த காரியங்கள் அவைகள் அறிந்து கொள்ளும் போது அந்த மறைவிடத்துக்கு செல்லுகிற கதவாயிருக்கிறது என்று சொன்னேன். கொலோசியர் 3:1-3 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மறைவிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு காக்கப்படும் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி மறைத்து வைக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மறித்தேன்? அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள், நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள். அந்த சிலுவை என்றால் என்ன என்று அனுபவ ரீதியிலே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிலுவையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக வந்த மீட்பை அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேருடைய ஜீவன் மறைந்திருக்குதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. பிசாசு உங்களை நோக்கி வரும்போது, அம்புகளை எய்யும் போது, கண்ணிகளை வெடிகளை உங்களுக்கு எதிராக வைக்கும் போது, உங்களை தாக்க நினைக்கும் போது நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த மறைவிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மறைவிடம் என்றால் என்ன? அது ஆவிக்குரிய ஒன்று. அந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, ராஜாக்களும் பெரிய மனிதர்களும் போர் செய்கிற நேரத்திலே ஓடினார்கள். ஓடி போய் ஒளியறதுக்கு அங்கங்கே கேவ்ஸ், குகைகள், குகைகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்வார்கள். மறைவிடங்கள் அவர்களுக்காக வைக்கப்பட்டது. அவர்கள் ஓடி ஒளியக்கூடிய பெரிய கற்பாறைகள், குகைகள், இவைகள் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். நாம் இன்றைக்கு எங்கேயும் ஓடுகிறது இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஓடுறது இல்லைன்னு? நாம் ஓடுகிறது இல்லை, நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை தாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் வெளியே செல்லக்கூடாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து இதன் பாதுகாப்பை நாம் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே செல்லும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகும் போது, இந்த மறைவிடத்திலிருந்து நாம் நம்மை அகற்றி கொள்ளும் போது, இது வேண்டாம் என்று சொல்லி நாம் போகும் போதுதான் பிசாசனுடைய காரியங்கள் நம்மை எதிர்கொண்டு வந்து தாக்க முடியும். இந்த மறைவிடத்திலே நாம் தங்குகிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிற வரை, இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்மையுள்ளவைகளாயிருக்கிறது. திரும்ப சங்கீதம் 91 போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழல் என்றால் என்ன பார்ப்போம். அவருடைய நிழலில் தங்குவது என்றால் என்ன என்றும் பார்ப்போம். அதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ரெண்டு காரியம், நீங்க எங்க இருக்கணும், அவருக்கு உள்ளாக இருக்க வேண்டும். அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? நீங்கள் மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும், வார்த்தை உங்களிலும். அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவர் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையால் நிறைந்தவர். வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு
1: கொடுக்கப்படும். அநேகர் நினைக்கிறாங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ தரப்படும் சொல்லியிருக்க, ஏன் கிடைக்க மாட்டேன்னு. ஏன் கிடைக்குமா? நிபந்தனை இருக்கிறது, நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மறைவிடத்துக்குள் சென்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவருக்குள்ள இருந்தா, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைங்களா? இப்ப நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மறைவிடம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது, ரட்சிக்கப்படுவது, சிலுவையை நம்பி வருவது, சிலுவையில் என்ன நடந்தது என்பதை விசுவாசித்து அவருக்குள் மறைக்கப்படுகிறோம். அங்கு இருக்கும் போது அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறோம். அதுதான் மறைவிடம். அந்த மறைவிடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். அவருடைய மீட்பின் ஆசீர்வாதத்தின் அந்த போர்வைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அந்த குகைக்குள்ளாக இருக்கிறோம், மறைவிடத்தில் இருக்கிறோம். அங்கு இருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய வார்த்தையால் நாம் நிறைந்து இருக்கிறோம். அதுதான் மறைவிடம். சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொன்னால் அது என்ன என்று பார்ப்போம். நிழல் என்று சொன்னால் நாம் நடக்கும் போது சூரிய ஒளி வீசுகிறது. அந்த சூரிய ஒளிக்கு நம்முடைய நடுவில் நம்முடைய உருவம் வரும்போது தரையில் ஒரு நிழல் வருகிறது. அதுதான் நிழல். நிழல் என்று சொல்லும்போது சாதாரணமாக கருப்பா ஒரு டார்க் இமேஜ், ஒரு கருப்பான ஒரு உருவம் தெரிகிறது, அதுதான் நிழல் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே நிழல் என்று சொல்லுகிறது சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி? இந்த நிழல் அந்த மாதிரி நிழல் இல்லை. நாம் காண்கிற நிழலை போல இதை எண்ண முடியாது. இது ஆவிக்குரிய கருத்தை கொண்டது. இந்த நிழல் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டிலே நிழல் என்கிற வார்த்தை இரண்டு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறுரூப மலையிலே கிறிஸ்து தம்முடைய மூன்று சீஷர்களுக்கு முன்பாக பேதுரு யோவான் யாக்கோபு என்கிற சீஷர்களை கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு தரிசனமானார், அல்லது மறுரூபமாக்கப்பட்டார் அவர்களுக்கு முன்பாக. அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 17 அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு 17, அங்கே போய் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். மூன்றாம் வசனத்திலே, நான்காம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார் இங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம் என்று. ஐந்தாம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம். இது இருள் அல்ல, இது டார்க் இமேஜ் அல்ல, ஒளியுள்ள ஒரு மேகம். இந்த நிழல் என்று சொன்னால் அது ஒளியுள்ள ஒரு மேகம், அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்பொழுது இவர் நேசகுமாரன் இவர் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த நிழல் என்பது ஒரு மேகம், அவர்கள் மேல் வந்து இறங்கின ஒரு மேகம். அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. அந்த நிழல் ஒரு மேகம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்திலே இன்னொரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுருவின் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆதி திருச்சபையிலே செய்து கொண்டு வரும்போது பேதுரு வண்டியிலே அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். அவருடைய நிழலாவது பட்டு அவர்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை குறித்து என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நான் எத்தனையோ வருஷமா நினைத்ததுண்டு, பேதுரு போயிட்டு இருந்திருப்பார், அவருடைய அந்த டார்க் இமேஜ், அவருடைய நிழல் பட்டு தான் ஜனங்கள் சுகமாகிறார்கள் என்று. அந்த ஒரு சரீர பிரகாரமான விதத்திலேயே நான் எண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் நன்றாக கவனிப்போம். அப்போஸ்தலர் 5:12-16 வசனங்கள், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாடிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அஸ்தாவியால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பேதுருவின் நிழல் படும்படி வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வெறும் ஒரு மனுஷனுடைய நிழலால் ஜனங்கள் குணமாக்கப்படவில்லை. பேதுரு சர்வ வல்லமையுள்ளவருடைய அந்த மறைவிடத்திலே தங்குகிற மனுஷன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை வாழுகிறவர், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை உறிந்து கொண்டவர், அந்த மறைவிடத்திலே தங்குகிறவர், வார்த்தையால் நிறைந்திருக்கிறவர், அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது,
0: அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள்ள இருக்கிறது, இவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இவருக்குள்ள இருக்கிறபடினாலே இவர் வெளியே நடந்து வரும்போது நிழல் பட்ட போது அவருடைய வெறும் நிழல் அல்ல, அந்த டார்க் இமேஜ் அல்ல, அந்த ஒளி மிகுந்த மேகம், அந்த அபிஷேகம் எண்ணப்பட்ட காரியம், அந்த சுகமாக்குதலின் அந்த அற்புதமான வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார், கிறிஸ்துவின் வார்த்தைகளால் அவர் நிறைந்திருந்தார். அப்படியே அதிலே நிறைந்து போய் ஒரு ஸ்பஞ்சு போல அது அவருக்குள்ளாக ஊறி கிடந்தபடினால் அவர் வெளியே வந்தபோது அவர் அந்த ஒளியினால் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மூலமாக அந்த தேவனுடைய நிழல், அந்த மேகம் பிரகாசிக்கிறது. ஆகையால் தான் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். மோசே தேவனோடு கூட பேசிவிட்டு 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருடைய முகத்தை காணக்கூட முடியவில்லை. ஏனென்றால் மகிமை அவ்வளவாக அவர் மீது அந்த மகிமை, தேவனுடைய மகிமை இருந்தது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஒரு மனுஷன் தேவனோடு கூட அவ்வளவாக ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட இருக்கும்போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்து இறங்குகிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அபிஷேகம் எப்படி வருகிறது? சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை பயிற்சி விக்கிறார், அவர் கூடயே இருக்கிறார். இந்த குட்டி தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி கூட இருக்கிறார், போகிற இடமெல்லாம் செல்கிறார், சுகமளிக்கிறத பார்க்கிறார், பிரசங்கிக்கிறத பார்க்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத பார்க்கிறார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறத பார்க்கிறார். கூடையே சுமந்துட்டு போறார், பொட்டிகளை தூக்கிட்டு போறார், இங்க வானா வர்றார், போறா போறாரு. சில நேரத்தில் அவ்வப்போது இவருக்கும் சில சான்சஸ் கிடைக்குது, எங்கேயாவது ஜெபம் பண்றதுக்கு, எங்கேயாவது வேலை பண்றதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கிறது. கொஞ்ச நாள்ல போனா அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார், அதே மாதிரி இவரும் மாறிடுறார். என்ன ஆச்சு? அவர் கூட இருந்து இருந்து இருந்து அவருக்குள்ள இருந்த ஆவி இவருக்கு ஹலோ ஒட்டிக்குது. அப்படிதான் அபிஷேகம் வருது. நமக்கு எப்படி, நாம் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? நாம் கிறிஸ்துவுடனே சஞ்சரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறபடினால், அந்த ஐக்கியத்தின் விளைவாக ஏற்படுகிறது தான் அபிஷேகம். ஹலோ, அதுதான் அபிஷேகம். அவர் அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் அந்த நிழலின் மூலமாக கிரியை செய்கிறது. நிழல் படுறதுனால யாரும் சுகமாகிறது இல்லை, அபிஷேகத்தினால்தான் அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது, அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. ஆகையால் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறது என்னால் என்னென்னு பார்த்தோம். மறைவிடம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடம். அவருக்குள்ளே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகவும் இருக்கிறது. நிழல் என்று சொன்னால் நாம் அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவரோடு கூட ஒட்டி வாழ்வதன் மூலமாக, அவருக்குள்ளாக இருப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது மூலமாக ஒரு மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிழலை போல ஒரு மேகம். அது என்ன மேகம்? அந்த மேகம் சுகமாக்கும் வல்லமை நிறைந்த மேகம். அந்த மேகம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் நமக்கு புது பலன் அளிக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் வல்லமை நிறைந்த மேகம். நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழலாக அந்த மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவரிலே ஜீவிக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அது என்ன ஆகிறது? நம்மை சுற்றி ஒரு மேகம் போல, ஒரு கொடையை போல வருகிறது. அதுதான் நிழல். அமெரிக்காவிலே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அங்கே. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாருங்க, எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். எந்த ஊரில் போனீங்கனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டடம் தான் பெருசாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் எல்ஐசி அவ்வளோ பெருசாக இருக்குது. உலகம் முழுதும் போய் பாருங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரொம்ப உயரமான கட்டிடமாக இருக்கும். ஏன்? ஒன்று காமிக்குது, அது ஜனங்க ரொம்ப இன்சூர்டாக இருக்க விரும்புகிறாங்க. அவ்வளோ பணத்தை அங்கே கொடுத்து அப்படி தானே கட்டினாங்க கட்டிடத்தை. ஜனங்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பை தேடி அலையிறாங்க, எப்படியாவது பாதுகாப்பு கிடைக்குமான்று. அதுக்கு தான் நமக்கு இராணுவம் வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் போலீஸ் வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் பூட்டு சாவி வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் பேங்க்கில் வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்கிறோம். பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பை தேடி இந்த உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் கட்டிடத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் பாதுகாப்பு எவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்னு. எல்லாரும் பாதுகாப்பை விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் வேத வசனத்தை போல ஒரு பாதுகாப்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நம்முடைய தேவனை போல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. சில ஐரோப்பிய நாடுகளில் கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது பிறந்த நாள் முதல் செத்து புதைக்கிற நாள் வரை ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கவனிச்சுக்கிறாங்களாம். எப்படி? எந்த குறையும் இருக்காது. குழந்தை பிறந்தவொடனே மாதம் இவ்வளோ குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க சில ஐரோப்பிய நாடுகளில். அப்பா அம்மா ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தைய ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. குழந்தை பிறந்தவொடனே செக்கு மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து வந்துடுது. அந்த குழந்தைக்கு வேண்டிய சகல பராமரிப்பும் அவங்க கொடுத்துட்றாங்க. டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுறாங்க, ஆனால் அவங்க காசை கொடுத்துட்றாங்க. 5 குழந்தை இருந்தால் நல்லா நிறைய காசு கிடைக்கும்.
1: அங்க யாரும் குழந்தை பெத்துக்க மாட்டாங்கன்னா குழந்தை பெத்துக்குங்க நாங்க தர்றோம்ன்றாங்க, காசு நாங்க தர்றோம் நீங்க பெத்துக்குங்கன்றாங்க. பிறந்த நாள்ல இருந்து சாகிற நாள் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம், ஒரு குறையும் வராதுன்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, ஆஸ்பத்திரி, அது இது, சிறந்த மருந்துகள், சிறந்த சிகிச்சைகள், சிறந்த படிப்பு, சிறந்த எல்லாம் இருக்குது, சிறந்த வீடுகள் எல்லாம் இருக்க முடியும். முக்கியமா அந்த ஸ்வீடன், டென்மார்க் என்கிற இரண்டு நாடுகள்ல ரொம்ப அதிகமா உண்டுது. ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. அவன் சாகிற வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் அவன் குளியில் அறக்கிட்டு வருவாங்களே ஒழிய அவனுக்கு எந்த குறையுமே இருக்காம பாத்துக்குவாங்க. ஆனால் அந்த ஸ்வீடன், டென்மார்க்ல தான் பாருங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகமா. ஹலோ, இந்த ஸ்வீடன், டென்மார்க்ல கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி தர்றாங்க. பிறந்த நாள் முதல் சாகிற வரைக்கும் ஒரு குறைவெல்லாம் பாத்துக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே இருக்கிற நாடுகள்ல, அந்த ரெண்டு நாடுகள்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகம். இதுல இருந்து என்ன செக்யூரிட்டி இருக்குது? இன்றைக்கு நான் சொல்லுகிறது எல்லாவற்றை விட மிகப்பெரிய செக்யூரிட்டி, நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். 91 சங்கீதத்துக்கு போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாரும் சொல்லுங்க, என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நாசமோசங்கள், தீமைகள் நடக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கிய காரணம், நல்ல கவனி, இது ஒன்று தான் காரணம் நினச்சிக்காதீங்க. நினச்சிக்கிட்டீங்கன்னா வெளியே போகும்போது தப்பாக நினச்சிக்கிட்டு போவீங்க, குழம்பி போய் போவீங்க. ஆகையால் தான் இந்த போதனையெல்லாம் போதிக்கும் போது நான் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ நான் என்ன கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன் நான், இல்லைன்னா அவர் தான் சொன்னார் அப்படின்றவீங்க. ஒரு முக்கிய காரணம், விசுவாசியனுடைய வாழ்க்கையில் தீமைகள், நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள், தோல்விகள் இவைகள் இருக்குமானால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அந்த விசுவாசி நாவை சரியாக பயன்படுத்துறது கிடையாது. நீதிமொழிகள் 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதான். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற நாசமோசங்கள், தீமைகள், பலவிதமான தோல்வியுறும் சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம், அதில் ஒரு காரணம் என்ன, அவர்கள் நாவுகளை சரியாக பயன்படுத்தாததுதான் காரணம். விசுவாசியுடைய வாழ்க்கையில் தீமைகள் நடக்கும்போது யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவி பெற்றிருக்கேன், நான் காலயத்துக்கு போகிறேன், தசமம் வாங்கி கொடுக்குறேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது கேட்கும்போது பலர் பல விதமாக பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இது கர்த்தர் செய்கிற வேலையான்றாங்க. இது கர்த்தர் செய்கிற வேலை. எது கர்த்தர் செய்கிற வேலை? எல்லா நாசம் மோசம், தீங்கு, எல்லா விதமான வியாதி, நோய், தரித்திரம், எல்லா விதமான தோல்வி, வாழ்க்கையில் நாம் காண்கிற விரக்தி, எல்லாம் இது கர்த்தருடைய செயல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரோமர் 8:31 சொல்லியிருக்கிறது, அவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனை அவர் தந்தருளி இருப்பார் என்றால் அவரோட கூட மற்றெல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தருவாரா தரமாட்டாரா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு என்று அவர் தருவார் என்றால் மற்றெல்லாவற்றையும் தருவாரா தரமாட்டாரா? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் பி ஃபார் அஸ், உங்களுக்கு எதிரி அல்ல ஆண்டவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்க சைட்ல இருக்கிறாருங்க, உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார், நீங்க தோத்து நொந்து துவண்டு போய் வரணும்னு விரும்பவில்லை, நீங்க ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க ஜெயிக்க வேணும்னு? ஆண்டவர் உங்க பக்கத்தில் நின்று, நீ ஜெயி, நான் இருக்கிறேன், நான் கூட நிற்கிறேன், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான சத்துருடைய கிரியையா இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கையின் போராட்டமா இருந்தாலும், ஜெயிக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், நான் உன் பக்கத்துல நிற்கிறேன், நீ ஜெயின்றாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கார், உங்களுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு எதிராக போராடினா பேசாம ஓடியே போயிடலாம், பேசாம எங்கேயும் ஓடவும் முடியாது. கர்த்தருக்கு உங்களுக்கு எதிராக போராடினாருன்னா நீங்க பொழைக்கவும் முடியாது யாருமே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், வேதம் சொல்லுகிறது அவர் பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவிகளை நேசிக்கிறார்னு? பாவிகளா இருந்தப்பவே நேசிச்சாருன்னு சொல்லியிருக்கு நம்மள. எப்போ நேசிச்சாரு? பாவிகளா இருந்தப்ப நம்ம நேசிச்சாரு. அப்ப சொந்த பிள்ளைகளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஹலோ, ஏங்க நீங்க ஊரார் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறவங்களா இருந்தா சொந்த பிள்ளைய நேசிக்க மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அதுக்கு? பக்கத்து வீட்டு பிள்ளையே, எதிர் வீட்டு பிள்ளையே, எல்லா பிள்ளையும் நேசிக்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளையை நேசிக்க மாட்டீங்க? அதை விட அதிகமா தான் நேசிப்பீங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், தம்முடைய சொந்த பிள்ளைகளை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார்,
0: அப்ப கர்த்தர் அதுக்கு பிரச்சனைக்கு காரணர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசமோசங்கள் நடக்கிறது, ஏன் தீமைகள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, கர்த்தர் கிடையாதுங்க. அவங்க கர்த்தர் கர்த்தர்னு சொல்றவங்களாம் பாருங்க ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லுவாங்க, அப்புறம் எந்தெந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிக்குவாங்க, எப்படி அதுலேருந்து விடுதலை ஆனது. எந்தெந்த டாக்டர் போய் பார்க்க முடியுமோ பார்த்து, இங்கிருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் எப்படி எப்படியெல்லாம் சுகம் வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் சுகமாக பார்ப்பாங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்தாருன்னா பேசாமல் வச்சுக்க வேண்டியதுதானே, செய்ய மாட்டாங்க. அது கர்த்தர் கொடுக்கல அது தெரியும் அவங்களுக்கு, ஆனால் குழம்பி போயிருக்கிறாங்க. கோயிலில் போனால் இப்படி சொல்லி விட்டுறாங்க, கர்த்தர் தான் கொடுத்தாரு போ வச்சுக்கோனு. கர்த்தர் கொடுத்தா ஐயோ ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கூட தாரணம் வாங்கிக்க வேணாமா? கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நான் பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லா விதமான சத்துருடைய காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறேன். இத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்காக கொடுக்கப்படும், கர்த்தர் செய்யவில்லை அது. சரி, கர்த்தர் செய்யலன்னு ரெண்டாவது காரணம் என்ன? பிசாசு தாங்க செய்யறான். தெரியும் எனக்கு கர்த்தர் இல்லை, இந்த பிசாசு பொல்லாதவன் அவன் தான் செய்யறான். பிசாசின் மூலமாக தான் பாவமும் மரணமும் வியாதியும் நோயும் தரித்திரமும் எல்லாம் வந்தது, அது தெரியும். ஆனா விசுவாசி வந்து பிசாசு தான் செய்யணும் சொல்லும்போது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:4 என்று நினைக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, இருக்கிறீங்களா இங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, அப்பொழுது அவன், அப்புறம் பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிகளே கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு என்ன பிரச்சனைன்ற, விசுவாசிக்கு ஒரு பிசாசு ஒரு பிரச்சனையா? அப்படியே பிசாசு வந்து போராடினாலும் அதுக்காக போராயுதங்கள், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவ்வளவு பட்டயத்தையும் கொடுத்து வச்சு நமக்கு அவனை கொண்டு அவனை துரத்தும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்காரு, இவ்வளவு பண்ணியிருக்காரு. பிசாசு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிசாசு என்ன தாக்கி கொண்டே இருக்கிறான், போன வாரம் என்ன ரொம்ப தாக்கி விட்டான் இந்த பிசாசு. அந்த சாட்சியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். பிசாசு தாக்குறான் ஒரு சாட்சியா? விசுவாசிக்கு, விசுவாசிக்கு வேதம் சொல்லுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போயிடுறான். அப்புறம் விசுவாசி வந்து ஐயோ இந்த பிசாசு ரொம்ப என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. பிசாசு தான் ஓடி போற பிசாசா, அவன் என்னத்தை தாக்க போறான்? அவன் ஓடி போற பிசாசு. நீங்க கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசை எதிர்த்து நிக்கலாம். அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது இங்க வல்லமை அதிகம் இருக்குது, அங்க கீழ்ப்படிந்திருக்கும்போது பிசாசை எதிர்த்து நிற்க முடியுது, அவன் ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரியணும்? விழுங்குற சிங்கமா இருந்தா போய் விழுங்க வேண்டியதுதான். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான்? இவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரையாவது விழுங்க வேண்டியதுதானே. விழுங்க வர்றான்னு சொல்லல, விழுங்கும்படியாக யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க, யாராவது மாட்டுவாங்க. நல்ல விசுவாசிங்க நிறைய மாட்டுறாங்க அவனுக்கு. எப்படி மாட்டுறாங்க? நாம் நம் வாய்மொழிகளால், என்னங்க நீதிமொழிகள் 6:2, வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால், நல்லா சொல்லுங்களேன், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப சாத்தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கால எல்லாரையும் விழுங்க முடியாது அவன், அதனாலதான் அலைஞ்சு திரிகிற சிங்கமா இருக்கிறான். அவன் இப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சும்மா தாராளமா யார வேணா போய் விழுங்கலாம்னு கிடையாது அவனுக்கு, முடியாது, அப்படி கொடுத்து வைக்கல அவனுக்கு. அதனாலதான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கர்ச்சித்து கொண்டு யார விழுங்கலாமான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல பார்த்து நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களை பேசினா நம்ம தான் வந்து விழுங்குறான். வாய்மொழிகளால் சிக்குண்டோம், நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிடிபட்டோம். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க மாட்டிக்கிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு ஐயோ இது ஆண்டவர் செய்தார் எனக்கு. ஆண்டவர் செய்யல, இது யார் செய்தது? நம்ம செய்தது. தேவன் பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா தேவன் விசுவாசியினுடைய பட்சத்துல இருக்கிறார். பிசாசு பிரச்சனை கிடையாது பிசுவாசிக்கு, ஏன்னா பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லியிருக்கு. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வலு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல சத்துருடைய வல்லமைக்கு மேலாக விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பிரச்சனையே கிடையாது விசுவாசிக்கு, விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது பிசாசு. எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க அதுக்கு? அப்புறம் யாரு பிரச்சனை? சில சொல்ல, என் சூழ்நிலைங்க, என் சூழ்நிலை தாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. தேவன் இல்லை, பிசாசும் இல்லை, என் சூழ்நிலை. சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற சூழ்நிலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, அப்புறம் எந்த பிரச்சனை? சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. விசுவாசிக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையா? வேதம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடி ஆகும். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சூழ்நிலை பிரச்சனையா? ஹலோ, இல்லைங்க, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தங்க, எனக்கு படிப்பே இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா காசே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையா? இங்கே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால். ரட்சிக்கப்பட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்ன, ஐயா எனக்கு வேலையும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பெரிய தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்ட இப்போ உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றினேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலை தாங்க பெருசார். நான் சொன்ன சூழ்நிலை ஒரு பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க. சூழ்நிலைகள்லாம் விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைன்றது பிரச்சனை கிடையாது, படிப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, இது இல்லைன்ற அது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். வருவார் பாவம், அவருக்கு கத்திரிக்கு தரணும்னு ரொம்ப ஆசை, கத்திரிக்கு கத்திரி ஊழியத்துக்காக காசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரால் 2 ரூபாய்க்கு மேலே தர முடியாது. அந்த 2 ரூபாயை எடுத்து ரொம்ப உண்மையாக ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த கவர் எடுத்து உள்ளே போட்டு போட்டு போட்டு கொடுப்பார். அந்த 2 ரூபாயை ஒன்றுமே அவர் காசே கிடையாது. அந்த 2 ரூபா கொடுக்குறதே பெரிய காரியம், அவர் வர்றதே பெரிய காரியம். அப்படி கொடுத்துட்டு இருந்தவர் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தர முடியுது ஆண்டவருக்காக. மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேலே தர முடியுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார். அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு, குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்கிறார். ஆண்டவர் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா சூழ்நிலையை? எந்த மலையும் பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். ஒரு பெண் நான் நடத்தின வாலிபர் முகாமிலே, இங்கே ஆகஸ்ட் 15 நடத்தின கூட்டத்தில் ஒரு வாலிபர் பெண் வந்தால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண். கடைசி அந்த மீட்டிங், இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்களே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி வந்துச்சு. இந்த மீட்டிங்கில் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறது கேட்கும்போது, நான் பிரசங்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தற்கொலையை பற்றி பேசிட்டேன். நான் பேசுகிறதெல்லாம் சில நேரத்தில் சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காகவே பேசுகிறீங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு. சில நேரத்தில் உங்களுக்காக நான் பேசல, ஆண்டவர் பேசுகிறார். அப்படி நான் தற்கொலையை பற்றி ஏதோ பேசினேன், அது பேசுறது அது உள்ளத்தில் அப்படியே அந்த பெண் அப்படியே பிடித்து விட்டது. அந்த பெண் போய் தற்கொலை பண்ணிக்காம பிறகு என் இடத்துல வந்து பேசிச்சு. அதனுடைய பிரச்சனையை கேட்கும்போது நமக்கே கண்ணீர் வரும். தாய் தவப்பேன் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் தலைகீழாக இருக்குது, எல்லாம் அலங்கோலமாக இருக்குது, குடும்பம் ஒன்றும் ஒரு உதவியும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நிலையில் இருக்குது. ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வாழ்க்கை நடக்குது. ஐயோ, நான் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கொள்ளணும், முடிச்சுக்கொள்ளாமல் நான் என்னால் வாழ முடியாது, இனி ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது, எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன், அன்னைக்கு வந்து இயேசு ஏற்றுக்கொண்டுச்சு அந்த பெண். ஆகஸ்ட் 15 நான் சொன்ன இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காம இருக்கியம்மா நீ, ஆமாம், எனக்கு இப்படி நடந்ததுங்க, என்ன இப்படி பண்ணாங்க, என்ன அப்படி, நான் சொன்ன எல்லாம் மறந்துடு, அதெல்லாம் பழசு, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறியா, அது நடந்திருக்க கூடாது, அந்த காரியெல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காத. இனி இயேசு உனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறார். இன்று முதல் நீ இயேசுடைய வார்த்தைகளை விசுவாசி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அவளுக்கு அவருக்குள் இரு, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கட்டும், அவருடைய மறைவில் நீ ஜீவித்து பாருன்றியா. அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னேன், இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு சொன்ன பெண் இன்னைக்கு போய் படிச்சு காலேஜில் பெரிய பட்டதாரி ஆகி பெரிய இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு இப்ப வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமா வந்துருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், என்னமா எப்படி இருக்குது என்ன, ஐயோ நல்ல காலம் நீங்க சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு நான் பாருங்க நல்லா படிச்சு இன்னைக்கு எல்லாம் எனக்கு இந்த அக்கிரமம் பிடிச்ச இந்த வாழ்க்கையில் நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கலாம், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் மாற்ற முடியும்? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசாசை ஏற்றுனா ஓடி போகிறான். அப்போ பிசாசு பிசாசுன்னு சொல்லாதீங்க, விசுவாசிங்க. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலை போன்ற சூழ்நிலையும் கரைஞ்சு போகும், ஓடி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுங்க பிரச்சனை? பாயிண்ட்டுக்கு வரோம், அப்போதான் எங்கேயோ போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் நமக்காக இருக்கிறார், பிசாசு பயந்து ஓடி போறான் நம்மளை பார்த்தா. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலையை கூட நம்ம தகுத்துறோம் அப்பேற்பட்ட ஆட்கள். அப்ப என்ன பிரச்சனை? எல்லாம் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க, விளங்கிடுச்சு நினைக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாவு பிரச்சனை இங்கதான் இருக்குது, மூக்குல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள இருக்குது கீழே, அங்க லொடலோட ஆடிட்டு இருக்கு பாருங்க, ஒண்ணு அது இஷ்டத்துக்கு ஆடுது. நாவு ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இருக்குது, மின்சார சக்தி போல. இத ஆட ஆரம்பிச்சதுன்னா, அதை பேச ஆரம்பிச்சதுன்னா, சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, இது எலக்ட்ரிக் சுவிட்ச ஆன் பண்ண மாதிரி கரண்ட் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுல போய் கையை வைக்க கூடாது. இது பேச ஆரம்பிச்சதுன்னா
2: இது நன்மையாவும் செய்யலாம். இந்த ஃபேன் எல்லாம் ஓட்டும், கரண்ட் ஓட ஆரம்பிச்சத சுவிட்ச போட்டோம்னா கரண்ட் எல்லாம் ஓடுது. அயன் போடணும்னா கொண்டு போய் அந்த அயன் பாக்ஸுடைய அந்த பிளக்கை கொண்டு போய் உள்ள விடுறோம், கிளீனா அது ஹீட் ஆகுது, நல்லா அயன் போட்டு ஜோரா துணியை போட்டுக்கிறோம். அந்த பிளக்கை விடுறதுக்கு ரெண்டு விரல விட்டா என்ன ஆகுறது? ஹலோ, ஷாக்கு தான் கிடைக்கும். இல்லங்க, விரல் எல்லாம் விட்டா வேலை செய்யாதுங்க, அது பிளக்கை விட்டா நல்லா அயன் பாக்ஸ் இல்ல, எதை விட்டாலும் வேலை செய்யும். அது நான் சொல்லுகிறேன், இந்த நாவு வெறும் வசனத்தை பேசும்போது மட்டும் வேலை செய்யாது, நீங்க எதை பேசினாலும் வேலை செய்யும். எது சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹலோ, சொன்னா அது நடக்குமா நடக்காதா? பேசிட்டே போயிடுவேன் நான், லேட் ஆகி போச்சு. சொன்னா கண்டிப்பா நடக்கும். ஐயோ, அந்த காலத்துல மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சொல்றாங்க அப்படிதான், சொன்னா கிடைக்காது. ஏன்னா சொல்லும் போதே அது தெரியுது, சொன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஒரு ஆள் அனுப்பிச்சு திருப்பூருக்கு, போய் இடத்த பாரியா, சபை ஆரம்பிக்கலாம், என்கிட்ட படிச்ச பையன், போய் அங்கே ஒரு இடத்த பார்த்துட்டு வா, ஒரு வீடை பார்த்துட்டு வா, எவ்வளோ வாடகைன்னு சொல்லு, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் தரேன், போய் ஒரு சபை ஆரம்பி, உனக்கு 2 வருஷம் உதவி செய்கிறேன், நீ போய் அப்புறம் சபையை ஆரம்பிச்சு நீ நடத்திக்கான். போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து, இந்த 12 கோத்திரத்துலேருந்து போனாங்களே, அது மாதிரி ஒரு வர்றார் திரும்பி, இந்த 10 பேரை போல திருப்பூரில் என் செலவில் 4 நாள் சுற்றிவிட்டு, 4 நாளைக்கு பிறகு என்கிட்ட வந்து, அண்ணே அங்கே கிறிஸ்தவங்கன்னா வீடே தரமாட்டாங்களா அண்ணே? அஞ்சனா உனக்கு நிச்சயமாக கிடைக்காது, நீ போய் வேலையை பாருங்க. இங்கே இவ்வளோ நாள் படிச்சுட்டு நீ அவ்வளோதான் பேசுறேன்னா உனக்கு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது, நீ போய் உன் வேலையை பார்ப்பான்னு நினச்சிட்டேன். திருப்பூர்லேயே கிறிஸ்தவங்கன்னா ஒரு வீடு கூட தரமாட்டாங்களாம் இவர் வந்து எனக்கு சொல்கிறார். நான் போனேன் திருப்பூருக்கு, அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு, அவங்களுக்கெல்லாம் தெரியும், 1990 பெரிய கூட்டத்தை வச்சு அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய், டிப்டாப் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் முதலாளிட்ட போய் பேசினேன், இந்த ஹால் எங்களுக்கு வேணுங்க, எதுக்குங்க அண்ணன், ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணன். ஐயோ, நான் கம்யூனிஸ்ட்டுங்க அண்ணன், அதனால நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு போகிறேன். இல்லைங்க, நான் கம்யூனிஸ்ட்டுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னா விடுங்க, வாடகை வாங்கிங்க, மேலே நான் ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணன். வாடகை எவ்வளோங்க அண்ணன்? 3300 வாடகை அண்ணன். சரி, நான் தர்றேங்க வாடகை. எடுத்து மேலே நடத்தணும், அந்த இடமே நிறைஞ்சு வழிஞ்சுது, அந்த அளவுக்கு எடுத்து நடத்தணும். இன்னொரு பையனை பிடிச்சேன், எங்களை படித்த பையனை, நீ போறியாப்பா நான் நீ போற நான் போறேன்னா, இவன் வேற மாதிரி பேசுறான், நான் போறேன் நான் செய்யறேன் நான் பண்றேன்னு. சரி போ அனுப்பிச்சேன். 2 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 2200 வாடகை கொடுத்து, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பில்லாம் அவங்களே பே பண்ணி, அவளும் சபையே பே பண்ணி, நாம ஒரு நாள் பேச தர்றது இல்லை, அங்க சபை நடக்குது, இன்னொரு இடத்துல நடத்துறாங்க. இப்போ 2200 வாடகை மட்டும் தர்றாங்க சபை, எந்த கிராமத்துல எந்த சின்ன ஊர்ல 2500 கொடுத்து சபை நடத்துறாங்க வாடகை கொடுத்து. முடியும், முடியும்னு விசுவாசித்தா முடியும், முடியாதுன்னு விசுவாசித்தா முடியாது. நான் எப்பவும் சொல்றது உண்டு, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்தில் கிடையவே கிடையாது. ஹலோ, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். பரமா வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றார்? கர்த்தர் என்ன சொல்றாரு? நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றதை பார்த்தே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவார், என்ன நடக்கும்னு. இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க, கேட்கவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாம் தீர்க்கதரிசியத்தை தேடி ஓடாதீங்க, அங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்றதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது, சிலது நல்லா நடக்கும், சிலது நல்லா நடக்காது. ஆனா நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். ஏன்? நாவின் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது, நீங்க சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அவரின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா அது என்ன ஆகும்? அப்படியே, ஹலோ, அப்படியே நடக்கும். தெரியலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னால தெரியல, இல்லாத மாதிரி இருக்குது, விட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே கைவிட்டார் போல இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்த வாரம் தொடருவோம், எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். நாவின் அதிகாரம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றேன் நான். ஆகையால் தான் சொல்ற சகித்தார், நான் சொல்லுவேன், என் வாயை திறந்து நான் சொல்லுவேன். இந்த நாவை கொஞ்சம் லைன்ல கொண்டு வரணும், கொண்டு வந்தால் தான் சங்கீதம் 91 நடக்க ஆரம்பிக்கும். சங்கீதம் 91 எழுதியிருக்கிறதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? நான் இவ்வளவெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தப்பட்டிருக்கேன்னா நாவை கரெக்டாக லைனில் கொண்டு வரல, சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, நமக்கு நடக்கவே நடக்காது. கரெக்டாக நாவை கொண்டாந்து அது எந்த பிளக்கில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்தாதான் இந்த பவர் வேலை செய்யும், இல்லைனா இது தப்பாக வேலை செய்துக்கிட்டு இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் கையில் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிற அவ்வளவு வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும், நிறைவேற வேண்டும். ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது? நிறைவேற முடியும், நிறைவேறும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள், அவருடைய மறைவிடத்திலே அவருக்குள்ளாக வாழும்படியாக, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருக்குள்ளாக வாழுங்கள். அவருக்கு வெளியே இருந்தா பாதுகாப்பு இல்லை, அவருக்கு உள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. அவர் தான் நிழல். அந்த நிழல்னா கொடை மாதிரி, கொடை பிடிச்சா என்ன ஆகுது, ஊரெல்லாம் மழை பெய்யுது, நம்ம தலையில மழை பெய்யுறது இல்லை, அதுதான் அர்த்தம். இந்த நிழல் அப்படிதான், அங்கங்க எல்லா இடத்துலயும் நாசமோசம் நடக்குது, நமக்கு நடக்கிறது இல்லை. எல்லா இடத்துலயும் தரித்திரம் தாண்டவம் ஆடுது, நமக்கு தரித்திரம்.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமானார். அவரது நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரமாயிற்று. இப்படியாக மோசே தனது இறப்புக்கு முன் மக்களை ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறார்.

0: நம்ம இந்த சபை என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக சபை என்பது என்ன? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய உபமானங்களாக ஒரு பிக்சர் மெசேஜஸாக நிறையா இருக்குது. இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் மட்டும் உள்ள ஒரே அடையாளம் ஒரு சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற செய்தியை முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது, இது வந்து ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரம் போது இந்த சரீரத்தினுடைய தலை யார், எப்படி வந்து கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கிறார், எப்படி அவர் வழி நடத்துகிறார், எப்படி கிறிஸ்து வந்து அதை பராமரிக்கிறார், எப்படி கிறிஸ்து அதன் மேல் அன்பு செலுத்தி அதை வழி நடத்துகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, இப்போ கிறிஸ்து பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரு, இப்போ தன்னுடைய சபையை நடத்துவதற்கு அவர் அநேகரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் வழி நடத்தக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான பதங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது, எப்படி வந்து தலைவர்களுக்கு போதகர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான பதங்கள் நம்ம பைபிளில் இருக்குது. அதை குறித்து நம்ம வந்து முதல்ல ஒரு போதகர் இல்லை ஒரு சபையை வழிநடத்துகிறவனுடைய அடையாளம் என்ன, எப்படி அதாவது ஆண்டவருடைய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு என்ன அடையாளம் இருக்க வேண்டும், அதுவும் பிரதானம். அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல அதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இந்த 20வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். சபையை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேளுங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய வெளிப்படையாக தெரியக்கூடிய சபை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான சபைகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து டினாமினேஷன் சர்ச் என்று சொல்லக்கூடியதாக ஒரு ஆங்கிலிக்கன் சபை, பேப்டிஸ்ட் சபை, ஒரு கத்தோலிக்க சபை, இல்லை ஒரு பெந்தகாஸ்தல் சபை, இல்லை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, இல்லை சர்ச் ஆஃப் காட், இப்படின் சொல்லக்கூடிய பலவிதமான டினாமினேஷனுக்கு கீழே வரக்கூடிய சபைகள் இருக்கிறது. இந்த சபைகளில் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பு கீழே எல்லோரும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அப்படி வர்றதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு கட்டமைப்பில் வரும்போது ஒரு சிலர் வந்து அதை எப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒரு வேலை மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நான் வரணும், பிரசங்கம் பண்ணணும், கூப்பிட்டா ஆசீர்வதிக்கணும், இல்லை ஜபம் பண்ணணும், அதோட வேலை முடிஞ்சு போச்சு, என்னைய பற்றி நீ கவலைப்படாத, ஓ வேலையை பார்த்துட்டு போ, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். அதனால தான் நிறைய சபைகளில் பார்த்தேன்னா இன்றைக்கி நம்ம வாழுகிற இந்த லண்டன் பட்டணத்தில் யூகேயில் சபையில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போவதற்கு, இந்த டினாமினேஷன் சர்ச்சில் குறைந்து கொண்டே போவதற்கு காரணம் அதுதான். நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் இன்றைக்கும் போய் வந்து நம்ம ஆங்கிலிக்கன் சர்ச்சில், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 இல்லை 6 சர்ச்சு சேலுக்கு இருக்குது. நீங்கள் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போங்க, அவங்க வெப்சைட்லேயும் சேலுக்கு இருக்குது. பேப்டிஸ்ட் சர்ச்சில் கொஞ்சம் பரவாயில்ல. என்னென்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி சபைகள் விற்கப்படுவதும் மக்கள் வராமல் போவதற்கும் காரணம் என்னென்னா மக்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எப்படி ஒரு ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறாரோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாரையும் சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு பெரும்பான்மையினர் செய்கிறதுனால இதனால் என்ன வந்ததுன்னா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடியதாக சுயேச்சையாக நடக்கக்கூடிய சபைகள், இவங்க என்ன, இது சரியில்லை, நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மக்கள். ஆனால் இவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு தாங்க செய்வது தான் சரி, எப்படி நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிறது தான் சரி என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் மாறிவிடுறாங்க. அவங்களுக்கு யாரும் அவங்க சொல்லுவது இல்லை அவங்க போதிப்பது அவங்க செய்வது சரி தவறு என்று யாரும் சொல்ல முடியாமல் அவர்கள் தனித்த சுதந்திரமாக அவங்க இருக்கிறாங்க. அவங்கள யாராலையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்க நிலைமையில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி ஒரு செய்தி போட்டு இல்லை ஒரு பிரசங்கம் பண்ணி நீங்கள் பரபரப்பாகி நீங்கள் பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏதாவது கான்ட்ரவர்சியலாக சொன்னீங்கன்னா வைரல் ஆயிரும் அப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மையாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கிற ஒரு போதகர் இல்லை ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், எந்த அடையாளத்தின் கீழ் இருக்க வேண்டும்? ஏன்னா நான் ஓவரால் ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒன்று கொடுத்தாதான் வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது, இந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது, அப்போ எப்படி தான் இருக்கிறது, நான் எந்த சபையில் தான் இருக்கிறது? ஏன்னா நமக்கு வரக்கூடிய நிறைய பேர் கேள்வி கேட்குறது, அண்ணே எங்கள் ஊரில் ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்கள், இல்லை எங்கள் ஊர் நான் எந்த சர்ச்சுக்கு போகிறது, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு யூரோப்பிலேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு அத்தனை ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, கேள்வியை கேட்குறாரு, இப்படி போதிக்கிறாங்க, நான் என்ன செய்கிறது? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எதை வேணுமானாலும் சொல்லலாம், யாரும் எதையும் கேட்க முடியாதுங்கிற ஒரு குரூப்பு, இன்னொன்று எது நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போகிறேங்கிறது. இப்படி இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் எப்படி தேவனுக்கு ஏற்றாற்போல் தேவன் சொல்லுகிறதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர் என்பவர் எப்படி இருக்க முடியும்? நான் சொன்னதை விட நான்கு விதமான பதங்கள் கொடுக்கப்படுகிறது பைபிளில். முதல்ல வந்து மூப்பர், எல்டர், ஓகே, இந்த அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இது. நீங்கள் ஒன்று திமோத்தேயு, ரெண்டு திமோத்தேயு, தீத்து, இந்த மூன்று கடிதங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் இல்லை ஒரு தலைவர்களுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள். ஏன்னா திமோத்தேயு எபேசு சபையில் இருக்கிறாரு, அதனால் எபேசு சபையில் அவர் இருக்கிறவருக்கு எப்படி சபையை வழி நடத்தணும்னு எழுதப்பட்ட கடிதங்கள் தான் ஒன்று திமோத்தேயு, ரெண்டு திமோத்தேயு. தீத்து வந்து அவரும் ஒரு போதகராக இருக்கிறதுனால தீத்துக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி எழுதுகிறார். இது எல்லாமே பாஸ்டரல் எபிசல் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ முதலாவது பிரஸ்பட்டரியோஸ் என்று சொல்லக்கூடிய, அதிலிருந்தால் பிரஸ்பட்டரியன் சர்ச்சுன்னு வந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இது என்னென்னா இவர் வந்து ஆவிக்குரிய முறையில் ஒரு முதிர்ச்சி பெற்றவரும் ஆவிக்குரிய ஞானமும் உடையவர் என்று அர்த்தம் சொல்லக்கூடியதாக. இந்த எல்டருங்கிற வார்த்தை, இந்த மூப்பருங்கிற வார்த்தை நீங்கள் ஒன்று திமோத்தி மூணு தீத்து ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாமே எங்கன்னா புதிய ஏற்பாடு முழுவதும் அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போ வந்து முதல்ல அந்த பதம் என்ன என்ன சொல்லுதுங்கிற மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ இதுலேருந்து என்ன, மூப்பருங்கிறவர் யார், ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி பெற்றவரும் ஆவிக்குரிய ஞானமும் உடையவர். ரெண்டாவது பதம் என்னன்னா பிஷப், ஓவர்சியர், கண்காணிப்பாளர். பிஷப்னா என்ன அர்த்தம், கண்காணிக்கிறவர்னு அர்த்தம், மேற்பார்வையாளர் அப்படின்னு அர்த்தம். வேற அது வந்து ஒரு பட்டமா இதா எடுக்க தேவையில்லை, அது மேற்பார்வை பார்க்கிறவர். நம்ம ஊர்ல வந்து இப்போ ஒரு கட்டடம் கட்டுறோம், கட்டடம் கட்டும்போது நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அதுக்கு ஒருத்தர் வைக்கிறோம், அவர் பேர் என்ன சொல்லுவீங்க, சூப்பர்வைசர், இல்லை மேசதி, அந்த மாதிரி தான் சபைகளுக்கு ஒரு வைக்கக்கூடியதான், அதுதான் கண்காணிப்பாளர் இல்லை மேற்பார்வையாளர். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஒரு ஆவிக்குரிய முறையில் மேலிருந்து பார்க்கக்கூடியதாக, எல்லாம் என்ன நடக்குது என்னன்னு சொல்லுது, ஆவிக்குரிய முறையில் ஒரு அதிகாரமுடையவராக நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதாக ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையும் ஒரு அதிகாரமும் உள்ளவர். இதை குறித்து எழுதும்போது பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இதை குறித்து சொல்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளவான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும், இந்த வார்த்தை தான் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, அதுதான் பிஷப்புன்னு சொல்கிறது, கண்காணிகள். இதே தான் அப்போஸ்தலன் நடவடிக்கை 20:28 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை குறித்து சொல்லும்போது சொல்றது பாருங்க, அப்போஸ்தலன் நடவடிக்கை 20:28 வசனம் வாசி.
1: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணி,
0: பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக. அப்ப என்னன்னா முதலாவது மூப்பருங்கிறது வந்து ஆவிக்குரிய ஞானமும் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் உள்ளவங்களா, மேற்பார்வையாளர் இல்லை கண்காணி என்று சொல்லக்கூடிய பிஷப் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன, ஒரு ஆவிக்குரிய மேற்பார்வையும் ஆவிக்குரிய ஒரு அதிகாரத்தையும் உடையவங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. மூன்றாவதாக சொல்லக்கூடியதா மேய்ப்பர் இல்லை பாஸ்டர், நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய பதம் இது, பொயமேன் என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதத்தினுடைய மொழியாக்கம். மேய்ப்பர் மேய்க்கிறவர், ஆட்டு மந்தைய மேய்க்கிறவர் என்று சொல்லக்கூடியதாக மேய்ப்பர் என்று சொல்லக்கூடியது. இது யார்னா, இவர் வந்து ஆவிக்குரிய முறையில் ஆகாரத்தை கொடுத்து பாதுகாக்கிறவர். எப்படி ஒரு மந்தைய ஆட்டு மந்தைக்கு வந்து போதிச்சு, ஆட்டு மந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுத்து ஆகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கக்கூடிய காரியம் பார்ப்பார், அதுதான் இந்த மேய்ப்பனுக்குரிய ஒரு காரியம். அப்போ நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே பில்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா புரியும், ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கணும், ஆவிக்குரிய ஞானம் இருக்கணும், அடுத்து ஆவிக்குரிய மேற்பார்வை இருக்கணும், ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கணும், அது மாத்திரமில்லை ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க முடியதாக இருக்கணும், ஆவிக்குரிய மக்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. மூன்று பதம். நான்காவது பதம் லீடர், இல்லை நடத்துபவர், லீடர். இது வந்து ஹோகமனியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். நீங்கள் உங்கள் நோட்ஸில் அந்த பதத்தினுடைய கிரேக்க மொழி பதம் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் எபிகாஸ்பாஸ், ப்ரஸ்பட்ரியோஸ், எபிகாஸ்பாஸ், பொய்மென், அதுக்கப்புறம் ஹோகமனியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்னென்னா, இது உங்களை வழி நடத்துகிறவர், உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்கிறவர். அப்போ என்னென்னா, மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் சபைக்கு ஆண்டவர் கொடுத்த தலைவர் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் முதலாவது ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி பெற்றிருக்கணும், மெச்சூரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ரெண்டாவது, அவருக்கு வந்து ஆவிக்குரிய ஞானம் இருக்கணும். மூன்றாவது, அவருக்கு வந்து என்ன, ஒரு ஆவிக்குரிய மேற்பார்வை, ஓவர் சைட் ஆன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நான்காவது, அவருக்கு ஆவிக்குரிய அதிகாரம். ஐந்தாவதாக, அவர் ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கிறவர். ஆறாவதாக, அவர் ஆவிக்குரிய பாதுகாப்பு கொடுக்கிறவர். கடைசியாக, அவர் ஆவிக்குரிய வழி நடத்தக்கூடியவர். ஏன்னா உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உங்களை அந்த பாதையில் வழி நடத்தக்கூடியது. இதுதான் ஒரு தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி. இதுதான் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தில் சொன்னது. அப்போ எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை பிஷப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதியில் தொடங்கி நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த தகுதிகளில் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் வேத வசனம் சொல்லி கொடுக்குறது. அப்போ ஒரு போதகர், ஒரு வழி நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவருடைய அடையாளம் என்ன? முதலாவது இந்த நான்கு காரியங்களில் சொல்லுது வேத வசனத்தில், ஆனால் அவருடைய அடையாளம் என்ன, அவர் யார்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறையா நைஜீரியாவுக்கு போயிருக்கேன். நைஜீரியாவில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் உபயோகப்படுத்துகிற பதம் மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நைஜீரியன்ட்ட யார்ட்டையாவது பழகியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட் தான் சொல்லுவாங்க. அதாவது என்ன, தேவனுடைய மனுஷன். எப்படி தேவனுடைய மனுஷன்? என்னுடைய இருதயத்தினுடைய ஒரு காரியம் நான் பார்க்கறது, நான் பல தேசங்களுக்கு போகிறதுனால பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, திரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் எப்பவுமே ஒரு தேசத்தை குறிச்சோ மக்களை குறிச்சோ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார்னா ஒரு ஆளில் போய் கேட்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் இருந்தார், சாமுவேல்கிட்ட போய் கேட்கலாம். தபியத்தார் இருந்தார், தபியத்தார்கிட்ட போய் கேட்கலாம். தாவீது இருந்தார், தாவீதுகிட்ட போய் கேட்கலாம். ஒரு ஏசாயா இருந்தார், ஒரு எரமையா இருந்தார், இப்படி யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாட்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது நீங்கள் யோசிங்க, நீங்கள் இந்த தேசத்தை ஆளுகிற ஒரு ஆளுகை செய்கிற ஒரு பிரதம மந்திரி இல்லை ஒரு இது ஜனாதிபதினு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா யாரை கூப்பிட்டு கேட்பீங்க? ஒரு கஷ்டமான சூழ்நிலை, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு? ஏன்னா இப்போது நம்ம மக்கள் பார்த்து இவர் பெரிய பாஸ்டர்னு சொல்கிறவங்க ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, இல்லை ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, இல்லை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு உட்காந்துருக்காங்க. இப்போ தேவனுடைய ஆலோசனை என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்ம தேசத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா அவர் யாரை கூப்பிட்டு கேட்பார்? இல்லை தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் வந்து கேட்கணும்னா தமிழ்நாட்டில் எந்த போதகரை கூப்பிட்டு கேட்கக்கூடிய அளவு இவர் சொல்கிறது தான், இவர் தேவனுடைய மனுஷன் சொல்லக்கூடியதாக இருக்குதா. தயவு செய்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் என்னுடைய இருதயத்திலேருந்து பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான காரியம், வருத்தமாக நான் வந்து வேத வசனத்தை வாசித்து சமுதாயத்தை நம்ம எப்படி வழி நடத்துகிறோம், நம்ம ஏன் வேத வசனத்திலேருந்து இவ்வளோ தூரம் விலகி போய்விட்டோம் என்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் சொல்கிறேனே ஒழிய, நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ இல்லை நான் பெரியாளுன்னு சொல்கிறது சொல்லலை. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள், ஏன்னா நமக்கு இது மிக தெளிவாக தெரியணும். ஒரு ஆண்டவருடைய சபையை நடத்துவதற்கு தலைவர்களை கொடுத்தா இன்றைக்கு சபையை நடத்துவது மாத்திரமல்ல சமுதாயத்தை நடத்துவதற்குரிய ஒரு தரமான தலைவர்கள் இல்லாமல் போனது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் யார் என்ன சொன்னாலும் ஒருத்தரும் யாரையும் கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுச்சு. அப்போ உண்மையா தேவனுடைய வசனத்தை போதித்து தேவனுடைய காரியங்களை வழி நடத்துகிற ஒரு சிறு கூட்டம் இருக்கதான் செய்து, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ரோமர் 11வது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒருத்தர் மாத்திரம்தான் உம்முடைய மனுஷன் உமக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் ஆண்டவர் நினைச்சாள் நானா நானா 7000 முழங்கால்கள் பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை நான் ஒழிச்சு வச்சிருக்கேங்கிறார். எங்கன்னா சின்ன சின்ன கூட்டமாக அங்கங்கே இருக்குது, ஆனால் நாம் வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய சபையில் இது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ முதலாவதாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய மனுஷன் ஒரு ஊழியக்காரன் என்பவருடைய அடையாளம் என்னவா இருக்கணும், தேவனுடைய மனுஷன் இருக்கணும். இது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், மேன் ஆஃப் கிரேட் காட் ஆர் கிரேட் மேன் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய பேர் கிரேட் மேன் ஆஃப் காடா இருக்கிறாங்க, மேன் ஆஃப் கிரேட் காட் இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம் தான், அந்த கிரேட் எங்க போடுறீங்கிறது தான் வித்தியாசம். ஏன்னா மனுஷனுக்கு வந்து இன்னைக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் மத்தேயு 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏறி போறதுக்கு எனக்கு ஒரு கழுதை வேணும். இன்னைக்கும் ஆண்டவர் கழுதையைத்தான் தேடுறாரே ஒழிய பெரிய ஆளுங்களை தேடல். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவருக்கு தேவை ஒரு கழுதை தான், அவர் ஏறி போறதுக்கு, அவர் சொல்றதை கேட்டு அவர் சொல்றதுக்குரியது. நீங்க திமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:11 நம்ம வந்து பின்னாடி இதை பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6:6-14 உள்ள வசனங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நான் இதற்கு தொடக்கமாக இந்த செய்தி இதனுடைய மொத்தத்துக்கு தொடக்கமாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆழமான கருத்துக்களை திமத்திக்கு சொல்லி கொடுக்குறாரு பவுல். ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு 4 விதமான தகுதிகளையும் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அந்த டீட்டெயிலுக்கு போகல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் அடையாளம் என்னன்னா பாருங்க, நீயோ என்ன சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷனே. யாரு? திமத்தியே, நீயோ தேவனுடைய மனுஷன். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை வேற யாருக்குமே உபயோகப்படுத்தலை, திமத்தேயுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, திமத்தேயுக்கு மட்டும்தான் பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷன். யாரு? தேவனுடைய மனுஷன். ரொம்ப ஒரு சின்ன பதம், ஆனால் மிக ஆழமான கருத்துக்கள் அடங்கிய பதம். தேவனுடைய மனுஷன், ஒரு ஊழியக்காரர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கணும், நான் தேவன் சார்பாக பேசுகிறேன், தேவனுடைய ஆலோசனைகளை பேசுகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், நம்ம நிறைய கேள்வி பதில் கொடுத்துருக்கோம், நம்ம நிறைய காரியங்களுக்கு பதில் சொல்கிறோன்னு, எனக்கு எவ்வளவு கேள்வி வருது தெரியுமா, எவ்வளவு இது வருது தெரியுமா, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறதில்லை. ஆனால் நான் என்னுடைய என்னையை பொறுத்தளவுக்கு நான் என்ன, தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய வசனத்தையும் போதிக்க தான் என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரே ஒழிய எல்லாத்தையும் கொடுத்து ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு எல்லாத்த குறித்து ஒப்பீனியன் இருக்குது, ஆனால் அது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும், தேவனுடைய ஆலோசனை சொல்லணும், தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத தான் சொல்லணுமே ஒழிய நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ஏன்னா இன்றைக்கு வந்து ஊழியத்தை தொடங்கி ஊழியத்தை செய்கிற மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளாதனால, இந்த இந்த வீடியோவை பார்க்குற பாஸ்டராக இருந்தால் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். முதல்ல உங்களுடைய அடையாளம் தேவனுடைய மனுஷன்னா இருக்கணும். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கணுமே ஒழிய நம்முடைய காரியமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு வந்து நிறைய பிரசங்கங்கள் பிரசங்க மேடைகள் எப்படி ஆயிடுச்சு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பயங்கரமான ஒருத்தர் வந்து எப்பப்பாரு ஒரு ஜோக் சொல்லி தான் ஆரம்பிப்பார், எல்லாரையும் சிரிக்க வச்சு சிரிப்பு மூட்டி இதென்ன விளையாட்டு விளையாடுற வியாபாரமா. ஒருத்தர் ஒரே மூச்சு விடாமல் தட தட தட தட தடதான் பேசுகிறார், அப்போ தான் எல்லாரும் கை தட்டுவாங்க. ஒரு சிலர் எந்திரிச்சு ஆமேன்னு சொல்லுவாங்க, ஓடி வந்து காணிக்க போடுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஒரு மனுஷனை குறித்த காரியம் ஆயிடுச்ச ஒழிய தேவனை குறித்த ஒரு பயம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது. ஆனால் திமத்தைக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷன். அதாவது இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அண்ட சராசரங்களையும் படைத்த அனாதி தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் வேற எதுக்குமே கிடையாது, வேற எந்த ஒரு வேலைக்கும் கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் வந்து யாருடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷன். யார் அந்த தேவன், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்துக்கும் வல்லவர், அவருடைய மனுஷன், அவருடைய ஆலோசனையை பேசுறேங்கிற காட்டிலும் வேற எந்த ஒரு அடையாளமும் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு முதலாவது அந்த பிரதான எண்ணம் நமக்கு வந்தாகணும். வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஆலோசனையும் கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் வீணான சம்பாசனைகளையும் பேசி மக்களையும் துன்புறுத்தி மக்களையும் தேவன்கிட்ட போக விடாமல் ஒரு காரியத்தில் கொண்டு விட்டுருவோம். அப்போ என்னென்னா, முதலாவது ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லக்கூடியதா, நீங்கள் வந்து கண்காணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து போதகராக இருந்தாலும் சரி, நீங்கள் வழி நடத்துகிறவராக இருந்தாலும் சரி, மெய்ப்பனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய டைட்டில் எதாக இருந்தாலும் உங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கணும், நீங்க தேவனுடைய மனுஷன் சொல்லணும். அதுதான் வேத வசனத்தின் அடிப்படையில் தேவ மனுஷன். ஏன்னா இங்க திமத்தைக்கு எழுதும்போது நீ தேவனுடைய மனுஷன் எழுதுறாரு, இந்த புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் பவுலுக்கும் திமத்தைக்கும் நல்லா தெரியும், பழைய ஏற்பாடு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். முதன் முதலாக ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உபாகம புஸ்தகம் 33 அதிகாரத்தில் 1 வசனத்தில் வருது. எங்க உபாகம புஸ்தகம் 33 அதிகாரத்தில் மோசேயை குறித்து சொல்லும்போது 1 வேத வசனத்தில் அந்த பதம் எங்கே யாருக்கு உபயோகப்படுத்துகிறது, மோசேக்கு தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. பாருங்க, உபாகம் 33:1, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. யாரு மோசே? யாரு? தேவனுடைய மனுஷன். என்ன ஒரு அடையாளம் பாருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லா கற்பனைகளும் எல்லாமே என்ன, மோசே சொன்னார், எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார் தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நம்ம வேத வசனத்தை குறித்து பார்க்கும்போது அது அந்த பதத்தை குறித்து பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. என்னென்னா அவர்களுக்கு, அவர்கள் தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு அடையாளம். அதே போல் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:6 பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம என்ன பார்க்குறோம், மனோவா என்று சொல்லக்கூடிய சிம்சோனுடைய தாய், மனோவாவுடைய மனைவி, அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு. வசனம் வாசிங்க, நியாயாதிபதிகள் 13:6.
1: அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன்,
0: தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். என்ன, நீ பிறக்க போற பிள்ளை எப்படி இருக்க போது, நீ என்ன செய்யணும், அதை கொண்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத தேவனுடைய ஆலோசனைய, தேவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைய, தேவனுடைய எண்ணத்தை கொண்டு வந்து சொல்லி கொடுத்தது யாரு, தேவனுடைய மனுஷன். அதே போல 1 புஸ்தகம் 2:27 வசனம் பாருங்க,
1: தேவனுடைய மனுஷன்,
0: தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து
1: கர்த்தர்
0: உரைக்கிறது என்னவென்றால், என்ன தேவனுடைய மனுஷன் வந்து யாரோடத சொல்லுவான், கர்த்தரோடத சொல்லுவான். நீங்க எப்பயுமே பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லி சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணுவாரு, வந்து அவரு கர்த்தர் சொல்றது என்னன்னா, ஏன்னா நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுக்கு அடுத்தவைகளை பேசுறவன். அப்ப என்னன்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் என்கிற அடையாளம் அவர்கள் என்ன, தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய காரியங்களை சொல்கிறவங்களாக இருந்தாங்க. அதே போல் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை காணான் தேடி போகிறாரு, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி. அதில் 6வது வசனம் 1 சாமுவேல் 9:6 பாருங்க. ஒரு வேலைக்காரன் சொல்றான், சவுல்ட சொல்றான், என்ன செய்யறதுன்னு தெரியல, கழுத காணாம போச்சு, நம்ம எல்லாம் தேடியாச்சு, ஒன்னும் கவலைப்படாத, இந்த பட்டணத்துல தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மற்றவர்கள் போற்றக்கூடிய ஒரு ஊழியக்காரனா இருக்கும். உங்களை பார்த்து சொல்லணும், ஐயா நீ மீதி எல்லாம் கவலைப்படாத, எங்கள் ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார். எப்படி மீதி என்னமோ தெரியாது, எங்கள் ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கார், அவர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுவார், தேவனுடைய வார்த்தையை தான் போதிப்பார், அவர் சொன்னால் அது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும்னு சொல்லக்கூடியதா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். சாமுவேலை குறித்து சொல்லும்போது அதான் சொல்கிறார், எங்கள் இந்த ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கான், அவர்கிட்ட போய் கேட்போம். என்ன கழுத காணாமல் போச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கணும், தேவ மனுஷன்கிட்ட போ, நம்ம ஞானத்தை உபயோகப்படுத்தாத தேவன் மனுஷன்கிட்ட போ. நீங்கள் இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் எலிஷாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது, அவன் தேவனுடைய மனுஷன்னு சொல்லுது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் தேவனுடைய மனுஷன், 2 கிங்ஸ் 4 அதே போல் 2 கிரானிக்கல்ஸ் 25:9 அம்சாயா பற்றி சொல்லும்போது, அமசாயா பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது, அவனும் தேவனுடைய மனுஷன் சொல்லி. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறோம், அங்கே தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவன் ஒருத்தனுடைய ரூமை பற்றி சொல்லும்போது, அவன் ஆனான், அவன் இகதியாஸ், அவனோட பையன், அவன் வந்து யார், தேவனுடைய மனுஷன். என்ன ஒரு அடையாளம் பாருங்கள். அப்போ என்னென்னா, அந்த தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் காணக்கூடியதாக பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இதில் நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் பேர் எடுத்து காட்டினேன், மோசே, தாவீது, ஏலி, சாமுவேல், அதற்கு பின்பாக வந்த அமசாயா, எலியா, அதற்கு பின்பாக வந்த எலிசா, அதுக்கப்புறம் வந்த இது தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாருமே என்னன்னு அழைக்கப்பட்டாங்க, தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாமே என்ன பேசினாங்க, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், தேவன் சொல்லுவது என்னதென்றால். அப்போ என்னென்னா, ஒரு அடையாளம், நான் தேவனுடைய மனுஷன் என்பதற்கான அடையாளம், நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவேன். அப்போது மக்களுக்கு என்ன தெரியும், நான் தேவனுடைய மனுஷன் தெரியும். அப்போது ஒரு ஊழியக்காரன் என்பவர் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவருடைய முதலாவது அடையாளம் என்ன, அவர் தேவனுடைய மனுஷன். இதைத்தான் வேத வசனம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா இவங்க எல்லாருமே என்னென்னா, இந்த தேவனுடைய மனுஷன் யார், அவர்கள் எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுக்கென்று தேவன் சார்பாக பேசக்கூடிய மக்கள். யார், தேவன் சார்பாக பேசக்கூடிய மக்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்பாசடர்ஸ் என்று சொல்லக்கூடியவங்களும், இல்லை ஒரு பிரசிடெண்ட்டு, இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார், எங்களுடைய அரசாங்கம் இனிமேல் என்ன செய்ய போகுது, இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வரி விதிப்பை கூட்ட போகிறோம், இல்லை குறைக்க போகிறோம், இனிமேல் இப்படி சட்டத்தை மாற்ற போகிறோன்னு இவர் வந்து சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு அதிகாரம் கிடையாது, அவர் எதுக்கும் கையெழுத்தும் போடலை, அவர் ஒன்றும் கையெழுத்தும் போட போகிற கிடையாது. என்ன உள்ளுக்குள்ளே நடந்ததை வெளியே வந்து சொல்லுவார். அவர் சொன்னால் உள்ளே இருக்கவர் சொன்ன மாதிரி, ஏன்னா இவர் தானாக பேச மாட்டார், தானாக பேசினார்னா வேலையை விட்டு போயிடுவார், எடுத்துருவாங்க, வேலையை விட்டு எடுத்துருவாங்க, உடனே எடுத்துருவாங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குது அதே பொசிஷன், நீ என் சார்பாக பேசு, நான் உன்னைய அதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ என் சார்பாக பேசு. அப்போ ஒரு ஊழியக்காரர் எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் அவன் தேவனுடைய மனுஷன் என்று இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்வான்? தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பான். பேதுரு இதை குறித்து எழுதும்போது, 2 பேதுரு 1:21 பாருங்கள், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நீங்கள் யோவான் 16 நீங்கள் வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்கள், 8, 9, 10 பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்யக்கூடிய 3 காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து 12, 13, 14 சொல்லி கொடுப்பாரு, எனக்கு உண்டானவைகள்லாம் என் பிதாவுக்குரியவைகள், என் பிதாவுக்குரியவைகள்லாம் எனக்கு சொந்தம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எனக்குரியதை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, அவர் வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ என்னென்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் இன்றைக்கு நான் எதன் மூலமாக ஏவப்பட்டு பேசுகிறேன், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க, அதன் மூலமாய் நீங்கள் எப்படி தேவன் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசக்கூடியது. ஏன்னா ஒரு தேவ மனுஷன் வந்து எப்படி பேச முடியும், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவராய் பரிசுத்த ஆவியினால் நிரம்பவராய். ஏன்னா நான் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றதுனால நான் தேவனுடைய பரிசுத்தவானாய் நின்று தேவனுடைய ஆலோசனைகளை சொல்கிறவனாய் மாற வேண்டும் என்பது தான் அங்கே சொல்லக்கூடியது. அதன் மூலமாக தான் ஒவ்வொருத்தரும் பேசுனாங்க என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னென்னா, இப்போ யாராவது ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்கள அபிஷேகம் பண்ணி அவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஞானத்தை கொடுத்து ஆவிக்குரிய முதிர்ச்சியும் கொடுத்து அவர்கள் மூலமாய் தேவனுடைய ஆலோசனையை சொல்லி கொடுத்து நீங்கள் தேவனோட இசைந்து வாழ்வதற்கு அவர் போதிக்கக்கூடிய ஒருத்தராக மாறுகிறார். காரணம் என்ன? அவர் தேவனுடைய மனுஷன். அப்போ பரிசுத்த ஆவி வந்து வேணும். ஆனால் முக்கியமான காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியோடு கூட தேவனுடைய வசனம் வேணும். ஏன்னா ஒன்றை பிடிச்சிட்டு இன்னொன்று விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் அருள்வார், ஆவியானவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு கட்டடம் கட்ட காசு கொடு, எனக்கு இதுக்கு காசு கொடு, இல்லை இதை செய் அதை செய்யின்னு சொல்லி மக்களை மனுஷருடைய கற்பனைகளும் கட்டுகள்லையும் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. ஆவியானவர் என்ன செய்வார்? அவருடைய வார்த்தையை எடுத்து போதிப்பார். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன, எனக்கு பரிசுத்த ஆவி உண்டு, நான் என்னத்தை சொல்லுவேன், பரிசுத்த ஆவியை கொண்டு அவர் எழுதி வைத்த இந்த வசனங்களை கொண்டு நான் போதிக்கிறவனா மாற வேண்டும். நீங்க நல்லா கவனிங்க, 66 புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, 40 பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 4000 மேலாக எழுதப்பட்டது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைந்து போகக்கூடியது, ஒன்று ஒன்றோடு ஒன்று எதிர்க்கக்கூடியதில்ல. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததுன்னா காரணம் என்னென்னா, எழுதுனது மனுஷனாக இருந்தாலும் எழுதுனது ஆண்டவர். அதனால தான் அது ஒரே போல் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம மறந்து போய் விடக்கூடாது. ஸோ அப்போ என்னென்னா, நான் வந்து தேவ மனுஷன், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வசனத்தை எடுத்து மக்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை சொல்கிறவங்களாக வரணும். அதனால தான் என்னுடைய அடையாளம் என்ன? தேவ மனுஷன். அப்போ தேவ மனுஷன் என்பவன் என்ன ஆனோ, ஹீ ஷுட் பி பர்ஃபெக்டட் இன் த ஸ்பிரிட் அண்ட் இன் த வேர்ட். ஒரு பூரணமாக ஆவியிலும் வார்த்தையிலும் வசனத்திலும் பூரணம் உள்ளவனாய் மாறும்போது தான் அவன் தேவ மனுஷனாய்

எல்லாம் சொல்லும்போது தான் இங்கே வார்த்தையை சொல்கிறார், என்ன, நீ தேவ மனுஷன், அதை மறந்துடாத. ஏன்னா திமத்தைக்கு எழுதும்போது ஒன்று திமத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கள்ள போதகர்களை குறித்து அநேக காரியங்களை சொல்கிறார். நீங்கள் இந்த ரெண்டை கான்ட்ராஸ்ட் புரிஞ்சாதான் தேவ மனுஷன் யார், மனுஷனை போதிக்கிறவன் யாருங்கிற ரெண்டு புரியும். ஏன்னா இதை சொல்லும்போது இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கும் புரியும், தேவ மனுஷனுக்கும் கள்ள போதவர்கள் வித்தியாசத்தை ஒன்று திமத்தியில் காட்டி கொடுப்பார். முதலாவது அதிகாரம் 3-7 வரைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து மறுபடியும் 4 முதல் 5 வசனங்களில் மறுபடியும் கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறார். 6 மறுபடியும் கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. இப்படி சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறார். ஏன்னா கள்ளப்போதகன் யாரு, தேவ மனுஷன் யாருங்கிறது வித்தியாசம் நல்லா தெளிவாக தெரியணுங்கிறக்காக தான் இதை போதிக்கிறாரு. இது பாருங்கள், 1 திமோத்தேயு 1 18-20 வரை உள்ள வசனங்கள் பாருங்களேன். குமரனாகிய திமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன, நீ நல்லபடியாக போராடி நீ ஜெயிக்கணுங்கிறங்க அதை சொல்கிறேன். ஆனால் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு சைடு என்ன சொல்கிறாரு, நீ தேவ மனுஷன், வார்த்தையில் நிலைச்சிரு, நீ வார்த்தையை போதி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து விசுவாச கப்பலை விட்டாங்க. ரெண்டு பேர் அவன் வந்து ரொம்ப மோசமாயிட்டான், அவங்க ரெண்டு பேரையும் திருந்தணும்னு சொல்லி சாத்தாண்டே ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படி சாத்தாண்டே கொடுத்துட்டேங்கிறார். அடுத்து பாருங்களேன், 1 Timothy 4:6-7 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. ரெண்டையும் சொல்கிறார். முதல்ல நீ எதில் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய வார்த்தையில் இருந்து அதை போதிக்கிறவனாக வரணும், கட்டுக்கதைக்கும் கிளவி பேச்சுகளுக்கும் போகாது. ஏன் இந்த கிளவி பேச்சுன்னு சொல்கிறாரு, கிளவிகளால் எந்திரிச்சு எங்கேயும் போக முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால் உட்காந்த இடத்துல இருந்து உட்காந்து நல்ல சலசலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கட்டுக்கதையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் யாராவது ஒரு பிரசங்கம் எதாவது ஒன்று பாருங்கன்னு அனுப்புகிறாங்கன்னு பாருங்களேன், 40-30 பேசுவார், ஒரே சந்த கதையாக சொந்த கதையாக இருக்கும். ஏதாவது ஒரு கதை வெட்டி கதையாக பேசிட்டு ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வெட்டி கதையாக பேசி பேசி பேசி பேசி முடிச்சுட்டு அதில் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு தேடணும். மொத்த மெசேஜ்லேயும் வெட்டி கதை, கட்டுக்கதை, அதாவது பண்ணக்கூடிய பிரசங்கத்திற்கும் வேத வசனத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் எதையாவது ஒன்றை சொல்லி, நான் அங்கே போனேன் இது நடந்துச்சு, அங்கே போனேன் இது நடந்துச்சு, யாருக்கு தேவை? யோசிச்சு பாருங்கள், நீ எதில் விலகணும், இந்த மாதிரி கட்டு கதைகள் சொல்கிறத விட்டு விட்டு தேவனுடைய வசனத்தை போதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம், ரெண்டுக்கும் ரொம்ப அழகாக வித்தியாசம் காட்டி கொடுக்குறாரு. அடுத்து 4:14-16 வரை பாருங்கள், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய். அப்போ என்ன, நீங்கள் வார்த்தையில் நிலைத்து நின்று வார்த்தையில் போதித்து வார்த்தையில் இருக்கணும், அப்போ தான் நீ உன்னையும் காத்துக்கொள்ள முடியும், உன் போதனையை கேட்குறவங்களையும் காத்துக்கொள்ள முடியும். அப்போ என்ன, ரொம்ப அழகாக ஒரு கள்ள போதகர்களுக்கும் ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகாக தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு நிருபம். ஏன்னா தேவ மனுஷங்கிறவன் என்னென்னா தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்கு அடுத்ததுலையும் இருப்பான், ஆனால் கள்ள போதகர்கள் அப்படி இல்லைங்கிறத தான் இந்த 1 Timothy எழுதுறதுல எழுதுகிறார். அப்போ திமத்திய தேவ மனுஷனேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு, தேவ மனுஷன் என்று சொல்லுகிறவன் தேவனுடைய வார்த்தை

0: வார்த்தையில பலப்பட்டவனா இருப்பான், ஆவியில நிரப்பப்பட்டவனா இருப்பான், அவன் தேவனுடைய வார்த்தையை போதிப்பான், அவன் தேவனுடைய ஆலோசனையை சொல்லுவான், அவன் தேவனுடைய சிந்தையில இருப்பான், அவனோட சிந்தையிலே அதான் நிலைச்சிருக்கும். ஆனா கள்ள போதர்கள் அப்படி இல்லை. அவங்க கட்டுக்கதை பேசுவாங்க, வீணானது பேசுவாங்க, வேறு காரியங்களை குறித்து பேசுவாங்க. அவங்க அப்படி இல்லை, அவர்கள் அழிவுக்கென்று காரியங்களை செய்வாங்கன்னு. அடுத்து 1 தீமோத்தேயு 5:17 பாருங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக என்ன என்ன திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. ஏன்னா திருவசனத்தின் மேல, வசனத்தின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் போதிக்கிற மக்களை நீ மூப்பர்களா இருக்கணும். அப்ப என்னன்னா, திருவசனத்தை போதிக்கணும்னா அந்த வசனத்தை தெரிஞ்சு கொண்டவங்களா, புரிஞ்சு கொண்டவங்களா, தங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொண்டவங்க தான் அதை செய்ய முடியும். அதனாலதான் திமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன சொல்லி எழுதுறாரு, நீயோ தேவ மனுஷன், தேவ மனுஷனாகிய நீயோ. அப்போ திமோத்தேயுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, நீ தேவனுடைய மனுஷன். அப்போ நம்ம ஒரு ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், தேவனுடைய மனுஷனா இருக்கணும். அவருடைய அடையாளம் வேற எதுவுமே கிடையாது, அவர் தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார். அவர் யாரை பிரதிபலிக்கிறார், தேவனை பிரதிபலிக்கிறார். அதன் மூலமாய் வெளியே உள்ளவங்க என்ன சொல்லணும், இதோ ஊரில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அந்த தேவ மனுஷன்கிட்ட போய் கேளுங்க, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தேவனுடைய ஆலோசனை என்னன்னு அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி பெற்றவங்களாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், தேவனுடைய ஆலோசனையை பண்ணக்கூடியவங்களா, தேவனுடைய ஆலோசனையை போதிக்கக்கூடியவங்களா, தேவனுடைய வார்த்தையில் நிறவுங்கிறவங்களா, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது தான் தேவனுடைய மனுஷனாக மாற முடியும். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா, உங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரொம்ப பேசாது, இல்ல சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும், திடீர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும். பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு அதை அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால இந்த வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துவாங்க, இல்லைன்னா டீச்சர் சொல்கிற வார்த்தையை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பேசிக்கலி ரொம்ப ஜாஸ்தி, என்ன எதை சொன்னாலும் பேசிக்கலி என்னன்னா, அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஸ்கூலில் எல்லார்ட்டையும் பேசும்போது பேசிக்கலின்னு சொல்லி சொல்லி அவங்க எல்லாம் பேசிக்கலி சொல்லுவாங்க. நான் அமெரிக்காவில் ஒரு தம்பிகிட்ட பேசியிருந்தேன், அவன் டெக்னிக்கலி நான் இவன் எப்போ பாரு டெக்னிக்கலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது என்னென்னா, நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு பதம் எப்படி வருதுன்னா யார் மூலம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்கன்னு. இப்போ உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வசனமாக வருதுன்னா அது ஆண்டவருடைய வார்த்தைன்னா நீங்கள் ஆண்டவருடைய மனுஷன். இப்போ நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ அதை போல தான் உங்கள் வார்த்தை வரும். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் வந்து ஒருத்தர் பாடி வெளியே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எனக்கு அந்த பாட்டும் கூட அதே பக்கத்தில் இன்னொரு சினிமா பாட்டை அனுப்பிச்சு இந்த பாட்டு ஒரே மாதிரி இருக்குன்னேன்னு எனக்கு ஒரு யோசனை. அவன் சினிமா பாட்டை பார்த்து காப்பி அடித்தான், போட்டவனுக்கு உடனே எப்படி தெரியும் இவனுக்கு, அப்போ இவனும் சினிமா பாட்டு பார்க்குறவன் தானே. போட்ட 10 நிமிஷத்தில் இவன் எனக்கு ஒரு 2 வீடியோ போட்டு இதை கண்டித்து பேசுங்கன்னு, நமக்கு எது கண்டிக்கணும், நமக்கு தெரியணும்ல எது தேவனுடைய வார்த்தை, எது தேவனுடைய வசனம், எது தேவனுடைய ஞானம், நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு நீங்கள் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறீங்க, யார் வந்து உங்களை பாதிக்கிறாங்களோ அவங்களத்தான் நீங்கள் காட்டுவீங்க, வெளிக்காட்டுவீங்க. உங்களுக்குள்ளே உள்ளே போகிறதான் வெளிக்காட்டுவீங்க. ஐ திங்க் கேசின்னு நினைக்கிறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு சில வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சது எல்லாமே அப்படி தான். ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கூலுக்கு போனோம் இல்லை எதுக்கு போனோம், உடனே டகால்னு ஒரு வார்த்தை ஒரு வரக்கூடியது. ஆனால் அதே இது நீங்கள் சபையில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையில் தியானம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்திலேருந்து வரும்போது உங்களுக்கு ஏதாவது வரும்போது, ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாத, பயப்படாதே, ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்காரு தெரியுமா, உடனே வரும். ஏன், நீங்கள் வார்த்தையில் இருக்கிறீங்க. அப்போ உங்களால் என்னன்னா ஒரு நல்ல போராட்டத்தை போராட முடியும், நல்லதை பண்ண முடியும்னா நீங்க தேவனுடைய மனுஷன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி பூரணமாய் நிரம்பி இருக்க வேணும். தேவனுடைய வார்த்தை நிறைவாய் நிரம்பி இருக்கும்போது தான் நீங்க தேவனுடைய மனுஷனா இருக்க முடியும். இதுல என்ன ஒரே வருதுன்னா இதே வார்த்தையை வச்சு நீங்க எது வேணாலும் செய்யலாம். இதே வசனத்தை எடுத்து நீங்க போதிச்சு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா நீங்க பண்ண முடியும். நம்ம வருகிற ஒரு இன்னும் ஒரு ரெண்டு பாடத்துக்கு அப்புறம் வேணா நான் சொல்லி கொடுக்குறேன். திமத்தேய்க்கு சொல்லும்போது நீ தேவனுடைய மனுஷன்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி நான்கு காரியங்களை சொல்லி கொடுக்குறார். நீ ஓடு, எதை விட்டு ஓடு, பணத்தாசையை விட்டு ஓடு. நீ எதை தெரிஞ்சு கொள்ளு, பரிசுத்தத்தை தெரிஞ்சு கொள்ளு. தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு, ஃப்ளீ ஓடு. ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்றாரு, நீ வந்து ஃபோர்சி, நீ பாரு, நீ இதை பர்சியூ பண்ணு. மூணாவதா என்ன சொல்றாரு, பி ஃபெய்த்ஃபுல், நீ உண்மையுள்ளவனா இரு. நாலாவதா நீ போராடு, ஃபைட். நான்கு காரியங்கள் சொல்லி கொடுக்குற இந்த பகுதியில் நம்ம அந்த வசனத்தில் ஒரு பகுதி மட்டும்தான் நீ எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அடையாளம் என்னென்னா நீ தேவனுடைய மனுஷன்னு சொல்லி சொல்லும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு தேவனை போதிச்சு நீங்கள் உங்களை பெரிய ஆளாக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. நம்மளை என்ன சொல்கிறாரு, நீ தேவனுடைய மனுஷன்ற ஒரு அடையாளத்தில் இருக்கணும். அப்போ நீங்க உங்க ஊழியக்காரன் சொல்லி சொன்னா நீங்க என்னவா இருக்கணும், உங்களுடைய அடையாளம் நீங்க தேவனுடைய மனுஷன் சொல்லி மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனுடைய வசனம் பூரணமாய் உங்களுக்குள்ள நிறைவா இருக்கணும். நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுக்கிறாரு. கொலோசியர் 3:16 சொல்லும் போது சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பூரணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ என்னன்னா ஒரு வார்த்தையில தேறினவனா இருக்கணும். 1 Timothy 4:16 சொல்லும்போது என்ன, உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வார்த்தையும் கவனி. ஏன்னா என்ன சொல்றங்கிறத கவனி. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து Matthew 12:34 சொல்லும்போது என்ன சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நீ என்ன உள்ள போடுற, உனக்குள்ள ஒரு தேவ மனுஷனா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள வர வர பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்க இருக்க ஆவியானவர் அப்பதான் இன்ஸ்பயர் பண்ணுவாரு. ஆவியானவர் சொன்னாரு, ஆவியானவர் என்ன பண்ணாலும் நீங்க உங்க வார்த்தையில எந்த அளவுக்கு நீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்களோ அப்பதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். சட்டியில இல்லாதது அகப்பையில வராது. நீங்க வசனம் உள்ளுக்குள்ள இல்லாம தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள பூரணமா இல்லாத போது பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போதிக்க முடியாது. அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள வரணும். வார்த்தை எப்படி இது பண்ணணும்னா, அதனாலதான் பைபிள் எப்படி வாசிக்கிறது, வேத வசனம் எப்படி பிழையற்றது, வேத வசனம் எப்படி பரிசுத்தாவியினால் கொடுக்கப்பட்டது, எப்படி வேத வசனம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பிரசங்கம் சொல்லி கொடுத்து எதற்காக தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு வசனம் சாயந்தரம் ஒரு வசனம் போதிச்சு எதுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்து நோட்ஸ் எடுத்து போடுறோம்னா, மக்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவனுடைய வசனம் தெரியணும். அந்த தேவனுடைய வசனம் நமக்குள்ள பூரணமா இருக்குன்னா அதுக்கான விளக்கம் நமக்கு வேணும். அதை விளக்கி கொடுக்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கேட்குற நீங்க அதை எடுத்து உங்களுக்குள்ள கைப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ ஒரு ஊழியக்காரன், என்ன ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்க மூப்பராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, இப்போ பிஷப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஒரு வழி நடத்துகிற ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே என்னவா அடையாளம் காணப்படணும், தேவனுடைய மனுஷன் என்று காணப்பட வேண்டும். அப்ப நான் தேவனுடைய மனுஷன் என்று காணப்பட வேண்டும் என்றால் நான் தேவனுடைய வார்த்தையில நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். நான் சொல்லி கொடுக்க முடியும். அது தீர்க்க தரிசனமாய் மக்களுக்கு போய் சேரும், மக்களை விடுதலை செய்யும். இப்ப என்னன்னா நிறைய பேர் அடையாளம் வந்து பேரே பாஸ்டர் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பட்டம் வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக எல்லா ரெவரண்ட் டாக்டர் இல்லை டாக்டர் ரெவரண்ட் இப்படி நிறைய பட்டங்களை முன்னாடி போடக்கூடியவங்களா வந்துட்டாங்க. ஆனால் வேத வசனம் ஒரே ஒரு அடையாளம் தான் காட்டி கொடுக்குது எல்லாருக்கும், நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷன். எனக்கு அருமையானவர்களே சிந்திச்சு பாருங்க. எனக்கு உண்மையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபையில் பாஸ்டர் சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. நம்ம வந்து டைரெக்டாக அண்ணன் இல்லை அங்கிள் இல்லை தம்பி, தம்பின்னு சொல்கிற காலில் விட்டுருங்க, அது ரொம்ப சின்ன பயமாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இருக்கே ஒழிய நம்ம பட்டத்துக்கு பின்னாடியோ இல்லை இதுக்கு பின்னாடியோ அலையிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன், நிறைய சபைகளுக்கு போயிருக்கேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். என் பேரை பெருசாக போடலை, என் படம் போடலை, எனக்கு முதல்ல என்னை சொல்லலை, இல்லை மைக்கில் என் பேர் சொல்லலை, இல்லை எனக்கு பொன்னாடை போத்தலை, இல்லை எனக்கு மாலை போடலை, நான் வரமாட்டேன், அந்த போஸ்ட் வந்தால் நான் வரமாட்டேன், இவர் வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அவலமான நிலை. யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு ஊழியக்காரனாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் முதல்ல உங்களை சோதிக்கணும். என்னுடைய அடையாளம் தேவனுடைய மனுஷன் இருக்கா? ஏன்னா அதை மாதிரி ஒரு பெரிய தகுதி எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ், அதாவது எல்லாவற்றையும் காட்டிலும் நான் வந்து தேவனுடைய மனுஷன் சொல்கிறதுல ரொம்ப பெருமை. அவ்வளோ ஒரு நல்ல காரியம், அதை மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து ஆண்டவர் வந்து இவன் யாருன்னு சொல்கிறது எப்படி, நான் போய் எங்கள் ஆண்டவர்னு சொல்கிறது எப்படி? யோசிச்சு பாருங்க. எனக்கு பிரதம மந்திரி தெரியுங்கிறதுக்கும் பிரதம மந்திரி என்னையே தெரியும் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ராணியம்மாவை எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாம் டிவியில் பார்த்துட்டீங்க. இப்போ ராணியம்மா என்னையை கூப்பிட்டு டீ குடிச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு வந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், ஐயோ அவர் ராணியோட ஆள்பா, கொஞ்சம் பார்த்தோங்க, அவர் நினச்சா பேலஸுக்கு போவார், டீ குடிப்பார், ராணிக்கிட்ட என்ன வேணாலும் பேசுவார், அவர் சொன்னார்னா ராணி சொல்லும். நம்ம இதுக்கே பார்க்குறோமே, யோசிச்சு பாருங்கள். நம்ம பேசக்கூடிய, நம்ம சொல்லக்கூடிய காரியம் தேவனுடையதாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ ஒரு அற்புதமான தேவன், அந்த தேவனை இந்த பூமியில் நான் பிரதிபலிப்பதற்கு, அந்த தேவனை குறித்து சொல்வதற்கு என்னையே ஒரு தகுதியுள்ளவன் என்று கொடுத்துருக்கிறாரே, வாட் அ ப்ரிவிலேஜ் இட் இஸ். நிறைய பேருக்கு இது தெரியாதனால தான் பட்டங்களுக்கு பின்னாடியும் பதவிகளுக்கு பின்னாடியும் போஸ்டருக்கு பின்னாடியும் ஃப்ளெக்ஸுக்கு பின்னாடியும் போய் தங்களுடைய அழைப்பை விட்டு விடுகிறார்கள். ஏன்னா கருமையானவர்கள் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நம்ம ஒரு பெரிய காரியம், மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க, நான் தேவனுடைய மனுஷன், இவன் என்னுடைய ஆளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லணும், அந்த ஒரு அடையாளம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தகுதியுள்ளவங்களாக மாறும்போது தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாய் பூமியில் கெட்டப்படும். சபை என்ன நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டதோ அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறும். ரெண்டு காரியம், ஒன்று நீங்கள் நான் பாஸ்டர் இல்லை அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், இல்லை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பெற வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் பாஸ்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு டைட்டில், இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் யாருமே கொடுக்கல அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உன்னுடைய தேவனுடைய மனுஷன்னு சொல்லி, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியதாய் என்னை அடையாளம் கூடக்கூடிய அளவிற்கு என்னை மாற்றுங்கள்னு சொல்லி கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஜெபிப்போமா. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக யாராவது ஊழியத்தில் இருந்தால் இன்றைக்கு அவங்களோட பேசுங்க, ஆண்டவரே ஆம் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய பதவி அல்ல, தங்களுடைய டைட்டில் அல்ல, தங்களுடைய பொசிஷன் இல்லை, ஆண்டவரே நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி மாத்திரம், அந்த ஒரு அடையாளம் மாத்திரம் போதும் என்று சொல்லி மனம் திரும்பி உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஒரு நாள் காலையில் முந்தைய நாள் பிரச்சனையினால் மனம் குழம்பி இருந்த நேரம், திருப்பாடல் 135 வாசிக்க ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட்.

0: ரயில்வே ஸ்டேஷன் நான் படுத்துட்டு இருந்தேன், இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழ போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது என்க்குள்ள பிசாஸ் பேசுகிறான்.
1: கிறிஸ்தவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலக மறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம், கர்த்தரை துதிக்கப் போகிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்,
2: ப்ரைஸ் லார்ட்.
1: உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த உலக மறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடிய வந்திருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாட்சியை பார்த்து ஆண்டவர் துதிக்க போகிறாங்க. ஒரு புதிய ஒரு தெம்பு அவர்களுக்கு வரப்போகுது. ஆகவே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவாராக. முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
0: என்னுடைய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட் என்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்ட தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
1: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
0: இப்போ நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டின பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது, நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்கக்கிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு, அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்லலாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது, சர்ச்சைக்கு போவீங்களா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை ஒன்று.
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போடுறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து

0: ாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சுலாம் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போது அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்டுருக்கோம் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் கொடுத்ததுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போது மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன உங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின்னா. அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் போய் உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க.
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரை தேடணும்
1: அவ்வளோதான், வீட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இல்லை.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
1: சரி சரி.
0: ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை பண்ணுறான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சடனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம்
0: இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால் நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் ஒரு மக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படியே பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், அம்மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம். அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படினுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்தை கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா அந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனாக யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம், போய் பார்க்கலாம் அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை, ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்புலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான், இன்னும் ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன், அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கை வச்சு கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்றைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, நான் நோட்டில் எழுதுவேன். இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கும் நான் பாஸ் பண்ணுவேன்னா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தாழ ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும், என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபாயில் 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்றைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35 38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனால் அப்பா சொல்லிட்டார் இனி ஒன்றும் என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு ஒரு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. ஆனும் வேதனையான கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி, சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப், சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆணுடைய கிருபை தான் நம்மளவை நடத்தி வந்திருக்குது.
1: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண,
0: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரமே ஸ்டார்ட் ஆச்சு.
1: சரி சொல்லுங்க.
0: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலேருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியே ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம். காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால் என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே என் அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம், அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை. நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்புரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன். பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தால 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காத, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறைய முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு. நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை, எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை, நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில், அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி, தெரு மினிஸ்ட்ரி, இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல. அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னான்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டிருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனா தற்கொலை பண்ணிட்டா அப்படி முடிவு வேறன்னு ஒரு எண்ணம் ஏதாவது இருந்தது?
0: அது எதுவுமே எனக்கு வரல.
1: எப்படியாவது
0: செத்து போயிடணும், என் மனசு முழுசா இந்த பூமியில இருக்கக்கூடாது.
1: தற்கொலை இப்ப நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசு ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க.
0: ஆமா, அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த வேலை இல்லாதது, அந்த வார்த்தைங்க, அந்த வழியை கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுது இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதுறதுக்கு அளவே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாகவே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரெஹபிலிட்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும், நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு நீ ரெண்டோ அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ளே பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கலாம், எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான், அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டுன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்குறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சாரு, மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எறிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் அணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றத இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்துலலாம் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம் வேதனை கஷ்டம் வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணா அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, யாவது ஒரு சின்ன வேலை கிடச்சா கூட போதானே, ஒரு 5000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க, அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துட்டே இருப்பேன், ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும், அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சர்ச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டர் கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால் அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இத்தனை ஆண்டுகள் ஒரு பணிவிடை காரணம் நீ இருந்தல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னினதை அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டு ஒரு தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவ தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் என் அம்மாவுடைய வயிற்றில் 3 கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்துலேருந்து கத்துற என்னவை அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கர்த்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க, எப்படி தொடங்குனீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார், அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலையாக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பம் தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, ஓ கத்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா, நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாங்குகிற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ணேன், எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதிஷ்ட ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு. அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 1.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம் காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னேன். நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கல, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லூத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க, எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் HR-ஆ எங்கள் பேர்னம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR-ஆ நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டருக்கிட்ட நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேரம் உழுத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலை ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு. ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்ன ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்கள் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறது கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்த நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால், என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னன்னா, அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு. அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறதை விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறது நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமர அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை, எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
1: மாற்றிட்டேன்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டு இந்த ஆண்டு என்னாகமும் 13:2 வசனத்தின்படி தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கும் இயேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு, வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்ஸன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி. கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் என்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படியெல்லாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களில் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து, இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது. கத்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கத்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கத்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா ஒரு 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்தர் என்னை பேசும்படியே கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம், தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என கண்பானவர்களே. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார்? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன்? யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மிக 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார்னு சொன்னால், இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தரங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலை இல்லாத காரணத்தினால் 2 தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகரை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் கூட வந்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.

உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறி

தம் சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3.

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கமின்மை விலக மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ் நேம்.

அதிகாலையில் ஒரு நாள் திருவெளிப்பாடு முதல் அதிகாரம் 6 வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிடைத்த பாடல்தான் இது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக.

நான் பாடும்போது என் உதடும் என் ஆன்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று பக்தன் பாடுகிறான். சங்கீதம் 71:23. இதை தொடர்ந்து அதே சங்கீதத்தில் 14:3, 5, 6, 9 வசனங்களை வைத்து நாம் பாடலாய் பாடுவோம்.

மிக கொடிய வேதனை இடுக்கண்கள் மத்தியில் கர்த்தருடைய கரங்களில் விழுவோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி டேவிட் பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தினார். அப்பொழுது வேண்டுதல் கேட்கப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. இதை 2 சாமுவேல் 24:25 வாசிக்கிறோம். சபையே, ஒருமனமாய் துதி பலிகள் செலுத்துவோம், ஜப தூபம் எழுப்பட்டும், வேண்டுதல் கேட்கப்படும், வாதை நிறுத்தப்படும்.

0: హల్లెలూయా
1: మహిమే ఉండాగట్టు
0: గ్లోరీ టు గాడ్
1: థాంక్యూ లార్డ్
0: థాంక్యూ జీసస్
1: హల్లెలూయా
0: హల్లెలూయా
1: స్తోత్రం అప్పా హల్లెలూయా
0: హల్లెలూయా
1: ఆమేన్ థాంక్యూ జీసస్ కర్తరి పరిశుద్ధ నామతికి స్తోత్రం
0: ప్రైజ్ బి అంటు గాడ్
1: இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே
0: இன் திஸ் ஹோலி சர்வீஸ்
1: நம்மை சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம்
0: லெட் அஸ் ஆல் பிரைஸ் காட் தி லார்ட் ஹஸ் பிராட் அஸ் வித் ஆல்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஆமென்
0: ஆமென்
1: ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பொல்லாத கிரியைகள் தீங்குகள் சாத்தானுடைய பலவித அம்புகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் உணர்கிறோம்
0: each and every day the satan is working against us with all his arrows
1: hallelujah
0: hallelujah
1: சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள்
0: the enemies are increasing
1: suvisesham
0: against the gospel
1: சத்தியத்துக்கு விரோதமாக
0: against the truth
1: சபைகளுக்கு விரோதமாக
0: against the churches
1: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக
0: against the children of god
1: hallelujah
0: hallelujah
1: எப்பொழுதும் ஒளியை இருள் பகைக்கிறது
0: ஆல்வேஸ் த எனிமிட்டி பிட்வீன் லைட் அண்ட்
1: இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை
0: நோ ஃபெலோஷிப் வித் லைட் அண்ட் டார்க்னஸ்
1: ஹல்லேலூயா பலவிதமான தீய சக்திகளை கொண்டு நம்மை பிசாசானவன் தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்
0: the devil is keep on trying to attack us by his weapons
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: கர்த்தர்தாமே நம்மோடு இராவிட்டால்
0: the lord is not with us
1: hallelujah
0: hallelujah
1: தேவன் நமது பட்சத்திலே இருந்தால்
0: if the lord is with us
1: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் hallelujah
0: who can be against us
1: நமக்கு விரோதமாய் இருப்பவன்
0: who can be against us
1: கர்த்தர் நமது பட்சத்திலே இருந்ததற்காக நாம் எல்லாரும் ஒரு மூன்று முறை hallelujah சொல்வோம்
0: shall we all say hallelujah 3 times hallelujah hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: Hallelujah. Hallelujah.
1: மனுஷ நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் அந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களா 124 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சோதரம் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்
0: if it had not been the lord who was on our
1: hallelujah.
0: side
1: அவர் கோபத்தில் நம்ம என்ன செய்திருப்பாங்களா உயிரோடு விழுங்கி இருப்பார்களா hallelujah
0: they would have swallowed us
1: hallelujah amen உயிரோடு விழுங்கிறது மலைப்பாம்பு hallelujah
0: the snake will swallow
1: முதல
0: the crocodile
1: hallelujah இதெல்லாம் மனுஷனை உயிரோடைய விழுங்கி
0: போடும்
1: அந்தகார கிரியைகள்
0: the darkness
1: நமக்கு விரோதமாக பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது
0: working against us in different ways
1: hallelujah அப்பொழுது தேவனுடைய ஜனமாகிய நாம் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை தாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் அவைகளை எப்படி மேற்கொள்ளுகிறோம்
0: when it is attacking us and how what are the steps we take to overcome
1: hallelujah
0: it. hallelujah
1: priyamanavargale
0: dear children of god
1: kathar nammodu irukkar
0: the lord is with us
1: kathar namakku vaakku thattam koduthar
0: he has given promises
1: avan enmel vaandiya irukkirapadi naan avan enna seiven viduvippen
0: i will deliver him because he
1: kathar namai viduvikkirar
0: the lord is delivering us
1: hallelujah namai viduvikkira devanai irukkirar
0: the lord who delivers us
1: hallelujah amen
0: amen
1: யாரை விடுவிக்கிறார்
0: whom the lord deliver
1: அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவளை கர்த்தர் விடுவிக்கிறார்
0: those who have thirst upon him
1: amen அவரை விட்டு தூரம் போகிறவளை கொண்டு அல்ல
0: not those who are going away
1: பிசாசின் வலையிலே போய் விழுகிறவர்களை அல்ல
0: not those who are entangled with the devil
1: பிசாசுடைய படுகுழியில் போய் விழுகிறவர்கள் அல்ல
0: not falling down in the pit of the devil
1: அவர் மேல யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் விடுவிக்கிறார்
0: whoever has desire upon him
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை எல்லா விதத்திலும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார்
0: the lord who keeps away from all the evils
1: hallelujah எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
0: The Lord who delivers us from all kinds of oppression.
1: Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto holy.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது.
0: When you have this assurance,
1: அதே நேரத்திலே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடுது.
0: At the time of trials, we may doubt the promises of God.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இது எப்படி ஆகுமோ?
0: How is it possible?
1: எப்படி இருக்குமோ?
0: How it would be?
1: Hallelujah. ஒரு பயம்,
0: fear.
1: இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்.
0: Many are under
1: fear. மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
0: Fear for death.
1: பலவிதமான சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
0: Fear for the enemies.
1: Hallelujah. தாக்குதலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
0: Fear for the attack.
1: வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
0: The righteous will be bold. Hallelujah. Like a lion.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தைரியமாயிருக்கிறேன்?
0: How many could say I am bold?
1: Hallelujah. நான் தைரியமாயிருக்கிறேன்.
0: I am bold.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: நான் மரண இருளின் பொல்லாக்கிலே நடந்தாலும், பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Hallelujah.
0: Though I walk in the valley of death, I will not fear.
1: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
0: The valley of death.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
0: The valley of death.
1: நம்மை ஏன் தைரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்?
0: Why the Lord is asking us to be
1: bold? பயப்பட வேண்டியதில்லை என்று கர்த்தர் ஏன் சொல்கிறார்?
0: Why the Lord is saying need not fear?
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால்,
0: If you don't want to be fearful,
1: தைரியமாய் இருக்க வேண்டுமானால்,
0: If you want to be bold,
1: நம்மிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
0: We should have faith.
1: விசுவாசித்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே.
0: When you have faith alone,
1: Hallelujah.
0: Amen.
1: நம் பயத்தை நம்ம விட்டு அகற்றி போட முடியும்.
0: We can remove the fear.
1: Hallelujah. இந்த காலவெளியிலே,
0: in this morning,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
0: how many could say,
1: நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன்.
0: I am firm in my faith.
1: நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது,
0: when you are firm in your faith,
1: உங்களை சோதனைகள் தாக்கும் பொழுது,
0: when the trials attack you,
1: அக்னி பற்றி எரியும் பொழுது,
0: when the fire is burning,
1: சாத்தான் பலவிதமான அம்புகளை எய்யும் பொழுது,
0: Satan throws the arrows.
1: Hallelujah. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? கேடகமாக இருக்கிறது.
0: The faith will be the shield for
1: Hallelujah.
0: You.
1: பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். Hallelujah.
0: Hold on the shield of faith.
1: அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை,
0: the shield of faith,
1: யார் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ,
0: whoever is holding on,
1: அந்த அம்புகள், அந்த தீ பிழம்புகள், அக்னி ஆஸ்திரங்கள்,
0: the fiery dots,
1: அக்னி ஆஸ்திரங்கள்,
0: the fiery dots.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்போ அக்னியின் நடுவில் நாம் கடந்து வருகிறோம்.
0: We are traveling through fire.
1: தீயை கடந்து வருகிறோம்.
0: We are crossing the fire.
1: தண்ணீரை கடந்து வருகிறோம்.
0: We are crossing the water.
1: மனுஷரை நம் தலையிலே ஏறி போக பண்ணுகிறார்.
0: He is allowing man to walk upon
1: சங்கீத மருத்தாரில் வாசிக்கும் பொழுது,
0: when we read in Psalm,
1: அங்கே நம்மை எங்கே கொண்டு வந்து விடுகிறார்?
0: Where he brought,
1: நாம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர். எங்களையோ கர்த்தர் பசுமையான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
0: The Lord is bringing us to the
1: செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
0: The place of prosperity.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing?
1: இப்படி வனாந்திரத்தின் பாதையிலே,
0: in the path of wilderness,
1: இடுக்கத்தின் மத்தியிலே,
0: the midst of oppression,
1: மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கூட,
0: though we are in the oppression,
1: நம்மை கர்த்தர் அதன் மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்து நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
0: He is able to lead us into the prosperity.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இதை அறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
0: When we understand this,
1: நாம் கொஞ்சம் கூட அந்த சந்தேகத்துக்கு பயத்துக்கு அவிஸ்வாசம்
0: the unbelief
1: அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது.
0: We should not give room for the unbelief, the fear and doubt.
1: பிரியமானவர்களே, அவிஸ்வாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாகி விடுவோம்.
0: When we give room for the unbelief, we deny God.
1: Hallelujah. இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது
0: when Jesus was taking the cross,
1: பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்றா,
0: the servant girl said,
1: நீயும் அவரோடு இருந்தவர்தானே.
0: You were with him.
1: Hallelujah. என்று சொல்லும் அந்த மனுஷனை நான் அறியேன்.
0: I never knew him, he said.
1: என்று பயந்து அவன் மறுதலிக்கிறான்.
0: And Peter is denying.
1: பயத்தினால் மறுதலிக்கிறான்.
0: Because of the fear.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: Hallelujah. என்ன வந்தாலும் சரி,
0: whatever it may be,
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not get fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not get fear.
1: நான் தைரியமாய் இருப்பேன்.
0: I will be bold.
1: Hallelujah. எதிர்த்து நிற்பேன்.
0: I will resist.
1: என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான்
0: when you have that assurance,
1: நாம் என்ன செய்ய முடியும்?
0: What can we do?
1: நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய போராட்டங்கள்,
0: our battle,
1: நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற பலவிதமான சோதனைகள்,
0: tribulations and trials,
1: எல்லாவற்றிலிருந்து நாம் வெளியில வர முடியும்.
0: We can come out from all
1: Hallelujah.
0: this.
1: அது மாத்திரமல்ல,
0: not only that,
1: ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மை நிறுத்துவார்.
0: The Lord will make us a good testimony.
1: Hallelujah. நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள்.
0: You got the victory.
1: Hallelujah. Oh, thank you Jesus. பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: இன்றைக்கும் இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்கிறார்,
0: in this morning the Lord says,
1: ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரத்திலே,
0: Romans 16
1: 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
0: and 20,
1: சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
0: Thou hast man to ride over our heads.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே செய்வார், நசுக்கி போடுவார்.
0: God of Israel bruised Satan under your feet shortly.
1: ஏ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கிறார்.
0: Why the Lord is giving such
1: promise? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: the Old Testament.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் அவனோடு அவர் பேசுகிறார்.
0: And God is talking to Satan.
1: Hallelujah. எப்பொழுதென்றால்,
0: when
1: யோபனுடைய புத்தகத்திலே,
0: புக் ஆஃப் ஜோப்
1: முதலாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது,
0: அவன்
1: கர்த்தருடைய சந்ததியிலே சந்நிதியிலே வந்து நிக்கிறான்.
0: He is coming at the presence of God.
1: Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு,
0: Lord is saying,
1: Hallelujah. வாசிக்க 6வது, 7வது, 8வது படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, விருதாவாகவா பயப்படுகிறான்? அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Excellence of God,
1: இந்த காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால்,
0: When you read this,
1: தேவாதி தேவன், மகத்துவமான தேவன் ஒரு சாத்தான் இடத்துல போய் பேசுகிறார்.
0: The Almighty God is talking to Satan here.
1: அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறார்,
0: is asking Satan,
1: நீ எங்க இருந்து வர?
0: Where are you from?
1: ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்க போறான், எங்க வரான். அவர் பார்க்க, அவர் காண்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing that he is the God who sees us?
1: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்ல.
0: Nothing is hidden before God.
1: ஆனா சாத்தானை பார்த்து, நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறாரு.
0: God is asking, where are you from?
1: Hallelujah. அப்புறம் என்ன சொல்றாரு?
0: என்
1: தாசனாகிய யோபின் மேல கண் வைத்தாயோ?
0: Have you considered my servant Job?
1: யோபுகிட்ட யோபின் மேல உனக்கு கவனம் இருக்குதா?
0: Do you consider my servant Alleluia. Job?
1: Amen.
0: Amen.
1: அவன் அதுக்காக தான் வந்திருக்கிறான்.
0: That's why he has come.
1: Alleluia.
0: Alleluia.
1: The
0: Lord knows it, then he asks.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: அப்புறம் என்ன சொல்றாரு?
0: What he says?
1: Hallelujah. அந்த சாத்தான் சொல்ற காரியம் என்ன? விருதாவாக பாவனுக்கு நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்.
0: And you made a hedge around him.
1: Hallelujah. அவன் விருதாவாக உங்களுக்கு பயப்படுறான்.
0: Does Job fear God for
1: nothing? வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்.
0: You made a hedge around
1: Hallelujah.
0: him.
1: அவனை பாதுகாக்கிறீர்.
0: You are protecting him.
1: அவனுக்கு நன்மை செய்கிறீர்.
0: You do goodness.
1: Hallelujah. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறான்.
0: That's why he
1: Hallelujah. இதுல ஆண்டவர் ஏன் அவனை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது,
0: Why God allowed him to talk?
1: Hallelujah. சாத்தானோட ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
0: Not necessary to talk with him.
1: சாத்தான் ஒரு எதிராளி.
0: And Satan is enemy.
1: Satan என்றால் நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அட்வர்சரி. அட்வர்சரி என்றால் எதிராளி. எதிராளி என்றால் சத்ரு.
0: Satan means adversary.
1: அவர் விரோதி.
0: And he is the adversary, enemy.
1: அந்த சத்ருனிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை.
0: God is God need not talk to him.
1: Hallelujah. ஆனால்
0: but
1: கர்த்தர் இந்த சாத்தானோடு பேசும் பொழுது,
0: when God talks with him,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
0: The Lord is revealing some part.
1: அவன் பூமி எல்லாம் சுத்தின் வரான்.
0: He is roaming around the earth.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எதுக்காக சுத்திட்டு வரான்?
0: What for?
1: எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்றான்? அவன் சுத்தி கொண்டு வருகிறான்.
0: As the roaring lion is
1: என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்.
0: The Lord is revealing. Hallelujah. He is roaming around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான்.
0: He works against us.
1: Hallelujah. ஆனால் ஒரு காரியத்தை சாத்தான் வாயிலிருந்தே வெளிப்படுத்துறார் ஆண்டவர்.
0: The Lord brings out from Satan's mouth.
1: ஏன் ஆண்டவர்ட்ட வந்து நிக்கறான் அவன்?
0: Why did he come to the Lord?
1: தொட முடியல.
0: He could not touch him.
1: Hallelujah. என்ன செய்ய முடியல?
0: He could not touch.
1: தொட முடியல.
0: He could not touch.
1: ஏன்?
0: Why?
1: அவனை சுற்றிலும் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
0: There is a hedge around him.
1: கர்த்தர் இந்த வேளையில அந்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறார்.
0: The Lord is revealing it for us.
1: பொல்லாங்கன் அவனை தொடான்.
0: The evil cannot touch him.
1: பொல்லாங்கன் அவனை தொடான்.
0: Evil cannot touch him.
1: பொல்லாங்கன் அவனை தொட முடியாது.
0: Evil cannot touch us.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏனா கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார்.
0: Because God has fenced
1: Amen.
0: us.
1: அந்த வேலி இல்லனா அவன் நேரடியா போயிருப்பான்.
0: If there is no hedge, he would have entered.
1: Amen. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்.
0: This is the incident happening in Old Testament.
1: புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது,
0: in the New Testament,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: மிக தெளிவாக சொல்லிட்டாரு.
0: He told very clearly,
1: சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: I give authority against the devil.
1: ஏனென்றால்,
0: because
1: அந்த லூக்கா 10வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
0: Luke 10,
1: சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்.
0: I could see the devil is coming down like lightning.
1: எப்படி விழுந்திருக்கிறான்?
0: How did he fall?
1: மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான்.
0: He was pushed down like lightning.
1: Hallelujah.
0: To the earth.
1: Amen.
0: Amen.
1: அவன் தள்ளப்பட்டவன்.
0: He was pushed down.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: அவன் விழுந்து போனவன்.
0: He is fallen.
1: Hallelujah. ஆகவே அவனுடைய வேலை என்ன?
0: What is his work?
1: தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியது.
0: Against the children of God he works.
1: அவர்களை துன்புறுத்த வேண்டியது.
0: He just makes trouble.
1: இதுதான் சாத்தானுடைய கிரியைகளா இருக்கிறது.
0: That is the works of the devil.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில சொன்னது போல ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என் பிள்ளைகள் மேல கவனம் வைத்தாயா என்று சொல்றது இல்லை.
0: He is not saying do you consider my children? Because
1: பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
0: In order to destroy the works of the devil, the son of man came down.
1: Hallelujah. ஆண்டவருக்கு தெரியும் நாம் வசிக்கிற உலகம் பொல்லாத ஒரு உலகம்.
0: Full of evil in this world, the Lord knows.
1: கலாத்திற்கு நிருபம்,
0: Galatians,
1: முதலாவது அதிகாரம்,
0: chapter 1,
1: நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: fourth verse,
1: இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.
0: He committed himself because of our sin.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்மை பொல்லாத பிரபஞ்சத்தினத்தின் என்ன செய்தோம்? கர்த்தர் மாத்திரம் தான் விடுதலை ஆக்க முடியும்.
0: Only the Lord could deliver us from all the world.
1: ஏன் விடுதலை ஆக்குகிறார்?
0: Why he is delivering us?
1: கொலோசியர் 1:13 வாசிக்கும் பொழுது,
0: Colossians 1:13,
1: இருளின் அந்தகார அதிகாரத்தினை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதா இருக்கிற பிதாவாகிய தேவனை இருளின் அதிகாரத்திலிருந்து.
0: The power of darkness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: இருளின் அதிகாரம்,
0: the power of darkness.
1: Hallelujah. இந்த அந்தகாரமாகிய இந்த இருளின் அதிகாரத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா,
0: important truth, what
1: நாம் இப்ப எந்த நிலையில இருக்கிறோம்,
0: what is our condition right now,
1: இதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தோம்,
0: how we were
1: என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: We have to understand it very clearly.
1: எபேசியருக்கு 2 அதிகாரம்
0: Ephesians 2
1: முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
0: first 2 verses,
1: அங்க என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா. எங்க நாம் எதில மரித்து கிடந்தோம்?
0: How did we die?
1: அக்கிரமங்களிலும் உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார்.
0: He quickened us.
1: ஒரு காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமீன் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஏன் இந்த மனுஷன் இவன் ஏன் போய் திருடுறான்? அந்த இருளின் அதிகாரம்,
0: the power of darkness.
1: ஏன் இவன் போய் மற்றவங்களை தாக்குறான், கொலை செய்யறான்?
0: Why he is murdering others?
1: ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்றான்?
0: Why he commits suicide?
1: ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடக்குது உலகத்துல?
0: Why cruel things are happening?
1: அக்கிரமம் ஏன் நடக்குது?
0: Why the wicked things happening?
1: இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு?
0: Who is making to do?
1: அங்க என்ன வாஸ்தவம் மறுபடியும் படிங்க. அல்ல, 2 வசனம், முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி. எல்லாம் கவனிங்க, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு.
0: யாரு?
1: ஆகாயத்து அதிகார பிரபு.
0: Prince of the power of the air.
1: அவன் என்ன செய்யறான்? இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவன் பலவிதமான கேடுகளை செய்வதற்கு அவன் கிரி நடப்பிக்கிறான்.
0: He is working to do evil things by men.
1: அதனால தான் கலகம், எங்க பார்த்தாலும் உள்நாட்டு கலகம். இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள்.
0: In Sri Lanka,
1: Ukraine, யுத்தங்கள்,
0: Ukraine,
1: ஒரே நாட்டுக்குள்ளே யுத்தம்,
0: war between
1: உள்நாட்டு கலகம்,
0: inside the country,
1: உள்நாட்டு பூசல்கள்,
0: all internal
1: குடும்பத்திலே சண்டைகள்,
0: fight in the family,
1: ஒரே ஊர்லே பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை,
0: the same place they are fighting.
1: யார் செய்ய வைக்கிறது?
0: Who makes it?
1: இந்த ஆகாயத்து அதிகார பிரபு,
0: the prince of the air.
1: இந்த உலகத்துல கலகத்தை கொண்டு வரான்.
0: He brings the confusion.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் சத்தியம் சொன்னா,
0: if you go and tell the truth,
1: போய் அறிவிச்சா,
0: if you go and tell the gospel,
1: நல்ல இந்த சுவிசேஷம், நல்ல சுவிசேஷம்,
0: it's a good gospel,
1: இது நற்செய்தி தான்,
0: it is good news,
1: இயேசு தான் எங்களுக்கு வேண்டும்,
0: we need have to have Jesus.
1: நீங்க என்னதான் சொன்னாலும் சரி,
0: whatever you say,
1: அவங்களுக்கு அது விளங்காது,
0: they will not understand.
1: நான் யா நீ வணங்கறே இந்த இந்த இந்த நீ வணங்குற சாமி,
0: the god you worship,
1: பரிசுத்தமா இருக்குதா?
0: Is it holy?
1: இல்லையே.
0: No.
1: அசுத்த வாழ்க்கை தான இருக்குது.
0: It has evil.
1: என்ன வேணாலும் சொல்லுங்க.
0: You say anything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவன் அதை ஒத்துக்க மாட்டான்.
0: He will not accept.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இயேசு தான் பரிசுத்தர், பாவமே செய்யல.
0: Jesus never committed
1: அவர் தான் நமக்காக மரித்தாரு.
0: He died for us.
1: நீங்க சுவிசேஷம் சொல்லி பாருங்க.
0: Tell that gospel.
1: அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
0: He will not accept.
1: உன் மேல அன்பா இருக்கிறாரு.
0: He loves you.
1: நேசிக்கிறாரு.
0: He loves you.
1: உனக்காக ஜீவனே கொடுத்தாரு.
0: He has given his life.
1: என்ன சொன்னாலும் சரி.
0: Whatever you say.
1: அதெல்லாம் ஒண்ணு முக்கியம் இல்ல.
0: It is not important for
1: Hallelujah.
0: him. Hallelujah.
1: என்று சொல்லி அவன் சாத்தான் சொல்றது தான் அவன் செய்யறான்.
0: It does whatever Satan says.
1: ஏன்னா?
0: Because
1: அவனால இந்த தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான், முதல்ல கண்ணை பிடுங்கிட்டான்.
0: And the devil has plucked the eyes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல
0: 2 கொரிந்தியர்ஸ்
1: 4 வசனத்தை பார்க்கும் பொழுது
0: 4 and 4
1: அங்க பார்க்கறோம்.
0: There we read.
1: என்ன பார்க்கறோம்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் படிங்க 2 கொரிந்தியர் 4. Hallelujah. பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தான்? குருடாக்கிட்டான்.
0: The God of this age has blinded them.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன கண்டு தெரிஞ்சா இவங்க தப்பித்து கொள்வாங்க.
0: If they have eyes, they can escape.
1: அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, நிறைய சிறு பிள்ளைங்க தெருவில் விளையாடுற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க.
0: The children used to play on the street.
1: அப்படியே அவங்களை திருடி டக்குன்னு தூக்கி போட்டு காரில் ஏற்றிட்டு போயிடுவாங்க.
0: They steal the children and take
1: 10-20 குழந்தைங்களை திருடின்னு போயிடுவான் ஒரே ஆள்.
0: One man can take even 10 or 20 children.
1: போய்
0: by stealing them
1: Bombay-la kondu poi
0: taking to Bombay
1: anga poi avanga kannugal ellam pudinga eduthruvaan chinna pullaingala.
0: He removes all the eyes.
1: Edhukku theriyuma?
0: For what?
1: Kanna pidingittu kududaakittu
0: making them blind
1: anga road la okkara vechi pichai kekka veppaan
0: and ask them to
1: andha pullainga enna seiyum?
0: What the children do?
1: Appa enga amma enga veedu enga eppadi thirumbi poga mudiyadha na kannu kurudai pochu
0: because eyes have blinded
1: pichai edukka veppaan
0: so making to beg. That is the work of the devil. Today,
1: இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வச்சிட்டான்.
0: And he made them blind, not seeing the
1: truth. இந்த வேதத்தின் மகிமை பார்க்க முடியல.
0: They could not see the glory of
1: truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார்.
0: The Lord has opened our inner eyes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பாருங்க, நம்முடைய கண்ணு மாத்திரம் திறந்துச்சுனா,
0: if our eyes are opened,
1: நாம தைரியமா இருக்கலாம்.
0: We can be bold.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம கண்ணு திறக்காத வரைக்கும்,
0: unless our eyes are open,
1: மாம்சம் கண்ணல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்,
0: if you look only through fleshly eye,
1: நம்ம சில நேரத்துல ஏமாந்து போய்டுவோம், வஞ்சிக்கப்பட்டு போவோம்,
0: sometime will be deceived.
1: ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தான்,
0: when the spiritual eyes are open,
1: நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும்.
0: We can understand the glory of God.
1: அது உலகத்தை பார்க்க முடியாது.
0: World cannot see.
1: இவங்க என்ன சாதாரணமான மக்கள்.
0: They are ordinary people.
1: இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான, minority people.
0: They are all minority people.
1: இவங்களால ஒண்ணு செய்ய முடியாது.
0: They cannot do anything.
1: இவங்களால ஒண்ணு செய்ய முடியாது.
0: They cannot do anything.
1: என்று அவன் நினைக்கிறான்.
0: They think that.
1: ஆனா ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது,
0: Second Kings and 6 chapter,
1: எலிசாவினுடைய வேலைக்காரன்,
0: the servant of Elisha,
1: adigalile veete vittu veliye varan.
0: Early morning he came out.
1: Vandu paatha ange periya raanuva nikkudu.
0: Big army was there.
1: Andha raanuva Syriaudaiya raanuva nikkum bodhu,
0: from Syria,
1: avan enna seiran?
0: What did he do?
1: Ayyo aandavare,
0: alas,
1: naanga enna seivom pa?
0: What can we do?
1: Namba orthar dhaan inge irukrom.
0: We are alone.
1: Ivlo periya raanuva inga vandirukude.
0: The big army has come.
1: Hallelujah. Odi poi ayya kitta solran.
0: He went and told sir.
1: Appo Thirkkadarsi enna seiraaru?
0: The prophet,
1: பயப்படாதப்பா,
0: fear not,
1: பயப்படாத,
0: fear not,
1: இங்க நம்ம ரெண்டு பேர் இல்ல,
0: not only two,
1: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்,
0: more than them,
1: நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா.
0: The one who
1: அவனுக்கு புரியல,
0: he could not understand,
1: என்ன இது, ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களும் குதிரைகளும் நிக்குது இங்க,
0: thousands of people with come with chariots,
1: இவர் இவ்வளவு சாதாரணமா பதில் சொல்றாரு,
0: he is answering simply,
1: அப்பா முட்டி போடுப்பா,
0: come on kneel down,
1: அவர் மேல கை வைக்கிறாரு,
0: he put the hand upon him,
1: கண்ணை கொஞ்சம் திறங்க அப்பா,
0: open his eyes,
1: கண்ணு திறந்துச்சு,
0: eyes were open,
1: பார்த்தா,
0: he looked,
1: அங்க வந்திருக்கிற ரதம்லாம் சாதாரண ரதம்,
0: the ordinary,
1: சாதாரண குதிரை,
0: ordinary chariot,
1: என்ன பார்க்கறான்,
0: what did he see,
1: அக்கினிமயமான குதிரைகள்,
0: the fiery horses,
1: அக்கினிமயமான ரதங்கள்,
0: fiery chariots,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: இமே பயம் தேவையில்லை,
0: no need fear,
1: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்,
0: more than the people,
1: உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர்,
0: the one who is with you is greater than the one who is in the world,
1: amen,
0: amen.
1: இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும்.
0: The Lord opened his eyes so that he can look unto that.
1: கர்த்தாவன் கண்களை திறந்த பொழுது,
0: and the Lord opened his eyes,
1: எலிசாவை சுற்றிலும்
0: around Elisha,
1: அக்கினிமயமான குதிரைகளும்,
0: the fiery
1: ரதங்களும்,
0: and chariots.
1: அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் காண்கிறான்.
0: It is filled on the
1: தேவ ஜனமே,
0: children of God.
1: உனக்கு தெரியுமா?
0: Do you know?
1: நீங்க தனிமையா இல்ல.
0: You are not alone.
1: நீ ஒரு தனி ஆள் இல்ல.
0: You are not alone.
1: உன்னை சுற்றிலும்
0: around you
1: எப்பொழுதும்
0: all the time
1: அக்கினிமயமான குதிரைகள்
0: fiery horses
1: அக்கினிமயமான தேவ தூதர்கள்
0: fiery angels
1: ஆமென். அல்லாஹ் கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்.
0: Those who touch you, they touch my eye.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: பிரியமான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: சாத்தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு ஒரு பக்கம் அவன் நின்று கொண்டிருந்தாலும்,
0: Hallelujah. Satan may be standing against us to work.
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is with us.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியாலே,
0: since the Lord is with us,
1: உரகாபாலா சந்தரபோரியானா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியாலே,
0: he is fighting for us.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவருடைய அதிகாரம் நமக்கு செல்லாது.
0: His authority cannot do anything.
1: கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால்,
0: the truth the Lord is revealing.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த இருளின் சக்திகள்,
0: the power of darkness, உன்னை
1: மேற்கொள்ள முடியாது.
0: It cannot prevail over you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: எத்தனை பேருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார்?
0: How many eyes were opened by Lord?
1: Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவன் போய் பிரசங்கம்
0: பண்ணினான்.
1: சில ஸ்திரீகளுக்கு அங்கே ரத்தாம்பரம் விற்கிற ஒருத்தி இருந்தாள்.
0: And there was a lady.
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது,
0: when he was preaching gospel.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பவுல் சொல்றத உடனே அவ ஏற்றுக்கொள்ளல.
0: She did not accept immediately.
1: ஆனா வேதம் சொல்லுகிறது,
0: the Bible says,
1: அந்த ஸ்திரீனுடைய ரத்தாம்பரம் விற்கிறவளுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார்.
0: The Lord opened the eyes.
1: Hallelujah.
0: Of the lady who.
1: இப்பொழுது அவளுக்கு தெரிகிறது.
0: Now he knows.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: நல்ல கவனிங்க.
0: Listen.
1: உங்களுக்கு வசனம் தெரியலையா?
0: Don't you know the word?
1: சத்தியம் தெரியலையா?
0: Don't you know the truth?
1: உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருக்கா?
0: Do you have any doubt?
1: பயமா இருக்குதா?
0: Be fear?
1: இதெல்லாம் நடக்குமா?
0: Will it happen?
1: என்கிற கேள்வி இருக்கா?
0: Do you have question?
1: உடனே என்ன செய்ய ஆண்டவரே?
0: Immediately you say,
1: எனக்கு கண்ணை கொஞ்சம் திறந்துருங்களா?
0: Lord, open my eyes.
1: நான் மகிமையை பார்க்கணும்.
0: Let me see glory.
1: தூரத்தில் உள்ள ராஜாவை,
0: the king,
1: மகிமையான ராஜாவை,
0: the glorious king,
1: என் கண்கள் பார்க்க வேண்டும்.
0: Let me see.
1: உம்முடைய மகத்துவத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும்.
0: Let me see your mighty.
1: ஜெபம் பண்ணி பாருங்க.
0: Just pray.
1: உங்களை சுற்றிலும்
0: around you
1: தேவ தூதர்கள் நிற்பார்கள்.
0: The angels will be around you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா,
0: in those days,
1: தேவ தூதர் இந்த ராஜாக்கள்,
0: the kings,
1: இந்த தேரு,
0: the chariots,
1: சாமியாக நடந்து போவாங்க.
0: They all just walk.
1: அப்ப எல்லாருக்கும் ஒரு கொடை புடிச்சு போவாங்க.
0: They have umbrella.
1: எதுக்கு அந்த கொடை? என்ன?
0: What for?
1: திடீர்னு மழை வந்தா நினைய கூடாது.
0: If the rain comes, it should not be wet.
1: சாதாரண மழை வந்தா நினைய மாட்டாங்க.
0: If it is ordinary rain, they will.
1: Heavy rain அடிச்சுன்னு வச்சுங்க.
0: If it is heavy rain,
1: அவ்வளவுதான். ஒரு பக்கம் ஓடி போய் வேற இடத்துல போய் தஞ்சம்
0: போந்துருவாங்க.
1: ஒரு கிராமத்துல, மேல் நெடுங்கல் என்கிற கிராமத்துல, ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அவரோடு கூட சேர்ந்து கொண்டு மலை மேல போய் நாங்க உபாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
0: We took fasting on the mountain.
1: மலையை விட்டு கீழே இறங்குறது இல்ல.
0: We don't come down.
1: அந்த மலை மேல டீ கடையோ எதுவும் கிடையாது.
0: No tea shop in the mountain.
1: ஒண்ணும் கிடையாது. தண்ணி கூட கிடைக்காது.
0: No water also.
1: ஆனால் இப்ப போய் பாத்தீங்களா, அந்த ஜபமலையின அது ஜபமலை ஆக்கிட்டார்.
0: And now it has become prayer mountain.
1: Hallelujah. ஆனா அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது,
0: When we were praying together,
1: திடீர்னு ஹெவி ரெயின், மழை, சரியான மழை.
0: Suddenly heavy rain.
1: Hallelujah. மழை பெஞ்ச சத்தம் கேட்டுச்சு.
0: We hear the
1: voice. ஜபத்தை நிறுத்தல.
0: We did not stop the
1: ஜபம் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி.
0: We were praying.
1: கண்ணை திறந்து பார்த்தா,
0: when we opened our eyes,
1: எங்க பார்த்தாலும் அப்படியே மழை ஆறு மாதிரி ஓடுது.
0: And the water is running like river.
1: நாங்க அங்கதான் முட்டி போட்டுக்கிறோம்.
0: We are kneeling down there.
1: எங்களை சுற்றில நாங்க முட்டி போட்டுக்கிற இடம்லாம் காய்ந்து போன தரை.
0: It is dry land.
1: Hallelujah.
0: ஒண்ணுமே விளங்கல. We do not did not
1: யாரோ
0: understand.
1: கொடை புடிச்சு நின்ன மாதிரியே இருக்குதே.
0: Somehow,
1: hallelujah.
0: Had umbrella.
1: கர்த்தர் அந்த இடத்துல மழையின் நடுவிலே,
0: in the midst of rain,
1: நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே,
0: when we were praying,
1: எங்களை சுற்றிலும் மழை,
0: around us,
1: நாங்க முட்டி போட்ட இடத்துல மழையே இல்ல.
0: But no rain when,
1: hallelujah,
0: we were
1: there. கர்த்தர் கூட இருக்கிறார்.
0: The Lord is with us.
1: மழையானாலும் சரி,
0: maybe rain,
1: குளிரானாலும் சரி,
0: maybe cold,
1: hallelujah, வெயிலானாலும் சரி,
0: மேபி ஹீட்,
1: தொண்டு

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இதுதான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது,
1: when we wait at the presence of the Lord,
0: கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது,
1: when the Lord is with us,
0: நாம் தேவனோடு உறவாடும் பொழுது,
1: when we commune with
0: Hallelujah.
1: God,
0: அவர் நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார்,
1: and he is with us,
0: நம்முடைய அருகாமையிலே இருக்கிறார்,
1: he is beside of us.
0: தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது,
1: God's presence is surrounding us.
0: கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his grace is supporting us.
0: அவர் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போக விடவே
1: மாட்டார்.
0: இது போல நான் அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I can say lot of experiences.
0: Hallelujah. அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I could say lot of experiences.
0: Hallelujah. அந்த அதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: same way many years ago,
0: நீங்க ரெட்டில்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்துருச்சு.
1: ரெட்டில்ஸ் லேக் நியர் பை தேர் ஆர் லாட் ஆஃப்
0: நாட்கள்ல,
1: இன் தோஸ் டேஸ்,
0: ரெட்டில்ஸ் ஏரி ஓரத்துல,
1: நியர் த ரெட்டில்ஸ் லேக்,
0: நானு பாஸ்டர் அம்மா,
1: மை செல்ஃப் பாஸ்டர் அம்மா,
0: கூட ஒரு மூணு சகோதரர்கள்,
1: த்ரீ பிரதர்ஸ்,
0: ஹல்லேலூயா, எங்களோட வருவாங்க.
1: தே கம் வித் அஸ்,
0: கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துக்குவாங்க.
1: தே பிரிங் க்ளோத்ஸ்,
0: ஹல்லேலூயா. அந்த பிரதர்ஸ்ங்க எங்க துணி எல்லாம் அந்த ஏரியில தான் துவைப்பாங்க.
1: The brothers, they wash the clothes.
0: நாங்க என்ன செய்வோம்னா,
1: what we do,
0: நாங்க போய் அந்த அந்த ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு,
1: there is a,
0: அங்க போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோம்.
1: We just kneel down in the mango garden.
0: அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது,
1: when we pray,
0: hallelujah,
1: hallelujah,
0: காலையில இருந்து நாங்க ஜெபம் பண்ணி பார்த்தா மணி 5 ஆயிடும்.
1: And from morning till 5, hallelujah, we pray.
0: அதுக்கு பிறகு,
1: after that,
0: அங்க வந்து சொன்னார் ஒருத்தர்,
1: somebody came and said,
0: ஐயா இங்க இந்த மாந்தோப்புள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டா,
1: how did you come into the mango garden,
0: நிழலா இருக்குதனால தான் வந்தோம்,
1: since it is shadow we came,
0: இல்லங்க,
1: no,
0: இந்த மாந்தோப்புக்குள்ள யார் வந்தாலும் சரி,
1: whoever comes in,
0: ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்காருங்க,
1: bad,
0: அவர் யாரனே பார்க்க மாட்டாரு,
1: he won't see anyone,
0: உருட்டு கட்டை எடுத்து அடிச்சுடுவாருங்க,
1: will bring and kill them.
0: நீங்க எப்படி வந்தீங்க,
1: how did you come,
0: இல்ல காலையில இருந்து இங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்,
1: we are praying since morning.
0: அப்படியா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதே,
1: it is awesome,
0: hallelujah. கர்த்தருடைய கிருபை பாருங்க,
1: grace of God,
0: அதே மாந்தோப்புல,
1: same mango garden,
0: நாங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்,
1: we pray frequently,
0: ஏன்னா அங்க வீட்ல ஜெபம் பண்ண முடியாது,
1: we could not pray,
0: அங்கதான் போய் நாங்க ஜெபிப்போம்,
1: we go there and pray.
0: ஆனா அந்த ஜெப நாட்கள்ல,
1: in those days,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அப்ப வந்து சபை கிடையாது,
1: no churches in those days,
0: அப்ப பைபிள் காலேஜ் கிடையாது,
1: no bible school,
0: ஒண்ணும் கிடையாது,
1: nothing.
0: அப்ப கர்த்தர் எங்கூட பேசுவார்,
1: the lord used to talk to me,
0: நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தருவேன்,
1: I'll give such a church,
0: பைபிள் காலேஜ் நீ தொடங்குவே,
1: you have to open the bible school,
0: ஊழியர்கள் எல்லாம் உருவாக்குவே,
1: you will make the
0: என்று கர்த்தர் சொன்னார்.
1: The lord said,
0: hallelujah,
1: hallelujah.
0: அது அநேக நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று,
1: it was fulfilled after many years.
0: என்ன நடந்து தெரியுங்களா,
1: what happened,
0: hallelujah,
1: hallelujah.
0: இப்ப பாத்தீங்கன்னா,
1: if you look at
0: தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்,
1: there is the servant of God in all districts.
0: வட இந்தியால போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு,
1: north india you can see, hallelujah,
0: இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே,
1: the church of the living god,
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார்,
1: the lord made lot of servants of god,
0: எத்தனை கிராமங்களிலே,
1: in many villages,
0: hallelujah,
1: hallelujah,
0: எத்தனை வட இந்தியாவிலே,
1: in north india,
0: ஆசிய நாடுகளிலே,
1: asia,
0: அநேக தேவ ஊழியர்களை,
1: many servants of god,
0: அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார்,
1: and the lord made
0: அறுவடை மிகுதி,
1: ஆட்கள்
0: கொஞ்சமா இருக்கிறது,
1: the laborers are few.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of god,
0: சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை,
1: the plans of devil should not be fulfilled,
0: அடிக்கப்பட்டு போனா,
1: satan is defeated,
0: hallelujah,
1: hallelujah.
0: கர்த்தர் என்ன சொன்னாரோ,
1: whatever the lord says,
0: அது மாத்திரம் தான் நிறைவேறிற்று,
1: it is fulfilled.
0: இப்போ அந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்றாரு,
1: in this morning the lord says,
0: என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிறது நிறைவேறும்,
1: whatever he says it will be fulfilled,
0: அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்,
1: who can stop him,
0: யாராலும் தடுக்க முடியாது,
1: nobody can stop,
0: hallelujah,
1: hallelujah,
0: கட்டாயமா நடக்கும்,
1: certainly it will happen,
0: hallelujah,
1: hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க,
1: how many of you believing,
0: hallelujah,
1: hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of god,
0: ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்,
1: one thing you understand,
0: நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: நாம் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது,
1: when we work on for the lord,
0: பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும்,
1: the evil will work against us,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு,
1: what the lord says,
0: சங்கீத புத்தகத்துல,
1: psalm
0: 81 சங்கீதம்
1: 81
0: 13-14 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க, 13 வசனத்தை 15 வசனத்தை பார்த்து 14-15 வாசிங்கன்னா,
1: 14 and 15,
0: hallelujah. நான் எதிராளிகளை என்ன செய்வேன், தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்தேன் திருப்புவேன். கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள் அடங்குவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள். ஏன்னா நான் சீக்கிரத்திலே எதிராளிகளை என்ன செய்வேன் தாழ்த்துவேன்.
1: I turn my hand against their adversaries.
0: அல்லேலூயா. முதல் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபை தொடங்கும் பொழுது
1: the church of the living God opened.
0: ஒரு தென்னை ஓலையில தான் நாங்க பந்தல் போட்டு ஆராத நடத்திட்டு இருந்தோம்.
1: We had hurt and we were conducting the service.
0: கொளுத்துறதுக்காக ஒருத்த திட்டம் போட்டார்.
1: One plan to fire it.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அவர் நம்ம சபையில தான் இருந்தாரு.
1: He was in our church.
0: இப்போ இல்ல.
1: Now he is not here.
0: முடிஞ்சா ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைக்கலாம்.
1: Sometime maybe
0: கொளுத்துறதுக்காக வந்தார்.
1: He came to fire it.
0: என்னாச்சு தெரியுங்களா?
1: What happened?
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: மனம் திரும்பினார்.
1: Repented.
0: இன்றைக்கு சுவிசேஷகன் ஆகிவிட்டார்.
1: Now he has become evangelist.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அவர் கேட்டா சொல்வார்.
1: He will say
0: நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை கொளுத்துறதுக்காக வந்தேன்.
1: I came to fire the church.
0: ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்.
1: But the Lord has saved me.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள்.
1: They come through one way.
0: ஏழு வழியா அவர் ஓடி போவார்கள்.
1: They run away through seven ways.
0: என்ன கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவனாய்
1: The Lord will do the judge.
0: அல்லேலூயா அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: லூக்கா எழுதின 18 அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது
1: Luke 18:7-8
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவருக்கு என்ன செய்வார் எல்லாம் சொல்லுங்க. சீக்கிரம் எப்ப செய்வார்?

0: Hey, hallelujah.
1: சிலத்துல
0: சம்டைம்ஸ்
1: நன்மை பெற்றுகிட்ட பிறகு நம்ம மறந்துறோம்.
0: After receiving goodness we forget.
1: Hallelujah. ஆனா அந்த நாட்கள்ல
0: in those days
1: ஐயோ ஒண்ணு நடக்கலையே.
0: Nothing happened.
1: ஒரு சோர்ந்து போன நாட்கள்.
0: We were discouraged.
1: தலை குனிந்த நாட்கள்.
0: We bowed down.
1: உண்டு.
0: ஆனால்
1: கர்த்தர் சீக்கிரத்தில் செய்வேன் என்றார்.
0: The Lord said,
1: இன்றைக்கும் அதே வார்த்தையை சொல்கிறார்.
0: Today the Lord says,
1: இன்ன எதெல்லாம் உனக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ
0: whatever it is tarrying,
1: அதை நான் சீக்கிரத்தில் செய்து முடிப்பேன்.
0: I will do it speedily.
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says,
1: ஆனால் சாத்தா என்ன செய்வான்னா
0: what the Satan does,
1: அவருடைய வேலை தடை செய்கிற வேலை,
0: his work to stop,
1: நல்லா நடக்கிறது போல இருக்கும்.
0: It looks like happening good.
1: பவுல் சொல்றார், நான் எத்தனையோ முறை உங்களிடத்தில் வர மனதா இருந்தேன்.
0: பவுல் said,
1: சாத்தானோ எங்களை தடை பண்ணினான்.
0: But then devil stopped me.
1: சாத்தான் தடை பண்றான்.
0: The Satan stops.
1: உங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை,
0: the blessings of God,
1: நடக்க போற நன்மைகளை,
0: the goodness of God,
1: அவன் தடை பண்ணுவான்.
0: He will stop.
1: ஆனால்
0: பட்
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அவன் எவ்வளவுதான் தடை பண்ணாலும் சரி,
0: whatever stop,
1: hallelujah,
0: he does.
1: நாம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது
0: when we resist him,
1: அவனை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.
0: The Lord will destroy
1: him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வாசிப்பார் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 2 Corinthians 10 and 3,
1: இதோ எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்க தேவ ஜனமே,
0: ஓ காட்ஸ் பீப்பிள்,
1: நீ பலவீனமாக இருக்கலாம்,
0: யூ மே பி வீக்,
1: பாஸ்டர்மா கூட இங்க வரும்பொழுது பாட ஏஞ்சு நடக்கவே முடியாம தான் வந்தாங்க.
0: பாஸ்டர்மா ஈவன் could not walk properly.
1: நான் சொன்னேன்,
0: I said,
1: நீ வந்து பாடு,
0: come and sing,
1: கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார்.
0: The Lord will give the strength.
1: அதே போல அவருக்கு பலன் கொடுத்தார்.
0: The Lord has given the strength.
1: Hallelujah.
0: To sing.
1: நம் சில வேளைகளில் பலன் குன்றி போகும் பொழுது
0: sometimes when we have weakness,
1: கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர்.
0: The Lord says, I will strengthen you.
1: சரீர பலம் நமக்கு குன்றி போகும் பொழுது
0: when we lose our strength,
1: தேவ பலம் நம்மை தாங்குகிறது.
0: We God strength will support.
1: நாம் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல.
0: We don't fight with flesh.
1: நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்றது கிடையாது.
0: We don't do battle by flesh.
1: மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவாங்க.
0: The worldly people does.
1: மாம்ச பிரகாரமான மனிதர்களை வைத்துக்கொண்டு
0: அறங்களை
1: நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம். எல்லாம் சொல்லுங்க, அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம். மறுபடியும் சொல்லுங்க,
0: to destroy the forts,
1: எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும்
0: again and again, pulling down of strongholds.
1: ரெண்டு காரியத்தை நிர்மூலமாக்குறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்.
0: Two things the Lord is destroying.
1: உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அரண்,
0: the forts which is stopping, the man's fort,
1: அதை உடைப்பார்.
0: The Lord will break it.
1: இரண்டாவது,
0: secondly,
1: ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம்.
0: Verse 5,
1: தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக. ஹல்லேலூயா.
0: Casting down imagination.
1: யார் ஒருத்தன் தேவனை ஆண்டவரை அலட்சியப்படுத்தி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக அவனுக்கு ஒரு மேட்டிமை அல்லது அவனுக்கு ஒரு கர்வம் உண்டாகிறதோ,
0: whoever exalting himself against God,
1: ஆமென், கர்த்தர் அந்த தர்க்கத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்குதமான எல்லா மேட்டிமையும் என்ன செய்வேன் சொல்கிறார், நிர்மூலமாக்குவார்.
0: The Lord will cast down all the imaginations.
1: Isaiah 54. உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.
0: No weapon that is formed against you shall prosper.
1: ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: சத்ருவை விரட்டி அடிக்க,
0: to drive away the devil,
1: யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
0: in Job's
1: அனுமதித்தார்.
0: The Lord permitted it.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டில்
0: the new testament
1: ஏன் அதை நமக்கு சத்ருவை அனுமதிக்கிறது இல்லை தெரியுமா?
0: He is not allowing devil to do
1: work. தெளிவா சொல்லிட்டாரு.
0: The Lord told very clearly.
1: இந்த உலகத்தின் அதிபதி வரான்.
0: The prince of the world is coming.
1: அவருக்கு ஒன்றும் இல்லை.
0: He has nothing in me.
1: இப்பொழுதே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்.
0: He has judged right now.
1: இப்பொழுதே அவனை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர்.
0: He is judging him.
1: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
0: He crushed the head of the devil.
1: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.

0: the head of the Satan.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah. ஆகவேதான் பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது
0: அதிகாரம்
1: வாசிக்கிறோம், அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார், கொடியேற்றுவார். அல்லேலூயா.
0: The Lord will hoist Alleluia. This flag Alleluia. Against the devil.
1: ஆகவே தேவ ஜனமே,
0: ஓ காட்ஸ் பீப்பிள்,
1: உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says don't get fear about the horses or chariots.
1: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
0: They come through one way and Alleluia. Go through seven
1: ways. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
0: He is doing battle for you.
1: Hallelujah.
0: பெரிய
1: பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். Hallelujah.
0: You become flat.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: செருபாபேலுக்கு முன்பதாக
0: before Zerubbabel
1: நீ சமபூமியாவாய்.
0: You'll become flat.
1: Hallelujah. எம்மாத்திரம்,
0: who are you?
1: தைரியமா சொல்லுங்க எல்லாரும்.
0: Be bold.
1: எம்மாத்திரம்,
0: who are you?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ எம்மாத்திரம்,
0: who are you?
1: தைரியமா சவால் விட்டு சொல்லுங்க.
0: You can challenge and say.
1: Hallelujah. ஆகவே அந்த பிசாசுனுடைய தந்திரங்கள்,
0: the works of
1: the அதிகாரங்கள்,
0: power of darkness,
1: எல்லாவற்றையும் இருந்தும் நம்மை விடுதலையாக்க,
0: not to deliver us.
1: Hallelujah. கர்த்தர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து திருப்பி இப்போ ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்.
0: The Lord has turned us
1: towards ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள்.
0: We are in the amazing light.
1: அதனால தான் பவுலுக்கு சொன்னார் கர்த்தர் அப்போஸ்தலர் 26:18
0: Acts 26 and 18.
1: ஹalleluya. யாராவது படிங்க அப்போஸ்தலர் 26:18
0: 26:18 Acts.
1: ஹalleluya. இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் அல்லேலூயா, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு அல்லேலூயா.
0: From darkness to light.
1: Amen. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
0: There is the kingdom for Satan.
1: சாத்தானுக்கு தேவ தூதர்கள், அவனுக்கு ஒரு அசுத்த தூதர்கள் உண்டு.
0: Satan has his angels.
1: அந்த ராஜ்யத்தை, அந்த தூதர்களை,
0: the angels,
1: அந்த இருளின் அதிகாரத்தை,
0: the darkness,
1: அல்லேலூயா, அவனுடைய வல்லமை,
0: his power.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:10 வாசிக்கும் பொழுது,
0: Acts 10,
1: அவர் மாம்சமாயிருந்த நாட்களில்,
0: when he was in flesh,
1: அவர் என்ன செய்தாராம்,
0: what did he do?
1: பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டின யாவரையும் அல்லேலூயா சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. தைரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்தார். என்ன அவர் வந்ததே எதுக்கு வந்தார், லூக்கா 12:31 வாசித்து பாருங்க. லூக்கா 12:31
0: லூக்,
1: இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்கிறது.
0: ஜட்ஜ்மென்ட் ஹஸ் கம்.
1: நியாயத்தீர்ப்பு,
0: ஹalleluya.
1: இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
0: The prince of the world hallelujah. is rejected.
1: Hallelujah. அவனை கர்த்தர் அப்பயே தள்ளிட்டார்.
0: The Lord has pushed him back.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: புறம்பே தள்ளிட்டார்.
0: Yes, pushed him outside.
1: அதான் வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
0: And Revelation 12 and 10.
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What did we read?
1: ரட்சியும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவ பிள்ளையே,
0: child of God,
1: உனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவதற்காக,
0: not to blame against you,
1: உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் அவன் குற்றம் சாட்டுகிறவன்.
0: He always is blaming you.
1: குற்றம் கண்டுபிடிக்கிறவன்.
0: The devil finds fault in you.
1: என்ன குற்றத்தை போடலாம்?
0: What fault we can put?
1: தானியேலை குற்றம் சுமத்தும் பொழுது,
0: when they blamed Daniel,
1: அவனை குற்றம் சுமத்தினவர்களை அந்த கெபியில போட்டார்கள்.
0: They put
1: the, ஆனால் தானியேலோ வெளியே வந்தான். ஒரு சேதமும் அடையவில்லை.
0: No harm in him.
1: உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள்,
0: whoever comes against you,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: யார் எழும்புவார்களோ,
0: whoever come against you,
1: அவர்களையே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்.
0: The Lord will judge.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: Obey to the Lord.
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: Resist the devil.
1: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: Then he will flee away.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும்.
0: Victory comes from God.
1: ஜெயம் கர்த்தருடையது.
0: Victory belongs to God.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: Revelation 12:11.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்,
0: though it is death,
1: அதற்கு தப்பும்படி,
0: not to escape,
1: ஜீவனையும் பாராமல், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், சாட்சியின் வசனத்தினாலும், அவன் என்ன செய்தார்கள்?
0: அவருடைய
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம்,
0: the blood of the lamb,
1: சாட்சியின் வசனம்,
0: the word of
1: witness. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்கிட்ட இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி.
0: I am washed by the blood of the lamb.
1: எனக்குள்ள ஆண்டவருடைய சாட்சியின் வசனம் இருக்குன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி.
0: I have the word of
1: Hallelujah.
0: testimony.
1: இது ரெண்டு கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? ஜெயிக்கிறீங்க.
0: With this you overcome.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: இன்றைக்கு பிரசங்கம் தோற்று போனவர்களுக்காக அல்ல.
0: And the message is not for defeated one.
1: எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க.
0: Open your mouth.
1: நான் ஜெயிக்கிறவன்.
0: I am born to take victory. I am to take victory.
1: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
0: I am taking victory.
1: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
0: I am taking victory.
1: ஜெயித்து கொண்டிருப்பேன்.
0: I am taking victory.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிள்ளைகளே,
0: children,
1: வாலிபரே, பெரியோரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஜெயிக்கிறவர்கள்.
0: You take victory.
1: 1 John 2:13 வாசிக்கிறோம்.
0: 1 John 2:13.
1: பிதாக்களே,
0: Father,
1: ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன், வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். அல்லேலூயா. நீங்க வாலிப பிள்ளைகள் பாருங்க, கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில,
0: lust of the flesh,
1: பாவ இச்சையில,
0: and the lust of eyes,
1: விழுந்து போயிடுறாங்க.
0: They
1: அவங்களால அதை மேற்கொள்ள முடியல.
0: They could not overcome.
1: பாவம் செய்ய கூடாதுன்னு நினைச்சேன்.
0: I don't want to do sin.
1: நான் விழுந்துட்டேன்.
0: But I am fallen.
1: பாவம் செய்துட்டேன்.
0: I have committed sin.
1: நீ தோத்து போயிட்டே.
0: You are defeated.
1: பிசாசு சொல்வான்.
0: Devil will say.
1: நீ தோத்து போயிட்டே.
0: You are defeated.
1: பாவம் செய்ய பரவாயில்ல.
0: You continue to do sin.
1: என்று இன்னும் अनेक பாவங்களை செய்ய வைப்பான்.
0: He will bring many more sins.
1: எனக்கு अनेक வாலிபர்கள்,
0: many youth,
1: நான் தோத்து போயிட்டேன்.
0: I am defeated.
1: நான் பாவம் செய்துட்டேன்.
0: I have committed sin.
1: ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
0: The Lord has forsaken me.
1: ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்.
0: They are going away from the Lord.
1: Hallelujah. Anala valibane,
0: oh young man,
1: Hallelujah. Un ilamaiyila santoshapadu.
0: You rejoice at the time of
1: valibanaku nidhayum unai purippaakkattum.
0: Let your heart give it.
1: Nenjin valiyilum kannin kaatchil nada.
0: You walk according to his sight.
1: Anala ellavattilum devan unai nyayathile konu vandu niruthuvar endra ari.
0: Understand that the Lord will bring to the judgment.
1: Ippozhudhe devanathile odi va.
0: Come to the Lord.
1: Inge nam enna vaasikkirom?
0: What we read.
1: Valibare,
0: oh young man,
1: pillaigale,
0: oh children,
1: Hallelujah. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: You have overcome the evil.
1: பிள்ளைகளே,
0: children,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: Hallelujah. You have overcome the wicked.
1: கர்த்தர் சாத்தானை ஜெயிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord has chosen us in order to take victory against the devil.
1: 14th வசனத்தை வாசிக்கும் பொழுது,
0: in 14
1: இல்ல 14 1 John 2:14 ல,
0: பிதாக்களே,
1: Father, வாலிபரே, பலவான்களாய் இருக்கதாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க?
0: How did you overcome?
1: தேவ வசனம்,
0: the word of God.
1: Hallelujah. Deva vasanam,
0: the word of God.
1: Hallelujah. Deva vasanam,
0: the word of God.
1: Hallelujah. Kartude vaarthai,
0: The word of God.
1: The kaala velile namak romba ushnamaga irukalam.
0: In this morning it may be heat.
1: Neera adhigama irukalam.
0: Maybe time is over.
1: Analum
0: but
1: adala mukkiyam illa.
0: That is not so important.
1: Andavar namak vaithirukkira vaarthaiyin moolamaga.
0: The word of God.
1: Adhai naam nammude irudhayathile padithu vaithukollavittaa.
0: If we don't keep it in our heart.
1: Saatan ungalai thorkadichiruvaan.
0: Satan will defeat us.
1: Indha kanige viswasinga irukkranga.
0: Many believers.
1: Perku kristavanga.
0: Namesake Christians.
1: Ana avanga ishtama vaaluvaanga.
0: They live as they like.
1: Avanga nenikiradha seivaanga.
0: They do whatever they like.
1: Avangalukku vedam enna solrudhu theriyuma? Noodana sheeshargal.
0: They are all the disciples.
1: Noodana sheeshargala dhaan pisas pidikiran.
0: The devil is catching them.
1: Andrew Yohan.
0: First John.
1: 5th adhigaram.
0: 5
1: 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
0: 19
1: நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அது 1 தீமோத்தேயு
0: 1 தீமோத்தேயு
1: 3 அதிகாரம்
0: 3
1: 6வது வசனம்
0: 6
1: அவன் இரும 1 தீமோத்தேயு 3 6
0: 1 தீமோத்தேயு 3 and 6
1: அவன் இருமாப்படைந்து பிசாஸ் பாருங்க நூதன சீஷர்களா இருக்கிறாங்க இல்லையா சில விசுவாசிங்க
0: அவங்க
1: எல்லா விசுவாசி போலாம் கீழ்படிஞ்சு இருக்க மாட்டாங்க
0: they will not obey
1: அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க
0: they will not be witness
1: அவங்களுக்கு எது இஷ்டமோ அதான் செய்வாங்க
0: whatever they like they do நான்
1: கிறிஸ்தவன் நான் ரட்சிக்கப்பட்டவன்
0: I am saved
1: நானும் ஜெபம் பண்றேன்
0: I also pray
1: நானும் பைபிளை தூக்குறேன்
0: I take the bible
1: ஆனா நூதன சீஷன்
0: பட்
1: அவனுக்குள்ள இருக்குறது என்ன தெரியுமா இருமாப்பு
0: and
1: என்னது
0: the pride
1: இருமாப்பு
0: the pride
1: அந்த இருமாப்பு இருக்குற வரைக்கும் அவன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான்
0: he will not obey at all
1: அப்படிப்பட்டவங்களை பிசாசு என்ன செய்றான்
0: what the devil does
1: பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷாதனா இருக்க கூடாது 7வது வசனத்துல வாசிக்கிறோம்
0: not at all
1: நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு அல்லேலூயா
0: என்ன
1: செய்கிறவன் இன்னைக்கு ரொம்ப பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமா இருக்கு
0: the devil is anger
1: என்னடா உண்மையெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்களே
0: he teaches
1: ஐயோ நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே
0: no I could not do anything
1: பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு வரான்
0: the devil is putting
1: நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே
0: like my appearance has gone
1: அப்ப இவங்களை மறுபடியும் கீழே தள்ளறது எப்படி
0: how to bring them down
1: ரொம்ப
0: simple
1: நல்ல வசனத்தை கேட்கும் பொழுது
0: when they hear the word of god
1: சத்தியத்தை கேட்கும் பொழுது
0: when they hear the truth
1: ரொம்ப உற்சாகம்
0: cheerfully
1: ரொம்ப தைரியம்
0: holy
1: ரொம்ப நம்பிக்கை
0: with a hope
1: ரொம்ப திட நம்பிக்கை
0: very firm
1: சரி கேட்கோ
0: let them listen
1: கேட்டுக்கு வெளிய வரும் பொழுது
0: when they come to the gate
1: பொல்லாங்கன்
0: the evil
1: விதைத்த வசனங்களை என்ன செய்வான் பொறுக்கி கொள்வான்
0: the wicked picks up away the word
1: hallelujah எங்க வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை
0: where do we read
1: hallelujah பொல்லாங்கன்
0: the wicked
1: விதைத்த வசனங்களை என்ன செய்றானா மத்தேயு சுவிசேஷம்
0: மத்தேயு
1: 13வது அதிகாரம்
0: 13
1: 19வது வசனத்தை படிங்க சீக்கிரமாக
0: 19
1: ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் அவன் யாரு நல்ல கேட்ட வசனத்தை
0: he heard word of god
1: இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே,
0: before you reach home,
1: இந்த வாசலை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே,
0: before you leave the gate,
1: உங்க இருதயத்துல இருந்து அவ்வளவு வசனத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு எடுத்துருவான்.
0: He will pluck away all the word of God.
1: Hallelujah. அதான் பிசாசு செய்யற தந்திரம்.
0: That is the trick of the devil.
1: ஏன்னா வசனங்களுக்குள்ள இருக்கும்போது அவனால ஒன்னும் செய்ய முடியாது.
0: When you have the word of God, he cannot do anything.
1: அந்த வசனம் உங்களை விட்டு எடுத்துட்டா,
0: when the word of God is taken,
1: அவங்களை தாக்குறது ரொம்ப சுலபம்.
0: Easier to attack you.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த கடைசி நாட்களிலே,
0: in these last days,
1: பிசாசானவன்,
0: the devil,
1: hallelujah,
0: amen,
1: நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து,
0: he works in our lives,
1: வசனங்களை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு,
0: not to be taken,
1: hallelujah,
0: away, the word of God,
1: அவனுடைய கிரியைகளை எல்லாம்,
0: all his works,
1: எதிர்த்து நிற்கத்தக்கதாக,
0: to resist him,
1: hallelujah, நம்ம விரோதம் செய்யாம நின்னுட்டே இருக்கிறான்,
0: he is standing against,
1: hallelujah. ஒரு வசனத்தை வாசிங்க, சகரியாவின் புத்தகம்,
0: சகரியா
1: 3rd chapter,
0: 3rd chapter,
1: முதலாம் வசனம் 2nd verse பாருங்க,
0: 1 and 2,
1: சகரியா 3:1-2,
0: சகரியா 3:1-2,
1: கடிந்து கொள்வாராக, அப்புறம் அக்னி என்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா?
0: அல்லேலூயா.
1: இந்த வசனம் சங்கீதம் இந்த சகரியா 3:2 என்னால மறக்கவே முடியாது.
0: I cannot forget சகரியா 3. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: பல வருடங்களுக்கு முன்பதாக,
0: many years ago,
1: நம்முடைய மூப்பர் அவர்கள்,
0: அவர் எல்டர்,
1: ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து சரீரத்துல அவருக்கு,
0: the big trouble in his body,
1: அப்படியே துடிக்கிறார்,
0: he is struggling,
1: எல்லா சொந்தக்காரர் அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாங்க, வீடு ஃபுல்லா வெறும் ஜனம்தான்,
0: relatives have come,
1: அப்போ பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க,
0: and
1: he called me, ஊழியத்துல வளர்ந்துட்டு வரேன்,
0: I was growing in the ministry,
1: வந்து பார்த்தா,
0: when I came there,
1: அவர் கஷ்டப்படுறாரு,
0: he is struggling,
1: ஒண்ணு செய்ய முடியல,
0: he could not do anything,
1: hallelujah,
0: hallelujah,
1: எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு,
0: I got fear,
1: நான் ஜெபம் பண்ணேன்,
0: I prayed,
1: ஜெபம் பண்ணேன்,
0: I prayed,
1: மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்,
0: again I came back,
1: வீட்டுக்கு வந்து கதவு சாத்துனேன்,
0: I closed the door,
1: ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல,
0: Lord I don't know what to do,
1: ஐயோ ஆண்டவரே இறங்குப்பா,
0: oh Lord show your mercy,
1: கதறி ஜெபம் பண்றேன்,
0: I was praying,
1: hallelujah,
0: hallelujah,
1: அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார்,
0: the Lord has given this word,
1: அதனால தான் இத நான் மறக்கறதே இல்ல,
0: I don't forget,
1: அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளின்னு சொன்னார், ஒரே வார்த்தை,
0: plucked out of the fire,
1: அவன் யாரு,
0: who is he,
1: பயப்படாத,
0: don't get fear,
1: அக்கினியில இருந்தே அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நான்,
0: I have brought him out,
1: ஒண்ணும் நடக்காது,
0: nothing will happen,
1: இந்த வசனம் கடச்ச உடனே எனக்கு போன் கால் வருது,
0: after hearing this word,
1: விடுதலை கடச்சிச்சையா,
0: I got the deliverance,
1: நல்லா ஆயிட்டாரு, hallelujah,
0: I became all right,
1: hallelujah,
0: hallelujah,
1: அப்புறம் மூப்பரை கிட்ட கேளுங்க, சொல்வாங்க அது உண்மையா போய்யா,
0: hallelujah, and you can ask whether it is true or not,
1: நிறைய சாட்சிகள் உண்டு,
0: a lot of testimonies,
1: என்ன சொல்ல வரேன் தேவ ஜனமே,
0: what I am trying to say,
1: அல்லேலூயா, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயான்னு அந்த காலத்துல கேட்டார்,
0: have you noticed,
1: இந்த காலத்துல அப்படி இல்ல,
0: this time not like that,
1: ஒரு பக்கம் உனக்கு தீங்கு, உனக்கு தீங்கு செய்ய உன் வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான்,
0: one side,
1: விரோதம் செய்ய,
0: he is doing evil against you,
1: கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்,
0: the Lord, hallelujah, will rebuke you,
1: கர்த்தர் சாத்தானை, யோபனுடைய புத்தகத்துல அவங்கிட்ட அழகா பேசுறாரு நினைக்கிறீங்களா,
0: are you thinking that the Lord is talking to Satan,
1: hallelujah,
0: hallelujah,
1: சாத்தானை வெக்கப்படுத்துறதுக்கு தான் அவங்கிட்ட பேசுறார்,
0: and the Lord is talking to him to become ashamed,
1: hallelujah, அவனால ஒண்ணும் செய்ய முடியல,
0: he could not do anything,
1: கர்த்தர் கடிந்து கொண்டார்,
0: the Lord rebuked him,
1: பாருங்க வேற கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிக்க போறேன்,
0: the lastly I say,
1: வேதத்துல பேதுரு யூதாஸ்,
0: பீட்டர் அண்ட் ஜூடாஸ்,
1: யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான்,
0: Judas committed suicide.
1: ஆண்டவர் காட்டி கொடுத்தா,
0: he betrayed.
1: காரணம் என்ன?
0: Why?
1: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
0: The Satan entered, hallelujah, into him.
1: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
0: Satan entered into him.
1: ஏன் புகுந்தான்?
0: Why did he enter?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் இடம் கொடுத்தாரு, புகுந்தாரு. Hallelujah.
0: Even the room.
1: அவ்வளவுதான்.
0: That's all.
1: ஆனா பேதுருக்குள்ள,
0: in Peter,
1: சாத்தான் கிட்ட போயிட்டாரு. ஆனா தொட முடியல.
0: Satan could not touch him.
1: அப்ப ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, சீமோன் பேதுருவே,
0: ஓ சைமன் பீட்டர்,
1: ஹல்லேலூயா, உன்னை சுளகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் என்ன செய்றான், உத்தரவு கேட்கிறான் பா.
0: The devil asked to shift you.
1: ஆனா நானோ,
0: but I,
1: ஹல்லேலூயா,
0: but I,
1: நானோ,
0: but I,
1: உன் விசுவாசம்
0: faith
1: ஒழிந்து போகாதபடி
0: should not be spoiled.
1: உனக்காக வேண்டிக் கொண்டே,
0: I prayed for you.
1: Hallelujah. தேவ ஜனமே,
0: oh God's people,
1: தேவ ஜனமே,
0: oh God's people,
1: நீ போராடும் பொழுது,
0: when you struggle,
1: நீ சோதனையிலே போராடும் பொழுது,
0: when you struggle,
1: நீ கஷ்டப்படும் பொழுது,
0: when you suffer,
1: யார் ஜெபிக்காவிட்டாலும் சரி,
0: you may not,
1: உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி
0: not to be,
1: உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறது எதற்காக தெரியுமா? உன்னை சுளகினால் புடைக்க பிசாசு அடிக்கடி நெருங்கி வருகிறான்.
0: The devil is coming to,
1: அவனால் ஒன்றும் செய்ய முடியாது.
0: He cannot do anything.
1: அவன் தோற்க வஞ்சிக்கிறதற்கு இடம் தேடிக்
0: கொண்டிருக்கிறான்.
1: பழைய பாம்பாகிய சத்துரு, வலு சர்வம்
0: உன்னை
1: தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை கத்த வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அக்னி மதிலாய் இருக்கிறார். சபை அவருடைய மனவாட்டி, அந்த மனவாட்டியை தொட முடியாது. எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தர்
0: ஸ்தோத்திரங்க.
1: கர்த்தர் மகிமையை செலுத்துங்க.
0: Give glory.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எல்லார் வாய்கள் திறக்கப்படட்டும்.
0: Let us all open our mouth.
1: கர்த்தரை துதிக்கிற இந்த வேளையிலே.
0: When you praise.
1: சத்துரு வெட்கப்பட்டு ஓட போறான்.
0: And Satan will be ashamed.
1: சத்துரு வெட்கப்பட்டு ஓடுறான்.
0: Satan will be
1: ashamed. எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரி.
0: Let us all praise.
1: கர்த்தரை மகிமைப்படுத்து.
0: Glorify.
1: எல்லார் இந்த வேளையிலே.
0: Everyone together.
1: துதிக்கிற வேளையிலே.
0: When you praise.
1: ஸ்தோத்திரிக்கிற வேளையிலே.
0: When you praise.
1: தேவ வல்லமை இறங்குகிறது.
0: God's power.
1: எல்லார் வாய் திறக்கப்படட்டும்.
0: Open your
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.

0: ஹாய் தொழிலே, இந்த காலத்துல மொராலிட்டியே இல்லாம போயிட்டுதுங்க. நல்லொழுக்க பாடத்தை ஸ்கூல்ல இருந்து எடுத்தாலும் எடுத்தாங்க, நல்லொழுக்கம்னா என்னன்னு எல்லாரும் கேட்கும்படி ஆயிட்டுது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது மாறி வருது. யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வாழலான்னு வாழ்றாங்க. இது ரொம்ப தப்புங்க. மத்தவங்க எப்படி வேணாலும் வாழட்டும், நாம ஒழுக்கம் உள்ளவங்களா வாழ்ந்து நம்ம துணைக்கு துரோகம் செய்யாம ஆண்டவரை பிரியப்படுத்துவோம்.
1: அது அரசு உதவி பெறும் பள்ளி. 8வது வகுப்பு வரைக்கும் தான் அந்த பள்ளியில இருக்குது. பள்ளியில விடுதியும் உண்டு. அந்த பள்ளியில படிக்கும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க. பெற்றோர் இல்லாதவங்க அல்லது ஒரு பெற்றோரை இழந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியை அன்னைக்கு வேலையில மும்முரமா இருந்தாங்க. யாரோ அவங்கள பார்க்க வந்திருக்கிறதா பியூன் சொன்னதும் உள்ள வர சொன்னாங்க. ஒரு பெண்ணும் ரெண்டு குழந்தைகளும் உள்ள வந்தாங்க. தலைமை ஆசிரியை வந்தவங்களை கண்ணாலே எடை போட்டாங்க. 30-35 வயசு இருக்கும் அவளுக்கு. கலைஞ்ச கூந்தல், கசங்கிய சேலை, கண்கள்ல பயம் கலந்த தயக்கம். அவளுடைய ரெண்டு பக்கத்துல ரெண்டு பெண் பிள்ளைங்க. பெரியவளுக்கு 8 வயசு இருக்கலாம், சின்னவளுக்கு 6 வயசு இருக்கலாம். தலைமை ஆசிரியை அவளை கனிவோட பார்த்து, நீ யாருமா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவங்க அன்பான பேச்சு அவளுடைய பயத்தை சற்றே விளக்குச்சு. தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மெல்லிய குரல்ல சொன்னான், அம்மா, என் பேரு முத்து, இந்த ரெண்டும் என் பிள்ளைங்க. மூத்தவளை மூணாப்பிள்ளையும் சின்னவளை ஒன்னாப்பிள்ளையும் சேர்க்கணும். ரெண்டு பேரும் அம்மாவுக்கு வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பிள்ளைங்களும் கைகளை கூப்பி வணக்கம் டீச்சர்னு கோரஸா சொன்னாங்க. முத்து தொடர்ந்து சொன்னான், அப்புறம் டீச்சரம்மா, இவங்களை உங்க விடுதியிலையும் சேர்த்துக்கிடணும். தலைமை ஆசிரியை அவளை பார்த்து, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாளும் எங்க படிச்சாங்க, ஏன் இப்படி இடையில கூட்டிட்டு வர்றீங்கன்னு கேட்க முத்து படபடன்னு சொல்ல ஆரம்பிச்சா, அம்மா, என் வீட்டுக்காரரு கூலி தொழிலாளி, ஏதோ ஓரளவு நல்லா தான் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தாரு. ரெண்டு பிள்ளைங்களையும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவர் புத்தி மாறி போச்சுதுமா, ஒரு பொம்பளையோட தொடர்பு வச்சிருக்காருமா, என்னையும் பிள்ளைங்களையும் விட்டு போயிட்டாருமா, அவ வீட்டிலயே கிடக்காரு. நான் ஆம்பளத்தோணம் இல்லாம ரெண்டு பொட்ட பிள்ளைகளை வச்சு எப்படிமா காலம் கடத்துவேன், அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன், எப்படியாவது இவங்களை சேர்த்துக்கோங்கம்மா, எனக்கு உங்களை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டா. தலைமை ஆசிரியை அந்த சிறு பெண்களை பார்த்தாங்க. பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாவம் போல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. தலைமை ஆசிரியை அவங்கள பார்த்து, உங்களை எங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும், என்ன நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு வந்து உங்க அம்மாவை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பிள்ளைங்களும் உற்சாகமா தலையாட்டினாங்க. முத்துவுக்கு ஒரே சந்தோஷம், அம்மா, என் கண்ணீரை தொடச்சிங்கம்மா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா அப்படின்னு மனமார வாழ்த்திட்டு போனான். 2-3 மாசம் கழிச்சு பிள்ளைங்களை பார்க்க முத்து கணவன் சங்கிலி வந்தான். தின்பண்டங்களும் புது சட்ட பாவாடையும் வாங்கிட்டு வந்தான். தலைமை ஆசிரியையை பார்த்து, அம்மா, என் பிள்ளைங்க இங்க படிக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குது, என் பிள்ளைங்களை என் கண்ணில் காட்டுங்கம்மா அப்படின்னு கெஞ்சினான். தலைமை ஆசிரியை அவன் கிட்ட, பிள்ளைங்களை பார்த்து பேசிட்டு போ, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் நீ உன் மனைவியை விட்டு பிரிஞ்ச, அதை சொல்லு, பாவம் அவா தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே, அம்மா, எனக்கு எப்படியோ இந்த சிநேகிதம் வந்துட்டது, இவ ரொம்ப நல்லவாமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு தலைமை ஆசிரியை, அவ கல்யாணம் ஆனவளா ஆகாதவளான்னு கேட்டாங்க. அதுக்கு அவன், கல்யாணம் ஆனவதாம்மா, ஆனால் புருஷன் கூட இல்லை, அவங்களுக்குள்ள என்ன தகராறோ, அவன் எங்கே போனானோ எனக்கு தெரியலம்மான்னு சொன்னான். உடனே தலைமை ஆசிரியை, புருஷன் கூட வாழாம இன்னொருத்தி புருஷனோட இருக்கிறவளை நீ நல்லவான்னு சொல்ற என்ன அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்டாங்க. அதுக்கு அவன், இல்லைம்மா, அவ என்னை ரொம்ப நேசிக்கிறா, எனக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து பேங்க்ல லோனும் போட்டு எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கா, நான் அதை டாக்ஸியாக ஓட்டிகிட்டு இருக்கேன், நல்ல வருமானம் வருது, லோனையும் அடைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு நல்லது பண்ண இவ்வளவு விட்டுட்டு எப்படிமா விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டான். தலைமை ஆசிரியருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலை, அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலை. அவனை பிள்ளைங்களை பார்க்க அனுமதி கொடுத்தாங்க. பிள்ளைங்க அவனை பார்த்த உடனே அப்பான்னு கூப்பிட்டுட்டே வந்து அவனை கட்டி பிடிச்சதும், அவன் அவங்கள பார்த்து கண் கலங்கி போனதும், கொண்டு வந்த பொருட்களை பிள்ளைங்க கிட்ட கொடுத்ததும், பிள்ளைங்க அதை ஆசையாக வாங்கிக்கிட்டதும் எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தாய் முத்து வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு போக, ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை சங்கிலி வந்து பார்த்துட்டு போக, இது ரெண்டு மூணு வருஷங்களா தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சங்கிலி இன்னொரு பெண்ணோட பிள்ளைங்களை பார்க்க வந்தான். அந்த பெண்ணுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் இதே பள்ளியில தான் படிக்கிறாங்க. அவளுடைய பிள்ளைங்களை பார்க்க, சங்கிலி அவளுடைய பிள்ளைங்களை பார்க்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க. தலைமை ஆசிரியருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல அதிகமா தலையிட முடியாத, ஆனா ஒவ்வொரு தடவையும் சங்கிலி அவளோட தன்னுடைய டாக்ஸியில வர தலைமை ஆசிரியர் அவங்க கிட்ட இதை பற்றி கேட்கணும்னு அவனை பார்க்க தன்னுடைய ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. அப்போ வேகமா புயல் மாதிரி ஒரு பெண் அங்க வந்தா, வந்த வேகத்துல சங்கிலி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த பெண்ணோட கூந்தலை பிடிச்சு இழுத்தா. என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் லோன் போட்டு வாங்கி கொடுத்த டாக்ஸியில நீ மகாராணி மாதிரி உட்கார்ந்து வருவியோ, என்ன நெஞ்செழுத்தம் உனக்குன்னு கேட்டான். அவளும் லேசுப்பட்டவா இல்ல. இவா ஜடைய பிடிச்சு இழுத்து கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேளுடி, என்கிட்ட பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது, உன் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தி புருஷனுக்கு நீ ஏண்டி பணமும் கடனும் வாங்கி டாக்ஸி வாங்கி கொடுத்த, நீ பெரிய உத்தமியோன்னு கத்த அவ மறுபடியும் கத்த, அந்த இடம் ஒரே கூச்சல் கடை ஆயிட்டது. பிள்ளைங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைமை ஆசிரியை உடனே சில டீச்சர்களை கூப்பிட்டு அந்த ரெண்டு பெண்களையும் விளக்க சொன்னாங்க. ரெண்டு பேரும் தலை கலைஞ்ச கோலத்தோட மூச்சு வாங்க கோபமா ஒருத்தரை ஒருத்தர் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சங்கிலி மெதுவா பிள்ளைங்க கூட்டத்துக்குள்ள போய் மறைஞ்சு நின்னுக்கிட்டான். தலைமை ஆசிரியை அந்த பெண்களை பார்த்து, இந்த பாருங்கம்மா இது பள்ளிக்கூடம், இங்க யாரும் சண்டை போடக்கூடாது, வந்தோமா பிள்ளைங்களை பார்த்தோமா பேசினோமா போனோமான்னு இருக்கணும், உங்க வீட்டு தகராறெல்லாம் இங்க வச்சுக்கிடாதீங்கன்னு கராரா சொன்னாங்க. உடனே ஒருத்தி, அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, என் பேர் துளசி, நான் கஷ்டப்பட்டு பீடி சுற்றி சேர்த்து வச்ச பணத்தை வச்சு இந்த மனுஷனுக்கு கார் வாங்கி கொடுத்தேன், பணம் பத்தாமல் என் பேரில் பேங்க்கில் கடனும் வாங்கி கொடுத்துருக்கேம்மா, அதைத்தாமும் இவர் டாக்ஸியாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு, பலா போகிறவர் நான் வாங்கி கொடுத்த டாக்ஸியில் இந்த கழுதையை உட்கார வச்சுக்கிட்டு வர்றாருமா, இது அடுக்குமா அப்படின்னு கேட்டான். உடனே தலைமை ஆசிரியை, சங்கிலி உன் புருஷனா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு துளசி, இவர் பொண்டாட்டியே ஒன்றும் சொல்லாமல் கம்முன்னு கிடக்கா, இவா இந்த துள்ளு துள்ளுதாள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்து, இரு இரு அவளை வச்சே நான் உன்னை ஒரு வழி பண்ணுதேன், அவ நல்லா நாலு கேள்வி உங்ககிட்ட கேட்பா, நீ நாக்க பிடுங்கிட்டு சாக வேண்டியதான்னு சொல்லிட்டே முத்துவுக்கு ஃபோனை போட்டா, ஸ்பீக்கரையும் போட்டு விட்டா. ஏய் முத்து, உனக்கு விஷயம் தெரியுமா, உன் புருஷன் எவ்வளையோ ஒருத்திய கூட்டி வச்சிருக்கான், அவளை கூட்டிக்கிட்டு நான் வாங்கி கொடுத்த டாக்ஸியில ஊற சுத்துறான், ரெண்டு பேரையும் கையும் களவுமா நான் பிடிச்சிட்டேன், என்னன்னு ஒரு வார்த்தை கேளுன்னு சொன்னான். அதுக்கு முத்து, அவர் எனக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு, அவர் உன் கூட இருந்தா என்ன, வேற யார் கூட இருந்தா என்ன, எனக்கு அது பொருட்டே இல்லை, எனக்கு கடவுள் கிருபையில் மில்லில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதை வச்சு நான் என் வயிற்றுப்பாட்டை பார்த்துக்கிடுவேன், என் ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க, அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், ஒரு நாள் மனம் திருந்தி என் புருஷன் என்கிட்ட வந்தாலும் நான் அவரை மன்னித்து ஏற்றுக்கிட தயாராக இருக்கேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டா. துளசி தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிற்க அடுத்த பெண் பள்ளிக்கூடத்தை விட்டு வேகமாக வெளியே போயிட்டா. சங்கிலி அப்போ நழுவுனவேன் நழுவுனவேன் தான், காத்துல மறைஞ்சே போயிட்டான். கூட்டம் கலைய தலைமை ஆசிரியை படிக்காத ஆனா பண்புள்ள அந்த முத்துவை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே தன்னுடைய அறையை நோக்கி நடந்தாங்க. நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். இப்படியும் ஒரு பெண் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாம பார்த்தோம். இப்படியும் ஒரு கதை நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா. இது ஒரு உண்மை கதை. அந்த தலைமை ஆசிரியையே என்கிட்ட இந்த கதையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படியெல்லாம் மனுஷங்க பண்ணுவாங்களா, இவ்வளவு மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். இதில் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்து, அவள் வந்து ஹஸ்பண்டை மன்னிக்க தயாராக இருக்கிறா, அவன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் எவ்வளவு பேர் பின்னாடி போனாலும் அவள் அவனை மன்னிக்க தயாராக இருக்கிறா, அது சரியா. பிள்ளைங்க வந்து பின் நல்லா படித்து முன்னுக்கு வந்து என்னையை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறா. பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையலை, அம்மா அப்பா கூட இல்லை, இந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்களா. அடுத்து அவள் கணவன் சங்கிலி எடுத்துக்கிடலாம், அவன் அந்த மலர் விட்டு மலர் பாயும் பட்டாம்பூச்சி மாதிரி பெண்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறான், அது எவ்வளவு பெரிய தவறு, அவனை தட்டி கேட்க ஆட்களே இல்லையா. அடுத்தது துளசி, அப்புறம் இன்னொரு பெண், இப்படி இந்த வரிசை நீண்டுகிட்டே போகுது. அந்த பெண்களுக்கு ஒழுக்கம் இல்லையா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழும்புது இல்லையா? இது நிஜத்திலையும் நடந்துகிட்டு தானே இருக்குது. அன்றாட செய்தித்தாள்களில் நம்ம பார்க்குற விஷயங்கள், வாசிக்கிற கதைகள், கதைகள் என்ன நிஜங்கள் எப்படி இருக்குதுல்ல? இப்படியும் நடக்குமா? 10 பெண்களை ஏமாற்றிய ஆண் எப்படி இந்த பெண்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க? எப்படி நம்பி பின்னாடி போகிறாங்க? பல கேள்விகள் நமக்கு எழும்புது, பல சந்தேகங்கள் இருக்குது. சரி, இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்க்க இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்தீங்க. சங்கிலி வந்து பெண் மாறி பெண்ணாக மாறி போயிட்டே இருக்கிறான். அவனை வச்சு சண்டை வருது, அவனுக்கு பிள்ளைங்க இருக்குது. இப்படி ஒரு மாதிரியான கதை, ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கதைகளை நம்ம வந்து நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியில் வந்து காட்டினதே கிடையாது. ஆனால் இப்படி உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட பெண்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது பைபிள் பேஸ்டா, இதுக்கு என்ன சல்யூஷன், அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: கண்டிப்பாக. முதல்ல நம்முடைய வேதாகமத்தின் அடிப்படையில் திருமணம் என்பது கடவுள் வந்து முதல்ல ஆதாமை தான் படைக்கிறார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணை இல்லை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி அவனுக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நித்திரையை வரவழைத்து அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுக்கிறார். எடுத்து அதை ஒரு மனுஷியாக உருவாக்கி ஆதாம்கிட்ட கொண்டு வர்றார். கொண்டு வந்து அப்போது ஆதாம் வந்து சொல்கிறாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், அதனால் இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி அப்படின்னு அவளுக்கு பெயர் வைக்கிறார். இதனால் கணவன் தன் வீட்டையும் மனைவி தன் வீட்டையும் விட்டு பிரிந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நியமத்தை கடவுள் நினைச்சார். ஆதியிலே படைத்து ஒரு பெண்ணை தான் நினைச்சார், அவர் சிருஷ்டிக்கார். ரெண்டு பேருமே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கங்கிறது நமக்கு பைபிளில் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உண்மை. ஆனால் இப்போ இந்த உண்மை சம்பவம், நீங்கள் சொன்ன உண்மை சம்பவத்தை நான் கேட்டேன். இதை கேட்கும்போது அந்த முத்துவை நினைக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அவன் ஒரு மலர் விட்டு மலர் பாயிற பறந்து செல்கிற ஒரு பட்டாம்பூச்சியை போல அவன் இருக்கிறான்.
1: சங்கிலி,
2: சங்கிலி. அவன் மனைவி பேர் முத்து. அதனால் அவனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை அவனிடத்துல. அவன் இதை ஒரு தவறு அப்படின்னே நினைக்கல. தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி, நான் உனக்கு இறுதி வர இருப்பேங்கிற வாக்குறுதியையும் அவன் என்ன செய்யலை, பின்பற்றலை. அவன் ஒரு சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி போல இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையே என்ன செஞ்சிட்ருக்கான், வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு இதில் உள்ள விபரீதங்கள் என்ன செய்யலை, நிறையா பெண்களோடு விளையாடுறமே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஒரு பொழுதுபோக்காக நேரம் கிடைக்கிற நேரம் கண்டவளோட பின் சுட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் அவனுடைய கேரக்டர் மாதிரி இதில் தெரியுது.
1: அவன் வந்து எத்தனை பேர் பெண்களோட வாழ்க்கையில், முதல்ல மனைவி, அவளுக்கு ரெண்டு குழந்தைகளை வேற அவன் கொடுக்குறான், அப்புறம் கணவன் இல்லாத இன்னொரு பெண், அப்புறம் இன்னொரு பெண், எப்படி அவன் மனசாட்சி இல்லாமல் குத்தாமல் அப்படி இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து முதல்ல முத்துவை பார்க்கலாம். முத்து அவனுடைய மனைவி, அவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: முத்துக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவன் தன்னுடைய பிள்ளைங்கள் மேலே அக்கறை கொண்டு அந்த பிள்ளைங்களுடைய நலனை கருதி எப்படியாவது பிள்ளைங்களை கொண்டு நம்ம எங்கேயாவது சேர்த்து, தன்னால் தான் வீட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தன் வீட்டில் விட்டுட்டு அவன் வேலைக்கு போகும்போது தான் வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை அவளுக்கு தள்ளப்படுறான். அதனால அவன் நினைச்சிடறா, பிள்ளைங்களை ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருவோம், பிள்ளைங்க சேஃப்டியாக அங்கே இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் உழைப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அவள் பிள்ளைங்களை கொண்டு விடுதியில் வந்து சேர்க்குறான். சேர்த்துட்டு அந்த பிள்ளைங்கள மாதந்தோறும் தவறாமல் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவளுக்குள்ள ஒரு ஆர்வம், எப்படியா தான் பிள்ளைங்க படித்து நம்மளை என்ன செய்வாங்க, காப்பாற்றுவாங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பறிவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவளுக்குள்ள இருக்குது. பிள்ளைங்க தான் இனிமேல் நம்ம எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறத அவள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அவள் வீணடிக்க விரும்பலை. ஆனால் அவள் கணவன் அப்படி இல்லை, மனைவி வாழ்க்கையும் வீணடிக்கிறான், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் வீணடிக்கிறான்.
1: இது முத விஷயத்தில் நான் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவன் அந்த பிள்ளைங்களை ஒழுங்காக 2 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க வரான், ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு. அப்போ அன்பு இருக்குது அவனுக்கு,
2: இருக்குது
1: பிள்ளை பாசம் அவனுக்கு இருக்குது. வந்து பார்க்க தான் வரான், யார் கூட இருந்தாலும் அவன் வந்து பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான் இல்லையா? அந்த பாசம் அவனுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவள் முத்தும் வர்றா
2: வர்றா, அவ கடமையை கரெக்டா
1: செய்யறா.
2: ஆனா இவன் பிள்ளைங்களை பார்க்க வரும்போது இன்னொரு பெண்ணு கூட பிள்ளைங்களையும் பார்க்க வர்றான், சரியா? அப்போ அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து, பெண்கள் வந்து மென்மையானவங்க, ஒரு படர்வதற்கு ஒரு கொடி கிடைச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க, டக்குன்னு படர்ந்துருவாங்க. அதை போல இங்க பார்க்க வர்ற இடங்களை இந்த பெண்ணோட ஒரு ஐக்கியம் ஏற்பட்டு, இதனால இந்த பெண்ணும் என்ன செஞ்சிட்டா, சங்கிலி காட்டுகிற ஆசை வார்த்தைகள்ல மயங்கி அவனுக்கு, அவளுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியல. அதனால இவா ஏற்கனவே அவன் வந்து தன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கான். அந்த பெண் என்ன செய்றா, அந்த ரெண்டாவது தொடர்புல இருக்க பெண் வந்து தன்னுடைய எல்லா பணத்தையும் போட்டு காணாத குறைக்கு லோனு அதெல்லாமே கொடுத்து அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து தன்னை நல்லா வச்சுக்கிடுவான் அப்படிங்கிறதுக்காக அவ அதை செய்யறான். ஆனா அவன் அதையும் மீறி இன்னொரு பெண்ணோடைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவளுடைய, அதுக்கப்புறம் அவன் தான் பிள்ளைங்களை கூட பார்க்க வர்றதை விட அந்த லேடியுடைய பிள்ளைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அது வந்து பைபிள்ல நமக்கு வசனம் கொடுத்துருக்கு, விவாகம் கனமுள்ளதாக இருக்க வேண்டும், விவாக மஞ்சம் அசூசிப்படாமல் இருக்க வேண்டும்னு எபிரேயர் 13 என்ன செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விவாகத்துக்குரிய அர்த்தத்தை கூட அவன் என்ன செஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல, இப்படியே அவனுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்குது.
1: ஆமா. அப்புறம் அந்த ரெண்டாவது பொண்ணை எடுத்துக்கிடுவோமே, அவ அவனுக்கு வந்து அவளும் கணவனோட இல்ல, ஆனா அவ திருமணமானவாதான். ஆமா, அவளுக்கு குழந்தைகளும் இருக்கிற மாதிரி தெரியல. அவ வந்து இவனை ரொம்ப நம்புறா, நம்பி தன்னோட சேவிங்ஸ் எல்லாம் அவன் மேல போடுறா, லோனையும் இது எடுத்துக்கிறா. எப்படி இந்த பெண்கள் அப்படி இருக்காங்க, எனக்கு அது புரியவே இல்லை.
2: உலகம் இப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமுதாயம் சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்று. பேப்பரில் நம்ம பார்க்குற மாதிரி பல பெண்களை ஏமாற்ற ஆண்கள் நிறையா பேர் இருக்காங்க. இந்த பெண் அவளுடைய குடும்பத்தில் அவளுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியல, ஆனாலும் அவள் வந்து இவனை சந்திக்கிறா. இவனை சந்திக்கும் போது இவனுடைய ஆசை வார்த்தைகளை அவள் நம்பி தனக்கு ஒரு ஒத்தாசையாக இருப்பான், தனக்கு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு மனைவி பிள்ளைங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதையும் தாண்டி இவன் அங்கே தான் மனைவி பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டான், இவாட்டே அன்பாக இருக்கான். இவனுக்கும் அவன் முத்துவை பற்றி இந்த லேடிக்கு தெரியுது,
1: அவங்க ரெண்டு பேரும்
2: வச்சிருக்கான். அதனால எப்படியோ அப்படிங்கிறதுல மனைவி இருக்கா, ஆனால் நம்ம கூட ஐக்கியமாக இருக்கிறாங்கிறதுல இவன் என்ன செய்றா, அவன் கூட சேர்ந்து ஓடுறா.
1: இன்னொன்று என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சங்கிலிக்கு வந்து நல்லா பேச்சு திறமை இருக்கணும் இல்லையா? ஸோ நல்லா பேசுறோன்னு எல்லா பெண்களும் கவர்ச்சியா பேசுறான், மற்றவங்க மனசு அப்படி இழுக்கிற மாதிரி அட்ராக்ட் பண்றான். அதனால வந்து பெண்கள் வந்து அவன்கிட்ட விழுறாங்க, அட்வான்டேஜ்
2: எடுத்துக்கிட்டாங்க. பெண்களுக்கும் வந்து தன்னுடைய வீட்டுல வந்து சரியான கவனிப்பு, சரியான ஆறுதல் கிடைக்காததுனால இவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, மயங்கிடுறாங்க, விழுந்துடுறாங்க. இது வந்து சமுதாயத்துல இப்போ நிறைய நடந்துட்டு தான் இருக்குது.
1: துளசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மூணாவது பெண், அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவன் இல்லை. அப்போ அவளுக்கு வந்து இவன் கிடைச்ச உடனே அவளுக்கு ஒரு பெரிய
2: சந்தோஷம், மகிழ்ச்சியில அவன் அவன் கூடயே நினைச்சான், அவன் டாக்ஸிலேயே ஃப்ரீயா அவன் இலவசமா கூட்டு வந்துடுறான், தான் பிள்ளைங்களையும் பாத்துக்கிட்டுறா. ஆனா அதனால அவன் வந்து ஒரு உழைக்கணும், தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், இவனுடைய நிலையில அவ குளிர்காயணும்னு நினைச்சா ஆசைப்படுறா. இப்ப முத்துவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவ தான் பிள்ளைங்களுக்காக உழைக்கிறான், இவ தான் பிள்ளைங்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இவளுக்கு இல்லை.
1: கரெக்ட், அந்த மாதிரி இருக்கிறா. அப்புறம் இந்த சண்டைய போடுறாங்க ஸ்கூலுக்குள்ள, இல்ல அது ஒரு மாதிரி எனக்கு அதை பார்த்த உட கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, அந்த கதையை அந்த தலைமை ஆசிரியை அப்படி அடிதடி சண்டை போடுறாங்க. அது அப்போ
2: எப்படி,
1: அது ரெண்டு பேருக்குமே அவன் வந்து உரிமை கிடையாது உண்மையை சொல்ல போனா, ஆனா அவனுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த பெண்களோட மனச அவன் எவ்வளவு தூரம் மாத்தி வச்சிருக்கான் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: அது கூட இவளுக்கு கோபத்துல அவன் ஒய்ஃபையே சப்போர்ட் கூப்பிடுறான்.
2: ஆமா, அவன் மனைவி வந்து இந்த மூணாவது பெண், ஏன்னா இவ ரெண்டாவது வச்சிருக்கிற பெண் வந்து அவனுடைய முத்துக்கு
1: தெரியுது,
2: அதனால பாருங்கக்கா இவன் உங்க கணவன் வந்து இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத இவ வந்து கன்வே பண்றா. கன்வே பண்ணும் போது அவ வந்து இவளுக்கு எதிர்ப்பா மாறுவா, இவளை தன்னிட்ட இருந்து பிரிச்சு கொடுப்பா, அந்த நம்பிக்கையில இவ வந்து என்ன செய்றா, அவளுக்கு கால் பண்றா. ஆனா அந்த அம்மா ஏற்கனவே எனக்கும் இல்ல, யாருக்கு இருந்தா என்ன, அந்த நிலைமைக்கு அந்த அம்மா என்ன செய்றாங்க, போயிடுறாங்க.
1: ஆமா, அப்போ வந்து அத ஒரு முதிர்ச்சியுள்ள பெண் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஆமா, சரி, எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு ஒரு குட்டி வேலை கிடைச்சிக்கிட்டு, ஒரு மில்லில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நான் வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வாரு, இவன் போயிட்டான், அதோட ஒரு நல்லதா கடைசியா சொல்றா பாத்தீங்களா, அவன் வந்து மனம் திரும்பி என்கிட்ட வந்தாலும் நான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆமா, பைபிள் அதுக்கு நமக்கு ஒரு வசனம் இருக்குல்லக்கா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தை அவன் நல்லா என்ன செஞ்சிருக்கான், தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால கண்டிப்பா என்னைக்கு நானும் ஒரு நாள் நம்ம கணவன் நம்மகிட்ட திரும்ப வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருக்குது. அதனால அந்த நம்பிக்கையில
1: வாழ்ந்துட்டு, அது மட்டும் இல்ல, வந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கிறனும் அப்படிங்கிற அதை கடவுள் சொல்லி கொடுத்த அந்த பண்பு, அவட்ட எத்தனை பேருக்கு மன்னிக்க முடியும், இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும்.
2: இப்படி சமுதாயத்துல இந்த முத்துவை போல எல்லா பெண்களும் இருந்தா இந்த மாதிரி தவறு வந்து என்ன செய்யாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: அப்படி எப்படி சொல்ல முடியும், முத்து இப்படி இருக்கிற அவன் தவறு செய்யதான் செய்யறான், ஆனா மன்னிச்சு ஏத்துக்கிட அவ வந்து தயாரா இருக்கிறா. பாவம், அவ அவளுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைச்சிருந்திருக்கலாம். ஆமா, ஆனாலும் அவன் தன்னை விட்டு விலகி போனாலும் அவன் மேலுள்ள அன்பு வந்து அவளுக்கு இருக்கு, இருக்குது இல்லையா? அந்த வெறுப்பு வரல அவன் மேல, தவறு செய்யறான், சரி தவறு ஒரு நாள் வருவான், அந்த அன்பு அவளுக்கு இருக்கிறனாலதான் அந்த எதிர்பார்ப்பு வந்து அவளுக்கு இருக்குது இல்லையா? நல்லா அந்த மாதிரி மூன்று கேரக்டருமே, முத்து ஒரு தனி கேரக்டர், இந்த ரெண்டாவது பொண்ணு வந்து இவன்கிட்ட வந்து, ரெண்டாவது பொண்ணு வந்து துளசி, இவன்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்து, தன்னுடைய அவ்வளத்தையும் கொடுத்து அவன் மேல வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கா, அது அவன் முத்துவையும் வந்து டிசப்பாயின்ட் பண்ணிட்டான், இவளையும் ஏமாற்றம் பண்ணிட்டான். அந்த மூணாவது பொண்ணுக்கு தான் அவன் கூட இருக்கான், இன்னும் இவளுக்கும் எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கையோ தெரியல, எத்தனை பேர்த்த அவன் போறானோ, அப்படி இவன் வந்து சமுதாயத்தையே வந்து இவன் கெடுத்துக்கிட்டு வர்றான் இல்லையா? இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனையை நீங்க சொல்றீங்க, இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது, அவனுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும், அவ மன்னிச்சு அப்படி விட்டுருதா,
2: அப்போ அவனுக்கு வந்து அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கிடைக்கும் போது, நம்முடைய பைபிள் படி பார்க்கும்போது நிச்சயமா அவனுக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நியமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் பல பெண்களை ஏமாற்றும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனையே நினைச்சறான் இழக்கிறான், அவனுக்கு பரலோக வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி.
1: அவன் மன்னிச்சு தன்னோட மனம் திரும்பி மனம் இருந்தா அவ்வளவுதான் வாழ்க்கை,
2: வாழ்க்கையில இருந்து அவன் என்ன செய்யணும், ஆமா மனம் திரும்பணும்.
1: ஆமா, மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அழுது தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் முத்துக்கிட்ட போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தானாதான் அவனுக்கு வந்து சந்தோஷம், இந்த உலகத்திலயும் ஒரு சந்தோஷம் இருக்கும், அடுத்த உலகத்திலயும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இப்படி எல்லாரும் இப்படி வாழ்றாங்க, நம்மளும் இப்படி வாழலாம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் அறிஞ்ச நாம வந்து அன்புள்ளவங்களா இருக்கணும், நம்ம ஒரு மனைவி ஒரு கணவன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ரொம்ப அழகா தெளிவா பேசி இந்த கதையை வந்து நீங்கள் நல்லா விளக்கி சொன்னீங்க. அதை பற்றி யாருடைய கேரக்டர்லாம் எப்படி எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்,
2: ரொம்ப நன்றி அக்கா.
1: என்ன நேயர்களே, கலந்துரையாடலை கேட்டிங்களா? சங்கிலிக்கு முத்துன்னு ஒரு அழகிய மனைவி கிடைச்சிருக்கா, ஒரு நல்ல பண்புள்ள மனைவி கிடைச்சிருக்கா. அவன் வந்து அவளை புரிஞ்சுக்கிடலை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கலை, எத்தனையோ பேருக்கு நல்ல மனைவி அமையலை. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சும் அவளுடைய மதிப்பு தெரியாமல் அவன் வாழ்கிறான். அதே மாதிரி அவனுக்கு இரண்டு அழகிய பெண் குழந்தைங்க, அதுவும் பாருங்களேன், எத்தனையோ பேர் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவனுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்களை கொடுத்துருக்கிறாரு. அதையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அவன் அலட்சியப்படுத்துகிறான், மனைவியையும் அலட்சியப்படுத்தி பெண்களையும் அலட்சியப்படுத்திட்டு அவன் வந்து இன்னொரு பெண்ணை நாடி போகிறான். இதுக்கு எப்படி அவனுடைய நடக்கைக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. ஒரு இன்டிஃபரண்டான ஒரு நிர்விசாரமான வாழ்க்கையை அவன் வாழ்கிறான், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கிறான். பெண்களை பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்குது, விழுந்துடுறான். சில வினாடி சுகத்துக்காக பெண்களை நாடி போகிற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது, ஏன்னா அவன் யார் கூடையும் ஒரு ஆழ்ந்த ஒரு ஆழமான அன்பு வைக்கிற மாதிரி தெரியலை, ஏன்னா ஆள் மாத்தி ஆள் போய்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அடுத்தவங்க கிட்ட இருந்த உள்ள எவ்வளவு பிடுங்க முடியுமோ அவ்வளவு பிடுங்கிக்கிறான். அந்த துளசியோட அவ்வளவு வருமானத்தையும் அவளுடைய அவ்வளவு சேமிப்பையும் அவன் வாங்கிக்கிட்டான். அப்போ அந்த சேமிப்புல வாங்கின அந்த காரையே அவன் வந்து இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு போறான். அது துளசிக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் பாருங்க, ஆனா இவன் வந்து அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறான். அந்த மாதிரி அவன் வந்து போய்கிட்டே இருக்கிறான். இப்படிப்பட்டவன் ஏன் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னா அவனை தட்டி கேட்க அங்கே ஆள் இல்லை. இந்த நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முத்து ஒரு நல்ல பெண் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவள் அவனை தட்டி கேட்டிருக்கணும், அதை அவள் தவறிட்டா. எதை வச்சு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பெண்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸ்கூலில், அப்போ வந்து அவன் வந்து நழுவி போகிறான். அப்போ அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, யாரும் எதுவும் எதிர்த்து பேசினா திட்டுனா அவன் பயந்துடுறான். ஒரு பயந்த சுபாவம் நின்று அந்த சண்டையை அவன் எதிர்க்கலை, அவங்கள பிரித்து விடலை, நியாயம் பேசலை, நழுவி பின்னாடி போய் அப்புறம் மறைஞ்சே போயிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, ஏன்னா தான் தவறு செஞ்சிட்டோன்னு ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு இருக்குது. அப்போ இதை பயன்படுத்தி முத்து அவனை திருத்திருக்கலாம், நிச்சயமாக திருத்திருக்கலாம். அவன் மனம் திரும்பி வந்தால் நான் வந்து அவனை வந்து ஏற்றுக்கிடுவேன்னு சொல்கிறான், அது ஒரு நல்ல குணம்தான். ஆனால் அவனை திருத்துறதுக்கு அவன் என்ன ஸ்டெப் எடுத்தா? ஒன்றுமே எடுக்கலை. அவன் ஒரு பயந்த சுபாவமாக இருக்கிறான், அவனை தட்டி திட்டி எப்படியாவது அவள் அவனை திருத்த முயற்சி செஞ்சுருந்துருக்கணும், அதில் அவள் தவறிட்டா அப்படி தான் சொல்லுவேனா. இவன் ஒரு கோழையாக இருக்கிறான், யார் சண்டைன்னு வந்த உடனே விலகிடுறான். அது மட்டும் இல்லை, ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான், எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். இப்படி அவன் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் அவன்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிள்ளைங்க மேலே பாசத்தோடு இருக்கிறான். அது மட்டும் வச்சுட்டு அவனை நல்லவன் நம்ம சொல்ல முடியாது. இவனுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை வந்து இந்த மூணு பெண்களுமே கொடுக்கணும். பெண்களும் ஏன் இப்படி ஆணின் வலையில் விழுறாங்க அப்படிங்கிற கேள்வி எழும்போது எனக்கு ஒரே ஒரு பதில் தான் தெரிஞ்சது. எல்லாருமே வந்து ஒரு செக்யூர்டு ஃபீலிங் இல்லாமல், ஒரு சேஃப் ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறாங்க. எதனால் அப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரின் அன்பை அவங்க புரிஞ்சுக்கிடலை. ஆண்டவர் நம்மளுடைய நண்பர், ஆண்டவர் நம்மை படைத்தவர், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இந்த உலகம் இருக்குது. நம்ம அவர் காப்பாற்றுவார், அவருடைய அருகாமையில் அவருடைய பிரசன்னத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கிது அப்படின்னு எந்த பெண் நினைக்கிறாளோ அவள் சந்தோஷமாக வாழுவாள். அந்த பெண்கள் அதை நினைக்காத பட்சத்தில் கணவன் இல்லை, ரெண்டு பேருமே பாருங்களேன், கணவனோட வாழலை, கணவனோட வாழலை அப்படிங்கிறப்ப அதிலே ஒரு தவறு இருக்குது, அங்கே ஒரு தவறு, மறுபடி தவறு செய்ய போகிறாங்க. ஏன்? ஆண்டவருடைய அன்பு அவங்க ருசித்து பார்க்கலை, ருசித்து பார்க்கணுங்கிற ஆவலும் இல்லை. அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெளி உலகத்தில் அவங்க தேடி ஓடுறாங்க, அடுத்தவன் மூலமாக நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. டிசப்பாயின்ட்மெண்ட் தான் இருக்குது. பெண்களே, நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கலாம். ஆண்களிடம், மற்ற ஆண்களிடம் அன்பை தேடி ஓடாதீங்க. நிச்சயமாக அது வந்து உங்களை சந்தோஷப்படுத்தவே படுத்தாது. ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் பாதத்தில் விழுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு செக்யூர்டு ஃபீலிங்கை கொடுக்கும், என்னை பாதுகாத்துக்கணும், உம்முடைய நேசத்தால் என்னை நிரப்போம் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க. உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் சமாதானம் நிரம்பும். அவருடைய பிரசன்னமே நமக்கு மோர் தென் எனஃப் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வரும். போதுமான அளவோட அதிகமான அன்பை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்மளை முன்னாடி நம்மளை ஒரு வழிகாட்டியாக அவர் நமக்கு செல்லுவார். இந்த உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், பணக்கவலை வேண்டாம், மனுஷங்க பயம் நமக்கு வேண்டாம். ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அருளி செய்வார். அதனால் ஆண்டவரை பிடிங்க, சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்தில் வாழுங்க. சரி, அடுத்த நிகழ்ச்சியில நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
3: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
0: இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்களா? இதுல நாம என்ன செய்ய முடியும்னு சும்மா உட்கார்ந்து இருக்காம, நற்செய்திய ஆண்டவரை அறியாம பாவ வாழ்க்கையில சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அறிவிப்போம். நாம சொல்லி அவங்க எப்படி கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. விதைய விதைப்போம், கர்த்தர் அறுவடைய பாத்துக்கிடுவாரு. சரி, நான் கிளம்பவா?

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை அரவணைக்க என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தரை ஆராதிக்கலாமா? ஆ போடுப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

0: அல்ல அல்ல,
1: என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா.

உங்களுக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க, நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல, ஆனா இன்னைக்கு என் இயேசுவ உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு, இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

ஏதாச்சும் நடந்தா தான் கத்துற துதிப்பேன்ட்டு இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படி எல்லாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளைகளை பாருங்க, தன்னுடைய கடினமான சூழலை கத்தர் ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கத்தர துதிப்பு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? யோபு சொல்றார், அவரை கொன்று போட்டாலும், அவர்களை தப்பு வியாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கத்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அதான் ரெண்டு கரத்தை உயர்ந்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க? எதுவும் நடக்கலைனாலும்

0: அமேன் சொல்றீங்க.
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பெரியவர் சிறந்தவர் அற்புதங்களை செய்தவர். அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். ஏன் நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான், இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ணேன், நான் பண்ணேன். இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களை கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ணேன், நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்களே எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனே நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசுப்பா, அதுதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏராளமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன் ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

நிறைய பேர் உலகத்துல சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதான சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க. வித்வுட் யூ ஐ கான்ட் லிவ் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாம கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனா நம்ம அதை நம்புறதில்லை. சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க அவங்க என்னை விட்டு போகமாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்றீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க. கடைசியில இப்போ பாத்தீங்கன்னா அதே போன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பாத்தீங்கன்னா நீங்க வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பா மகன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு சொல்லு ஏசப்பா, இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நீங்க இத்தனை நாளா என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியம்மாவை போய் நீங்க அம்மானு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மானு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பாவை போய் அப்பான், ஆனா இயேசுவா அம்மானு கூப்பிடலாம், அப்பானு கூப்பிடலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கான புத்திர சுவீகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருமா, அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும் இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும் அப்படி எப்படி நினைச்சா. நான் பார்த்தேன் எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே, உமை விட்டு

0: உங்கள் பாதத்தை சார்ந்திருங்க. ஏதோ போதும்னு நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிருச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடி வா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை. அவர் உனக்காய் யாவையும் இல்லை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு ஆசீர்வதிக்க போற. அதனால ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

பாதையை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே என்னோட கூட சேர்ந்த ஆசையா, டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தார் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போவதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? வயசு நான் இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல இல்ல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனா தான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்க இருக்கிறார், வா சர்வ வல்லமை இயேசு எங்க இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் பிரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா, நான் நம்புறேன். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.

அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு தானியல், நீங்க ஒரு தானியா. அவங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கை பிடிச்சு, தானியல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால், கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வாசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக் எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3, 4, 8, 9, 10 வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9 வசனம், என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம் அவரை புகழும் போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்க அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார், உங்க கண்ணீரை அவர் துருத்தில வச்சிருக்கிறார்,
பாட்டில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிட்டார். நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேல வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகரற்றவர்கள், ஆமே அவர் பார்வையில விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்க இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க. மேலேருந்து ரெண்டு ட்ராப்பு பனித்துள்ளி அப்படியே மேலேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துள்ளி ரோஜா பூ மேலே பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேல விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப, அந்த ரோஜா மேல விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் தானே மேல இருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேல பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன் பாத்தியா, நீ என்ன மண்ணோட போயிட்ட, அவ்வளவுதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பார்த்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பார்த்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு அது எதுவுமே சொல்லலையா, அமைதியாகவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் கோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ள ஜீவனாக அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்லாம் அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேலே முத்து போல இருந்துச்சு பாருங்க, அந்த சூரியன் பட்டவொடனே ஆவியாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் ஜீவனாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு பார்த்தேன், ஜோசப் அண்ணன் ஹைட்டாக வச்சிட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமாக வச்சிட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட ஒன்று தான் சொன்னாங்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது, பஸ்ஸில் போனால் தலையில் டாப்பு தட்டுது சீட்டு தட்டுதுன்னு, இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னையாக வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீங்க மட்டும் என் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால். யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில் பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியாக அதை எங்கள் ஆவியில் அறிந்து உங்களோட ரதத்தோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கு நன்றி. இதை உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.

0: கைரோஸ் மொமெண்ட் அப்படின்னா கடவுளுடைய நேரம், நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கத்திரை துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிற.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க, ஆனா ஆண்டு சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கோம் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen.

0: தங்க முடியாத சந்தோஷங்கள்
1: வாழ்வு இதை போல்
0: இருதய அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள்
1: பேரின்பம்
0: இந்த நேரத்துல கர்த்தர் செய்கிறார்.
1: பேரில்லை
0: அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா.
0: நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயரங்கள், நிறைய அசம்பாவிதங்கள், அதனால நமக்கு உண்டான பாதிப்புகள், அதனால நமக்கு உண்டான இழப்புகள், டேமேஜ்னு சொல்றோம் பாருங்களேன், அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷக்கணக்காக என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கானது.
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40th வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலயும் 40 போயிடுச்சு. மாமனார் வீட்டுல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 of obscurity. எவ்வளவு பெரிய ஆளு எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமைய பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. ஸோ 80 போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு,
0: முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது இல்ல,
0: இல்ல அப்படிங்கிற ஒரு
1: எஸ்
0: ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல
1: எஸ்.
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல, மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்.
0: சில நேரங்களில் நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகளில் நாம் சில அமைதியை தேடுறோம், ஆனால் அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
1: எஸ்.
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவினால வந்த அமைதி இல்லை, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவினால. அவ்வளவுதான் நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்.
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலன் எனக்கு இல்ல, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80th வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முட்செடியில பற்றி எரிகிற முட்செடியில எழுந்தருளின ஆண்டவர்.
1: ஆமென்.
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முட்செடியில.
0: 80th வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரை படம்.

0: அதிகாரம் யாத்திராமம் மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு?
1: மோசேக்கு.
0: மோசேக்கு கர்த்தரை தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்? தரிசனத்தை பெற்றுக்கொள்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் என்ன செய்றார்? வசனம் வாங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? தரிசனமாகிறார்.
1: அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே.
0: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்.
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்.
0: பார்ப்பேன்.
1: பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி
0: மோசே
1: மோசே
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன் இதோ
1: அடியேன்
0: அடியேன் என்றார். This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பை என்ன போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்தரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்?
1: போயிட்டனே,
0: கிடக்கிறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்கிற இந்த காலத்துலதான் மோசேக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா. ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்றார்னா பேசுற,
1: திட்ட வட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா
1: போச்சு.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அதிசயமா இருக்கு.
1: அதிசயமா.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
2: மைக் செட் ஆகல எனக்கு.
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்.
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்தல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாற போயிருந்தப்ப இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேர் The Tremendous One Third.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, The Tremendous One Third.
1: The Tremendous One Third.
0: Tremendous னா எப்படி சொல்றது? அத Tremendous னா Tremendous தான். உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் போர்ஷன்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் லேப். உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க.
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ். பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே, இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ். நான் ஒரு ட்ராஷ்.
1: ட்ராஷ்.
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீயே உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்.
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்.
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில.
1: ஆமென்.
0: உன்னோட காலை நீ எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யோர் மொமெண்ட்.
1: ஆமென்.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னன்னா ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம். அப்படிதான் அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட என்னுடைய
1: உடைச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல, அதனால நீ அப்ப கூட
0: சொல்லுது குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூட இருக்கிறதுனால அவர் உன்னைய அப்ப கூடையா
1: அப்ப கூட
0: அப்ப கூடையா
1: அப்ப கூடையா.
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும் என்னடா குப்பை கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படி இழக்கிற அப்ப கூட இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்,
1: அப்ப கூட இவன் தான்.
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: Tremendous. One third.
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லா வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும் பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தி நிர்வாகம் ஸ்தம்பித்தது. துறைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அதிகார துறைத்தனங்களுடைய அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்.
0: ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது.
1: அப்படி

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறதா நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சிட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிக்கிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: இதான் சீக்ரெட்.
1: எஸ்,
0: 70 வருஷம் வேஸ்டா போச்சு இல்ல, 7 வருஷத்துல ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: ஆண்டு உங்களை நடத்தி வந்தார். சொல்லுங்க, நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல கத்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கேன்,
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு? இதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே?
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே?
1: சொல்ல மாட்டோம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்குதான் 56 ஆச்சுன்னு பயாலஜிக்கலா பார்த்த ஒரு மாதிரி இருக்கு. ஃபாதர் சொல்றாங்க, சின்ன வயசு ஓடுற அப்படிங்கிறாங்க. ஐயோ, மனசுல பால் வார்த்த மாதிரி என்னன்னா,
1: எங்கடா போனீங்க அப்படின்னாங்க. அப்பா ஓசூர் போய் வெட்டில் போற போயிட்டு நைட்டோட நைட்டா, சரி இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம், சென்னை போறப்பா, போயிட்டு போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை. அடப்பா, சரிடா சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது,
1: தரிசனத்துக்கான பலன்.
0: ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை,
0: புது ஆட்டை,
1: புது ஆட்டை. 1 கொரிந்தியர் 4:13 புது ஆட்டை.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் விதை.
1: ஆமென்.
0: இப்பதான் முளைச்சிருக்குன்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: என்னுடைய ஆரம்பத்தை,
1: ஆரம்பத்தை
0: உனக்கான எனது ஆரம்பத்தை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்.
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்பை பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை, புது ஆட்டை. ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப உங்களோட நான் பேசுறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையா நாங்கள் ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனா இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒண்ணுமே கேட்கலையா மியா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய் அப்படி.

0: நான் ஒரு திரும்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் அண்ணன் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் வந்து என்னை பயங்கரமாக என் ஃபெய்த்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுனே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல அவங்கள ஒரு அவ்வளவு வல்லமையா பிரகாசிச்சவங்க. அவங்க ஊழியத்தினால எங்க குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்றாங்க, என் குடும்பத்துல இப்படி ஒரு டேமேஜ் பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்றாங்க, இன்னும் செப்பரேஷன்ல போகுது. ஆனா இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த ஊழியம் பாழா போகாது.
1: எஸ்,
0: நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4:6. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை. முந்தின ஆளுகை எனக்கான நேரத்தில் என்னை தேடி வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
1: வரும்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: சடுதியா, சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இதை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை.

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார்.
1: எஸ்,
0: சடுதியில சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: இஸ் ஆர் ரிடீமிங் யுவர் டைம்.
1: எஸ்,
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதை விட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை.

0: ஆனா தேவன் பார்க்க வச்சது நாலு தலைமுறை.
1: நாலு தலைமுறை
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள் தப்பு அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் அவரை ப்ரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள்,
0: சாரி 80 வருஷம்,
1: 80 வருஷம், 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: யோசேப்பு எப்ராயீமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் என்ன செய்தான்?
1: அண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான்னு சொல்றீங்க, 3 தலைமுறையை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென், உட்கார்ந்து பாப்பீங்க.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் எப்படி? ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க. பாதிப்பு வந்தாலும், விரக்தி வந்தாலும், என்னன்னு புரியலைனாலும், உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோடய நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்,
0: நீ சந்திச்ச பாதிப்பு 1 மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தமன் வச்சிருக்கிறது 10 மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுமே எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யாரு சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கை இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
2: ஆனா சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரலன்னா நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்பை பார்க்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தையை மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அன்று சொல்ல, தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: தை மாசத்தை நம்புறது போல
1: வார்த்தையை
0: விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டவர் சொல்றாரு, விழிகளை திறந்தவர்
1: வழிவாசலையும் திறப்பார்.
2: திறப்பாரு.
0: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா
1: போயிடும்
0: சொல்றமா?
1: கட்டாயம்.
0: கண்ண திறந்திருக்கிறாரா?
1: கண்ண திறந்திருக்க.
0: கண்ண திறந்தவர் கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்.
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கர்த்தர் செய்றாரு பாருங்க.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன 4:2 வாசிக்கிறோம். அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ? அல்லேலூயா.
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர் விடும்.
1: வேர் விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடி அடிக்கட்டை வந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல. அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனையை நான் கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி. வாசனையினா,
0: தண்ணீரின் வாசனையினா பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும். சடுதியாய்.
1: எஸ். யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது
0: துளிர்த்தது.
1: அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும்.
0: ஒரு இளமரம் போல கிளை விடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம், கிளமரம் இல்ல, இளமரம்,
1: இளமரம்.
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய மரம்,
0: பழைய மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்,
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே.
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள், உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்,
0: கெடுதிகள் சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்,
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுன்னா சடுதியில் ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பாழ போன அலங்கங்களை 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
1: முடிச்சிட்டாரு.
0: ஆனா பாதிப்போடு இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
1: பல
0: 100 வருஷத்துக்கு மேல.
1: எஸ்.
0: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல?
1: 52 நாள்ல.
0: 52 வாரம் இல்ல, 52 மாதம் இல்ல, 52 நாள்ல.
1: நாள்
0: நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: சில நாட்களுக்குள்ள, வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: பைபிள்ல தான் இருக்கு எல்லாமே.
1: எஸ்.
0: இதை நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில அப்படியே செய்யற ஆண்டு.
1: ஆமென்.
0: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அட்டு புட்டுன
1: நடந்துகிட்டு இருக்கு
0: காரியங்க. நடக்கிற அதிசயத்தை கண்ணு என்னன்னா
1: பாக்கும் பாக்கும்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அத்தரமோ 12 அதிகாரத்துல 31 வசனம், 32-33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
2: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள்
0: எப்படி அனுப்ப
2: அவர்கள்
0: தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
2: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
0: அவர்களை மிகவும்
2: துரிதப்படுத்தினார்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் நினைச்சீங்கன்னா
1: கிளம்பி போங்க,
0: கிளம்பி போங்க,
1: போயிடுங்க.
0: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: வெளியே கொண்டு வந்தது.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: 41:14. அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
1: அமேன்.
0: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
1: அமேன். ஹல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும், சரி செஞ்சா போதும்னு நீ அழுற. ஆனா உனக்கான இந்த நேரத்துல நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. எஸ்.
0: அதான் இளங்கல,
1: இளங்கல,
0: இளமரம் போல,
1: இளமரம் போல,
0: இளமரம் போல,
1: இளமரம் போல,
0: இளமரம் போல,
1: இளமரம் போல.
0: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென்.
0: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பால போன வாழ்க்கை, ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரமும் உனக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் இது போல நான் சகலத்தையும்
1: புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்.
0: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திருவார்.
1: எஸ். அல்லேலூயா.
0: சொல்லுங்க, புத்தம் புதுசு,
1: புத்தம் புதுசு, புத்தம் புதுசு.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல,
1: மீண்டும் எழ முடியல,
0: எழ முடியல, அழதான் முடிஞ்சு.
1: எஸ்.
0: ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்துனா போது ஆண்டவரேன்னு நீ நினைச்ச அழுத, ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
0: சில ரதங்களை குறித்தும்
2: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
0: நாங்களோ எங்கள் தேவனாகிய
2: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
0: உங்களுக்கு விரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விடுது.
2: ஆமென்.
0: ஆனா தேவனுடைய இந்த நேரத்தில் நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம். மனுஷங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தானே.
2: ஆச்சரியமே.
0: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்யறேன்.

0: ஹல்லேலூயா.
1: சின்ன புத்திகாரங்க, சில சின்ன புத்திகாரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
0: எஸ்
1: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளினாங்க. ஆனா நீ எழுந்து நிப்ப,
0: எழுந்து நிற்பாய்,
1: நிமிர்ந்து நிப்ப,
0: நிமிர்ந்து நிற்பீங்க.
1: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்த நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன்.
1: நீ மடங்கி மடங்கி விழுந்த, துவண்டு துவண்டு விழுந்த, மடங்கி மடங்கி துவண்டு துவண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிப்ப.
0: ஆமென்.
1: நிமிர்ந்து நிப்ப.
0: எஸ்.
1: அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
0: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: விசுவாசிக்கிறீங்களா?
0: ஆமென்.
1: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளத்தையும் ஆண்டவர் சாதகமா மாத்திருவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம், கண்டு வலிச்சது ஒரு காலம், அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டு.
0: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: இது அவருடைய மொமெண்ட்,
0: மொமெண்ட்.
1: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகொட்ட பூச்சி தின்னது, அது தின்னது, இது எல்லாம் டேமேஜையும் பயங்கரமா சிக்கல வந்து கடைசில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்ப ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாட்கள்ல கேஷோட அடையாளமே புல்லட் தான், தீவுல என்னதான் புல்லட்ல தான் வருவார், புல்லட்ல தான் போவார். கடைசியில ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு இருந்த புல்லட் தான், அது வித்து தான் அப்படியே ஒரு 15 லட்சம் ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா? எதெல்லாம் நாங்கள்
0: இழந்துட்டோம் தெரியுமான்னு
1: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்ட போய் பெருசா
0: பேசுறீங்க?
1: இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
0: ஆமென்.
1: இழந்த வருஷங்களை

0: வாழ்க்கையில விளையாண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு விளைச்சல வச்சிருக்கிறாரு.
1: பெரிய காரியம்.
0: அநேகர் விளையாண்டாங்க உங்க வாழ்க்கையில, மனுஷங்க விளையாண்டாங்க, ஆனா நீ விளைச்சல

0: படுத்திடுவா.
1: சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க. விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆனா ஆண்டு சொல்றார், இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்ட நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சல நீ பார்ப்ப, உனக்கு விளையுதுன்றாரு.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாண்டுட்டு
1: போயிட்டாங்க. ஆனா என் விளைச்சல், உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்துச்சு. ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சலை பார்க்கும்.
2: ஆமென். ஆமென். ஆமென்.
1: நீ விளைச்சலை பார்க்கிற வருஷம்.
2: ஆமென்.
1: நீ என்னுடைய விளைச்சலை பார்க்கிற வருஷம். உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பன நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பன நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு 2 நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு 24 மணி நேரத்துல சரியாகும்,

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷ, நீ தேவனுடைய
1: மனுஷி,
0: மனுஷி
1: கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறாராம்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறார்,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: ஆமென்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா.
0: பேசிக்கொள்ள முடியாம இருந்தவங்க பேசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார்.
1: ஆமென்.
0: யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனையோ ஆண்டுகால ஆனா மாமனார் வீட்டில இருந்து கத்தர் திரும்ப நீ போ, திரும்ப பெத்தேலுக்கு போன்னு சொன்ன அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ, பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவும் யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது அந்த எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கத்தர் கிருபை செஞ்சாரா? பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டுறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனிமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்ல பழசெல்லாம் கம்ப்ளீட்டா நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு என் ஆண்டவர் சகலத்தையும் புதியதாக்கு.
1: ஆமென், ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ.

0: எனக்கு நடக்கும் மகனே, நிரம்பி வழிவேன். உனக்குள்ள இருந்து நான் நிரம்பி வழிவேன்.
1: பாத்திரம் நிரம்பி வழிகிற,
0: நீ வெடிப்புள்ள பாத்திரம் இல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரம் நீ.

0: மீட்டு தர்றேன்
1: இயேசையா,
0: மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன்
1: இயேசையா,
0: மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு
1: தர்றேன்.
0: நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சடுதியில பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: எனக்கு மீட்டு தருபவரே.
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கள். எழுந்து நிக்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிப்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப. முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது நீ எழுந்து நிற்கிறத, நிமிர்ந்து நிக்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தால்

0: Sing about the precious blood of Jesus for the last several weeks.
1: கடந்து பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதி முக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்தில் எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
0: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
0: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
0: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: verse 11
1: 11 வசனம்
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: This is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal edhiraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avanai jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeithaargal endru adu solugirathu
0: they overcame him by the blood of the lamb
1: aattukuttin rathathinale jeithaargal
0: how by the blood of the lamb
1: aattukuttin rathathinale eppadi jeithaargal
0: says they overcame him by the blood of the lamb and the word of their testimony
1: vasanam solugirathu aattukuttin rathathinalum thangal saatchin vasanathinalum jeithaargal endru
0: three elements I told you are there in that victory
1: inda vetriyile moonru kaaryangal adangi irukkirathu endru ungalku sonnen
0: one is the blood of jesus
1: ondru yesu christuvin ratham
0: second is the word
1: rendavathu vasanam
0: and thirdly the testimony that they gave about it
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி
0: this is how these three things work in combination with one another
1: இப்படிதான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது
0: they overcame him by the blood of the lamb and the word of the testimony means
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்
0: they overcame him by confessing what the bible says that the blood of jesus has done for them
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்
0: they overcame him by declaring what the word says that the blood of jesus has done
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக ஜெயித்தார்கள்
0: that is how the blood the word and the testimony works together
1: ரத்தம் வசனம் சாட்சி மூன்றும் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது
0: in these three there are two things that never change
1: இந்த மூன்றிலே ரெண்டு காரியங்கள் மாறுவதே கிடையாது
0: the blood never loses its power
1: ரத்தத்தினுடைய வல்லமை குறைந்து போவதே கிடையாது
0: it is still a cleansing blood
1: அது இன்னமும் சுத்தம் பண்ணுகிற ரத்தமாக
0: still a redeeming blood
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: has the power
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு
0: and another 2000 years it will not lose its power
1: இன்னும் 2000 வருஷம் போனாலும் அதோட வல்லமை இழக்காது
0: never lose its power
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது
0: all right the word never changes
1: வசனமும் மாறுவதே கிடையாது
0: so these two elements stay the same
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது
0: the blood and the word remain the same
1: இரத்தம் வசனம் இரண்டும் அப்படியே இருக்கிறது
0: the only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of jesus has done
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்கிறோம் என்ற அந்த சாட்சி
0: the testimony our testimony is the only thing that can change in these three
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது
0: that is the most difficult most important thing that we need to notice there
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்
0: so it is our responsibility to keep our testimony according to the word
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சி இடுவது நம்முடைய பொறுப்புதான்
0: faith works by this confession
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது
0: it works when we know what the blood of jesus has done and when we declare with our as our testimony what the blood has done
1: yesu christum ratham enna seidirukkar endru nam arindu adu enna seidirukkar endru nammude vaayinale nam arikkai seiyumbodhu viswasam create seigirathu
0: that principle never changes
1: and the kodpaadu maaruvadhe kedaiyaa
0: even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony
1: indrikkum ediraaliyai aattukutti rathathinalum saatchin vasanathinalum dhaan nam merkolugirom
0: now let's go on
1: thodarndhu nam paarpom
0: I began to share with you about what the word says that the blood of jesus has done for us
1: yesu christuvin ratham namakkaga enna seidirukkirathu endru veda vaakyam solugirathu adai nam paarka aarambithu
0: I'm going to bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us
1: ratham namakkaga enna seidirukkirathu endru vasanam enna solugiratho yerukkuriya 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first three things.
1: முதல் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்லுகிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power, and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவர் அறிந்து கொள்வதில்லை.
0: மார்ட்டின் லூதர் said here I stand.
1: மார்ட்டின் லூதர் சொன்னா நான் இங்க தான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்ற தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பது தான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும்.
0: You've got to declare at some point in your life this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்க தான் இருக்கிறேன், இதை தான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம்.
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று.
0: You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
0: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
0: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்ற உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா?
0: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழுகிறீர்களா?
0: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதனுக்குள்ளே இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதில் உறுதியா இருந்து அதை அறிக்கை இடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those three things.
1: ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் படித்தோம்.
0: Let's go to the fourth.
1: இப்போது நான்காவது காரியத்துக்கு நான் சொல்லுவோம்.
0: Another thing

0: justified by his blood we shall be saved from wrath through him
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே
0: says paul says that we have been justified by the blood by his blood
1: paul சொல்றார் இங்க நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று
0: justification comes through the blood that was shed by jesus
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது
0: what is justification
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன
0: justification means to be made righteous
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது
0: in the sight of god we are rendered righteous
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்
0: that means that we now have the ability as righteous to be righteous means to have the ability to stand before god without guilt condemnation or inferiority
1: நீதி என்றால் என்ன இப்போது தேவனுக்கு முன்பாக எந்தவிதமான குற்ற உணர்வோ எந்தவிதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி
0: do you have that sense
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா
0: do you think you can stand before god without any guilt condemnation or inferiority
1: எந்தவிதமான ஆக்கினை தீர்ப்போ குற்ற உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குது என்று நீங்கள் உணர்கிறீர்களா
0: if as a christian you are a guilt ridden person
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்
0: if you are a person with inferiority complex speaking about spiritual things
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்
0: when I say inferiority I'm not talking about inferiority complex as we have among people ordinarily
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து பேசுகிறது
0: that is bad also
1: அதுவும் மோசமானதுதான்
0: but before god do you have inferiority
1: ஆனால் தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா
0: do you have guilt
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா
0: do you have inferiority
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா
0: do you have condemnation
1: அல்லது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா
0: oh this is something that I cannot overemphasize
1: பாருங்கள் இதை விட என்னால அதிகமாய் வலியுறுத்த முடியாது
0: condemnation is something that I find everywhere in the world among christians filled with condemnation
1: இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன் அதனாலே நிறைந்து இருக்கிறார்கள்
0: among the so called spiritual christian people
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அழைத்து கொள்கிறாரே அவர்கள் கூட
0: they feel condemned
1: எப்போதும் அந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது
0: they feel guilty
1: குற்ற உணர்வு இருக்கிறது
0: and they feel inferior
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக் கொள்கிறார்கள்
0: you might say that is too much brother you are just assessing them you don't really know what they have inside
1: நீங்க சொல்லலாம் இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து போய் சொல்றீங்கன்னு
0: சொல்லலாம் well I know what they have inside because of I have heard what they say outside
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏனென்றால் என்ன வாயினால பேசுகிறார்கள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்
0: I have heard their prayers
1: அவருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்
0: some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம் அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா ஒண்ணுதுக்கு உதவாத ஜெபமா இருக்கு
0: கிறிஸ்டியன் பீப்பிள்
1: கிறிஸ்தவர்கள்
0: born again
1: மறுபடியும் பிறந்தவர்கள்
0: spirit filled people
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்
0: when they come before god and pray
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது
0: they reveal such guilt and such condemnation and such inferiority
1: தாங்க மிகுந்த குற்ற உணர்வை ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்
0: you know when jesus prayed to the father
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது
0: the disciples were so astonished at the way he prayed
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்
0: now these fellows thought they knew how to pray these fellows thought they knew how to pray
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று
0: but then when they saw jesus
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது
0: they knew that he had a particular boldness with god a particular access with god and power with god that they were lacking
1: பாருங்கள் தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார் அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்
0: they said teach us lord how to pray
1: அவர்கள் கேட்டார்கள் ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத்தாரும்
0: and you know he taught them
1: அவரும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்
0: but now then later on
1: pirpaadu
0: he said to them
1: avaravale paarthu
0: before his crucifixion
1: siluvil arayapaduvathukku munbaga
0: he said you pray to the heavenly father
1: sonna neengal paraloga pidavadathil jebiyinga
0: your heavenly father he himself loves you he said
1: ungal paraloga pida avare ungalil anbu koorugirar endra
0: why would anybody say that
1: yen oruvar ipdi solla vendum
0: he says you pray to the father you go to the father straight he himself loves you
1: avar sonna neengale pidavanne sellungal neradiya kelungal avar ungalil anba irukkar
0: you know why he said
1: yen avar sonna theriyuma
0: they did not have that sense of intimacy with God.
1: தேவனோடு கூட நாம் நெருக்கமாய் இருக்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு கிடையாது.
0: They did not have that power with God.
1: தேவனோடு கூட அந்த வல்லமை அவளுக்கு இல்லை.
0: They could not approach God without inferiority condemnation and without guilt.
1: தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனை அவளால் அணுக முடியவில்லை.
0: They could not come to God like Jesus come.
1: இயேசு தேவனை சென்றது போல இவர்களால் செல்ல முடியவில்லை.
0: That is why he had to tell them, your heavenly father loves you.
1: ஆகவேதான்

0: பரலோக தகப்பனுங்களின் அன்பு கூறுகிறார் என்று சொல்ல வேண்டியது.
1: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
0: வேறு விதமா அவர் என்ன சொல்கிறார், என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை, உங்களிலும் அன்பு கூறுகிறார்.
1: Now how many of you believe God hears your prayer?
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்?
1: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
0: இந்த ஊரில் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், என்ன விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்.
1: That's why they line up at their doors.
0: ஆகவே தான் அவங்க வீட்டு வாசப்படியில் வரிசையில் போய் நிற்கிறார்கள்.
1: That's why they go begging.
0: ஆகவே தான் போய் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: It is as a result of their own inferiority before God.
0: தேவனுக்கு முன்பாக தங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தினாலே அப்படி செய்கிறார்கள்.
1: These are people that have never known the power of the blood.
0: இந்த ஆட்கள் ரத்தத்தின் வல்லமை அறியாத மக்கள்.
1: They have never been taught that by the blood you come into the very throne room of grace.
0: இந்த ரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்திலே நாம் வர முடியும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
1: They have never been taught that this blood, the power of this blood cleanses you from all that guilt and inferiority.
0: இந்த ரத்தத்தின் வல்லமை எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வு இவளெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
1: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ. Walk not after the flesh but after the spirit.
0: கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை.
1: They have never heard such preaching.
0: அப்படிப்பட்ட போதனையெல்லாம் அவர் கேட்டதே கிடையாது.
1: They have only heard preaching that, oh, God loves you, you know, it's all right, you come to me and you write to me and you approach me, I will set it right.
0: ஆண்டவர் நேசிக்கிறாங்க, பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க.
1: This is all they know.
0: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
1: They have never been told about the power of the blood, how it brings them before God, how they can stand before God without guilt, condemnation or inferiority.
0: ரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது, அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வோ ஆக்கின தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவளுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
1: If they knew that,
0: அது மாத்திரம் அவளுக்கு தெரிந்திருந்தால்,
1: they will go before God.
0: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்.
1: They will ask.
0: அவர்கள் கேட்பார்கள்.
1: They will receive.
0: அவர்களே பெற்றுக்கொள்வார்கள்.
1: Their joy will be full.
0: அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்.
1: And they will bear much fruit.
0: பிறகு அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்.
1: Look at how Jesus prayed and look at how people pray today.
0: Yes, எப்படி ஜெபித்தார்கள், இன்றைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க.
1: You know how Jesus prayed?
0: Yes, எப்படி ஜெபித்தார் தெரியுமா?
1: In the grave of Lazarus, Jesus stood there and prayed like this.
0: லாசருவின் கல்லறை அண்டையிலே இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்.
1: He said,
0: அவர் சொன்னார்,
1: Father, I know that you hear me always.
0: பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: But because of the people which are standing by, I said it that they may believe that thou hast sent me.
0: ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
1: சொன்னேன் என்றார். Why have you not heard me and answered me?
0: ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கல.
1: This is the normal prayer of the spiritual Christians.
0: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான்.
1: They may pray for 2-3 hours but this is what they pray.
0: 2-3 மணி நேரம் ஜெபிக்கலாம் ஆனா இதே தான் ஜெபிக்கிறார்கள்.
1: The thing is that they have not been taught about the blood of Jesus, therefore they know nothing about justification, being righteous before God, having a standing before God.
0: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படாதபடியால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பதான் இருக்கக்கூடிய ஒரு தகுதி நீதி நமக்கு இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை.
1: They do not know that they have a standing.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது.
1: If you have a standing then you must confess that standing.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
1: You must confess what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: That is why on the Passover day the blood was shed and then the blood was applied on the doorpost. A shed blood was not enough. The blood needs to be applied in order to do what it should do.
0: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, சிந்தின ரத்தத்தை எடுத்து வாசலில் நிலைக்கான்களில் பூசினார்கள். கொண்டார்கள்.
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
1: That's not the problem today.
0: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை.
1: Jesus is not going to come and shed his blood again.
0: இயேசு திரும்பவும் வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்த போவதில்லை.
1: He has shed it.
0: அவர் சிந்தி விட்டார்.
1: It is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith.
0: பிரச்சனை இதுதான். மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களிலே வாசலில் அவர்கள் பூசாத இருக்கிறார்கள்.
1: How do you apply it?
0: எப்படி அதை பூசுவது?
1: The psalmist said my tongue is the pen of a ready writer.
0: சங்கீதகன் சொன்னான் என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று.
1: Just like they used the hyssop and put it on the doorpost.
0: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலிலே பூசினார்களோ.
1: You today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth. Your tongue is your hyssop.
0: இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள். அதை செய்வதற்கு நாவுதான் ஈசோப்பாக இருக்கிறது.
1: You take that truth and declare it with your tongue.
0: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள். எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்.
1: And when you do that,
0: நீங்கள் அப்படி செய்யும்போது,
1: you declare that is when there is victory.
0: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது தான் வெற்றி உண்டாகிறது.
1: Since it is through the blood we have justification.
0: இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறபடினால்,
1: justification or righteousness or a standing with God comes through the blood.
0: நீதிமானாக்கப்படுவது அல்லது நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
1: Then we must confess it.
0: அப்படியானால் நாம் அதை அறிக்கை
1: செய்ய வேண்டும். We must speak it.
0: நாம் அதை பேச வேண்டும்.
1: I can stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
1: Now what is your confession?
0: நீங்கள் செய்கிற அறிக்கை தான் என்ன?
1: Are you confessing that?
0: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
1: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
0: மக்கள் தேவனுக்கு முன்பாக வரும்போது என்ன சொல்ல? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க தகுதி கூட எனக்கு இல்லை ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
1: திராணி
0: நான் சொல்லல.
1: எனக்கு திராணி இல்லைன்னு சொல்ற ஜெபம் தான் நிறைய இருக்குது. Why?
0: ஏன் அப்படி?
1: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
0: பாருங்க, பிரச்சனை அதுதான். இரத்தம் தான அவங்களை அங்க நிக்க வைக்கிறது, தானே கொடுக்கிறது என்று அறியாத இருக்காங்க.
1: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
0: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை
1: செய்வார்கள். Father, thank you for the standing.
0: சொல்வார்கள், பிதாவே, அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
1: Thank you for the blood.
0: இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
1: Thank you for the blood that brings me into your presence.
0: உன்னுடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
1: Thank you for the blood that gives me boldness in your presence.
0: உன்னுடைய சமூகத்தில் தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
1: Thank you for the blood that gives me power in your presence.
0: உம்முடைய சமூகத்தில் எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
1: I can stand as your son.
0: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடியும்.
1: I can ask.
0: நான் கேட்க முடியும்.
1: I can fellowship with you.
0: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
1: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
1: We have been made righteous.
0: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
1: 2 Corinthians
0: 5:21 says. 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது.
1: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
0: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
1: Why did God make Jesus to be sin?
0: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
1: He never sin.
0: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
1: Never once sin.
0: ஒரு விசை கூட பாவம் செய்யவில்லை.
1: On the cross by a miraculous act of God he was made to be sin.
0: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
1: He didn't become sin by sinning.
0: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
1: He became sin because God made him to be sin.
0: தேவன் அவரை பாவமாக்கினார், ஆகவே தான் பாவமாக.
1: On the cross of Calvary he was made to be sin.
0: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார்.
1: Why?
0: Yeah,
1: this is a part that everybody accepts.
0: பாருங்கள், இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
1: Why was he made sin?
0: ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்?
1: So that we might be made the righteousness of God.
0: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
1: Now this is the second portion and this is where people have difficulty.
0: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
1: That he was made sin is accepted.
0: அவர் பாவமாக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்ள.
1: But that we have been made righteous is the difficult thing.
0: ஆனா நாம் நீதி ஆக்கப்பட்டோம் என்று சொல்கிறோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்.
1: People rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
0: இயேசு பாவமாக்கப்பட்டது நிமித்தமாக நான் நீதி ஆக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு, குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்துவிட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
1: I tell you my friends.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
1: Jesus became sin.
0: இயேசு பாவமானார்.
1: That is true.
0: அது சத்தியம்.
1: That is true.
0: அது உண்மை என்றால்
1: then by the same token I was made righteous and that is also true.
0: அதே விதத்திலே நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
1: That is what gives me the right.
0: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
1: That is what gives me the privilege of standing before God.
0: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
1: That is what gives me the boldness before God.
0: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
1: That is what makes me pray like never before.
0: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணம் என்னை ஜெபிக்க செய்கிறது.
1: That is what gives me power with God, access with God.
0: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானே எனக்கு கொடுக்கிறது. இருக்கிறது.
1: Amen.
0: Amen.
1: Lift up your hands and say with me.
0: கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க.
1: Through his blood.
0: அவருடைய இரத்தத்தின் மூலமாக.
1: I am made righteous.
0: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I am given a standing.
0: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: My guilt is gone.
0: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
1: Inferiority is gone.
0: பாவம் மனப்பான்மை போய்விட்டது.
1: I have no condemnation.
0: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
1: The blood.
0: இரத்தம்.
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: Has made me righteous.
0: என்னை நீதியாக்கி இருக்கிறது.
1: I stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன்.
1: You see, that is what it means, my friend.
0: பாருங்கள் இதுடைய அர்த்தம் அதுதான்.
1: Oh, these things must be in our consciousness.
0: பாருங்கள் இந்த காரியங்கள் எப்போதும் நம்முடைய உணர்வில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
1: Believers are filled with sin consciousness.
0: விசுவாசிகளுக்கு பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கு.
1: They are so filled with consciousness of sin.
0: அந்த அளவுக்கு பாவத்தை குறித்த உணர்வினாலே நிறைந்து இருக்கிறார்கள்.
1: A preacher friend of mine went with another preacher to a house.
0: என்னுடைய பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
1: This friend of mine is a good word based person. I mean, he is a really person into the word.
0: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
1: You know, he is really into all these truths.
0: பாருங்க இந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
1: He went with another preacher into a house.
0: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
1: So this man this other preacher said, "Pastor, you pray."
0: அந்த பிரசங்கியார் சொன்னாரு, "பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க."
1: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said amen.
0: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
1: This man was, when he came out, this man was upset and surprised.
0: அவர் வெளியே வந்தபோது கூட வந்த பிரசங்கியாருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
1: What pastor?
0: அவர் கேட்ட என்ன பாஸ்டர்?
1: Did you not see anything dark powers there?
0: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்ததா எல்லாம் பாக்கல?
1: Did you not see any evil spirits there?
0: அசுத்தாவிகள் எதையும் நீங்க பார்க்கலையா?
1: This preacher said, brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits.
0: இந்த பிரசங்கியார் சொன்னார், brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள் பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
1: இருக்காங்க. Don't be a demon conscious person.
0: பிசாசின் உணர்வுனாலே நிறைந்திருக்காதீங்க.
1: Don't be so devil filled with devil conscious.
0: எப்ப பார்த்தாலும் பிசாசு இருக்கறன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
1: Be filled with God consciousness.
0: தேவனுடைய உணர்வினாலே நிறைந்திருங்கள்.
1: The God is in you.
0: தேவன் உங்களுக்குள்ள
1: இருக்கிறார். He is with you.
0: அவர் உங்களோடு
1: இருக்கிறார். His presence goes before you.
0: அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக
1: செல்கிறது. His fence is put around you.
0: உங்களை சுத்தி வேலி அடைக்கிறது.
1: His power is upon you.
0: அவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது.
1: His anointing is yours.
0: அவருடைய அபிஷேகம் உங்களுடையது.
1: Be God conscious, not devil conscious.
0: தேவனை குறித்த உணர்வோடு இருங்கள். பிசாசு குறித்த உணர்வு வேண்டாம்.
1: See, a lot of people are sin conscious.
0: நிறைய பேர் பிசாசு பாவ உணர்வோடு இருக்கிறார்.
1: Always conscious about their weaknesses, their sins and what they are.
0: எப்போ பார்த்தாலும் அவருடைய பாவம் அவருடைய குற்ற உணர்வு அவங்க யாரு இந்த உணர்வு தான் அவர்களுக்கு.
1: It is because they have never been told about the blood and what it is.
0: காரணம் என்ன? ரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பது குறித்தும் அவங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
1: They sing here and there about the blood.
0: ரத்தத்தை குறித்து இங்க அங்க பாக்குறாங்க.
1: And if they learn anything, it is only by mistake or by chance they learn it or by accident they learn something.
0: எதையாவது கற்றுக்கொண்டா தற்செயலா ஒரு விபத்து மாதிரி போய் அதை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான்.
1: It is not taught to them.
0: அவங்களுக்கு அது போதிக்கப்படுகிறது
1: கிடையாது. When it's taught to them,
0: அது போதிக்கப்படும் போது
1: there comes God consciousness.
0: அப்போதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
1: Instead of sin consciousness comes righteousness consciousness.
0: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
1: Amen.
0: Amen.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: I am righteous.
0: நான் நீதியா இருக்கிறேன்.
1: In the sight of God.
0: தேவனுடைய பார்வையில்.
1: Before God.
0: தேவனுக்கு முன்பதாக.
1: I am righteous.
0: நான் நீதியா
1: இருக்கிறேன். Because of the blood.
0: இரத்தத்தினாலே.
1: Be filled with that consciousness.
0: பாருங்கள் இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
1: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
0: எப்போ பார்த்தாலும் பாவ உணர்வினாலே நிறைந்து பாவங்களே அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
1: Sin consciousness is the door through which the devil enters in.
0: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ளே நுழைகிறான்.
1: God has put a fence around you.
0: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
1: And the devil is standing there and watching and he's envious of you.
0: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கா உங்க மீது ஒரே பொறாமை அவனுக்கு.
1: And he's there saying to God, "Say, look, you blessed him and you've given him everything."
0: என்ன சொல்ற ஆண்டவரே, அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன்.
1: He cannot come inside.
0: அவன் உள்ள வர முடியாது.
1: But when you fear,
0: ஆனா நீங்கள் பயப்படும் போது,
1: and when you begin to have sin consciousness,
0: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும் போது,
1: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come
0: in. பிறகு பிசாசு உள்ளே நுழையும்படி அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
1: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
0: பாவ உணர்வினாலே அல்ல, நீதி என்னும் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
1: Amen.
0: Amen.
1: Because of what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
1: Now let's go to the fifth item.
0: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
1: Fifth thing.
0: Turn
1: with me to the book of Hebrews.
0: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
1: Chapter 13.
0: 13 அதிகாரம்.
1: And verse 12.
0: 12 வசனம்.
1: Chapter 13 and verse 12.
0: எபிரேயர் 13:12.
1: Now let me read to you from verse 11 onwards.
0: நான் 11வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
0: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
1: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
0: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
1: This is talking about how with his own blood he sanctifies his people.
0: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்ற வசனம் சொல்கிறது.
1: Now we come to the thing about how the blood brings us sanctification.
0: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க போறோம்.
1: Now sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
0: பாருங்க இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வட்டங்கள ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற ஒரு
1: காரியம். What is called South Indian sanctification. I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
0: South Indian, தென் இந்திய பரிசுத்தம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. எந்த சுவிசேஷம் அப்படி சொல்லுது?
1: The South Indian sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
0: இந்த தென் இந்திய பரிசுத்தம் கேரளால ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ தென் இந்தியா முழுசா இருக்கு.
1: A brand of teaching on sanctification.
0: பரிசுத்தத்தை பத்தி இது ஒரு வகையான போதனை பாருங்க.
1: It has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
0: எப்படி நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறோம், பரிசுத்தமா இருப்பதா என்ன, இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
1: Now they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
0: பாருங்க முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
1: Anything from the color of your clothes to the everything is sanctification.
0: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
1: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of sanctification.
0: இந்த மக்கள் இவ்விதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
1: கொண்டிருக்கிறார்கள். Because that is so widespread, the Bible sanctification is not understood.
0: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடினால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
1: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
0: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென் இந்தியாவில எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
1: I remember I conducted a wedding.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கல்யாணத்தை நடத்தின நான்.
1: And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
0: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினேன்.
1: Oh, one preacher was so mad at me.
0: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல ஏமேல பயங்கர கோபப்பட்டார்.
1: He was coming to fight with me.
0: அவர் என்கிட்ட சண்டை போட வந்துட்டார்.
1: I say he belongs to a big denomination.
0: அவர் ஒரு பெரிய சபை பெரிய சேர்ந்தவர்.
1: That is all over the world.
0: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
1: He said, oh, you should not do that.
0: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
1: That you have done this, sir. That is very bad.
0: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அது ரொம்ப மோசமா.
1: You are setting a very bad precedent.
0: நீங்க மோசமான ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க.
1: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
0: நான் சொன்னேன், brother, நான் உங்க சபை பிரிவுல உலகம் முழுசும் பார்த்திருக்கேன், அங்கலாம் அப்படி செய்றாங்களே.
1: You know what he told me?
0: அவர் என்ன சொன்ன தெரியுமா?
1: I am not exaggerating.
0: நான் மிகைப்படுத்தி சொல்லல.
1: I am quoting him exactly.
0: அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன்.
1: When I told him all over the world in your denomination they do that.
0: உங்க சபை பிரிவுல உலகம் முழுதுல இருக்க எல்லா இடத்துலயும் இப்படி தான் செய்றாங்கன்னு சொன்னப்போ,
1: you know what he said?
0: என்ன சொன்னா தெரியுமா?
1: But we don't do this in Kerala and Tamil Nadu.
0: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலயும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படி.
1: I said, oh well and good brother, I have only
0: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும்தான் மீறிட்டேன் அப்படின்னு.
1: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
0: பாருங்க Tamil Nadu தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போயிட்டீங்கனா அங்க இதெல்லாம் செல்லும்.
1: These teachings are no good there.
0: இந்த போதே இல்ல அங்க ஒத்து வராது.
1: See, their brand of sanctification is wrong.
0: பாருங்க அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறதெல்லாம் தவறு.
1: What is sanctification?
0: பரிசுத்தம் என்றால் என்ன?
1: To sanctify means to make holy.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
1: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
0: இதுக்கு குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
1: To sanctify means to set apart.
0: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
1: It has nothing to do with what these people are saying about sanctification.
0: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது.
1: Sanctification is being set apart.
0: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
1: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin, and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
0: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே, அதுதான் பரிசுத்தம்.
1: That chain that bound you with the world is cut off.
0: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
1: The dominion of sin and Satan is finished.
0: பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
1: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
0: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
1: There is now a difference.
0: இப்போது ஒரு வித்தியாசம்.
1: There is a difference between you and the people out there in the world.
0: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
1: What is the difference?
0: என்ன வித்தியாசம்?
1: It is not in the length of the hair.
0: அது முடியோட நீளமா இருக்கு, அதுல இல்ல.
1: It is not in the color of your clothes.
0: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க, அதுலயே இல்ல.
1: It is not what you wear or don't wear.
0: அது நீங்க என்ன உடுத்துறீங்க, உடுத்துறது இல்ல, அதுலயே கிடையாது.
1: It is none of these things that these people place emphasis upon.
0: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
1: What is the difference between you and the people outside?
0: உங்களுக்கும் வெளிய இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
1: They are without promises.
0: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருக்கிறார்.
1: They are without a covenant.
0: அவர்கள் உடன்படிக்கை இல்லாமல்
1: இருக்கிறார். They are without a God.
0: அவர்கள் தேவன் இல்லாமல் இருக்கிறார்.
1: They are in darkness.
0: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள்.
1: They are in their sin.
0: அவர்கள் தங்கள் பாவங்களில் இருக்கிறார்கள்.
1: They are slaves of Satan.
0: அவர்கள் பிசாசின் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
1: But you are a child of promise.
0: ஆனால் நீங்களோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
1: You have hope.
0: உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: You have God.
0: உங்களுக்கு தேவன்
1: இருக்கிறார். You have come out of darkness into marvelous light.
0: இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள்.
1: You have been delivered.
0: நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: You have been set free.
0: நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: You belong to God.
0: நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள்.
1: You are God's own possession.
0: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
1: God looks upon you as his own.
0: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
1: He looks upon you as belonging to you.
0: அவர்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: Is that the difference?
0: வித்தியாசம் தானே?
1: Is that the difference, my friend?
0: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: If you're there, say amen.
0: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
1: That is the difference.
0: அதுதான் வித்தியாசம்.
1: Are you sanctified?
0: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்களா?
1: What do you mean by sanctification?
0: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
1: It is not, it doesn't mean whether your clothes have changed.
0: உங்க துணி எல்லாம் மாறிடுச்சு, அது கிடையாது.
1: No.
0: கிடையாது.
1: We are not having a laundry here or a tailoring lessons.
0: நாம லாண்டரியோ அல்லது தையல் பள்ளியோ வச்சிருக்கல.
1: No, we are teaching the Bible.
0: கிடையாது, வேதத்தை போதிக்கிறோம்.
1: Is it, does it have anything to do with your hair?
0: முடிக்காதுக்கு சம்பந்தம் இருக்கா?
1: No, we are not barbers.
0: கிடையாது, நாம முடி வெட்டுறவங்க கிடையாது.
1: I go to a nice barber.
0: நான் ஒரு நல்ல முடி வெட்டுற கடைக்கு போறேன்.
1: You ask him what is right.
0: அவர் கேளுங்க, இது
1: what is sanctification?
0: பரிசுத்தம் என்றால் என்ன?
1: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan, and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
0: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார், பாவம் உலக பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
1: Amen.
0: Amen.
1: I now am a child of God.
0: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
1: I am called by his name.
0: நான் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறேன்.
1: I am given the seal of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: In my heart.
0: என்னுடைய இருதயத்தில்.
1: People out there don't have it.
0: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
1: But in my heart I have the seal of the Holy Spirit.
0: ஆனால் என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
1: I have the earnest of my inheritance.
0: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
1: The Holy Spirit has been poured out into me.
0: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
1: My heart and my spirit is in such a condition that the Spirit of God can come and dwell in me.
0: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலைமையில என் இருதயத்தினுடைய ஆவி இருக்கிறது.
1: Whereas the man outside is not in that condition.
0: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலையில இல்லை.
1: This is what it is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது.
1: Sanctification is a difference that God has made between you and others.
0: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம். அதுதான்.
1: That difference or separation has nothing to do with what these people talk about.
0: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குதே, அதுக்கு இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
1: Turn with me to Exodus chapter 11.
0: திருப்போம் யாத்திராகமம் 11 அதிகாரம்.
1: Now we see God sanctifying his people.
0: இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
1: Exodus chapter 11.
0: யாத்திராகமம் 11 அதிகாரம்.
1: Verse 4 to 7.
0: 4 முதல் 7 வசனங்கள்.
1: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
0: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
1: And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
0: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும், அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும், எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி
1: There shall be a great cry throughout all the land of Egypt such as there was none like it nor shall be like it anymore
0: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்
1: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast
0: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை
1: Look at the language.
0: பாருங்க எப்படி
1: சொல்றாங்க Not even a dog will wag its tongue against the children of Israel.
0: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை
1: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
0: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கப்படியாகும்
1: Now notice the last sentence.
0: பாருங்க கடைசில வருது
1: பாருங்க That you may know how the Lord has put a difference between you and others.
0: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு
1: Between the Israelites and the Egyptians.
0: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே
1: God has put a deliberate difference.
0: தேவன் வேண்டுமென்றே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்
1: What is the difference?
0: அந்த வித்தியாசம் என்ன?
1: Every firstborn shall die in Egypt.
0: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
1: Firstborn of the land of Egypt.
0: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
1: அனைத்தும் All the way from the palace of Pharaoh.
0: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து
1: there the firstborn will die.
0: அங்க இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
1: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
0: பிறகு இயந்திர வேலை செய்கிறாலே அந்த அடிமை பெண் அவளுடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
1: The firstborn of every beast will die.
0: பாருங்க மிருகங்களுடைய தலையீட்டு அனைத்தும் சாகும்.
1: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
0: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
1: This is what is going to happen he says.
0: இதுதான் நடக்க போகிறது
1: என்று சொல்கிறார். This is what is going to happen to Egyptians.
0: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்.
1: All their firstborn will die therefore they'll cry out.
0: முதற் பிறந்த பிள்ளை அனைத்தும் சாகும் ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
1: But what about the children of Israel?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
1: Not a dog shall wag his tongue.
0: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
1: This is the way I put a difference between you and them he says.
0: இப்படி தான் நான் உங்களுக்கு அவங்களுக்கு இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
1: God put a difference.
0: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
1: That is what sanctification is about.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
1: God put a difference between Egyptians and Israel.
0: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: The Israelites are crying out. crying out the Egyptians are crying out
0: egyptian makkal avargal kookal idugrargal
1: I'm sorry Egyptians are crying out
0: egyptian makkal kookal idugrargal
1: they are dying
0: avargal saagrargal
1: they have no help
0: avargalukku than udavi illai
1: they have no salvation
0: avargalukku rakshipe kedaiyadhu
1: they have no savior
0: avargalukku rakshagar kedaiyadhu
1: they are in darkness
0: avargal irulile irukrargal
1: they are crying out
0: avargal than kookal podugrargal
1: what about the israelites
0: anal israel makkale patti enna
1: not even a dog shall wag his tongue
0: or naai kuda than naai asaipadillai
1: I'll tell you my friend there comes a day
0: naan ungalukku sollittu nanbargale naal ondu varugiradhu
1: a day of judgment
0: நியாய தீர்ப்பினால்
1: in which the people of this world that have never come to Christ will cry out
0: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரலிடுவார்கள்
1: they will cry out and lament
0: அவர்கள் கதறி புலம்புவார்கள்
1: against the judgment and hell
0: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு
1: the pain and the terror of hell will grip their hearts
0: நரகத்தின் வேதனையும் பயங்கரமாக உள்ளே சாகடிக்கும்
1: oh but the people of God
0: ஆனால் தேவ ஜனங்கள்
1: will be found rejoicing
0: அவர்கள் களி கூறுவார்கள்
1: and entering into glory
0: மகிமைக்குள்ள
1: To live forever in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் வாழும்படியாக.
1: This is the difference.
0: இதுதான் வித்தியாசம்.
1: I tell you my friend the difference is about these great things.
0: நான் உங்களுக்கு சொல்லிட்ட நண்பர்களே வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
1: It is not about silly things.
0: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி கிடையாது.
1: No, no, no.
0: கிடையாது.
1: Don't be a silly Christian.
0: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க.
1: Oh some people are so serious about these silly things.
0: எல்லாம் பாட்டல பாருங்க இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
1: போறாங்க. Oh brother what do you believe on that?
0: Oh brother இத பத்தி நீங்க என்ன
1: நம்புறீங்க? One man started talking to me very seriously. What do you believe now brother?
0: ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
1: I said that's silly stuff is not worth talking about.
0: நான் சொன்னே இது ரொம்ப அல்பமான காரியம் பேச கூட தகுதி இல்லாத.
1: You want to talk about what God has done?
0: தேவன் என்ன செய்திருக்கிறான்னு பேச விரும்பறீங்களா?
1: You want to talk about what the blood of Jesus has done?
0: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறேன்னு பேச விரும்பறீங்களா?
1: I am ready.
0: நான் ஆயத்தமா
1: இருக்கேன். But not about the silly stuff that you consider to be the major thing issue.
0: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அல்பமான காரியம் அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
1: It is nothing.
0: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
1: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation the difference that God makes between you and others
0: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறாரே அந்த வித்தியாசம்
1: there is a distinction
0: நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
1: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
0: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறாரா, அது எப்படி உண்டா இருக்கிறது?
1: That they are crying and they, these people are at peace.
0: அதாவது அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
1: Now listen, this is where we come to the point.
0: பாருங்க, இங்க தான் விஷயத்துக்கு நாம வரோம்.
1: What made the difference?
0: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
1: So that they cry and these people are in peace.
0: அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
1: You know what made the difference?
0: எது வித்தியாசத்தை உண்டாக்கின தெரியுமா?
1: The blood made the difference.
0: இரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
1: Why there was no crying in the people of Israel?
0: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
1: The blood was shed.
0: இரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was smeared on their doorpost.
0: இரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
1: They stayed behind the blood.
0: அந்த இரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
1: They were protected by the blood.
0: இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
1: The blood has secured them.
0: இரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
1: Every man and beast was behind that door.
0: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால இருந்தார்கள்.
1: Nobody was to be harmed.
0: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
1: The angel of death passed over them.
0: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
1: So how did God separate and bring about a distinction between others and these people?
0: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
1: By the blood he made the difference.
0: இரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: That is what Hebrews is talking about in 13:12.
0: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
1: He has sanctified us by his own blood.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
1: When Hebrews says that by his own blood he sanctified his people.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தமது ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது,
1: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
0: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The blood has made the difference.
0: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Between his people and other people.
0: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
1: The blood of the Passover lamb.
0: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
1: The blood of Jesus makes the difference between you and others.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
1: The blood makes you his children.
0: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
1: The blood makes you righteous.
0: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
1: The blood makes you come before God.
0: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாய் வர வைக்கிறது.
1: God gives you a standing before God.
0: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
1: What is wrong with those people?
0: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
1: They don't have the blood.
0: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
1: They don't have the salvation.
0: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
1: They are without God.
0: அவர்கள் தேவன் இல்லாமல்
1: without hope.
0: நம்பிக்கையில்லாமல்
1: in darkness.
0: இருளிலே இருக்கிறார்கள்.
1: They are unable to come and stand before God.
0: தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
1: They cannot come and stand before God.
0: அவர்களால் நிற்க முடியாது.
1: The wicked shall be like the chaff that the wind driveth away, the Bible says.
0: துன்மார்கள் காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
1: That means they'll be just blown away by the wind of God's judgment.
0: அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
1: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
0: தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
1: You'll be blown away.
0: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
1: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
0: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
1: I am not blown away in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
1: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
0: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: He shall be like a tree planted by the rivers of water.
0: அவன் நீர்க்கரை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
1: Give his fruit in season.
0: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
1: He shall not wither away.
0: அவன்
1: shall not wither away.
0: அவன் இலை உதிராது.
1: And whatever he doth shall prosper.
0: அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
1: But the wicked are not so.
0: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
1: They will not be able to stand in the judgment of God.
0: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
1: They'll be like the chaff that the wind driveth away.
0: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்கள்.
1: That is the difference my friend.
0: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
1: I can stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
1: I can talk to God.
0: நான் தேவனோடு பேச முடியும்.
1: I can pray to God.
0: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
1: I can know God.
0: நான் தேவனை அறிய முடியும்.
1: God embraces me. தேவனை
0: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
1: He gives me his strength.
0: எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறார்.
1: He meets my needs.
0: என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார்.
1: He protects me.
0: என்னை பாதுகாக்கிறார்.
1: But the people out there.
0: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்.
1: They can't claim that.
0: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட முடியாது.
1: They cannot even stand before God.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
1: That is what is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
1: Sanctification means now I belong to him.
0: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
1: The blood has made the difference.
0: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Sanctification means that I am different from the world.
0: பரிசுத்தம் என்றால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
1: In what way am I different?
0: எந்த விதத்தில் நான் வித்தியாசமானவன்?
1: They are not blood washed, I am blood washed.
0: அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல, நான் கழுவப்பட்டிருக்கிறேன்.
1: They are not redeemed, I am redeemed.
0: அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் அல்ல, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: They are in darkness, I am in light.
0: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், நான் ஒளியில் இருக்கிறேன்.
1: This is the difference, not these other silly things.
0: இதுதான் வித்தியாசமே தவிர மற்ற அல்பமான காரியங்கள் கிடையாது.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Say an amen.
0: Amen சொல்லுங்களே.
1: All right, now to the next last thing.
0: அடுத்த கடைசி காரியத்தை பார்ப்போம்.
1: We will go to Hebrews 12.
0: எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
1: Turn to Hebrews 12.
0: எபிரேயர் 12க்கு நாம் திருப்புவோம்.
1: And we will close with this.
0: இதோடு கூட நாம் முடிப்போம்.
1: And next week we will continue.
0: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Hebrews 12 verse 22 to 24.
0: எபிரேயர் 12:22 முதல் 24 வரை.
1: You are come unto Mount Zion unto the city of the living God the heavenly Jerusalem. And to an innumerable company of angels.
0: நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்
1: to the general assembly and church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect.
0: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும்
1: And to Jesus, the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
1: The description is most wonderful.
0: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை.
1: Talking about the dwelling place of God.
0: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது.
1: Calls it Mount Zion.
0: அதை சீயோன் மலை என்று அழைக்கிறது.
1: City of the living God.
0: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்கிறது.
1: Heavenly Jerusalem.
0: பரம எருசலேம்.
1: And then it talks about who is there.
0: பிறகு அங்கே யார் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது.
1: Says innumerable company of angels.
0: 10,000-10,000 தேவ தூதர்கள்.
1: General assembly and the church of the firstborn.
0: முதற்பேறானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை
1: and the spirits of just men made perfect
0: பிறகு பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்
1: the place where god dwells is described in a threefold manner
0: பாருங்க தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது
1: and the people that are there are also described in a threefold manner
0: அங்க இருக்கும் மக்களும் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
1: and now look at what is there
0: இப்போ அங்க என்ன இருக்குது என்று பாருங்கள்
1: in the dwelling place of god
0: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம்
1: before the throne of god
0: தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக
1: Where God is.
0: தேவன் இருக்கிற இடத்திலே
1: Jesus the mediator of the new covenant is there.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
1: Now first of all God is there.
0: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
1: Then Jesus is there.
0: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
1: The third thing is the thing that most interests me.
0: மூன்றாவது இருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரசியமா இருக்கு.
1: You know what the third thing is?
0: மூன்றாவது தெரியுமா?
1: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
0: ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம் அங்க இருக்கிறது.
1: Is that wonderful?
0: இது அற்புதமான காரியம்.
1: God is there.
0: தேவன் இருக்கிறார்.
1: Jesus is there.
0: இயேசுவும் இருக்கிறார்.
1: And the blood is there.
0: பிறகு ரத்தமும் அங்க இருக்கிறது.
1: Oh why the blood is there?
0: Oh ஏன் அந்த ரத்தம் அங்க?
1: It says that it's speaking there.
0: பார் அது அங்க பேசுகிறது என்ன
1: சொல்லுது? It also tells us what it is speaking.
0: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது?
1: It is saying that it is speaking better things than that of Abel.
0: ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது.
1: What was the blood of Abel speaking?
0: ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது?
1: God said the blood of Abel has cried out to him calling for vengeance.
0: தேவன் சொன்னார் ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
1: But the blood of Jesus.
0: ஆனால் இயேசுவின் ரத்தம்
1: not just shed on the earth like Abel's blood.
0: ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை.
1: Even though it was shed on the cross of Calvary.
0: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
1: கூட that blood as our atonement was taken into the very presence of God.
0: பாவ நிவாரணமாகிய அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது.
1: Our high priest Jesus took his own blood and entered into the throne room.
0: நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவானவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு கிருபாசனத்தினிலே சென்றார்.
1: And sprinkled there on the mercy seat so that we may obtain mercy.
0: நாம் இரக்கத்தை பெறும்படியாக கிருபாசனத்தின் மீது அதை தெளித்தார்.
1: And where is the blood?
0: ரத்தம் இப்போது எங்க இருக்கிறது?
1: Now they are taking everybody to holy land and they are going to a particular spot there.
0: இப்போ எல்லாரையும் அந்த பரிசுத்த எருசலேமுக்கு கூட்டி போயிட்டு அந்த ரத்தம் எங்க சிந்தப்படுதோ அங்க கூட்டிட்டு போறாங்க.
1: Seems to me there is a spot there there is a hole there way deep inside the earth and they are putting light there and showing this is where the blood went.
0: இதான் ஒரு இடம் இருக்கா பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு வச்சு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றது.
1: See there that's where the blood went.
0: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு.
1: So everybody just kissing that place.
0: அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே முத்தம்
1: போடுறாங்க. Everybody standing there and worshiping that place.
0: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதிக்க.
1: So they say oh let us say a prayer this is where the blood went.
0: என்ன சொல்றாங்க ரத்தம் இங்க தான போச்சு அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Some people say well I'm going to go take baptism in Jordan.
0: சிலர் சொல்றாங்க நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்.
1: What is so special about Jordan that you won't take it here that you're going all the way to Jordan?
0: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு இங்க எடுக்க மாட்டேன் அங்க அவ்வளவு தூரம் போறீங்க.
1: People are into all kinds of things you know.
0: மக்கள் இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க.
1: And that is why these fellows are making money showing this is where the blood went.
0: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுதுன்னு நல்லா காசு
1: பண்றாங்க. If you came to church I will show you where the blood
0: went. சபைக்கு வந்தீனா நான் காமிக்கிற அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு.
1: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God, in the presence of Jesus, in the throne room of God, where the judge of all is seated, speaking better things than that of
0: இயேசுவின் ரத்தமானது தேவன் இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல, தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையான விளையாது பேசுகிறது.
1: Abel's blood was crying out for vengeance.
0: ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி கதறியது.
1: The blood of Jesus is crying out for mercy.
0: இயேசுவின் ரத்தமோ இரக்கத்திற்காக கதறுகிறது.
1: Mercy, mercy, mercy.
0: இரக்கம், இரக்கம, இரக்கம்.
1: Speaking for you and me.
0: உங்களுக்காக, எனக்காக அது பேசுகிறது.
1: Constantly, my friend.
0: தொடர்ந்து பேசுகிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி
1: நேரம். Throne room of God.
0: தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்துல
1: crying out so that mercy shall be shown to us.
0: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது.
1: Why should the believer be guilty?
0: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க வேண்டும்?
1: Why should the believer be filled with condemnation?
0: ஏன் விசுவாசி ஆக்கினை தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
1: வேண்டும்? Why should the believer come to the throne of grace with inferiority?
0: பிறகு ஏன் கிருபாசனத்தின் தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்?
1: Why should the believer pray those useless prayers?
0: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கும் உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்?
1: Why should the believer say I am unworthy?
0: ஏன் விசுவாசி தகுதி அற்றவன் என்று சொல்ல வேண்டும்?
1: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
0: நான் தகுதி இல்லாத பாவி, புழு, பூச்சி, மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
1: Why should the believer be afraid?
0: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
1: Why should the believer doubt?
0: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
1: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
0: நான் சொல்லட்டும், இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
1: There is only one thing that it speaks.
0: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
1: Speaking and claiming mercy for you and I.
0: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
1: You must come boldly.
0: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
1: You must pray boldly.
0: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
1: You must walk courageously.
0: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு
1: நடக்க வேண்டும். You have favor with God.
0: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
1: You have power with God.
0: தேவனுடைய வல்லமை உண்டு.
1: Because the blood is there speaking for you.
0: ஏனென்றால் ரத்தம் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The blood is there.
0: ரத்தமாக இருக்கிறது.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: The blood of Jesus.
0: இயேசுவின் ரத்தம்
1: is there.
0: இருக்கிறது அங்கே.
1: In the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே.
1: Speaking on behalf of
0: me. என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
1: Interceding for me.
0: எனக்காக பரிந்து பேசுகிறது.
1: And speaking mercy to be shown to me.
0: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That is why I come boldly.
0: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்.
1: I will talk next week about how to come boldly.
0: அடுத்த வாரம் எப்படி தைரியமா வருது அத பத்தி எல்லாம் நாம் பேசுவோம்.
1: How the blood gives us the boldness.
0: எப்படி ரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: We'll talk about how the blood reconciles.
0: எப்படி ரத்தம் ஒப்புரவாக்குகிறது.
1: So many other things.
0: இன்னும் பல காரியங்கள்.
1: But time is up.
0: ஆனால் நேரம் முடிந்து.
1: Shall we all stand together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Everybody.
0: எல்லாரும்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Well, are you happy?
0: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்?
1: You don't have to go to Jerusalem to find out anything.
0: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை.
1: Go there, see if you want. That's, I'm not against all this.
0: என்னன்னா போய் போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நான் எதிர்க்கல.
1: I'm saying it's not that in that, my friend. It's not in going to Jerusalem and putting your feet in Jordan and you know getting a bottle of this holy water and all that.
0: ஏதோ எருசலேம் போய் யோர்தான் நதியில காலை வச்சி ஒரு பாட்டில் தண்ணிய கொண்டு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: No.
0: கிடையாது.
1: It is in knowing the truth.
0: சத்தியத்தை அறிவதில் இருக்கிறது.
1: Where did the blood go?
0: ரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
1: It is there in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது.
1: Kept there.
0: அங்கே செல்லுங்க.
1: Speaking there.
0: அங்கே போய் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது.
1: That is what the Bible declares.
0: வேதம் அப்படிதான் சொல்கிறது.
1: If you know it,
0: அது உங்களுக்கு தெரியும்
1: என்றால் you will declare it.
0: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்.
1: And the devil starts running away from you.
0: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
1: As he says, my goodness, he is always claiming the blood.
0: அவன சொல்றான், எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை சொன்ன போராட்டுகிறார்.
1: He believes what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை
1: இவன் விசுவாசிக்கிறான். He knows what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்தது என்று இவன் அறிந்திருக்கிறான்.
1: The devil has no power over you.
0: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமையே கிடையாது.
1: There is only victory for you.
0: உங்களுக்கு வெற்றி மட்டும்
1: தான். Lift up your hands, praise God.
0: உங்களை வேண்டி கர்த்தரை
1: ஸ்தோத்திரம். Oh, thank God for the blood.
0: ஓ, ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Oh, the blood.
0: ரத்தம்.
1: The blood that never loses its power.
0: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்.
1: The blood that was shed for us.
0: நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
1: Oh, the blood that cleanses us.
0: நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம்.
1: Washes us.
0: நம்மை கழுவுகிற ரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற
1: ரத்தம். Redeems us.
0: நம்மை மீட்கிற ரத்தம்.
1: Gives forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற ரத்தம்.
1: Justifies us.
0: நம்மை நீதிமான்களாக்குகிற
1: ரத்தம். The blood that speaks for us.
0: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற ரத்தம்.
1: The blood that speaks in our favor.
0: நம்முடைய சார்பிலே பேசுகிற ரத்தம்.
1: The blood that's not against us, it's for us.
0: நமக்கு விரோதமாக இல்லை, நம்முடைய பட்சத்திலே.
1: ஓ ஹalleluya,
0: ஹalleluya,
1: praise you Jesus,
0: ஸ்தோத்திரம் இயேசுவே,
1: praise you Father,
0: ஸ்தோத்திரம் பிதாவே,
1: thank you Lord,
0: நன்றி கர்த்தாவே,
1: thank you Jesus,
0: நன்றி இயேசுவே,
1: thank you Father,
0: நன்றி தாவனே,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: lift up your hands and say,
0: பரங்களை வைத்து சொல்லுங்க,
1: everybody say,
0: எல்லாரும் சொல்லுங்க,
1: the blood of Jesus,
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்,
1: never loses its power,
0: தன்னுடைய வல்லமையை இழந்து போகவே இல்லை,
1: I am redeemed by the blood,
0: நான் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன்,
1: my sins are forgiven by the blood,
0: இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது,
1: I am justified,
0: நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்,
1: I am cleansed,
0: நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்,
1: I am sanctified,
0: நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்,
1: I have access into the very presence of God,
0: தேவனுடைய சமூகத்திலே நான் செல்ல முடியும்,
1: there the blood is speaking for me,
0: அங்கே இரத்தம் எனக்காய் பேசுகிறது,
1: oh the word says,
0: ஓ வசனம் சொல்கிறது,
1: the blood of Jesus is speaking for me,
0: இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுகிறது,
1: therefore I will speak about the blood,
0: ஆகவே நான் இரத்தத்தை குறித்து பேசுவேன்,
1: the devil has no power over me,
0: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை,
1: witchcraft has no power over me,
0: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை,
1: the works of the devil has no power over me,
0: பிசாசின் கிரியைகளுக்கு என் மீது வல்லமை இல்லை,
1: I have power over every power of the devil,
0: பிசாசுடைய எல்லா வல்லமையின் மீது எனக்கு வல்லமை உண்டு,
1: by the blood,
0: இரத்தத்தினாலே,
1: I have power,
0: நான் வல்லமை உடையவனாக இருக்கிறேன்,
1: to trample upon serpents and scorpions,
0: சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக,
1: through the blood of Jesus,
0: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக,
1: oh hallelujah,
0: hallelujah,
1: praise you Jesus,
0: நன்றி இயேசுவே,
1: thank you Father,
0: நன்றி பிதாவே,
1: loving heavenly Father,
0: அன்புள்ள பரலோக பிதாவே,
1: in the name of Jesus we come,
0: இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம்,
1: thank you Lord for speaking these words to us,
0: கர்த்தாவே இந்த வார்த்தையை எங்களோடுத்தில் பேசினபடியினால் ஸ்தோத்திரம்,
1: thank you for the precious blood,
0: விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்,
1: thank you for what it means to us,
0: அந்த இரத்தம் எங்களுக்கு என்னவா இருக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்,
1: thank you for all that the word teaches that it has done for us,
0: இரத்தம் எங்களுக்காய் என்ன செய்திருக்கிறது வசனம் போதிக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்,
1: we stand on that,
0: அதன் மீது நாங்கள் இருக்கிறோம்,
1: may the truth set us free,
0: சத்தியம் எங்களை விடுவிக்கட்டும்,
1: may every believer have victory,
0: ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெறட்டும்,
1: may they have victory over the evil one,
0: பொல்லாதவன் மீது வெற்றி பெறட்டும் ஆண்டவரே,
1: over the devil the accuser,
0: குற்றம் சாட்டுகிற பிசாசை,
1: may they have victory over every guilt and condemnation and inferiority,
0: எல்லா குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்,
1: in Jesus name,
0: இயேசுவின் நாமத்திலே,
1: may they walk victoriously and triumphantly,
0: அவள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்,
1: oh thank you Father,
0: நன்றி பிதாவே,
1: oh continue to speak to us,
0: oh தொடர்ந்து எங்களோடு பேசு,
1: continue to open our eyes,
0: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து,
1: may our eyes see the wonderful things that you have done,
0: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்,
1: and let the truth set us free,
0: சத்தியங்களை விடுவிக்கட்டும்,
1: we give you all the glory,
0: மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம்,
1: in Jesus name we pray,
0: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.

0: இயேசு ராஜா என்னை ஆளும் இயேசா என்கிற பாடலை பாடுனீங்க. முதல் பாடல் வரவேணும் எனதரசி அவரை அரசனாக சாஸ்திரியார் போற்றி பாடினார். இந்த பாடலை கேட்கும் பொழுதும் அவரை ராஜாவாக அவரை பார்க்கிறார், அவரை போற்றுகிறார். பெர்மா, இது நம்முடைய கமா ஸ்கூலில் எல்லாருக்கும் விருப்பமான பாடல்.
1: ஆமாண்ணே,
0: எல்லாரும் இதை ரொம்ப விரும்பி இசைப்பாங்க, நீங்களும் விரும்பி பாடுறீங்க. பாடலை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க பெரில்?
1: இந்த பாடல் வந்து காபி என்ற ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது.
0: சரி,
1: இந்த பாடல் வந்து தமிழ் தெரிந்தவர்களுக்கு இது ரொம்ப கடினமான பாடல் கிடையாது, கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்கிற வரிகள் தான்.
0: பரவாயில்ல, சாஸ்திரியார் கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்கிற பாடலையும் அவர் ஏற்றி இருக்கிறார் இல்லையா?
1: It's one of the rare nanikrane rare songs.
0: என்ன சொல்றார் மா பாடல்ல என்ன சொல்றார்?
1: அண்ணா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா,
0: என்னை ஆளும் நீர்தான், என்னை ஆளணும் ஐயா, எனக்கு ஆள தெரியாது, எனக்கு வாழ தெரியாது, நீர்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை எனக்கு சொல்லி கொடுத்து என்னை நீ ஆட வேணும், யூ ஷுட் கவர்ன் மீ என்று சொல்லுகிறார்.
1: சரணம் எப்படி போகுது என்றால், மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே,
0: மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே என்று பாடுகிறார். மாசு என்றால் எல்லாருக்கும் தெரியும், அழுக்கு, அழுக்கு இல்லாதவர், பாவ அழுக்கு இல்லாதவர் மணியே என்று பாடுகிறார். முச்சுடர் என்று சொல்லும் பொழுது திருத்துவத்துக்கு ஒப்பிடலாம், யுதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பிடலாம். முச்சுடர் மேசியா அரசே அரசே என்று பாடுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்?
1: மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கனின் மேலே அன்பு செய்.
0: மனுவேலே இம்மானுவேலே தெரியும், மாமரை நூலே அகைன் மாமரை திருவசனம், சும்மா சாதாரண மரம் இல்ல, மாமரை எல்லா மரங்களுக்கும் எல்லா வேதங்களுக்கும் மேற்பட்ட வேதம் மாமரை. தேவ செங்கோல், செங்கோல் என்று சொன்னால் அரசர்கள் வைத்திருப்பாங்க இல்லையா,
1: செப்டர்.
0: அவர் அரசன் இல்லையா, அவருக்கும் தேவ செங்கோலே எங்களின் மேலே அன்பு செய், இப்படிப்பட்டவரே என் பேர்ல கொஞ்சம் அன்பு செய்யப்பா.
1: போற்றுதலுக்குரிய
0: ஒரு வார்த்தை சரணம். சதானந்தா என்று சொன்னால் சச்சிதானத்தினுடைய சுருக்கம் தான், சத்து சித்து ஆனந்தம் சதானந்தம். சதானந்தா வானத்திலிருந்து வந்தவர் வானந்தா, உவந்தாள் என்று சொன்னால் விருப்பத்தோடு நமக்கு உதவுகிறவர். போற்றுதலுக்குரிய வார்த்தை தான் மிக வந்தனம் வந்தனம்.
1: மூன்றாவது சரணம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சரணம். ஐயா
0: என் மனதை மாற்றும் ஐயா,
1: உனது அடிமை என்றனை தேற்றி.
0: ஆமா, நான் சோகமா இருக்கும் பொழுது என்னை தேற்ற வேண்டும் நீர்.
1: குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு.
0: ரொம்ப கஷ்டமா கீர்த்தன பாடல் பண்ணீங்க, குணமாக்கின உடனே அடுத்தது வினை நீக்கி.
1: வினை
0: குணத்துக்கு மூன்று சொல்லி, இந்த வினைக்கு ரெண்டு சொல்லி,
1: ரெண்டு சொல்லி. ஓகே, கஷ்டமா.
0: குணமாக்கி வினை நீக்கி
1: கை தூக்கி.
0: கை தூக்கி என்னை குணமாக்கும், சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் என்னை குணமாக்க வேண்டும். வினை நீக்கி என்னுடைய பாவ வினைகளை எல்லாம் நீ நீக்க வேண்டும். நான் விழுந்து போயிட்டேயா, என்ன என்ன செய்யணும்? கை தூக்கி
1: மெய் பாக்கி,
0: இந்த பாக்கியத்தை கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்று அவரிடத்திலே மன்றாடுகிறார்.
1: பியூட்டிஃபுல் சாங் அண்ணா, தேங்க் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமோ பாகம் இரண்டை நீங்கள் கண்டீர்கள், கேட்டீர்கள். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, மறக்காமல் மியூசிக் மைண்ட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: யோவான் 5:35.
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தினின்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து பார்த்துட்டு, இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மா பிள்ளைகளோடு பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டால் தான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கர்த்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும். அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும். அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளையை பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்ப, ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார், உன்னை ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் வனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கே ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ வனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். மனாந்திரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் அல்ல. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார். அதெல்லாம் நல்ல பிரசங்கம் தான். ஊடே ஊடே நம்ம அது நமக்கு வேணும். ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ, ஆறுதல் தேவை. ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவை தான். ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? விரியன் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்மளும் லேஸ்பட்டாளில் பிரசங்கம் பிரசங்கம் கேட்போம், ஆனால் உள்ள விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும்? யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்திரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில்? காற்றில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா? அல்லாவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க? இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை பார்க்கலும் அவன் தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளம் கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏரோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏரோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏரோது ராஜாவே, நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தரும், ஏதோ கொஞ்சம் பணத்தை தரும்னு கேட்கலை. சொன்னான் ஏரோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிறப்பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்கள். அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்லா ரெண்டு கை வைத்து ஆமே. பெரிய பணக்காரர் ரெண்டு மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, ரெண்டாவது மனைவியோடு வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட்டு டெஸ்ட் பண்ணால் வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளம் இருக்குன்ட்டு, ரெண்டு எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலிக்குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டு அறையில் வச்சான். 3 நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலிக்குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பாரு, அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக, இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். தண்ணீரின் ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்நானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் 3 சாட்சியை நீங்கள் பெறணும், ரத்தம், ஜலம், ஆவி. இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். இந்த 2 மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை, மூழ்கணும், தண்ணிக்குள்ள மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க, அவன் மூக்கை பிடிச்சி உள்ளே அமுக்கிடணும், பழைய பாவங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் உள்ளே மாறிடணும். சில ஆள் ஞானஸ்நானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க, பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம், அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர்த்தெழுதலின் அனுபவம். அதை போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம், உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ளே வளர்றதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த 2 மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினியின் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சியை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீன் எல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம், நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள். அல்ல, நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது, வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள் கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். ஒரு அவனுக்கு ஒரு வியாதியும் இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆயிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை, மொத்தமாக போட போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. நீ ஆண்டவருக்குள்ள மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது நினைக்காது. விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வைத்து நல்ல கை வைத்து அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்ல இல்லையா? நல்லா அல்ல இல்லையா சொல்லுங்களேன். அல்ல இல்லையா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ள அனலாக இருங்க. உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சுன்னு எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பற்றி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனலாகட்டும். சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏசாயா 60:1-5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம். 1 வசனத்தை வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி நீ பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்கிறார். எழும்பு. நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு. உன் தூக்கத்தை விட்டு எழும்பு. உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார். நல்ல மலையில் அக்கினியெலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்னால் உன் தலையை எடுத்துருவேன். பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிறேன். ஆண்டவரே, வைராக்கியமாக இருந்தப்பா, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூறை செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார். அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, இப்போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலியை முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க அந்த வசனத்தின் 2 வசனத்தை வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடி,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
0: ஆனாலும் பூமியை மூடட்டும், ஜனங்களை காரிருள் மூடி இருக்கட்டும், ஆனாலும் இதெல்லாம் மூடி இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் ஓம் மேல என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
0: அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை பயத்தி நல்ல கத்துறது. ஆனாலும் கத்தர் உன் மேல ஒரு கண் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா உன் மேல மகிமையை வச்சிருக்கிறார், உன் மேல வெளிச்சம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை பயத்தி வெளிச்சம் மகிமை என் மேல இருக்குது. ஆமேன். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஒரு உற்சாகம் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை. அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும். அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள், நெஞ்சில் அடித்து சொல்லுங்கள். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. அந்த ஊழியக்காரர்கள்னால் மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கல 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பாள். அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். அவன்ப்பா அவன் சொல்லுவான், தான் அவங்க அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு ஊட்டியை அனுப்பி வச்சுட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை ஆண்டு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரனா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா இந்த எல்லா ரெண்டு கை வைத்து இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னா அப்படி தான் இருப்பாங்க. கை வைத்து நல்ல கத்திர தோத்திரமா விசுவாசிகள்னா அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இனத்தையாக மாற்றி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா, அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரன் முந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கை வைத்து பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 Samuel 4:21. 1 Samuel 4:21 வாசிக்கும் போது நாம் பார்க்குறோம், இக்கபோத் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை போயிட்டு பார்க்குறோம். இந்த மகிமை அனல் மாத்திரம் போயிடக்கூடாது, வெளிச்சம் போயிடக்கூடாது. நிறைய பேர் புதுசாக வரும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியை. யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், அந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுன்னா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. 1 Samuel 8:11 வாசிங்க.
1: மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு. எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்க மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே தேவ மகிமை இருக்கணும், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும், நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சிருக்கணும், மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான், ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான், மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா ஜபம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஜபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமை இருந்துச்சு. யோவான் 1:14 வாசிங்க.
1: அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாம்சமாகி,
1: கிருபையினாலும் சத்தியத்தினாலும்,
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
0: நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்,
0: அவருடைய மகிமை. இந்த மகிமை எப்படி வருது, இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு, அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதாக இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சத்தியத்தை விட்டுட்டான், சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும், சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை, இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு, அது சத்தியமாக இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது, அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதுதான் தேவை, சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும், கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா, சண்டை போடாமலே இருக்க முடியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கிருபையை கேளு, ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேளு, அப்படி சத்தம் போடணும்னு வரும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா, அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா, கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு, சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும், கிருபை சத்திய மகிமை. சபையில் Ephesians 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கத்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற, மியூசிக் நல்ல போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால் அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும், இந்த புகையை பின்னாலிருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்ற காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டு அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா, இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது, மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழித்து போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்த கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமே வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். நல்லா கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு ஒரு ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒத்தனை ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் உன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை ரெண்டு கை வைத்த ஆண்டவர், என் ஆவிய ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை வைத்து அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா. இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்தரை ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது. மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல, துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் என்னத்தை பூசிக்கிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை என்னத்தெல்லாமோ போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில் பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ளே வர்ற மக்கள் சரியாக இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது, ஆண்டவர் எழுப்பு அனுப்புகிறார்ல, இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் சபை. ஆண்டவர் கை வைத்து, ஆண்டவரே நல்லா எங்கள் பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்ய. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். அதுக்காக நீங்கள் வெள்ளைச்சேலை கட்டிட்டு வாங்க, மூலியாக வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்கிறது நல்லா, அன்னைக்காக ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல வரும் ஒரு மாதிரி வெள்ளையாக போட்டுட்டு வரும். அவனை நம்ப முடியுமா? நீங்கள் உன் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவரே உனக்கு நித்திய மகிமையா இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவு உன் மேலே பிரியம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6. அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபையை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருந்தால் அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து வெறும் லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, உன் தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்திர தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிற இருக்கணும். அதனால தான் இரவும் பகலும் சபையில் ஜெபம் பண்ணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரமும் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும் ஆண்டவர். மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:16 300 பேர் கிதியோனுடைய படையை பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான். 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சாரு. எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான். மற்றவன் எல்லாருமே பயந்த கோழிகளும் எதிரியை பார்க்க தைரியம் இல்லாதவன் குனிஞ்சி, அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பாணியை கொடுத்தார். அந்த வெறும் பாணியை உடைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது. ஆமே, உனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது. உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது. அது உடைக்கப்படும், அப்போ தான் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர். ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்ல அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு போய் ரொட்டீன் வாழ்க்கை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாமே.

0: ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும், என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் இருந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ள வச்சு ஜோமன்னா இருப்பாருங்க. 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை பேத்தி ரெண்டு கைகளை பேத்தி ஆண்டவரே எல்லாரும் கை பேத்தி சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமும் உயிரோடு கூட எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கத்தாவே மக்கள் உயிர் அடையணும், ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க. போனான் அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம் அவன் சரியான இடத்துல இருந்தான், கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பூச்சி கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத, வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும், உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத, அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத, தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது, சரியான வாழ்க்கை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7
1: ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது.
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்.
1: அது பகலும் அல்ல, இரவும்
0: அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு.
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்தில் நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபமிடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா? வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரமானோம். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரமானோம். வெறுமையாக போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே வெது வெதுப்பாக இருக்குது, நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கை வைத்து காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும் புதுசாக வந்தவங்க கை வைத்து காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும், என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வரணும். கை வைத்தனே நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க, கரம் வைத்த எழுந்துருங்க, பயப்படாதீங்க, எழுந்துருங்க, அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க, உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு. பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம். இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவன் இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவங்க கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடனெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ளே ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள்.

ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீ காணிக்கைகளை ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக, ஆமென்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துவார்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஒரு நாள் காலை முந்தைய நாள் பிரச்சனையினால் மனம் குழம்பி இருந்த நேரம், திருப்பாடல் 135 வாசிக்க ஆரம்பித்தேன்.
2: பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரே அவரை துதியுங்கள்.
1: இவ்வாறு துதியில் ஆரம்பித்து ஸ்தோத்திரத்தில் முடிகிறது அந்த சங்கீதம். துதிக்க ஆரம்பித்தேன், ஒரு புது பாடல் பிறந்தது.
2: உங்கள் மனம் துதியால்

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியை சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறாரு. அதுபோல் பாஸ்டர் தானியல் அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறாங்க. இந்த கிரைஸ்ட் காலிங் டிவின்ற இந்த சேனல் மூலமாக என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு என்ன நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார், நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு என்னெல்லாம் செய்கிறார்ன்றதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல, நான் உண்மையில் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்கு அவரை நான் துதிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய குடும்பம் இலங்கையை சேர்ந்தவங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா என்னுடைய தாயும் தகப்பனும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவங்க. எங்களுடைய சொந்த பந்த ஜனங்கள் எல்லாம் இலங்கை தேசத்தில் உள்ளவங்க. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் 1998 அங்கே நடந்த யுத்தத்தினால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கடந்து வர்றோம். அங்கே யுத்தத்தில் பார்த்திங்கன்னா அநேக மக்கள் மறித்து கொண்டிருக்கிற வேளையில் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைக்கலம் போகணுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், எல்லாரும் அவங்க அவங்களோட சொத்துக்களை விற்று, வீடுகளை விற்று, அவங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் நாங்கள் அந்த நாட்களில் தஞ்சம் போந்தோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த 1998 இலங்கை தேசத்தில் யுத்தம் பயங்கரமாக நடக்கும் பொழுது என்னுடைய தாயும் தகப்பனாரும் அவங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, நாங்கள் இந்தியா தேசத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்தியா தேசத்துக்கு வரணுன்னா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடலால் தான் வர முடியும், ஏன்னா ஃப்ளைட்டால் வர முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் இலங்கையில் இரு பிரிவினர் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் எல்லாமே யார் நம்மளோட என்ன செய்கிறாங்க போராடுறாங்களோ, யாரெல்லாம் யுத்தத்தில் நம்மளோட ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா கடலால் வர்றது தான். இந்த கடலால் வரணுன்னா நாங்கள் பகலில் வர முடியாது. ஏன் அப்படின்னா பகலில் பார்த்தீங்கன்னா அந்த கடற்படை ரோந்து பாருங்கள், அந்த ஆர்மின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி இராணுவம் கடை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேவின்னு தான் சொல்லுவாங்க, அதுபோல் கடற்படைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் இலங்கை கடற்படை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் தப்பிச்சு அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள சுட்டு விழுத்துறது அவங்களுடைய வேலை. அதில் யார் அகப்பட்டாலும், அந்த கடற்கரையில் யார் தென்பட்டாலும் அவங்க கண்ணுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கண்ணால் சுட்டு கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் மாத்திரம் இல்லை, அங்கேருந்து பல ஆயிரக்கணக்கான அகதிகள் பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த இடங்களை விட்டு, எங்களுக்குன்னு இருக்கிற வீடு, ஒவ்வொரு காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்தியா தேசத்துக்கு வர்றதுக்காக நாங்கள் கடற்கரைக்கு வரும் பொழுது இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா கடல் தொழில் செய்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், மீன்பிடி ஃபிஷர்மேன், அவங்க என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட போயிட்டு எங்கள் ஜீவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பாருங்கள், அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதால் எங்களுக்கு வீடுகளை விற்று, சொத்துக்களை விற்று, ஒரு வேளை எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் விற்று நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து எங்களுடைய ஜீவன் தப்புனா மாத்திரம் போதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், இந்தியா தேசத்துக்கு 1998 நாங்கள் டிசம்பர் மாதம் ராமேஸ்வரம் வர்றோம். இப்படி ராமேஸ்வரம் வரும்பொழுது நாங்கள் வரும்பொழுது அநேக போட்டுகள் எங்களோட வந்தது. ஆனால் அநேக போட்டுகள் வந்தாலும் ஒரு சில போட்டுகள் மாத்திரம்தான் என்ன பண்ணுது, அந்த கரையை பார்க்குது. சில போட்கள் கடல்லையே என்ன செய்யுது, எங்களுக்கு முன்னாடியே மூழ்கி போன போட்டுகள் இருக்குது. நாங்கள் வந்த அந்த படகு கூட தண்ணியில் மூழ்கி போய் இந்த பாக் ஜலந்தின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கும் இந்த இலங்கைக்கும் இடையில் பாக்கி நீரணுன்னு சொல்லுவாங்க, அந்த நீர்நிலையில் போட் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்ததும் நார்மலான ஒரு ஃபைபர் படகு. அந்த படகுல வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது எவ்வளவோ ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை இருந்ததால் நாங்கள் என்ன செய்கிறோம், பத்திரமா ராமேஸ்வரம் வந்து இறங்க, ஒரு இரவு நேரத்தில் வந்து இறங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதில் நாங்கள் இறங்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அநேக பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், பாஸ்டர் பவுலோஸ்னு சொல்லி அவங்க ராமேஸ்வரத்தில் அவங்க ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் அந்த நாட்களில் செய்துட்டு வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு தஞ்சம் வந்து வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க இடத்துல தங்க வச்சு இல்லாட்டி நம்மளை பராமரித்து அதுக்கப்புறம் எங்களை அனுப்பிடுவாங்க. இப்படி வரும்பொழுது என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயும் அவங்க என்ன செய்கிறாங்க, போஜனம் கொடுத்து அந்த இரவு போஜனம் கொடுத்து எங்களை ஒரு நாள் தங்க வச்சு எங்களை என்ன பண்ணுறாங்க, அங்கே எங்களுக்கு மண்டபம் என்ற பகுதியில் எங்களுக்கு இந்த இலங்கையிலேருந்து வருகிற அகதிகளுக்காக ஒரு தற்காலிக இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து பாருங்கள் சொந்த வீடுகளை இழந்து, எங்களுடைய காணிகளை இழந்து, எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் இழந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு அகதியை போல் வந்து அந்த இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், இதில் நான் சொல்லணுன்னா இப்போ நம்ம இலங்கைக்கு வர்றதுக்கு, இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தாயின் தகப்பனாரும் என்னுடைய தாய் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்னுடைய தகப்பனார் ஒரு ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவங்க. அவங்க பாருங்கள், ரெண்டு பேருமே இரு கடவுளை வணங்குறவங்க. அவங்க தங்க தங்க கடவுளை ரொம்ப பக்தி வைராக்கியம், எப்படின்னா அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இயேசுக்குள்ளே வர்றன்றதை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த சம்பவங்கள்லாம் நடந்து நாங்கள் எங்கே வர்றோம், ராமேஸ்வரம் வர்றோம். ராமேஸ்வரம் வந்து பாஸ்டர் பவுலோஸ் எங்களை என்ன செய்கிறாரு, ஆதரிக்கிறாரு. ஆதரித்து எங்களை மாத்திரமில்லை, எங்களை போல யாரெல்லாம் அகதியாக வந்தாங்களோ அவங்கள ஆதரித்து எங்களை மண்டபோன்ற இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு அகதியை தங்க வைக்கப்படுறாங்க. அந்த மண்டபோன்ற இடத்துல தான் எங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், சொந்த தேசத்தில் அகதியாக வந்து எங்களுடைய நாட்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், நாங்கள் பட்ட பாடு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கூட எங்களுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து, ஏன்னா நிறைய மக்கள் வந்திருப்போம், எல்லா சிறு பிள்ளைகள், கைகள் இழந்தவங்க, கண்களை இழந்தவங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் மனைவியை பறி கொடுத்தவங்க, கணவனை பறி கொடுத்தவங்க, அதுபோல் ஒவ்வொருத்தவங்களை பறி கொடுத்தவங்க தான் அந்த இடத்துல அகதியாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு உணவுன்றது அந்த நாட்களில் ரொம்ப தட்டுப்பாடு. அந்த நாட்களில் எங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த சலுகையெல்லாம் கிடையாது. இந்த 98 ஆம் ஆண்டு, அந்த 99, 2000 ஆண்டு அந்த நாட்களில் எங்களுக்கு காசெல்லாம் ரொம்ப குறைவு, வேலைகள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெயில் மாதிரி எங்களுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல எங்களுக்கு தங்க உட்கார வைப்பாங்க. அதுபோல் எங்களுக்கு ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணால் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம நினச்சது ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், போய் இருக்கணும், அதிகமாகலாம் கேட்டால் தரமாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்கிட்ட நாங்கள் அங்கே இருந்து அந்த ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து, அப்புறம் எங்களுக்காக ஒரு வீடுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீடு இல்லை, உங்களுக்கு தெரியும் நல்லா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த எம்ஜிஆர் காலகட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் சில வீடுகள் கட்டி கொடுப்பாங்க. எப்படின்னா, அந்த ரொம்ப பணம் ரீதியாக ஒருவேளை எல்லாத்துலேயும் அவங்க குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடை எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒதுக்குறாங்க. ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு இருக்கும், அந்த 3 வீட்லேயும் 4 குடும்பம் 5 குடும்பம் உட்காந்துருக்கணும். அந்த 5 குடும்பமும் பார்த்திங்கன்னா ஒரே இதாக இருக்கும். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், அந்த வீடுகளில் இருப்போம். இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பாருங்கள், என்னுடைய இலங்கையிலிருந்து நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு, நாங்கள் எங்கள் தேசத்தில் எப்படி இருந்தோமோ அப்படி இந்தியா தேசத்தில் எங்களுக்கு கிடையாது, எல்லா பக்கத்தாலையும் நெருக்கம். இந்த சூழ்நிலையில் பாருங்கள், என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப குடிகாரர். குடிகாரன்னா நான் உண்மையில் சொல்கிறேன், ஆண்டவருடைய பெரிதான கிருபை எங்களை ஆண்டவர் இன்றைக்கு நடத்துறது அவருடைய பயங்கரமான கிருபை. ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளவு குடிகார், அவர் செய்யாத பாவம் எதுவுமே கிடையாது. பொம்பளையில் ஏமாத்துறது, அதுபோல் பாருங்கள் விபச்சாரிகளோட போகிறது, அதுபோல் பொய் சொல்கிறது, அதுக்கப்புறம் பாருங்கள் அது அவர் குடி சிநேகிதன், அதுபோல் அவங்க உலகத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன பாவம் இருக்கோ அத்தனை எங்கள் தகப்பனார் செய்வார். ஆனால் எங்கள் அம்மா அப்படிப்பட்ட தகப்பனாரோடு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் இலங்கை தேசத்துலேருந்து இந்தியா தேசத்துக்கு வந்துட்டோம். இப்படி இருக்கும்பொழுது எங்கள் தகப்பனார் பார்த்திங்கன்னா அவருடைய நாட்கள் போக போக அவருடைய பாவம் பெருகிருச்சு. இப்படி பெருகும் பொழுது ஒரு சில காலகட்டத்தில் நான் என்னுடைய, எனக்கு உண்மையில் எனக்கு ஒரு 5 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ கூட ஒரு 5, 6, 7 வயசு இருக்கும். என்ன என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவாருன்னா, பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது மண்டபம் கேம்புன்றது, மண்டபம் ஒன்று நீங்கள் இப்போயும் போனால் நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் பார்க்கலாம். அந்த மண்டபம்ன்ற இடத்துல தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுதான் அந்த காலகட்டத்தில் அந்த ஒயின் ஷாப்ன்றது வந்து அங்கே தான் வச்சுருப்பாங்க, மற்ற இடத்துல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணுவார்னா, என் தகப்பனார் விடிய காலையில் எழும்புன உடனே என்னத்தான் அனுப்புவார், ஏன்னா என் வீட்டில் நான் தான் முதலால், எனக்கு அடுத்தது ஒரு தம்பி இருக்கிறாங்க, அதுக்கடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறோம், 4வது தங்கச்சி பிறக்கலை, நாங்கள் 3 பேர் மாத்திரம்தான் அந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். பாருங்கள், என் தகப்பனார் என்ன பண்ணுவார், காலையில் எழும்புன உடனே என் மற்ற 2 பேரையும் பார்க்க மாட்டார், என்ன கூப்பிடுவார், என்னை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கையில் என்ன செய்வார், காசை கொடுத்து நீ போய் எனக்கு குவார்ட்டர் வாங்கிட்டு வா, இல்லாட்டி என்ன பண்ண, அங்கே போய் இன்னும் சில ஆளுகளோடு போயிட்டு சொல்லுவார், நான் சொல்கிற இடத்துக்கு போ, அவங்க உனக்கு ஏதாவது ஒரு என்ன செய்வாங்க, ஒரு பேப்பரில் சுற்றி உனக்கு கொடுப்பாங்க, அதை வாங்கி கொண்டு எனக்கு தான். ஆனால் எனக்கு தெரியாது அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறன்ற அளவுக்கு அந்த வயசில் எனக்கு என்ன செய்ய தெரியாது, இதுதான் தவறான காரியமா, இது நம்ம குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்றது கூட எனக்கு அந்த வயசில் தெரியாது, 7 வயசில் எனக்கு அவ்வளவு ஒரு ஞானம்ன்றது குறைவு தான். ஆனால் பாருங்கள், நான் போவேன் இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் எங்களுடைய வீட்டில் இருந்து நான் போகிற அந்த வாங்க போகிற இடத்துக்கு. அங்கே போகும்பொழுது என்னையெல்லாம் கடைக்காரங்க ஏளனமாக பார்த்து கேட்பாங்க, என்னப்பா நீ வந்துட்டு உன்னுடைய வயசு 7 வயசு உன் தகப்பனார் வரலையா, இல்லாட்டி நீ வேறு யாருக்கும் வாங்கி கொண்டு கொடுக்குறியான்னு சொல்லி என்னை ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப திட்டுறவங்க திட்டுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. நான் போய் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிட்டாரேன்னு போயிட்டு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மானிட்டர், ஓல்டு மங், இதுகள் தான் பேர் போனது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிட்டர்ன்றது சிகப்பு கலர் ஸ்டிக்கரில் இருக்கும், ஓல்டு மங்ன்றது கருப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டு ரவுண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 2
1: இதையும் போயிட்டு நான் என்ன பண்ணுவோம், அப்போ அந்த நாட்களில் ஒரு 80 ரூபா கொடுத்து அது ஒரு கொடுப்பாங்க அந்த குவார்ட்டர்னுவாங்க, அது போல் 100 ரூபாய்க்கு இருக்குது அந்த. அப்போ எனக்கு காசு கொடுக்குறது நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், 2 குவார்ட்டரை வாங்கி 2 பாக்கெட்டில் எனக்குள்ள வச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன், ஒரு 2 கிலோமீட்டர் பாருங்கள் வேகமாக நடந்து வந்து எங்கள் அப்பாட்ட கொடுப்பேன். அப்போ அவர் என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் சண்டை பிடிப்பார், சண்டை பிடிச்சி எங்கள் அம்மா அடிப்பார், எங்களை வெளியில் அனுப்புவார், அது போல் அவமான மொழிகளால் பேசுவார், அது போல் எங்கள் அம்மாக்க எங்கள் அப்பா செய்யாத ஒரு நல்ல காரியம் கூட இல்லை, அத்தனையும் மோசமாக தான் செய்வார். ஆனால் இவ்வளவு செய்துட்டோம் என்ன செய்வார்னா வந்து ஜோம் பண்ணுவார், எல்லா காரியமே செய்வார். அப்போ என்னுடைய சிறு வயசில் எனக்கு இதுகள் தெரியாதால நான் என்ன பண்ணுவேன், வாங்கி கொண்டு கொடுத்த உடனே எங்கள் அம்மா அவர் அடிக்கிறது, அதுபோல் எங்கள்கிட்ட அவர் நடந்து கொள்வது, எங்களை எத்தனையோ நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் பாருங்கள், அவ்வளோ மக்கள் இருக்கும் பொழுது எங்களை வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடுவார். நாங்கள்லாம் நைட்டு 7-8 மணிக்கு பாருங்கள், 7-8 மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்,

தூங்கிட்டு போவோம். அப்போ எங்கள் அப்பா தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்குவோம், அவர் எழும்புறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில் வந்துடுவோம். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோத்துக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் மேலெல்லாம் ரொம்ப, ஏன்னா அந்த குடி பாருங்கள், அந்த குடி உள்ளே போனோன்னா குடும்பத்தில் என்ன வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, சமாதானம் இல்லை. இன்றைக்கி இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் குடிக்கிறவங்க இருந்தால் தயவுசெய்து இந்த சாட்சியை கேட்கும் பொழுது தயவுசெய்து நீங்கள் மாறுங்க. ஏன்னா எஸ்அப்பா இந்த சாட்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ பாருங்கள், நான் அழுதுட்டு என்ன பண்ணுவேன், உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, நைட்டியெல்லாம் கிழிஞ்சிருக்கும், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறதுக்கு கூட பக்கத்தில் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தேவை, காலையில் எழும்புனா அவருக்கு எப்படியோ கடனை வாங்கியோ ஏமாத்தியோ மற்றவங்கள்ட்ட ஏதோ ஒரு காரியம் செஞ்சு கூட அவருக்கு என்ன வந்துடும், பணம் வந்துடும். அவர் குடிச்சிட்டு அவர் வந்து படுத்துருவார், நாங்கள் சாப்பிட்டோமா, எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா, இல்லாட்டி பாருங்கள் நாங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு, என்னுடைய தம்பிக்கு 5 வயசு, அடுத்த கடைசி தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு 1 வயசு தான். அந்த புள்ள பால் குடிச்சுதான், அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்க ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவோம், வந்து எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருப்பாங்க. இப்படியே இந்த நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கும் பொழுது தான் பாருங்கள், அந்த நாட்களில் இந்த பாஸ்டர் பவுலஸ்னு சொன்ன அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து வர்றாங்க. கடந்து வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மே மாதத்தில் விபிஎஸ் செய்வாங்க. விபிஎஸ்னா அங்கே இருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸ், இந்த இலங்கையிலேருந்து வந்த அகதிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க சர்ச்சில் என்ன செய்வாங்க, வச்சு கிளாஸுகள் நடத்துவாங்க. இந்த கிளாஸுகள் நடத்தும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், நாங்களும் எங்களுக்கு வாகனங்கள் விட்டுருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த வாகனத்தில் போயிட்டு அங்கே உட்காந்துருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே போனால் விபிஎஸ்ஸில் போனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். என்ன செய்யும், மனசு கொஞ்சம் மனசில் இருக்க பாரங்கள் கொஞ்சம் என்ன செய்யும் தீரும், பரவாயில்லைன்னு நான் அங்கே போய் அந்த நாட்கள் முழுவதும் அங்கேயே நாங்கள் என்ன செஞ்சிடும், நல்லா அங்கே உட்காந்து அவங்களோட இருந்து வசனங்களை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் தான் ஒரே சண்டை, வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை, கடன்கார பிரச்சனை, எங்கள் அப்பாவை என்னென்ன பாவம் செய்கிறாரோ எல்லாம் பாருங்கள் அவர் வெளியில் செஞ்சுருவார், வீட்டில் வந்து எங்களை அவமானப்படுத்துறது தான் வேலை. அப்போ இதை நான் சிறு வயசில் பார்க்கும் பொழுது நம்ம முதல் பிள்ளையாக மூத்த பிள்ளையாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் என்ன என் மேலே என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க. நான் பாருங்கள் எனக்கு அந்த நாட்களில் அந்த சிறு வயசில் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எனக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸுகள் என்னோட கூட இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் சொல்லும் பொழுது, ஆனால் என்னுடைய தாய் தகப்பன் அதுக்குள்ளே இல்லாட்டி கூட நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள், நான் ரொம்ப ஆசையாக கேட்பேன். எப்படின்னா, ஓகே அவர் இப்படி செய்கிறாரா, அவர் அற்புதம் செய்கிறாரா, அவர் நல்லவரா வல்லவரா, அவங்க ஒவ்வொரு காரியங்கள் சொல்லும் பொழுது கேட்பேன். இப்படி இருக்கும் பொழுது அங்கே விபிஎஸ் போயிட்டு நாங்கள் வருவோம், அவங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, சில டைமில் பிஸ்கெட் கொடுப்பாங்க, சில டைமில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுகள் கொடுப்பாங்க, இல்லாட்டி எங்களை வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வாரத்தில் ஒருக்கா மாதத்தில் ஒருக்கா வந்து எங்களை பார்ப்பாங்க. இப்படியே இருக்கும் பொழுது எனக்கு பாருங்கள் வயசு ஒரு 8 வயசு ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கிற இதே மண்டபம் கேம்பில் நீங்கள் கடற்கரை கிட்டே போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே 1லேருந்து ஒரு 5ஆம் வகுப்பு வரையும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதுதான் அந்த மண்டபம் கேம்புக்கில் அந்த பள்ளிக்கூடம் தான் இருக்குது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறேன், நான் எங்கள் அம்மா கொண்டே சேர்த்து விடும் பொழுது நான் பாருங்கள் ஏதோ போகிறேன் வர்றேன், நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு போடுவாங்க, நல்ல காய்ச்சிட்ட போடுவாங்க. அந்த நாட்களில் காய்ச்சிட்டேன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். அப்போ அந்த பாதி அளவு தான் இருக்குது ஷோர்ட்ஸு, அந்த ஷோர்ட்ஸு ஒயிட் கலர் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம், அவங்க வருவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம், அவங்க பாருங்கள் அவங்க அப்பா அம்மாக்கள் வாங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு அவங்க கையில் கொடுத்து விடுவாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என்னடா நம்ம அப்பா ஒழுங்காக ஒன்றும் வாங்கி கொடுக்குறதில்ல, நம்ம அம்மாவும் வாங்கி கொடுக்குறதில்ல, நம்மளோட படிக்கிற பிள்ளைகளை பாரு அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்களுக்கும் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்ற இந்த தாக்கம் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் பாருங்கள் இது நாட்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது நான் 1லேருந்து 5 வரை அங்கே படிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டங்கமுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ளே வரணும், அந்த உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதில் மிச்ச வகுப்பு நான் படிக்கிறேன். இப்படி படித்து கொண்டே இருக்கும் பொழுது எங்கள் அப்பா செய்கிற பாவம் பெருகிட்டே இருக்கு. எங்கள் அப்பா செய்கிற பாவம் பெருக பெருக பெருக பெருக எங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, நிம்மதி எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் செய்கிற காரியங்கள் சகிக்க முடியல. சில டைமில் எங்கள் அம்மா சாக போகிறேன்னுவாங்க, ஒருவேளை எங்களை கூட்டிகிட்டு ரயில்வே கேட்டுக்கலாம் வா நம்ம போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை கை கொடுத்து எங்களை எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் எனக்கு பாருங்கள் ஆண்டவர் அவருடைய கிருபைன்னு நான் சொல்லுவேன், இப்பையும் நான் சொல்லுவேன். ஆண்டவர் பாருங்கள் எரேமியா 1:4-5 சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பாருங்க நான் உன்னை கற்பத்தில் பாருங்க வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய சார்பில் விழுந்தேன்னு தாவீது சொல்றார், சங்கீதம் 22:9-10 சொல்லுது. பாருங்க இந்த 2 வசனங்களும் நான் இப்ப நினைத்து பார்ப்பேன், ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிட்டாரு, நம்மளை கருவில நம்மளை ஊழியத்தில் பயன்படுத்தணும், உன்னை நான் உனக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னா நம்ம பாடுகளை கடந்து தான் வரணும். ஆனால் நமக்கு அந்த வயசில் கடக்கும் பொழுது இது தெரியாது.
அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்ததால், என் மேலே தயவாக இருந்ததால், நாங்கள் எத்தனை இடத்துல நாங்கள் போனோமோ, நாங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, எங்கள் அம்மாக்களோட எங்கெல்லாம் சாக போனனோ, எங்கெல்லாம் எங்கள் கொண்டு போய் கிணத்துலலாம் ஒரு டைம் நாங்கள் குதிக்கலாம் போன நாட்கள் உண்டு. கிணத்துல எங்கள் அப்பாவோட ஆக்கினை தாங்க முடியாமல் நம்ம கிணத்துல குதித்து செத்துலான்னு கிணத்து கட்டு வரையும் போயிட்டு கூட நாங்கள் என்ன செய்யறோம், அங்கே குதிக்க முடியாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க,

என்னட்ட தான் அதிகரி ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்களாம் சின்ன பிள்ளைகள், என்னுடைய தம்பிகள் எல்லாம் பாருங்கள், தம்பி தங்கச்சி இல்லை, நான் தான் முதல், அண்ணன் இல்லை பாருங்கள். அப்போ அவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க எப்படின்னா பாருங்கள், சொல்லுவாங்க பரவாயில்லை என்னட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு தான் அந்த பாரம் இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பள்ளிக்கூட படிப்பை நான் என்ன செய்ய முடியலை, பாதி வரையும் படித்ததுக்கப்புறம் இந்த மண்டை கேம்பால் என்ன மண்டை கேம்பில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் என்னால் என்ன செய்ய முடியலை, தொடர முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எங்கள் அப்பா செய்த பாவத்தினால இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களை எதிர்க்கிறவங்க, பக்கத்து வீட்டிலே எங்களை அவமானப்படுத்துகிறவங்க, எங்களை தூசிக்கிறவங்க, எங்களை எவ்வளவோ நிந்தையாக பார்க்குறவங்க அநேகர் பெருகும் பொழுது எங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, இதை நீ எங்கேருந்து பார்த்துட்ருக்கிறியோ, நீ இப்போ இருக்கிற இடத்துல நீ எவ்வளோ அவமானப்படுற, எவ்வளவு வேதனைப்படுற, எவ்வளவு துக்கப்படுற, உன்னை அவமொழிகளால் எவ்வளோ வேணாலும் பேசட்டும், சோர்ந்து மட்டும் போயிடாது. ஏன்னா உன் மேலே வச்சிருக்கிற கத்தருடைய அழைப்பு, அது அந்த நாள் வரும்பொழுது தான் தெரியும் உன்னை யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ கத்தர் எவ்வளவு உன்னை பயன்படுத்த போகிறாருன்னு. அப்போ பாருங்கள், நாங்கள் இந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறோம், அவ்வளவு நிந்தைகளோடு நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பாருங்கள், அங்கே எங்கள் அப்பாவுடைய ஒரு உறவினருடைய தொடர்பு எங்களுக்கு கிடைக்குது. அப்போ கிடைக்கும் பொழுது எங்கள் அம்மா எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே எங்களால் என்ன செய்ய முடியல, வாழ முடியலை, உங்கள் அப்பா செய்யாத பாவங்கள் ஒன்றுமே கிடையாது, இதுக்கு மேலே என்ன சகிக்க முடியுதில்லை, இன்னும் அப்படியே இருந்தால் நான் இறந்துடுறது உறுதி, அதால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம், குறிப்பாக நாங்கள் வந்தது கடன்காரர்களுக்கு தப்பி ஓடி வர்றோம், எப்படி எங்கள் அப்பா செய்த பாவம், எங்கள் அப்பா செய்த சாபத்துக்கு ஒன்றுமே தெரியாத நாங்கள் என்ன செய்கிறோம், அவருக்கு என்ன செய்கிறோம், எல்லாம் ஓடி இரவு முழுவதும் நாங்கள் எங்கள் உடுப்புகள் எல்லாம் எடுத்து எல்லாம் மடித்து பஸ்ஸுகளில் ஏறி பாருங்கள் எங்கே வந்துடுறோம், வத்தலக்குண்டு வந்துடுறோம். இந்த வத்தலக்குண்டு வந்தோடனே வத்தலக்குண்டில் எங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க உறவினர், அங்கே வரும்பொழுது எங்களை பராமரிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுடைய ஊர் இலங்கை தேசத்தில் எங்கள் அப்பாவும் இப்போ நாங்கள் வத்தலக்குண்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரும் ஒரே ஊரில் இருக்கிறாங்க. அவங்க எங்கள் அப்பா பார்த்தோன்னே அவங்க எங்கள் அப்பாவோட பேக்ரவுண்ட் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் மண்டேங்காம்பில் எப்படி இருந்தோம்னு தெரியாமல் அவர் எங்களோட நல்லா பேசி எங்களை அவர் பராமரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, முன் வர்றாரு. அவங்கள பராமரிக்க வந்தவர் ரெண்டு பார்வை கிடையாது, என்ன இல்லை ரெண்டு பார்வை கிடையாது, அவர் என்ன பண்ணுறார், ரெண்டு பார்வை இல்லை, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, மூத்தது பையன் ரெண்டாவது பொண்ணு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மாவுடைய சூழ்நிலை எங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பாரம், ஏன்னா ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாரம் கண்டிப்பாக வரும், ஏன்னா எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் கடந்து வர்றது தானே. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்ய முடியலை, ஒரு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, நாங்கள் இந்த மண்டைங்காம்பிலேருந்து வத்தலக்குண்டு வந்தோடனே எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, எங்களுக்கு வீடு தர யாரும் முன் வரவும் மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் போய் அந்த ஊழியக்காட்டை கேட்குறோம், ஐயா என்ன எங்கள் வீட்டில் எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளை, நாங்கள் மண்டங்காமிலேருந்து வரும்பொழுது எங்களுடைய நாலாவது தங்கச்சி இப்போ இருக்கிற கடைசி தங்கச்சி பாருங்கள், என்னுடைய பேர் வினோத், இப்போ ஆண்டவர் ஞானஸ்தான பேராக எரேமியா, என்னுடைய தம்பி யோசுவா, அதுக்கடுத்தது என்னுடைய மூத்த தங்கச்சி பௌஸ்தீனா, நாலாவது தங்கச்சி மல்கியா, இவங்க தான் என்னுடைய கூட பிறந்த என்னுடைய சகோதரங்கள். என்னுடைய அம்மா பேர் விஜயராணி, அப்பாவுடைய பேர் சகாயராஜா. அப்போ நாங்கள் பாருங்கள் இப்படி வந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியலை. அந்த டைம் வந்து மழை அதிகமாக பெய்யக்கூடிய நேரம், நாங்கள் வந்த நேரம் எங்களால் இருக்க முடியலை. அப்போ நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊழியக்காரருடைய வீட்டில் இருக்கும்பொழுது எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பாதி நாள் நாங்கள் இன்னொரு சச்சிலையுமா, பாதி நாள் இன்னொருத்தங்களுடைய வீடுமா இருக்கும் பொழுது கத்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு சகோதரி எங்களுக்கு ஒரு வீடை 2000 ரூபாய்க்கு கொடுக்க அவங்க முன் வந்தாங்க. அந்த நாட்களில் நான் சொல்கிறது 2004, 2005, 2006 இந்த காலகட்டத்தில் பாருங்கள், இந்த 2007 வரையுமான காலகட்டத்தில் 2000 ரூபான்றது பெரிய காசு. அப்போ அந்த 2000 ரூபாய்க்கு அந்த வீடு வாங்கும் பொழுது இந்த வீட்டில் ஒன்றுமே கிடையாது, அந்த வீட்டில் ஒரு சீட்டு மட்டும்தான் இருக்கும், அந்த வீடு ரொம்ப உடஞ்சி ரொம்ப பழசாக போய் பாருங்கள் ரொம்ப இருக்கும். அப்போ இந்த டைமில் நான் இங்கே வரும்பொழுது தான் பாருங்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஏவ தொடங்குறாரு. அப்போ அதுவரையும் நான் கஷ்டத்தை மாத்திரமே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, என் குடும்ப சூழ்நிலையில் எங்கள் அம்மாக்களுடைய வாழ்க்கை எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இந்த ஊழியக்காரருடைய கைக்குள்ளே வந்தோடனே சர்ச்சுக்கு இன்னும் என்ன செய்கிறேன், அங்கே ஏற்கனவே நான் மண்டைங்காம்பில் போயிட்டு இருந்தாலும் பவுலஸ் பாஸ்டரப்பாவோட நாங்கள் விபிஎஸ் போயிட்டு இருந்தாலும் இந்த பார்வை இல்லாத கத்தருடைய ஊழியக்காரர் அவரோடு தான் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கத்தர் என்னை ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரார். ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தோடனே நான் பாருங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை விட ஊழியத்துக்குள்ளே வந்தோடனே தான் பிரச்சனை ஆரம்பம். ஏன்னா அந்த ஊழியத்துக்குள்ள வந்தோடனே இன்றைக்கும் அநேக சபைகளில் இந்த காரியங்கள் இருக்கு, நொறுக்கப்படுறவங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் இருக்கிறவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பணம் இல்லாதவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, தாளந்து உள்ளவங்களை கீழே பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மெயின் ஆதிக்கம் பணம், மற்ற உலகத்துக்குரிய அந்தஸ்து தான் மேன்மையாக பார்ப்பாங்களே ஒழிய மற்றதை பார்க்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ளே இருந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எழும்புறது கொஞ்சம் எனக்கு கடினமாக இருந்தது. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய படிப்பு அங்கே 8வது வரையும் நான் படிச்சுட்டு வரும்பொழுது இந்த 8க்கு மேலே
நான் என்ன பண்ணலாம், புதுப்பட்டியில் நான் படிக்கலாம். புதுப்பட்டின்றது நாங்கள் இருக்கிற இப்போ வத்தலக்குண்டு கே புதுப்பட்டி தான் கேம்பு. அந்த புதுப்பட்டின்றது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூல் இருக்குது. அப்போ நான் அந்த ஸ்கூலில் படிக்கலாம்னு போய் சேர்றேன். இந்த நாட்களில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு ஈஞ்சம்பாக்கம்ன்ற இடத்துல வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, குடிச்சு அவருடைய பிரேதம் இப்படி ஆயிடுச்சு. அநாத பிரேதமாக போய் அவர் இறந்துட்டார். எங்களுக்கு அவர் இறந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் தகவல் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் ரொம்ப துக்கமாக இருந்தோம், ரொம்ப கவலையாக இருந்தோம். சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லி அனுப்பினோம். ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். யார் எந்த பாவத்தை விதைக்கிறாங்களோ, யார் எந்த கசப்பை மற்றவங்களுக்கு விதைக்கிறாங்களோ, தங்களுடைய இளம் பிரயாயத்தில் கத்தரை தேடாமல் கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை நிராகரிக்கிறாங்களோ, அவங்களுடைய முடிவு மரணம்ன்றத எங்கள் அப்பாவின் மூலமாக நான் உணர கத்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த நாட்களில் இருக்கும் பொழுது பாருங்கள், இப்படியே ஊழியக்காரருடைய இருக்கும் பொழுது என்னால் படிப்பை என்ன செய்ய முடியல, மேலே கொண்டு போக முடியலை, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளாடி போயிட்டுருக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய மூன்றத்தை பாருங்கள், ஒரு தம்பி ரெண்டு தங்கச்சி என்னுடைய அம்மா, இந்த பாருங்கள் இந்த நான்கு பேரையும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அப்போ என்னுடைய வயசு 13-14 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ இந்த வயசில் நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன், என்னுடைய குடும்ப பொறுப்பை நான் பார்க்குறதுக்கு தள்ளப்படும் பொழுது என்னால் என்ன செய்கிறேன்னு தெரியலை. அப்போ எனக்கு வேலை தெரியாது, என்ன வேலைன்னு தெரியாது. அப்போ நாங்கள் இருந்த அந்த புதுப்பட்டி என்ற பகுதியில் எனக்கு தெரிந்த ஒரே வேலை இந்த பெயிண்டிங். பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்படிக்கிறோன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லா வீடுகளில் இந்த பொங்கல் வந்தால் போய் சுண்ணாம்படிப்பாங்க. இந்த சுண்ணாம்படிக்கிறதுக்கு அப்போ அந்த மேஸ்திரின்னு சொல்கிறவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க தகுதி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு வீடு அடிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை தெரிஞ்சால் தான் கூட்டிக் கொண்டு அவங்களை வேலைக்கு விடுவாங்க. அப்போ என்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பையனை வேலையை கூட்டு போகிறீங்களா, எங்கள் பையனை கூட்டு போங்க. அப்போ எனக்கு சம்பளம் எவ்வளோன்னா 180 ரூபா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 180 ரூபா அந்த நாட்களில் எனக்கு சம்பளம். ஆனால் மேஸ்திரி வாங்குவாங்க 250 ரூபா, 220 ரூபா வாங்குவாங்க, 250 வாங்குவாங்க, 220-250. ஆனால் எங்களுக்கு 180, சில பேர் 150 கொடுப்பாங்க, 160 கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த 150 ரூபா ஒரு நாளைக்கு கிடைச்சா எனக்கு அது ஒரு பெரிய காசு. ஏன்னா என்னுடைய தேவைகளை சந்திக்கலாம், என் தங்கச்சியாக்கள் படிக்கிறாங்க, என் தம்பி படிக்கிறாங்க, எங்கள் கடைசி தங்கச்சி மட்டும்தான் படிக்கலை. அப்போ நான் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போயும் அவர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு மனிதன். அவர் பேர் வந்து பேதுருன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனிதன். அவர் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்களை நடத்தின விதம், அவரை இந்த ஊழியக்காரர் அவங்களுடைய அக்காட வீட்டுக்காரர்கிட்ட தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து தஞ்சமாக இருக்கிறோம். அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, பரவாயில்லை நான் செய்கிற வேலையில் வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. முதல் முதலாக என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எனக்கு சுண்ணாம்படிக்கிறது எப்படின்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்ட்டு எனக்கு தெரியாது. அப்போ நான் அவரோட போய் நான் என்ன பண்ணுறேன், சுண்ணாம்பு கலக்கி கொடுப்பேன், எத்தனையோ நாட்கள் கலக்கி கொடுப்பேன், இல்லாட்டி டப்பாக்கள் எடுத்துக்கொண்டே கொடுப்பேன். அப்போ அவங்க என்னை ஏளனமாக பேசுவாங்க, என்னை திட்டுவாங்க, என்னை காரி துப்புவாங்க. வேலையில் உங்களுக்கு தெரியும், தூசண வார்த்தைகளால் பேசுவாங்க, ஆகாதா பேசுவாங்க. ஆனால் எனக்கு கண் கலங்கினா கூட என்னுடைய நோக்கம் இருக்கும், நான் வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்க்கணும். ஆனால் இந்த நாட்களில் எனக்கு வேலை என்றதை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் மேலே எனக்கு அதிகமான பாரம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சிறு வயதிலே கத்திருந்த பாடல் எழுதுகிற கிருபை எனக்கு கொடுத்துருந்தார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மலைகள் இருக்குது, அந்த மலைகள் அந்த ரோடுகளை நடந்து போகும்பொழுது என்ன அறியாமையே நான் அவரை துதிச்சுட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு போகும்பொழுது பாடல்கள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாடல்கள் வர வர வர நான் என்ன பண்ணுவேன், பாடல்லாம் எழுதிட்டு எனக்கு அந்த நாட்களில் பாடல் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாடல் பண்ணிடணும், எப்படியாவது பாடல் என்ன செய்யணும், பண்ணி வரணும்னு. அப்போ எப்படின்னா, நான் இருந்த நாட்களில் பாடல் வந்து சிடியில் தான் இருக்கும், கேசட்டு சிடி அதுதான். இப்போ கேசட்டுனா ஒரு 10 பாட்டு இருக்கும், சிடியும் அதே தான். அப்போ எனக்கு பாருங்கள், அந்த நாட்களில் ஒரு பாடல் ஒரு சிடி போடுறேன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணதில் நான் சொல்கிறேன், ஒரு 60,000 ரூபா வரும் ஒரு சிடி பண்ணுறேன்னா. இதே வாட்டர் டேங்கடி அய்யனாவரத்தில் ஏசி தினகரன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் பாசமோ ராஜசேகர். அந்த நாட்கள் அநேக மக்களுக்கு ஹேமாஜான் அப்படி அவங்களுக்கு போட்டவங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 என்ன பண்ணுவார், கோஸ்ட் பண்ணுவார். அந்த நாட்களில் தான் பாருங்கள் ஜூதாவின் செங்கோல் அப்படி நிறைய சாங்கள் வந்த நாட்கள் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் பாருங்கள் எனக்கு பாட ஆசை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு எழுதுகிற பாடல்களை சேர்த்துல பாட சொல்லும் பொழுது என்னோட இருந்த வாலிபர்கள் அந்த இடத்துல அந்த நாட்களில் இருந்த வாலிபர்கள் யாருமே என்னை பாட அனுமதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் பாடி என்னத்தை செய்ய போகிற வீடுன்னு சொல்லி என்ன பாட விட மாட்டாங்க, ஏளனமாக பேசுவாங்க. அப்போ நான் இதை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லும் பொழுது எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கு இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் உன்னுடைய பாடல் எல்லா இடத்துலையும் துணிக்க கத்த கிருபை செய்வார், நீ சோர்ந்து போகாத. ஏன்னா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ஆறுதலான வார்த்தைகளை எனக்கு சொல்லுவாங்க. இப்படியே இருக்கும் பொழுது ஒரு பக்கம் நான் பெயிண்டிங்கு போய் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா கல், உங்களுக்கு தெரியும் இந்த சுண்ணாம்பு கல்லை நாங்கள் தண்ணியில் போட்டு அது கொதிக்கும். கொதிக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு தண்ணி என் கையில் பட்டுருச்சுன்னு வைங்க, சுண்ணாம்பு தண்ணி கையில் பட்டோன்னா கையெல்லாம் ரொம்ப கொதிக்கும். அப்படி இன்னும் என் கைகளில் என் பாருங்கள் இன்னும் அந்த தழும்புகள் இருக்குது. ஒரு டைம் நான் போய் சுண்ணாம்பை போய் ஒரு தண்ணியில் போடும்பொழுது அந்த சுடுதண்ணி அந்த கொப்பளிச்ச தண்ணி ஊற்றி என் கையில் இருக்க பாதி சதையை பிச்சிருச்சு. அப்போ எங்கள் அம்மா வரும்பொழுது எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்றைக்கி நம்ம குடும்பம் சரி இல்லாதால தானே நீ இன்றைக்கு போய் இப்படி ஒரு நிலைமையில் இருக்க. அப்போ நான் சொல்ல, இல்லைம்மா ஆண்டவர் எப்படியாவது எங்களை நடத்துவார். ஏன்னா நான் எந்த
கூட்டம் வச்சாலும் நான் என்ன பண்ணிடுவோம், ஒரு கூட்டம் மிஸ் பண்ண மாட்டேன், போய் ஆண்டவரோட இருப்பேன். அப்போ பாருங்கள், அங்கே இருக்கிற வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே ஃபாரினில் இருப்பாங்க. எல்லாரும் ஃபாரின்ல இருந்து அநேக பொருட்கள் அநேக சாக்லேட் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப துடிக்கும். எப்படின்னா, நமக்கே யாராவது ஒரு சாக்லேட் கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு கவலைப்படுவாங்க. நான் கேட்க மாட்டேன், கத்தட்ட சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன். இது நாட்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடமாக இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், அந்த ஊழியக்காரரோட நான் எந்த ஊழியக்காரருடைய நாங்கள் அரவணைப்பில் எங்கள் குடும்பம் இருக்கோ அந்த ஊழியக்காரருடைய என்னை எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணுன்ற அந்த ஒரு டாட் எனக்கு ஆண்டவர் வந்து என்னை கொண்டு போகிறாரு. திண்டுக்கல்லில் பாருங்கள், பாஸ்டர் ராஜ்குமார்னு சொல்லி அவர் இன்னமும் இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரரு. அவர் இடத்துல எனக்கு ஒரு சில வருடங்கள் எனக்கு பைபிள் காலேஜ் படிக்க கத்தர் கிருபை செய்கிறாரு. யாரோட, அந்த போதகர் படிக்கணும், அவருக்கு நான் தான் படித்து சொல்லணும். பாருங்கள், எனக்கு படித்தது குறைவு, எனக்கு கொஞ்சம் ஒன்றுமே தகுதி கிடையாது, என்னில் ஒன்றுக்குமே ஒரு நான் சொல்கிறதுக்கு எதுக்குமே கிடையாது, என் குடும்ப பேக்ரவுண்ட் எதுக்கும் கிடையாது. ஆனாலும் கத்தர் அந்த ஊழியக்காரர் மூலமாய் போய் அன்றைக்கு பைபிள் காலேஜ் படிக்க வைக்கிறாரு. அப்போ நான் தான் ஒவ்வொரு புக்குகளையும் படித்து அவருக்கு சொல்லுவேன். அப்போ பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ அவர் பாருங்கள், என்னை விட கத்தர் அதிகமான ஞானம் அவருக்கு கொடுத்து, என்ன பார்வை இல்லாதவங்களுக்கு கத்தர் அநேக ஞானத்தை வச்சுருப்பார். அவர் எங்களோட பேசுவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை அதில் இருந்து கற்றுக்கொண்டு வரும்பொழுது எனக்கு பாடல் அபிஷேகம் கத்தர் கொடுத்துருந்ததால் நான் எப்படியாவது ஒரு கீபோர்டு வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்படி ஆசையாக இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், யாராவது எங்கள் சர்ச்சில் கீபோர்டு போட வந்தால் ஓடி போய் அவங்களோட பக்கத்தில் போய் நின்றுக்குவேன். அவங்களோட பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்க எப்படி வாசிக்கிறாங்க, இங்கே எப்படி கை போடுறாங்க, எப்படி என்ன மாதிரி அமர்த்துறாங்க, எப்படி பாடுறாங்கன்னு கேட்பேன். அநேகர் என்னை கீபோர்டு கிட்ட போக விட மாட்டாங்க, அநேகர் அந்த கீபோர்டு பேக் என்னை தூக்க விடுவாங்க, கீபோர்டு தொடக்க விடுவாங்க, மைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சில டைமில் எனக்கு கொடுப்பாங்க, ஆனால் 100%-75% அப்படி எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நான் நொந்து வருவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல கத்தர் உன்னை என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுத்துவாருன்னு. இப்படியே நாட்கள் போகும்பொழுது எங்கள் அம்மா சொல்லுவோம், அம்மா நான் ஒரு கீபோர்டு மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க. அப்போ கேசியோ M150 சொல்லி அந்த கீபோர்டு அந்த நாட்களில், நான் 2007 சொல்கிறேன். அப்போ அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் யாருன்னா இந்த ஒரு ஃபேனு இந்த மிக்சி அதுகள் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டால் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டர் அதுகளெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு மாதம் ஏதாவது நம்ம ஒரு 500 ரூபாயோ ஒரு 300 ரூபாயோ நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி தான் அது கொடுப்பாங்க. இன்றைக்கும் இருக்குது அந்த மாதிரி ஸ்கீம். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு முஸ்லீம்கார பாய்கிட்ட போய் 2 times கேட்குறேன், ஐயா எனக்கு கீபோர்டு கொண்டு தருவீங்களா, உங்களுக்கு மாசமான நான் இவ்வளவு தருவேன். அவர் 2 times எனக்கு சொன்னார், நான் பார்க்குறையா பார்க்குறையான்னு கிடைக்கல. அப்போ எனக்கு ரொம்ப வேதனை, ஆண்டவரே எனக்கு கீபோர்டு கிடைக்குது இல்லையா. ஆனால் இந்த டைம் நான் கீபோர்டுக்காக அங்கலாய்க்கும் பொழுது சர்ச்சில் கீபோர்டு இருக்குது. அந்த கொண்டு வர பாருங்கள், என்னோட ஒரு 30-33 வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. எனக்கு கீபோர்டு கொடுக்க மாட்டாங்க, என்னை பாட விட மாட்டாங்க. நான் எந்த காரியம் செஞ்சாலும் என்னை துக்கப்படுத்துறதுக்கும், ஏன்னா அவங்க என்னோட வயசில் மூத்தவங்க, ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்னை கஷ்டப்படுத்துறதாகவே இருக்கும். அப்போ நான் இதெல்லாம் பார்த்து நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். என் மனசில் இருக்கிறத பாடலாக பாடி கண்ணீரோட விட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். இப்படி இருக்கும்பொழுது எனக்கு திடீர்னு ஃபோனில் ஒரு நாள் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காண்டாக்ட் வருது. பாஸ்டர் ஆஸ்வின் மைக்கேல்னு சொல்லி அவர் அமெரிக்கா தேசத்தில் நியூ ஜெர்சி பகுதியில் ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரின்னு சொல்லி இன்னும் பண்ணுறாங்க அவங்க, அவருடைய காண்டாக்ட் எனக்கு வருது. அப்போ அவர் உடனே நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும், ஐயா எனக்கு ஒரு கீபோர்டு வேணும் ஐயா அப்படின்றார். என்ன நான் கேட்குறேன், அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட நல்லா பேசிட்டு ஓகேப்பா நான் பார்க்கலாம் ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு பாருங்கள் ஆண்டவர் அவருக்கு ஒரு டாட்டு கொடுத்ததால், அவர் என்ன புத்தின பாரம் அவருக்கு கொடுத்ததால், அவர் அவருடைய பாருங்க கிளை ஸ்தாபனத்து உங்களோட பிரான்ச்சு சர்ச்சு இங்கே திருவண்ணாமலையில் பாச அலோசியேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த பையனுக்கு போய் நீங்கள் இந்த கீபோர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேசியோ சிடிகே 5000 கீபோர்டு அந்த நாட்களில் எனக்கு அது ஒரு 8000-9000 கிட்ட வரும். பாருங்கள் நான் 3000 கீபோர்டு தான் ஆண்டவிட்ட வாங்கணும்னு கேட்டேன். கத்தர் எனக்கு ஒரு 8000 உள்ள கீபோர்டு வாங்கி அவர் எனக்கு பார்சல் போட்டு கேபிஎன் டிராவல்ஸ்னு சொல்லி திண்டுக்கல்லில் போட்டிருந்தாங்க. அப்போ நான் வேகமாக போகிறேன், போயிட்டு அந்த கீபோர்டு எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கீபோர்டு எனக்கு வாசிக்க தெரியாது, எப்படி அமர்த்தணும்னு தெரியாது, எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், விடிய காலையில் 5 மணியாக இருக்கலாம், நைட்டு 10 மணியாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை போட்டு வாச்சிட்டு நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன். அப்போ அந்த கீபோர்டு நான் சர்ச்சுக்கு கொண்டு போகும்பொழுது அங்கே எனக்கு முன்னாடி இருந்த வாலிபர்கள் எல்லாரும் ஆச்சரியம், இவனுக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, இவங்க அம்மாவுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, எனக்காவது அண்ணன் தம்பி சகோதரங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க, வெளி தேசங்களில் இருக்காங்க, இவனுக்கு ஒருத்தனமே இல்லையே, யார் இது வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி என் கீபோர்டு வந்து தட்டி பார்ப்பாங்க, என்னை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலை. இப்படியே என்னுடைய நாட்கள் போகுது. என்னுடைய நாட்கள் போய் போகும்பொழுது என்னுடைய குடும்ப சூழ்நிலை வர வர எனக்கு
ரொம்ப டைட்டாக இருக்கும் பொழுது நான் பாருங்கள் ஆண்டவரோட ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரோட நான் இசைந்திருந்தாலும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்படியே இருந்துட்டு பாருங்கள் அங்கே எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல வருது. அப்போ எனக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை என்னுடைய சிடியில் நான் பாட வைப்பேன், கண்டிப்பாக என்னுடைய சிடியில் நீ பாடலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே வரும் பொழுது அவருக்கு வேண்டியவங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, பாட வைக்கிறாங்க. நான் போய் கூட பக்கத்தில் இருக்கிறேன், என்ன அவங்க பொருட்கள் கூட பண்ணலை, ஆனால் அவங்க பாடிட்டு வந்துடுறாங்க. அவங்க ஒன்று மூணு நாலு வாலிபத்துக்கிட்ட மேலே போட்டாங்க, போட்டு அவங்க பாடிட்டு வந்துடுறாங்க. இப்படி பாடிட்டு வரும்பொழுது எனக்கு அந்த மனசு பாருங்கள், அவங்க மேலே எனக்கு கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை. இப்போ கூட நான் கோபத்தில் இதை சொல்லலை, அந்த பாரம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பாட்டு பாருங்கள், எனக்கு 13-14 வயசில் கொடுத்த பாட்டு ஆண்டவரே நீங்கள் இனிமேல் எப்போ நீங்கள் இதை என்ன செய்வீங்க, பார்க்க செய்வீங்க, எப்போ என்னை பாட செய்வீங்க. அப்போ நான் பாட நான் நிறைய வாய்ப்புகள் கேட்கும் பொழுது பாருங்கள், என்னை கூட்டிகிட்டு போனவங்க எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் பாடிட்டே இருப்பாங்க. ஸ்டூடியோவில் போய் பாருங்கள், இதே அய்யனாவரம் வாட்டர் டேங்கடி சென்னையில் நான் போய் ஏசி தினகரனையாட ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கும் பொழுது அப்போ நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பேன். எல்லாரும் போய் பாடுவாங்க, அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போனவங்க பாடுவாங்க, புதுசு புதுசாக பாட வருவாங்க. அந்த நாட்களில் யாருடைய பாடல்களெல்லாம் நல்ல நீங்கள் கேட்குற பாடல்கள்லாம் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து உள்ளே பாடுவாங்க. அப்போ நான் வெளியில் உட்காந்து என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு, இந்த 15 வயசில் நான் என்ன பண்ணுவேன், பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு இருந்துட்டு எனக்கு ஒரு வேதனை இருக்கும், ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நான் அதுவரையும் எனக்கு தெரியாது கத்தர் என்னை உடைக்கிறாரு, கத்தர் என்னை ஒவ்வொரு பாதையில் என்னை நடத்திட்டு வரான்றது அது எனக்கு புரியலை. அப்போ நான் வந்து அழுதுட்டு வந்து எத்தனை நாட்கள் அழுதுட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் வந்து இருப்பேன், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, நீ சென்னைக்கு போனியே, சென்னையில் போய் ஸ்டூடியோவில் பாட போனியே, எப்படி பாடினாங்க, நல்லா இருந்ததா, நீ பாடினியா, உன்னை பாட ஏதாவது விட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்ல, இல்லைம்மா அது அங்கே ஏதாவது ஒரு சாட்டை நான் சொல்லி என்ன பண்ணிடுவேன், அந்த நாட்களை நான் கடத்திடுவேன், இல்லாட்டி அந்த டைமை நான் கடத்திட்டு நான் என்ன பண்ணிடுவேன், நான் வந்துடுவேன். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள், எங்கள் அப்பாவை திருமணம் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு இருதயத்தில் 4 ஓட்டைகள், எத்தனை ஓட்டை, 4 ஓட்டை அவங்க இருதய வாழ்வு. அப்போ இது வந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. ஆனால் பாருங்கள் இந்த நாட்கள், இந்த நான் சொல்கிற இந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு அந்த வியாதி திரும்ப வர ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் நைட்டில் பார்த்தீங்கன்னா மூச்சு ரொம்ப இழுக்கும், அந்த வலி வித்தியாசமாக இருக்கும். அப்போ நான் உடனே என்னோட எங்களோட இருக்கிற அந்த ஐயா பாஸ்டர் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, கொஞ்சம் சால்வ் ஆகும், திருப்பி என்ன பண்ணுவோம், அந்த வியாதி வந்துடும். அப்போ எங்களுக்கு தான் யாரும் பணம் கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லையே, எங்களை ஒரு பொருட்டாக எடுத்து பார்க்கறது கூட யாரும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து பரம்பரை கிறிஸ்டியன் ஃபேமிலியும் கிடையாது, நாங்கள் பரம்பரை பணக்காரங்களும் கிடையாது, எங்களுக்கு ஒன்றுமே எங்களோட பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ நான் இப்படி இருக்கும் பொழுது அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, சரி நம்ம தேனி பகுதியில் காணா விளக்குன்ற பகுதி இருக்குது, அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஹோல்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க லேசர்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம உங்கள் அம்மாவை அங்கே அட்மிட் பண்ணலான்னு கொண்டு போய் எங்கள் அம்மாவை கொண்டு நாங்கள் அங்கே அட்மிட் பண்ணுறோம். அங்கே எங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த நேரமெல்லாம் கடந்துருச்சியா, ஆனால் இனிமேல் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் ஜோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு 2 வாரங்கள் எங்களுடைய அந்த கேம்பில் இருக்கிற எங்களுடைய சபை விசுவாசிகள் எங்களுடைய பாஸ்டர் எல்லாம் போயிட்டு நாங்கள் காணா விளக்கில் இருக்கிறோம், நான் இரவு நேரத்தை புள்ள நான் அங்கே தான் இருப்பேன், சில டைமில் வீட்டில் இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவருடைய மகா பெரிய தயவுனால் கர்த்தர் அந்த ஓல்ஸ் அடைக்க கிருபை செய்து எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாரு. வந்தது இப்படி எங்கள் அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதும் ஆண்டவரோடு ஜெபிக்கிறதும் எங்கள் அம்மா பாருங்கள் ஆண்டவரை முழுமையாக தேடி இன்றைக்கு அவங்க பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் என்ன ஊழியத்தில் அவங்க வளர்க்குறதில் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, என்ன ஊழியத்தில் கொண்டு வரணும், 4 மணி ப்ரேயர், 5 மணி ப்ரேயர், ஒவ்வொரு ஜெபத்தில் என்ன என்ன செய்வாங்க, ஊக்குவிப்பாங்க. அதுபோல் நான் அந்த ஊழியக்காரரோட இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளுக்கு அநேக சபைகளுக்கு அவரோட ஊழியத்துக்கு போக கத்தரை என்னை பயிற்சி வச்சு ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போக கிருபை செய்தார். பாருங்கள் இந்த 16-17 வயசுக்குள்ளே பைபிள் காலேஜ் முடிக்க வச்சு அநேக இடங்களில் ஊழியக்காரங்களோட போய் இருக்க வச்சு அநேக ஸ்டேஜுகளில் பாருங்கள் கன்வென்ஷன்களில் பாட வச்சு கத்தரை என்னை உருவாக்கிட்டே வந்துட்டு இருந்தார். ஆனால் எனக்கு இது தெரியலை, கத்தரை என்னை உருவாக்குறாருன்னு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. அப்போ எனக்கு ஒரு டாட் வந்து நான் கேட்குறேன், இந்த 2012-13 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கை மக்கள் எல்லாரும் இந்த கடல் வழியாக போட்டில் அவுஸ்திரேலியாவுக்கு போகிற மாதிரி நாட்கள் வரும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்தா என்னால் என்ன பண்ணிடலாம், அவுஸ்திரேலியாவுக்கு போயிடலாம். அப்போ நான் உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா யாராவது உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது பரட்டி எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, நான் அவுஸ்திரேலியா போயிட்டேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், உங்கள் நம்ம குடும்பத்தை பார்த்துருவேன். அந்த டைமில் எனக்கு கத்தருடைய சித்தம் எனக்கு என்னென்னு தெரியலை, கத்தரை மேலே வச்சிருக்க அழைப்பு எனக்கு புரியலை, கத்தரை என் குடும்பத்தில் ஏன் என்னை பிரிச்செடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது எனக்கு பணங்கள் நெருங்கி வரலை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷப்பூச்சி கடிச்சு எனக்கு 7 நாள் ஆயிடுச்சு, என்னுடைய கண் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சரீரம் முழுவதும் ப்ளூவாகி எனக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து நான் உடனே ஓடி வந்து என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், இதே வத்தலக்குண்டில் போனீங்கன்னு சொன்னால் லியோனார்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அது வந்து ரோமன் கத்தோலிக் அந்த சர்ச் மூலமாக அவங்க பண்ணுறாங்க. அந்த இடத்துல நான் போன உடனே என்னை கொண்டு ஐசியூவில் சேர்க்குறாங்க. ஐசியூவில் சேர்த்தோன்னே என்னுடைய பிளட் டெஸ்ட்டெல்லாம் கொண்டு சேர்க்குறாங்க. பிளட் டெஸ்ட்டை கொண்டு சேர்த்துட்டு அவங்க அந்த லேபில் பார்க்கும் பொழுது ஒரு விஷ பாம்புடைய பிளட்டுக்கு நேராக அந்த பிளட் போய் இருக்குது. அதை கடித்தா உயிர் தப்ப முடியாதவங்க என்ன ஆச்சரியமாக பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கன்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி எங்களை கொண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வத்தலக்குண்டு ஜிஹெச்சில் சேர்க்கும் பொழுது அவங்க எங்களை எடுக்கலை. ஏன்னா என்னை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இது இங்கே முடியாதுமா, இங்கே எங்களால் பண்ண முடியாது, நேராக நீங்கள் ப்ரைவேட் கொண்டு போங்க, இல்லாட்டி மதுரை கொண்டு போங்க, இல்லாட்டி தேனி கொண்டு போங்கன்ட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு ஆள் தானே, எங்கள் அப்பா இல்லை, அப்போ எங்களுக்குன்னு யாருமே வர்றதுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் சிறிய வயசு. அப்போ நாங்கள் இன்னொருத்தங்களோட உதவியை பார்த்து தான் நிற்கிறோம் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு மனுஷன் இன்றைக்கு நீங்கள் தேடுற மனுஷன் அப்படித்தான், உங்களுக்கு எப்போ சூழ்நிலை வருதோ, எப்போ உங்களுக்கு உதவி வருதோ, எப்போ உங்களுக்கு நெருக்கம் வருதோ, அப்போ அவன் கைவிட்டு போயிருவான். அதுதான் தாவீது சொல்றாரு, என் நெருக்கத்திலே கர்த்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய பாருங்க கண்ணீரை கேட்டு அவர் என் கூட இருந்து என்னோட என்ன செய்யறாரு, விடுதலை கொடுக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. யோபும் அது மாதிரி தான், உங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ இந்த சாட்சியை மாத்திரை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு நன்மையை, பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறதை நீங்க பார்ப்பீங்க. இப்படி இருக்கும்பொழுது அங்க போகும்பொழுது எங்க அம்மா ஒரு பக்கம் அழுக, என்ன பண்றேன்னு தெரியல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனோம்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு அந்த அமௌண்ட் பிரட்ட முடியல, அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கு. அப்ப உடனே என்ன பண்றோம், எங்க அம்மாக்கு ஜெபிக்கிற அந்த பக்கம் இருக்கிறதால எங்கள் அம்மா அதிகாலையில் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு உடனே கேட்குறாங்க, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இருக்கும்பொழுது நான் எனக்கு இந்த கீபோர்டு வாங்கி கொடுத்த அந்த ஊழியக்காரருடைய நினைவு வருது. அப்போ உடனே எங்கள் ஊழியக்காரர் மூலமாக நாங்கள் சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை அனுப்பி என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை சேர்க்க கிருபை செய்தார். அங்கே சேர்க்கும் பொழுது டாக்டரெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு இன்செக்ஷன் அடிப்போம் முதுகு தண்டில், இந்த முதுகு தண்டில் இந்த இன்செக்ஷன் அடித்தா இந்த இந்த இன்செக்ஷன் இவருக்கு போய் சேர்ந்து இவர் காலையில் 9 மணிக்கு மேலே முழிச்சிட்டாருன்னா ஓகே உங்கள் புள்ள ஓகே, ஆனால் 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியலை, முழிக்கலாட்டி இவருக்கு நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இந்த பேப்பரில் சைன் போடுங்கன்னு. எனக்கு மயக்கம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மாட்ட பேப்பர்கள் வந்து கொடுக்கும் பொழுது ஒரே அழுக, ஏன்னா நான் தான் மூத்தது, எங்கள் குடும்ப பாரம் எல்லாம் என் மேலே தான், என் சுமையெல்லாம் என் மேலே தான். அப்போ எங்கள் அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அதிகமாக என் மேலே பாசம், எங்கள் வீட்டில் இப்போயும் எங்கள் அம்மா எல்லா பிள்ளைகளோட என் மேலே அதிகமான பாசம், எனக்கும் எங்கள் அம்மா மேலே அதிகமான பாசம். அப்போ அம்மா மேலே அதிகமான பாசம்ன்றதால எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த பேப்பரை வாங்கி சைன் பண்ண முடியலை. அப்போ சைன் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது எங்களுடைய கேம்பில் இருக்கிற எங்களுடைய தலைவர்கள் அந்த இடத்துல இருக்கிற எல்லோரும் சொல்கிறாங்க, அம்மா நீ நேரம் கடத்த கடத்த உன் பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தான் ஆகும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சைனை என்ன செய்கிறாங்க, போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்தோன்னே யாரையுமே உள்ள அனுமதிக்கல, ஐசியூக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஊசி போட்டது என்ன நடந்துன்றது வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் அம்மா சொல்லி தான் இதெல்லாம் தெரியும். அப்போ உள்ளே கொண்டே போட்ட உடனே எனக்கு காலையில் கர்த்தருடைய பெரிதான தயவுனால் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 9 to 10 மணிக்கு உள்ளே தான் எனக்கு ஒரு முழிப்பு வந்து அப்போயே என் கண் திறக்க முடியாமல் நான் பார்க்குறேன். வெளியில் அநேக மக்கள் நிற்கிறத அந்த கிளாஸால் பார்க்குறேன். முன்னாடி இருக்கும்பொழுது என்னுடைய தாயார் அந்த கிளாஸுக்கு முன்னாடி நிற்கிறத பார்க்குறேன். பார்க்கும்பொழுது உடனே நர்ஸ் ஓடி வந்து டாக்டர் சொல்கிறாங்க அவர் முழிச்சிட்டாருன்னு. அப்போ ஓடி வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ கும்பிட்ற கடவுள் உண்மையுள்ள கடவுள், இனிமேல் உன் பிள்ளைக்கு என்ன செய்யாது வராது, ஆனால் இது உன்னையும் நான் சொல்கிறேன், அவர் போட்ட மருத்துவ மெடிசனோ எங்கள் அம்மா போட்ட சைனோ என்னை விடுவிக்கலை, எனக்கு மேலே வச்சுருந்த கர்த்தருடைய தரிசனம், என் மேலே எனக்கு வச்சுருந்த கர்த்தருடைய திட்டம், நான் இந்த பூமியில் அவருடைய வேலையை செய்யணுன்ற அவருடைய நோக்கம்தான் எனக்கு அந்த ஜீவனை கொடுத்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, டாக்டரால் முடியாதது, மருத்துவரால் முடியாதது, இன்றைக்கு நீ இருக்கிற உன்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் மாற்ற முடியாது, நம்முடைய கர்த்தர் மாற்றுவார். நீ விசுவாசத்தோடு இதை கேட்டுட்ருங்கம்மா, ஆண்டவர் இது கேட்கும்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே வர்றதை நீங்கள் உணர்வீங்க. அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்துங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இது நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது எங்களால் என்ன பண்ண முடியலை, அதுக்கப்புறம் என்னால் வேலைக்கும் பெருசாக போக முடியலை. என்னால் இருக்கும் பொழுது நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், நான் இலங்கை தேசத்துக்கு நான் திரும்ப போகணும், என்னை திரும்ப அனுப்புங்க, உங்களுடைய சகோதரங்கள் இல்லாட்டி எங்கள் அப்பாவுடைய சகோதரங்கள்கிட்ட போயிட்டு நான் யார்ட்டையாவது நான் உதவி கேட்டு, அவங்களாம் நல்லா இருக்காங்க வசதியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டு என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு நான் போய் உங்களை பார்க்குறேன்னு சொல்லி நான் அங்கே போகிறேன். பாருங்கள், இதுவரைக்கும் நான் யாருடைய அழைப்பை புரியலை, கர்த்தருடைய அழைப்பை புரியலை, கர்த்தருடைய திட்டத்தை புரியலை. ஏன்னா இன்றைக்கி அநேக பேர் அப்படித்தான் இருப்போம், இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ நெருக்கத்துலையும் இவ்வளோ பாடலையும் கர்த்தரையும் உங்களை வச்சுருக்கா தெரியுமா, அவருக்கு நீங்கள் வேணுன்றதால தான் இவ்வளவு சூழ்நிலையும் உங்களுக்கு அனுமதிக்கிறாரு. நம்ம அதுவரை நம்ம புரிய மாட்டோம், எப்போ புரியும் தெரியுமா, ஆண்டவர் எப்போ நம்மளை அதிகமாக உடைச்சி வெளியில் எடுக்கிறாரோ அப்போ தான் தெரியும், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ காரியத்தை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வந்து இதே சென்னையில் மீனம்பாக்கத்தில் வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டை முடித்து 2013 லாஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இலங்கை தேசத்துக்கு நான் போகிறேன். இலங்கை தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கற்பனை எப்படி, என்னுடைய அம்மாவுடைய சகோதரங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னுடைய அப்பாவுடைய சகோதரங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி நான் வந்து யாருடைய வீட்டை நம்பி நான் அங்கே போனனோ
அங்கே போகும் பொழுது பாருங்கள், அவங்க என்னை வந்து ஏர்போர்ட்டில் கூப்பிட்டாங்க, என்னை நல்லா வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு மாதம் நல்லா கவனித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்னை கவனிக்க முடியல. ஒவ்வொரு சொந்தக்கார வீட்லேயும் 10 நாள் இங்கே, 10 நாள் அங்கே, 5 நாள் இங்கே, 5 நாள் அங்கே, கடைசியில் அவங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு இருந்தால் போங்க பிரதர், வேலைக்கு போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இனிமேல் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது, எனக்கு மன்னாரில் எனக்கு எங்கள் அப்பாவுடைய அண்ணாவுடைய ஒரு மகள் இருக்காங்க, அவங்க மகள் அங்கே வெட்டிங் பண்ணி திருமணம் பண்ணி அங்கே அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்க வீட்டில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மந்த்கிட்ட நாங்கள் இருந்தேன். மன்னாரில் தோட்டவெளின்ற இடத்துல நாங்கள் இருந்தேன். இருக்கும்பொழுது அவங்களுடைய தம்பி ஃபாரினில் இருக்காங்க. அப்போ நான் அங்கே இருக்கும்பொழுது நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ அங்கே சின்ன சின்ன வேலைகளும் நான் செய்துட்டுருக்கிறேன். அவங்களும் ரொம்ப ரிஸ்கான கஷ்டம்தான், அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது கத்துடைய பெரிதான கிருபையினால் திரும்பவும் நான் உதவி என்னுடைய அப்பாவுனுடைய ஆட்களில் கேட்டு வரும்பொழுது அவங்க எல்லோரும் என்னை தட்டி கழிக்கிறாங்க. ஆனால் கத்தருடைய தயவு கரம் என் மேலே இருந்ததுனால கத்தர் அவங்க மூலமாக எனக்கு வாய்ப்பு கிடச்சி பாருங்கள், துபாய் தேசத்துக்கு கத்தர் போக எனக்கு வழிவாசல் திறக்கிறாரு. அதான் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் நம்புகிற மனுஷங்க நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட கத்தர் மேலே பட்சத்தலாக இருப்பது தான் நலம். அதால் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஓடின மனுஷன் என்ன செய்யலை, ஒரு உதவியும் செய்யலை, நான் ஓடின மனுஷன் எனக்கு எந்த காரியத்தையும் செய்யலை. ஆனால் நான் நம்பாத தேவன் என் மேலே என்னுடைய தாயின் கருவில் என்ன முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் தான். இந்த நிமிஷம் இந்த செகண்ட் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுவரை என்ன நடத்துகிறாரு, அவர் இனிமேலும் நடத்துவார், எப்போ நடத்துவார்ன்ற அந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணுது, இந்த நாட்களை ஓட வைக்குது. அப்போ பாருங்கள், நாங்கள் துபாய்க்கு போகும்பொழுது நான் நினச்சது ஏதோ இன்னும் ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க, நல்ல வேலைக்கு நினச்சேன். அவங்க என்னென்னா எங்கேயோ போனால் போட்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு சமையல் பாருங்க, குக்கிங் வேலை செய்கிற ஒரு வீசா எனக்கு கிடைச்சு அனுப்புகிறாங்க. அப்போ நான் அங்கே போகும்பொழுது நமக்கு தான் ஃபாரினை பற்றி தெரியாது, ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருந்துட்டோம், நம்ம கஷ்டத்தை பார்த்துருந்தாலும் இப்படி பார்க்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், துபாய் தேசத்தில் வரும்பொழுது, இந்த துபாய் தேசத்துக்கு வரும்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ஒரு அடிமையான வாழ்க்கை, அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும், எல்லா காரியமும் அவங்களுக்குள்ளே தான் நம்ம செய்யணும். இப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், துபாய் தேசத்துக்கு வந்து இறங்கினோன்னே எனக்கு ஒன்றுமே தெரியலை. அபுதாபியில் அலைன்ற இடத்துல எனக்கு ஒரு அரபி வீட்டில் எனக்கு சமைக்கிற என்ன செய்து வேலை கிடைக்கும், என்னை கூட்டிட்டு வர்றாங்க, ஒரு வாரம் நான் அங்கே இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேலையை தொடங்குறேன். அங்கே போனால் எனக்கு வீட்டில் இருந்த போராட்டத்தை விட, இலங்கையில் நான் சந்தித்த போராட்டத்தை விட அங்கே இருக்க போராட்டம் பெருசு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செய்யணும், சமைக்கணும். விடிய காலையில் 4 மணிக்கு நான் எத்தனை புரோட்டா போடணும், 50 புரோட்டா நான் போடணும். யோசிச்சு பாருங்கள், புரோட்டா எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஒரு வாரம் டீச் பண்ணி கொடுத்தாங்க. அதுபோல் விடிய காலையில் எனக்கு என்ன பண்ணணும், அங்கே அரபி சாப்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த சாப்பாடுகள் நான் கரெக்டாக 8 மணிக்கு நான் 4 மணிக்கு கிச்சனுக்கு வந்து 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள காவா சாய் எல்லாம் அங்கே ரெடி பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் அங்கே என்ன செய்யணும், அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புரோட்டா எடுத்து சாப்பிடுவாங்க, அது சரியில் அடி தூக்கி தட்டை தூக்கி எறிவாங்க. எத்தனையோ தடவை எனக்கு முன்னாடி அந்த தட்டுகள் எல்லாம் விழுந்திருக்கு. எத்தனையோ முன்னாடி அரபி மேடம் வந்து என்னுடைய காதை பிடிச்சி அவங்க என்ன திருவி சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன சமைக்க தெரியல, ஆனால் இதுவரைக்கும் நான் அவங்க ஹார்டாக பேசினதில்ல, ஆனால் காதை பிடிச்சி என்ன என்ன பண்ணுவாங்க, இங்கே பாரு நீ இப்படி இல்லை அப்படி இல்லை நீ செய்கிற சரியில்லைன்னு ரொம்ப வேதனைப்படுத்துகிற மாதிரி நடக்கும் பொழுது அவங்க போனதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னுடைய பாட்டு பாஸ் மோசஸ் ராஜசேகர் அவருடைய பாடல், எனக்கு யாருடைய பாட்டு வருதோ என்ன செய்வேன், அண்டா இதுகளை எல்லாம் நான் இப்போ வளைக்கிட்டேன், என்னுடைய தமிழில் நான் பாடிட்டு இருப்பேன். அப்போ அந்த நான் அந்த இடத்துல கத்தாமான்னு சொல்லி 2 யார் இருக்கிறாங்க, பிலிப்பைனி இருக்காங்க லிந்தா, அதுக்கப்புறம் என்ன ரோசின்னு சொல்லி அவங்க இப்போ வந்து குவைத் தேசத்தில் இருக்காங்க, நம்ம பேசியிருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் அவங்களோட நான் தொடர்பில் இல்லை. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சகோதரிகள் 2 பேரும், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மேடம் போனதுக்கப்புறம் என்னோட வந்து சொல்லுவாங்க, வினோத் கொடுங்க நான் கொஞ்சம் உங்களுக்கு கழுவி தரேன், நீங்கள் ஒரு ஆம்பளை புள்ள அப்படி கழுவேன், பரவாயில்லம்மா விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு தானே வந்தோன்னு பானை கழுவேன் பேர் தொழுகும். எங்கள் அம்மா அந்த டைமில் ஃபோன் பண்ணி, தம்பி எப்படி இருக்க, சாப்பிட்டியா, வேலை எப்படி இருக்கு, அம்மா நல்லா இருக்கேன். பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை அதான் கத்தர் ஒருவருக்கு தான் தெரியும், அம்மா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் இப்படி இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு இடங்களில் போகும்பொழுது ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடும்பொழுது பார்க்குறவங்கலாம் என்ன எப்படி நினச்சிக்குவாங்க தெரியுமா, பரவாயில்ல அவருக்கு எப்படி இருக்குது, நல்ல பில்டிங்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, காருக்கு முன்னாடி எடுத்துக்குவார், ஆனால் ஃபோட்டோ மட்டும்தான் அங்கே எடுத்திருப்பேன், வேலை செய்கிறது எங்கே இருப்பேன், கிச்சனில் இருப்பேன், அந்த கிச்சனில் இருக்கிறது எனக்கும் கத்தருக்கும் தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் அந்த கபோர்டில் இருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து மாற்றணும், இது எனக்கு ஒரு 6-7 மாதம் இது சரியான போராட்டம், ஒவ்வொரு நாளும் கிச்சனில் இருக்க டப்பாவை எடுத்து துடைக்கணும். அரபி வந்து அந்த லேடி வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் சில டப்பாக்கள் நான் என்ன செய்வேன், துப்புரவு பண்ணாட்டி உடனே என்னை வந்து என்ன சொல்லுவாங்க தூரமா, அந்த டப்பாவை தூக்கி அடிச்சுட்டு நீ என்ன என்னுடைய கபோர்டெல்லாம் சுத்தம் பண்ணாமல் போயிருக்க, என்ன இப்படி பண்ணாமல் போயிருக்கேன்னு சொல்லி என்ன அவங்களுடைய அரபியில் அவாசமான வார்த்தையில் பேசுவாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண்கள் வருவாங்க, பெண்கள் வந்து ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ஒருத்தங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணும், சிக்கன்னா அவங்க சொல்கிற ரைஸுகள் வேறையாக இருக்கும், அதுக்கு எத்தனை ஒரு பெரிய அண்டா முழுக்க சமைக்கணும், நமக்கு தான் சமைக்க வராது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ சமைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டே கொடுப்பேன், டேபிளில் இருந்து தூக்கி தட்டி சொல்லுவாங்க, உன்னை யார் வேலைக்கு எடுத்து
எடுத்தா, நீ என்னத்துக்கு வேலைக்கு வந்த, நீ வேலைக்கு வராமல் வேற எங்கேயாவது போயிருக்கலாமே, உன்னால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இந்த பாடுகளில் கத்தர் எனக்கு அரபியை கற்றுக்கொள்ள கிருபை செய்கிறாரு. நாங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட என்ன அவங்க என்ன ஒவ்வொரு நாளும் பேசுகிறத நான் உத்து கவனிப்பேன். கத்தர் அந்த ஞானத்தை கொடுத்துருந்ததால் நான் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு உத்து உத்து பார்த்து பார்த்து எவ்வளவோ வருஷங்களாகி கூட அரபி கற்றுக்க முடியாத அந்த நாட்டில் கத்தர் அடியேனுக்கு அவருடைய தயவு பாராட்டினதால், உண்மையில் சொல்கிற அவருடைய தயவு, அவருடைய மிகப்பெரிய தயவுனால பாருங்கள் எனக்கு அரபி கற்றுக்கொள்ள வைக்கிறாரு. என் வாழ்விலே நீர் பாராட்டின

0: தகுதியும் இல்லை. இந்த பாடல் சமீபத்தில் எனக்கு ரொம்ப உடைக்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு இந்த ரெண்டு வரி மாத்திரம் பாடினேன். இப்போ பாருங்கள், அநேகமாக என்ன செய்யணும், அந்த கிச்சனில் ரொம்ப போராட்டத்தை அனுபவிப்பேன். அப்போ இப்படியே இருக்கும் பொழுது எனக்கும் அவங்களுக்கு ஒரே போட்டியாக இருக்கும். என்ன என்ன பண்ணுவாங்க, அந்த துடப்பத்தை கொடுத்து சொல்லுவாங்க. அவங்க அரபியோட வீடு பெரிய வீடாக இருக்கும், அதை ஃபுல்லாக பெருக்குன்னுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், காலையில் 6 மணி அப்படின்னா அங்கத்தை டைம் 6 மணினா இந்தியன் டைம் 7:30. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 6 மணிக்கு கையில் அந்த தும்புத்தடி பிடிச்சேன்னு சொன்னேன். தும்புத்தடினா அந்த நீங்கள் கூட்டுற புருஷ் பிடிச்சேன்னா அந்த வீடு முழுவதும் கூட்டி, ஒவ்வொருத்தவங்களுடைய பெட்ரூமு கூட்டி, ஒவ்வொருத்தவங்களுக்கு முன்னாடி டிஷ்யூ எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு பாத்ரூமில், ஏன்னா என்னுடைய மனைவி, என் குடும்பத்துக்கு கூட, என்னுடைய அம்மாவுக்கு கூட இந்த பாதி காரியங்கள் தெரியாது. இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு முன்னாடி இதை சொல்ல வைக்கிறாருன்னு அவருடைய தயவு. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வைப்பேன். வச்ச உடனே அவங்க வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க துவைக்க சொல்லி. நான் கொண்டே வாஷிங் மிஷினில், அதை நான் துவைக்க மாட்டேன், வாஷிங் மிஷினில் கொண்டே கொடுக்கணும், கொடுத்தோட எடுத்துக்கொண்டே போடணும். இப்படியே இருக்கும்பொழுது, ஆனால் இந்த உலக வேலை இருந்தாலும் நான் அழமாட்டேன், எனக்கு நல்ல வராது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த இரவு எனக்கு எப்பயுமே அங்கத்தே டைம் எனக்கு ஒரு 11:30 ஆயிரும் என்னுடைய கிச்சன் வேலையெல்லாம் முடிக்க. வந்து 11:30 கணக்கு பாருங்கள், குளிச்சுட்டு நான் ஒரு 12 மணிக்கு மேலே வந்து 12:30 ஆயிரும் வந்து. அப்போ நான் எனக்கு ஜெபிக்க கூட கொஞ்ச நேரம் தான் டைம் கிடைக்கும். வந்துட்டு அப்படியே படுத்துருவோம், விடிய காலையில் 4 மணிக்கு எழும்பணும். 4 மணிக்கு எழும்பலாட்டி என் டோருக்கு வந்து அவங்க தட்டி என்னை சத்தம் போட்டு தண்ணி ஊற்றி எழுப்பி என்னை கூட்டு போவாங்க. ஏன்னா அரபி அவங்களுடைய கேஸ்டைல வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், ஆக்கள் முக்கியமே கிடையாது. எத்தனையோ பெண்கள் என் கண்ணுக்கு முன்னாடி சித்திரவதை படுறதை நான் பார்த்துருக்குறேன். இப்படியே எனக்கு இருக்கும்பொழுது ஆண்டவர் கே பாண்டவரே, இந்த உபத்திரவம் எனக்கு எப்போ மாறும், ஏன் எனக்கு இப்படி கொண்டு வந்துறீங்க என்னும் பொழுது, கத்தர் அந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய ஒரு தயவு பாராட்டுறாரு. கத்தர் அந்த இடத்துல ஒரு தயவு, எப்படிப்பட்ட தயவுனா, அவங்களுடைய அந்த அரபியோட அவர் வீட்டுக்காரரு மிலிட்ரியில் இருக்கார். அவர் வந்து பாருங்க, ஆபத்துன்னு பேர் அவருடையது. ஆபத்து வந்து பார்ப்பாரு, பார்த்துட்டு சொல்லுவார், தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிடுவார். அப்படின்னா அவர் சொல்லுவார், அரபியில் கூப்பிடுவார், எனக்கும் அரபி தெரியுன்றதால நான் போய் முன்னாடி நிற்பேன். உன்னை நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே இருக்கேன். எப்படின்னா, கேமரா அங்கே வீடு கிச்சனுக்குள்ளே பூட்டியிருப்பாங்க. இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா, அரபு நாடுகளில் போனவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டில் இருந்து எல்லாம் டெலிவிஷனில் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அங்கேருந்து ஒரு காரியம் கூட மாறி செய்ய முடியாது. அப்போ அவங்க பார்த்துட்டு, ஆனால் நீ செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ளே இருக்கிறத பார்க்க எனக்கு விளங்குது. ஆனால் உன்னை நான் தவறாக வச்சுருக்கிறேனோ தெரியலை, ஒருவேளை தப்பாக எனக்கு வச்சுருக்கனோ தெரியலை, ஆனால் உன்னை நான் நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன், நல்லவனு புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு அரபி அப்படி சொல்கிறது அது பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அரபிக்கு பிடிக்கலாட்டி பாஸ்போர்ட் சீல் பண்ணால் நம்ம 6 மாதத்துக்கு எங்கே போக முடியாது, திருப்பி கல்ஃபுக்குள்ளே எந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது. நோ என்ட்ரி அடித்தாங்கன்னா போக முடியாது. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கல்ஃபுக்குள்ளே நம்ம போக முடியும். ஆனால் அவர் சொல்கிறார், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியுது, நீ வேறு ஏதாவது வேலை இருந்து நல்ல வேலையாக இருந்தால் என்னட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், உன்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து நான் உனக்கு அந்த இடத்துல போக உனக்கு நான் கிருபை செய்கிறேன்னு சொல்லி அவர் என்னோட பேசும்பொழுது, எனக்கு தாங்க யாரையும் தெரியாது, நம்ம போனது அரபி விட்டு இவங்களை மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல கத்தருடைய பெரிதான தயவு, அவருடைய அனுக்கிரகத்தினால கத்தர் எனக்கு ஹிந்தியும் அரபியும் ஓரளவு பேச கிருபை செய்துட்டார். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கற்றுக்கொள்ள கிருபை செய்துட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கும்பொழுது டிரைவர்கள்ட்ட போய் நான் கேட்குறேன், ஏதாவது வேலை இருக்குமானா, ஒரு சில வேலைகள் சொல்கிறாங்க எனக்கு ஒத்து வரலை. அப்போ ஒரு நாள் அந்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு பின்னாடி பெரிய ஒரு மணல் இருக்குது. அப்போ அந்த மணலில் நான் நைட்டில் என்ன செய்வேன், நடந்து பாடி அப்படியே பாடிட்டே இருப்பேன். அந்த ஒரு அனுபவம் இப்போயும் நான் கேட்பாண்டு வரேன், அந்த பழைய அனுபவத்தை எனக்கு கொடுங்கன்னு. அப்படியே பாடிட்டு இருக்கும்பொழுது ஏதாச்சும் நிச்சயமாக தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அந்த இடத்தால் வர்றார். இது நான் சொல்கிறது பகலில் வர்றார். வரும்பொழுது என்னோட பேசும்பொழுது, தம்பின்னு பேசும்பொழுது நான் கேட்குறேன், அண்ணா நீங்கள் தமிழான்னு கேட்கும்பொழுது, நான் தமிழ் தான்ப்பா அப்படின்றாரு. அவர் பேர் ஆனந்த், அவர் பெரம்பலூரை சேர்ந்தவர், இன்றைக்கும் இருக்கார். இதை பார்த்தா கூட அவர் இந்த சாட்சி அவர் கூட பார்க்கலாம். அப்போ வரும்பொழுது எனக்கு முன்னாடி வந்துட்டு, நீங்கள் தமிழான பொழுது, அண்ணா நான் இப்படி என்னை வந்து இருந்துட்டேன், சமையலில் ரொம்ப ஹார்டாக இருக்குது வேலை, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, நான் என்ன செய்கிறேன்னு தெரியலை, சச்சுக்கும் என்னால் போக முடியலை, என்ன பண்ணுறேன்னு செய்ய முடியலைன்னும் பொழுது தான் அவர் சொல்றாரு, பரவாயில்ல என் கம்பெனியில் நான் வேலை இருக்கு, ஆனால் நான் போய் எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு. போய் கேட்டுட்டு வரும்பொழுது கத்தர் அந்த ஓனர்கிட்ட தயவு கிடைக்க பண்ணி, நான் லேபராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ளே போறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ளே போனோன்னு அங்கே எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறுது. எப்படின்னா, இது சமையலில் நான் படுற பாடு. அங்கே போனோன்னா நான் எப்படி போகிறேன், பெயிண்டிங் வேலைன்னு உள்ளே சொல்ல போனால், இன்றைக்கு அரபு நாட்டில் இருக்கிற எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகள் இதை பார்த்துட்ருக்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், அரபு ஒரு வேலைன்னா எல்லா வேலையுமே செய்யணும், இந்த வேலைன்னு சொல்லி உங்களுக்கு கிடையாது, எல்லா வேலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்தவரை செய்யணும். எனக்கு முதல்ல எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா, இந்த அரபானாவை இழுக்கிற கம்பி கொண்டியாக இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பி வளைச்சிருக்கும், அதை எடுத்து அந்த கம்பியை நோண்டி அந்த அரபானாவில் போட்டு தபுக்குன்னுவாங்க. அரபியில் தபுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எப்படி சொல்ல ஆலப்புழாக்கல்னுவாங்க. இங்கேத்த இந்தியன் ஆலப்புழாக்கல் வித்தியாசம், அரபியில் இருக்கிற அரபு நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், 40 கிலோ இருக்கும், அது மத்ரூஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை எடுத்து அந்த கல், ஒரு கல் 40 கிலோனா ஒரு 6 கல் வச்சா எத்தனை எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதை வச்சு பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்குவார், நான் முன்னாடி இழுப்பேன். முதல் வேலையே அதுதான். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே நான் அங்கே இருக்கும் பொழுது இந்த போராட்டம் வந்தால் இங்கே என்ன பொழுது எனக்கு அங்கேயும் என்ன பண்ணுறேன், வீசா அடித்தோன்னே வீசா 3000 தரம்ஸ் எனக்கு அடிக்கிறாங்க, அடித்தோன்னே இந்த 3000 தரம்ஸ்ன்றது எனக்கு பெரிய காசு, ஏன்னா எனக்கு சம்பளமே எவ்வளோ தான் தெரியுமா, 900 ரூபா தான் சம்பளம். இந்த 3000 தரம்ஸை நான் வீட்டுக்கும் 900 சாப்பாடு பார்க்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யணும், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் கம்பியில் இழுக்கிறோம், ஒவ்வொரு காரியத்தை செய்கிறேன், அப்படியே வேலையை கடுமையாக செய்துட்டே இருக்கிறேன். செய்து செய்து செய்திருக்கும் பொழுது கத்தர், நான் செய்கிற வேலையில் கத்தர் எனக்கு உண்மையாக இருந்ததால் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், அங்கே வாய்க்க பண்ணுறாரு. ஆண்டவரை நாங்கள் கொண்டு போனது என்ன, அங்கேருந்து கத்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்க கத்தர் கிருபை செய்கிறாரு. இப்படியே கத்தர் கிருபை செய்து கத்தர் எனக்கு அதே அலைனில் பாருங்கள், இன்றைக்கும் தமிழ் யூத் வாலிப ஃபாலோஷிப்னு சொல்லி பாஸ்டர் டேனியல் யாக்கோம்படி சொல்லி இன்றைக்கும் அபுதாபியில் செய்கிறாங்க. அங்கே என்னுடைய கம்பெனியில் தேவான்னு சொல்லி அவர் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர், அவர் மூலமாக நான் அந்த இடத்துக்கு போக கத்தர் எனக்கு கிருபை செய்கிறாரு. அங்கே போகும்பொழுது பார்த்தா எல்லோரும் என்னை விட படித்தவங்க, எல்லோரும் நல்லா பணத்தில் எல்லாத்துலேயும் படித்தவங்க, எல்லாம் நல்லா சம்பளம்லாம் அவங்க 10,000 தரம்ஸ் 20,000 தரம்ஸ் எடுக்கிறவங்க, நான் வெறும் 900 தரம்ஸும் கூட இல்லை. ஆனால் கத்தர் அவங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு ஆராதனை வீரனாக நிப்பாட்டுறாரு. அப்போ தான் நான் கத்தருடைய அழைப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கொள்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நான் நடத்தி வந்த பாத உவன் நிலையும் கத்தரையும் கூட இருந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு 2 இயர்ஸு அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி ஒரு 500 பேருக்கிட்ட வருவாங்க ஒவ்வொரு வாரமும், 500 மக்களுக்கு முன்னாடி கீபோர்டு வாசிக்க கத்தர் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல கத்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த வர்றாரு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது, ஆண்டவரே நான் ஊழியர் செய்யணும், ஊழியத்துக்கான பாரம் வரணும். இந்த நாட்களில் எனக்கு என்ன பண்ணுறாங்க, பொண்ணு தேடிட்டுருக்குறாங்க. எனக்கு அப்போ வயசு பாருங்கள், 24-25 வயசு தான் இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ எனக்கு கண்மணக்கத்துடைய பிள்ளைகளை அப்போ எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு எங்கள் அம்மா பார்த்து எனக்கு ஒரு 3 பொண்ணுகளோட ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஆனால் எனக்கு வீட்டுக்கு வர சூழ்நிலை இல்லை, கையில் காசும் இல்லை. நல்லா பாருங்கள், நான் சொல்லும் பொழுது அன்றைய தயவு தான் ஒன்றுமே கிடையாது. நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு திருமணம் பார்க்குறேன், நீ திருமணம் பண்ணிடு, ஏன்னா திருமணம் பண்ணியாவது நீ எங்கே வந்துடுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லி என்னை எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, திருமணம் பார்க்குறாங்க. ஆனால் பாஸ்போர்ட் யார் கையில் இருக்குது, எங்கள் ஓனர் கையில் இருக்குது. நான் அங்கே அக்ரிமெண்ட் போட்டால் 2 வருஷத்துக்கு மேலே வர முடியாது. அப்போ நான் 4 வருஷம் அங்கே இருந்துட்டேன். அப்போ இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கும் பொழுது நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக எனக்கு என்ன செய்ய, நீங்கள் எனக்கு யாரை காட்ட விரும்புகிறீங்களோ, எந்த பிள்ளையை நான் திருமணம் பண்ண விரும்புகிறேனோ அந்த பிள்ளையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு 3 ஃபோட்டோ காட்டும் பொழுது எனக்கு கத்தர்கிட்ட நான் கேட்டது எதுவோ, கத்தர் எனக்கு எப்படி நான் நினச்சிருந்தனோ அப்படி எனக்கு என்னுடைய மனைவி, இன்றைக்கி நான் வெட்டிங் பண்ணியிருக்கேன், என்னுடைய மனைவியோட ஃபோட்டோ வருது. வரும்பொழுது பாருங்கள், திருமண காரியம் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டோம். ஆனால் நான் வர முடியாத இடத்துல கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து 2 இயர்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அந்த தேசத்தில் இருக்க வேண்டியதாயிருச்சு. பிறகு நான் ஏதோ கத்தருடைய கிருபையில் கத்தர் எனக்கு தயவு பண்ணி கத்தரை மேலே வச்சுருக்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய நேரம் வரும்பொழுது கத்தரை நான் அழைத்து கொண்டு வந்து 2022 1st month 5th கத்தருடைய பெரிதான கிருபையினால் எங்களுக்கு திருமணத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு. இதே பாருங்கள், கும்பிடு புண்டியில் கத்தர் என்ன செய்கிறாரு, திருமணத்தை முடிக்க வச்சு எங்கள் இடத்துலையும் திருமணத்தை முடிக்க வச்சு வந்துட்டாரு. நாங்கள் திருமணத்தை முடித்தோன்னே அதுவரையும் கத்தருடைய ஆலயத்தில் நான் இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கேன், பார்ட் டைமாக தான் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் கத்தர் எனக்கு என்ன செய்கிறாரு, பாரத்தை கொடுக்குறாரு, நீ ஃபுல் டைமாக என்ன பண்ணு, ஃபுல் டைமாக கத்தருடைய ஊழியத்தை நீ செய்ய, ஃபுல் டைமாக கத்தருடைய காரியத்தை செய்ய, ஃபுல் டைமாக கத்தருடைய ஊழியத்தில் போன்னு சொல்லி எனக்கு கத்தர் பேசும்பொழுது அதுக்கப்புறம் தான் எனக்கு போராட்டமே ஆரம்பம். ஏன், திருமணம் பண்ணாதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு தெரியலை. திருமணம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கத்தருடைய பெரிதான தயவு, கத்தர் என்னுடைய முதல் மகன் பிறக்கும் வரையும் கத்தர் எங்களை ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் நினைக்கிற பாருங்கள், அந்த என் முதல் பையன் கன்சீவ் ஆகி பாருங்கள் ஒரு மாதமாகி அவன் என் மனைவி கன்சீவ் ஆகி ஒரு 6 மாதங்கள் தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கத்தர் அவன் பிறந்ததுக்கப்புறம் கத்தர் அநேக காரியத்தை என்ன செய்தார், அற்புதம் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். ஆச்சரியமாக நடத்தி வந்து இன்றைக்கு பாருங்கள், என் பிள்ளை பிறக்கும் பொழுது இந்த சாட்சியை நான் உங்களை சொல்லி ஆகணும். இதே ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் சென்னையில் எங்கள் மனைவியை பாருங்கள், என் மனைவிக்கு பன்னீர் கூடம் உடஞ்சிருச்சு, உடஞ்சி 2 நாள் ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியலை, வீட்டில் யாருக்குமே தெரியலை. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓடி போகிறோம். நாங்கள் ஓடி பொன்னேரி முதல்ல எங்கள் இடத்துல இருக்கிற ஆரம்பாக்கம் கொண்டு போயிட்டோம். ஆரம்பாக்கத்தில் முடியாதுன்னு எங்கள் கோட்டக்கரை அனுப்புகிறாங்க, கோட்டக்கரையில் முடியாதுன்னு பொன்னேரி அனுப்புகிறாங்க, பொன்னேரியில் முடியாதுன்னு எங்கள் ஆர்எஸ்ஆர் அனுப்பும் பொழுது ஆர்எஸ்ஆரத்தில் போகும்பொழுது பாருங்கள், என் மனைவிக்கு எல்லா மருந்தும் கொடுத்து முடியாது. கடைசியில் நான் போய் அங்கே நிற்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஒரு நைட்டு 1 மணி இருக்கும். பாருங்கள், கத்தருடைய பெரிதான தயவு, கத்தருடைய பெரிதான கிருபை. சொல்கிறாங்க, அம்மா பிள்ளை எங்களால் காப்பாற்ற முடியாது. எப்படி பிள்ளை எங்களால் காப்பாற்ற, உங்கள் மனைவியை வேணால் காப்பாற்றிடுறோம், ஏன்னா பிள்ளைக்கு வந்து மூச்சிலுக்கிற அந்த அந்த அவங்க ஒரு இது சொல்லுவாங்க, அந்த டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சு, முடியாது. நீ இந்த பேப்பரில் எல்லாம் சைன் போடு, ஆண்டவர் தான் அவரால் தான் முடியும், சரிங்களா? அதால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியும். இதுதான் எங்களால் சொல்லணும். அதுவும் மனைவிக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு. என்ன நைட்டு வந்து பாருங்கள், உங்கள் எல்லா குடும்பமும் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் இருக்காங்க, அந்த இடத்துல மற்றவங்களும் இருக்காங்க. போயிட்டு என்ன பண்ணுறோம், சைன் போடுறோம். சைன் போட்டதுக்கப்புறம் என் மனைவியை உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போகும்பொழுது நான் ஓடி போய் கார் பார்க்கிங்கில் அழுகிறேன். கார் பார்க்கிங்கில் அழுதுட்டு நான் சொல்கிறேன், டாக்டர் சொல்கிறது உண்மைதான், ஆனால் அந்த டாக்டரை இயக்குறது யார்? நீங்கள் தான். ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறது டாக்டர் தான், அந்த கத்தியை இயக்கிறது யார்? கத்தர் தான். இன்றைக்கு உங்களுக்கும் அநேக வியாதி இருக்கலாம், அநேக போராட்டம் இருக்கலாம், உங்களோட வியாதிக்கு முடியவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லலாம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்க மெடிசனே முடியாது, அதை விட பெரிய மெடிசன் தான் நம்மளோட இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்குமே பெரியவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி தான், தனக்கு இருக்கும் பொழுது எல்லாம் இழந்து முடிஞ்சு கடைசியில் தான் அவருக்கு நம்பிக்கை வருது, இயேசுவால் மாத்திரம்தான் எனக்கு சுகம்னு. அதனால் இதை பார்த்துட்ருக்கேன், எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளையே, டாக்டர் சொல்கிறதெல்லாம் நினச்சி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு சொந்த பந்தம் சொல்கிறத வச்சு யோசிக்காதீங்க. கத்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறாரு, கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய ஜீவன் எடுக்க யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் எந்த டாக்டருடைய வாய் என் பிள்ளை பிழைக்காதுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டருடைய வாய் உன்னுடைய பிள்ளை வயிற்றில் இருந்ததை விட நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு மேலே போய் பார்க்க கத்தர் கிருபை செய்தார். என் மனைவியும் பிள்ளையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு பிறந்து வெளியில் வரும்பொழுது பாருங்கள், என் பிள்ளைக்கு பிறந்த உடனே ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறதுக்கு என் கையில் 1 ரூபா கிடையாது. எல்லோரும் என் கூட இருக்கிறவங்க என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, அதுதான் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வரும்பொழுது அநேக பேச்சுகள் வரும், இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் பொருட்படுத்தேன்னா இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லவே முடியாது. அதே வாய் நாளைக்கு உங்களை என்ன செய்யும், உயர்த்தியும் பேசும். அவங்க அநேக வார்த்தைகளை என்னை துக்கப்படுற விதமாக பேசும்பொழுது கூட நான் ஓடிப்போய் ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு வரும்பொழுது அமெரிக்கா தேசத்திலேருந்து ஒரு கத்தருடைய ஊழியக்காரர் எனக்கு ஒரு 16,500 ரூபா எனக்கு காலையில் போட்டிருக்காரு, உங்கள் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு. கத்தர் என்னுடைய பிள்ளைக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி என்னுடைய குடும்பத்தை வாய்க்க பண்ணி பாருங்கள் கத்தர் நடத்தினார். நடத்தினதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளையோடு வந்தோன்னா அது வரைக்கும் எங்களுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு ஒரு 60,000 ரூபா வரையும், கத்தர் எங்கள் பிள்ளை சிறு வயசுலேருந்து பெரியவங்க இந்த இப்போ வரையும் கத்தர் எங்களை நிறைவாக நடத்தி வாடகை வீட்டில் இருந்து கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அழகான சொந்த வீடு கொடுத்து இன்றைக்கு கத்தருடைய ஊழியத்தை கொடுக்கும் பொழுது கத்தர் என்கிட்ட சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய ஊழியம் எது தெரியுமா, மற்றவங்கள மாதிரி நான் உன்னை அழைக்கலை, ஒரு ப்ராப்பஸியாக உன்னை அழைச்சிருக்கிறேன், அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை உனக்கு அழைச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் தகுதி கிடையாது, அதுக்கு நான் உண்மையில் ஒரு பெரும் பாராட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கத்தர் இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளை எழுப்பு, அநேக நாட்களில் இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளை கத்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக எழுப்புன்னு சொல்லி கத்தர் இன்றைக்கு கடைசி கால சபை சீர்திருத்த ஊழியங்கள் ஃபைனல் ப்ராப்பரேட்டி சர்ச்னு சொல்லி இன்றைக்கு ஆன்லைன்லையும் மீடியாவிலையும் இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் அநேக இடங்களில் என்னுடைய மெர்சி ஜெரேமியான்னு நீங்கள் போனால் பார்க்கலாம். அதுபோல் பாருங்கள் அநேக சாங்கல் பாருங்கள் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நாங்கள் பண்ணுறோம். கத்தர் எங்களை என்ன செய்கிறாரு, தயவாக நடத்துகிறாரு. அதை விட பெரிய விஷயம், எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு அவங்க என்னை கொடுக்கலையோ, எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு என்னை தள்ளுனாங்களோ, எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு வேணான்னு சொன்னாங்களோ, இன்றைக்கு கத்தர் அநேக பாடல்கள் எனக்கு கொடுத்து இன்றைக்கு இப்போ 3-4 பாடல்கள் கத்தர் வெளியில் வர்றதுக்காக இப்போ இருக்குது. அநேக பாடல்கள் மக்கள் மத்தியில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. இன்றைக்குமா இன்றைக்கு ஆகாதுன்னு தள்ளப்பட்ட என்னுடைய கல்லை கத்தர் என் கூட இருந்து நீ நம்புகிற சொந்தம், நீ நம்புகிற பந்தம், நீ நம்புகிற வேலை, நீ நம்புகிற சொத்து சுகம், நீ பார்க்குற எல்லாம் ஓடிடும், எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் உன்னை பார்க்காத ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டே. ஆனால் இதை எங்கேயோ இருந்து ஒரு ஆறுதலுக்காகவோ ஒரு ஆர்வத்தோடு நீ இதை பார்த்துட்ருக்குறல்ல. கத்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ளே இருந்தால் கத்தர் என்ன இன்றைக்கு பயன்படுத்துகிறாருன்னா, இன்றைக்கு அநேகத்துக்கு முன்னாடி கத்தர் எங்கள் குடும்பத்தை நிற்க வைக்கிறானே, ஏன் உன்னை நிற்க வைக்க மாட்டாரா? அம்மா, மனுஷனால் முடியாதது என் கத்தரால் முடியும். அதான் எரேமியா 17:5 இப்படியாக சொல்கிறது. பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அவனுடைய புயபலத்தை தன்னுடைய புயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவனா? அதான் கத்தர் மேலே நீ நம்பிக்கையாக இருந்தனா கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு இந்த சேனல் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இதை நான் பார்க்கும்பொழுது, நான் ஒவ்வொரு சாட்சிகளை நான் பார்க்கும்பொழுது எனக்கு இன்றைக்கு என்னையும் இந்த இடத்துல பேச வைக்கிறாருனா எது தெரியுமா? இந்த ஃபெய்த்து தான், கத்தர் என்னை நடத்திட்டு போகிற வழி தான். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, நீ தனிமையான காணவள இல்லை, நீ துக்கப்பட்டவள் இல்லை, நீ வேதனை காணவள் இல்லை. இன்றைக்கு இந்த சாட்சியை பார்த்துட்ருக்குற நீ இன்றைக்கு உன்னை கொண்டு கத்தர் ஒரு பெரிய காரியத்தை, பெரிய ஒரு எழுப்புதலை கத்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். நீ விசுவாசிக்கணும். இப்பயும் சொல்கிற, உனக்கு சோறு வருந்தான், பணம் இல்லாமல் இருக்கலாம் தான், சொத்து சுகம் இருக்க இல்லாமல் இருக்கலாம் தான், உன்னை குடும்பத்தில் ஒதுக்கி இருக்கலாம், உன்னை பார்க்குறவங்க தள்ளி இருக்கலாம், உன வேணான்னு வெறுத்திருக்கலாம். உன்னையும் ஒருத்தர் நேசித்து என் பிள்ளையை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன். உனக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார்ல, அவர் எப்பேற்பட்டவர். அதான் தாவீது சொல்கிறார் சங்கீதத்தில், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் ஒவ்வொன்றும் நான் ஈஸியாக கிடக்கலை. அவருடைய பலம் அதான் என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் வரையும் இந்த செகண்ட் வரையும் உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருக்கிறேன். இன்னொன்று, உடம்புல அவ்வளோ வியாதி எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இன்னும் உடம்புல ஜீவன் போகிற சூழ்நிலை, அம்மா என்ன உயிரோடு வச்சிருக்கவர், என்ன இதுவரைக்கும் கிருபை நடந்தது, ஒன்று விட்டுருவாரம்மா. அவர் ஒருபோதும் யாரையும் விட மாட்டார். நீ புறஜாதியாக இருக்கலாம், இயேசு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், இயேசு எப்படிப்பட்டவருன்னு தெரியாமல் இருக்கலாம், இந்த காலிங் டிவி மூலமாய் பாஸ்டர் தானியேல் என்ற அந்த சகோதரனுக்கு கர்த்தர் இந்த பாரத்தை கொடுத்து இந்த கடைசி நாட்கள் அநேக ஊழியர்களுடைய சாட்சிகள் அன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்க வச்சிட்ருக்குது. நான் இதை பார்க்கும்பொழுது நான் ஆண்டவரே கேட்ட ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சாட்சிகளும் வித்தியாசமாக இருக்குது, இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய நன்மை செய்திருந்தா, இந்த சேனலில் உன்னுடைய சாட்சியை நீ பகிரு, அநேக மக்களுக்கு அது வெளியில் கொண்டு போகும். இது வந்து பணமெல்லாம் கிடையாதுமா. இன்றைக்கு அநேக சேனல்கள் எனக்கு ரொம்ப துக்கப்படுற விஷயம், நான் யாரையும் குறை சொல்ல வரலம்மா, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு தயவாக வச்சுருக்காரு நிறைவாக. நம்ம அநேகம் பணங்களையோ நம்முடைய பேர் புகழையோ பார்க்குறத விட இலவசமாய் கொடுத்தீர்கள், இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார்ல. இந்த சேனலுடைய நோக்கமே இலவசமாக கர்த்தருடைய சுவிசேஷமும் ஒரு பாவி மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணுன்றது தான் இந்த அன்பு. என்னுடைய அன்பு ஊழியக்காரர் பாஸ்டர் தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இங்கே பாரு. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்காமல் போயிருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் முடிஞ்சிருக்கலாம். இந்த கடைசி நேரம் இந்த ஆஸ்பத்திரியில் நீ இருக்கிற செகண்டில் டாக்டரும் ஜீவன் பிழைக்காதுன்னு இருக்கலாம், கடன் பிரச்சனை எல்லாம் நெருக்கி இருக்கலாம், உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை மாறி இருக்கலாம். யோபு யோபுன்னு சொல்கிறத விட யோபுவை போல் நம்ம அனுமதிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மளுடைய புவலத்துக்கு நம்ம மேலே அன்பாக இருக்காருன்னு. இன்றைக்கு பிரச்சனை பாருங்கள், யோபு எனக்கு படிக்கும் பொழுது ரொம்ப, நான் எப்பயுமே என்னுடைய மெசேஜ் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா யோபுவை நம்ம படிச்சுட்டு பேருக்கு சொல்லக்கூடாது, ஊர்த்து தேசத்தில் ஒரு உத்தமன். எப்படி ஊர்த்து தேசத்தில் உத்தமன்? ஆனால் கடைசியில் யோபு பாருங்கள், சாமில் உட்காரும் பொழுது மனைவி சொல்லிட்டா, எப்படி சொல்லிட்டா, நீ பைத்திய காரியம் என்ன சொல்கிற, உத்தமத்தில் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவள் தூசிச்சிட்றான். அடுத்து அவங்க நண்பர்கள் சொல்லிட்டாங்க, அந்த சாம்பலில் கொடிய பருவில் அதுகள் நக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பருக்களை நக்கும் பொழுது. அவ்வளோ வேதனையிலையும் என் மீட்பரை நான் உயிரோடு பார்ப்பேன், என்னுடைய மாமிச கண்களில் அது நான் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப உடைக்கப்படுமா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த சேனல் அநேக சாட்சிகளை உருவாக்குது வெளியில். நல்லா உண்மையில் இந்த சேனல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சேனலுக்கு முன்னாடி உட்காந்து பேசுவேன்னு தெரியாதது கர்த்தருடைய தயவு, அவருடைய மகப்பெரிய கிருபை. என்னுடைய சிறு வயதிலே குறிச்சிருந்தார் இந்த சேனலில் இந்த டைமில் நீ பேசணும்னு. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு என்ன உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் நான் இங்கே வரும்பொழுது நான் நினச்சி வந்தது வேறம்மா, உண்மையில் நல்ல பெரிய செட்டப்போட பெரிய, ஏன்னா நான் பார்க்கும்பொழுது அப்படி நிறைய பார்த்துருக்குறேன் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய. ஆனால் இங்கே வரும்பொழுது அவருடைய உண்மையுள்ள பாரம், இந்த கடைசி நாட்கள் அவர் வச்சிருக்க அந்த தரிசனம் அபிஷேகம், அவர் என் கூட அந்த மகன் பேசும் பொழுது உறவாடும் பொழுது, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைப்பா. அநேக மக்களை இந்த இடத்துல கொண்டு வாங்க, அநேக தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் ஊழியத்தை பணத்துக்கு சார்ந்து கேஆசிய மாதிரி போகாமல் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக சொல்லுகிற பாரத்தை கொடுங்கன்னு. ஆண்டவரே இந்த பாரத்தை கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் எல்லாம் ஜெபிங்கம்மா. அம்மா உங்கள்கிட்ட பணம் கேட்கல, நீங்கள் ஆண்டவர் ஏவனாக கொடுக்கறது கொடுக்காது உங்கள் இஷ்டம், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு ஒரு ரூபா கேட்கல. ஆனால் உனக்கு செய்த அற்புதத்தை, உனக்கு செய்த அதிசயத்தை, கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்க நீ சொல்லாட்டி இந்த சேனலில் கர்த்தர் வேறு ஒருத்தர் மூலமாக ரட்சிப்பை இந்த கடைசி நாளில் என்ன செய்ய முடியும், வெளியில் கொண்டு வர முடியும். ஏன்னா எஸ்தருக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருந்தார். அவர் வந்து சொல்லும் பொழுது நீ இன்றைக்கு மௌனமாக இருந்தா ரட்சிப்பு வேறு இடத்தால் வரும். எல்லோரும் முழங்கால் போடுவீங்களா? எல்லோரும் முழங்கால் போட்டு உங்களுக்கு என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன வியாதி இருக்கோ, எல்லோரும் அந்த இடத்துல கை வச்சுருங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை, அந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு எசாயாவுக்கு மேலே இருந்த கர்த்தருடைய கரம், எசேக்கியாவுக்கு மேலே இருந்த அந்த கர்த்தருடைய கரம், எஸ்ராவுக்கு மேலே இருந்த கர்த்தருடைய கரம், யோபுக்கு மேலே இருந்த அந்த கர்த்தருடைய கரம், தானியேலுக்கு மேலே இருந்த அந்த கர்த்தருடைய கரம், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே ஆண்டவரே அவங்க என்ன சூழ்நிலைகளில் எந்த தேசத்தில் எப்பேற்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையோடு இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, இந்த சேனல் ஆண்டவரே எந்த இடத்துல போக முடியாத இடத்துல எல்லாம் போயிருக்கோ அங்கே பிசாசுகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துரைத்தனங்கள் வானமண்டல பொல்லாத சேனை அந்தகார லோகாதிபதிகளை நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அக்கினியால் சுட்டெரிக்கும் வெளியேறி போ இயேசுவின் நாமம். ஒரு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை பார்க்க கிருபை செய்யப்பா. இந்த சேனல் முடி கருத்துல போ கொடுக்கிற இன்னும் அநேகம் அநேகம் அநேக ஊழியக்காரர்களை உண்மையாய் எழும்புறவங்களை கொண்டு வாங்க, உண்மையாய் உமக்காக ஓடுகிற தீர்க்கதரிசிகளை எழும்பு பண்ணுங்க ஆண்டவரே. மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே சுவிசேஷர்கள், என்னென்ன பாரம் இருக்கு அவங்க உண்மையாய் ஓடுகிறவங்க, எதை சார்ந்தும் இல்லாமல் ஒரு பாவி மனம் திரும்பத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய நாமம் மகிமைக்காக இருக்க கிருபை செய்யுங்க. இம்மட்டும் எங்களோட சாட்சி ஆண்டவரே நாம் பேசியிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறீங்க. இதில் எந்த குறை இருந்தாலும் எந்த தவறு இருந்தாலும் எங்களை ஒரு விஷயம் மன்னிச்சு கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைக்காக மாத்திரம்தான் நாங்கள் சிறுக நீங்கள் பெருக ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் தானே பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக இந்த சேனலுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெப லைஃப்பில் ஒரே ஒரு ஜெப குறிப்பு இந்த டிவி சேனலில் நினச்சி கொள்ளுங்கள். அன்பான தானியலை அவங்களுடைய குடும்பம் இரண்டு பிள்ளைகள் கத்தர் கொடுத்துருக்கார், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வருகிற நாட்களில் கத்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நான் கத்தருடைய நாமத்தில் இதில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் போகிறோம். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூமா.
1: அன்பான் த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம். உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும். ஆண்டவரே, எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

Oh Jesus, we worship the Lord. Yesuve nagulume aaradhikkrom. நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பின்னனவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கும் முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது, ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்களுமை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்களுமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்த

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே,

எஸ் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன்.

எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்.

ஒருவரும் சேரக்கூடாத ஒடியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நம்முடைய ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாமமில்லை.

நண்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார். நாமும் அவர்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம்.

0: உமக்கொப்பானவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நாங்கள் உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், நீரே பரிசுத்த.
1: செப்டம்பர்
2: மாதத்திலே நமக்கு போதுமானவராக இருந்து இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியிருந்திருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God, the Lord has gathered us in order to hear the promise for the September 2022.
2: ஆர்மியானவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவர் அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us like Mary who was sitting at the feet of the Lord for Jesus Christ.
2: ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை.
1: Whenever we come to gather, the Lord will not send us with empty handed.
2: நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார்.
1: The Lord gives his counsels.
2: நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: He gives the prophetic
2: word. நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: The Lord gives the revelations.
2: கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
1: Each and every word of God, it leads to the victorious path.
2: ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen us in order to shine forth before the people.
2: ஒரு கோணலும் ஒரு மாறுபாடும் நிறைந்த ஒரு சந்ததியிலே நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜீவ வார்த்தை தான் நம்மை ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறது.
1: Though we are living in the midst of a crooked generation, but then the Lord's light is really leading us.
2: Hallelujah. Amen. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.
1: May the Lord help us to catch the Lord word of God firmly.
2: இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
1: When I was waiting at the feet of the Lord has given the promise in which we are going to meditate.
2: எரேமியாவின் புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: Jeremiah 30:19.
2: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
1: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places. The city shall be built upon its own mound and the palace shall remain according to its own plan.
2: வர்த்திக்க பண்ணுவேன்,
1: I will increase.
2: அவர்கள் குறுகி போவதில்லை.
1: They will not be shortened.
2: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
2: எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்.
1: The Lord will reveal his promise through Jeremiah.
2: ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சிறையிருப்பிலே காணப்பட்டார்.
1: And Israelites were under the captivity.
2: எரேமியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே அவர் காணப்பட்டார்.
1: Jeremiah was under lamentation.
2: ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர் அனுமதித்தார்.
1: In the midst of his oppression, the Lord has allowed in the Jeremiah's life.
2: ஆனால் அப்படி பாடுகளின் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவர் விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை கொடுத்தார்.
1: In the midst of sufferings, Jeremiah was there, but then the Lord has revealed a lot of promises through him.
2: அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்.
1: In those days, and Israelites were under captivity.
2: ஆகவே கர்த்தர் 3வது வசனத்தில் சொல்கிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார்.
1: The Lord says, I will turn their captivity.
2: அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார்.
1: I will make them to come back.
2: அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்.
1: They will inherit again.
2: அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று 7வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார்.
1: In 7th verse we read, and it is the trouble.
2: ஆனாலும் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான்.
1: But then they will be delivered from the trouble.
2: ஒரு இக்கட்டு காலத்திலே சிறையிருப்பின் நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கிறார்.
1: When his people were under trouble, under captivity, the Lord has given this promise through the prophet Jeremiah.
2: யாக்கோபு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
1: The Lord calls them as Jacob.
2: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. 10th வசனத்தில்.
1: In 10th verse, my servant Jacob, fear not.
2: கலங்காதே.
1: Don't be dismayed, Israelites.
2: நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை.
1: Jacob shall return, have rest and be quiet, and no one shall make him afraid.
2: 11th வசனத்திலே, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you to save you.
2: உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
1: I will destroy all the nations.

0: Wounds, says the Lord.
1: உன் காயங்களை நான் ஆற்றுவேன்.
0: I will restore health to you and heal you your wounds.
1: அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள்.
0: He wounded you.
1: ஆனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்.
0: I will heal your wounds.
1: இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி 18வது வசனத்திலே
0: 18
1: இரக்கம் செய்வான் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
0: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places.
1: அவனுடைய நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும்.
0: The city shall be built upon its own mound and the palace shall remain according to his own plan.
1: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்.
0: Then out of them shall proceed thanksgiving and voice of
1: அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply them.
1: அவைகள் குறுகி போவதில்லை.
0: They shall not diminish.
1: அவர்களை மகிமைப்படுத்துவேன்.
0: I will glorify them.
1: அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
0: They shall not be small.
1: Hallelujah. உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
0: The Lord will multiply you.
1: உன்னை மகிமைப்படுத்துவார்.
0: He will glorify you.
1: Hallelujah. நீ குறுகி போவதில்லை.
0: You will not be shortened.
1: நீ சிறுமைப்படுவதில்லை.
0: You will not be afflicted.
1: அப்படி என்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சொல்கிறார். நீ குறுகி போவதில்லை.
0: You will never be shortened.
1: நீ சிறுமைப்படுவதில்லை.
0: You will not be afflicted.
1: அதிகமாய் சிறுமைப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் குறுகி போனார்கள்.
0: They were afflicted, they will shorten to the core.
1: குறுகி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்.
0: They were oppressed so much.
1: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 30வது அதிகாரம் 20வது வசனத்தில்
0: 20
1: அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் ஒடுக்கப்பட்டவர்களாய் தம்முடைய ஜனம் காணப்பட்டது.
0: And his people were under oppression.
1: கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் தான் இருக்கிறது.
0: The Lord's eyes upon the oppressed people.
1: ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும்.
0: He wants to save oppressed.
1: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
0: He wants so mercy for them.
1: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
0: He wants to do goodness.
1: இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை.
0: This is the desire of the Lord.
1: ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார்.
0: That's why the Lord says,
1: நான் ரட்சிப்பேன்.
0: I will save the oppressed people.
1: Hallelujah. அருமையானவர்களே,
0: Dear children of God,
1: ஆம், அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒடுங்கி காணப்படுகிறார்கள்.
0: In many people's life, they are all oppressed.
1: அதற்கு காரணம் என்ன?
0: What is the reason?
1: அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்கள்.
0: In many ways, they were oppressed.
1: இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதா?
0: Do you have such experience in your life?
1: போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா?
0: Are you oppressed in the midst of sickness or in the midst of problems?
1: நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று 2 கொரிந்தியர் 4:8 வாசிக்கிறோம்.
0: 2 Corinthians 4:8
1: we read. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி.
0: From any direction you may be oppressed.
1: ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை.
0: We will never be oppressed.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: உன்னை ஒடுக்கி உன் ஆரோக்கியத்தை திருடி
0: நீ
1: பலவீனனாய் காணப்படும்படி வியாதி செய்து விடுகிறது.
0: They may oppress you and make you unhealthy.
1: உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய அநேக பொருட்கள் நஷ்டப்பட்டு போகும்படி உன்னை ஒடுக்குகிறார்கள்.
0: They are oppressing in order to lose all your prosperities and all the financial benefits.
1: ஆரோக்கியம் மாத்திரமல்ல,
0: not only the health,
1: ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல,
0: not only the blessings,
1: மன உளைச்சல்
0: and
1: மன வேதனை
0: and trouble in your
1: மன
0: heart,
1: மன குமுறல்
0: and
1: மன வியாகுலம்
0: agony,
1: இவைகளையும் தந்து உன்னை ஒடுக்குகிறார்கள்.
0: They are oppressing you so much.
1: எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார்.
0: In the midst of oppression, the Lord says,
1: நீ ஒடுங்கி போகலாம்.
0: You may be oppressed.
1: நீ குறுகி போகலாம்.
0: You may be shortened.
1: ஆனால் நான் உன்னை அந்த பயங்கரமான ஒடுக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.
0: I will redeem you from the cruel oppression.
1: பயப்படாத, நீ குறுகி போவதில்லை.
0: Fear not, you will not be shortened.
1: அவ்வளவுதான், எல்லாம் நான் இழந்து விட்டேன்.
0: I lost everything.
1: முன்னிருந்து எல்லாம் குறைஞ்சு போச்சு.
0: Everything is

0: decreased.
1: கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
0: The Lord says, fear not, you will not be shortened.
1: அடிக்கடி அந்த சிந்தை அநேகருக்கு வருகிறது.
0: Many they have thoughts like this.
1: முன்ன இருந்தவர்கள் என் கூட போய் இல்லை.
0: I could not be as I was.
1: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
0: Fear not, you will not be shortened.
1: நீ நினைக்கிறாய்,
0: you are thinking,
1: முன்ன போல எனக்கு பலன் இல்லை என்று.
0: I don't have strength like before.
1: பயப்படாதே,
0: fear not,
1: குறுகி போவதில்லை.
0: You will not be shortened.
1: எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் சரி,
0: everything may be taken off,
1: ஆனால் நீ குறுகி போக மாட்டாய்.
0: You will never be shortened.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ, உன்னை ஆண்டவர் எப்படி வெளியேறப்பட்ட ரத்தம் கொண்டு மீட்டு கொண்டாரோ, அந்த மீட்பை யாராலும் திருட முடியாது.
0: Nobody can steal the redemption of the Lord has given to you.
1: உன்னை ஒடுக்கி, உன்னை வருத்தி, உன்னை வேதனைப்படுத்தினதுனால உன்னுடைய தகுதி குறைந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
0: Because they oppressed you, don't think that your qualification has come down.
1: நீ கசக்கப்பட்டு போகலாம்.
0: You may be crushed.
1: ஒடுக்கப்பட்டு போகலாம்.
0: You may be oppressed.
1: ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அதை நன்றாக கசக்கி கீழே போட்டு மிதிச்சாலும் சரி,
0: though you crush the rupees note,
1: அது மறுபடியும் கையில் எடுத்து அதை கொடுத்தா, ஐயோ கசிக்கு போச்சு அதனால 100 ரூபாய் கழிச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அது 500 ரூபாய் தான்.
0: The 500 means it is 500.
1: அது எவ்வளவு கசிஞ்சு அழுக்கானாலும் சரி, அது 500 ரூபாய் தான்.
0: How much
1: அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
0: The value will be there.
1: அதே போலதான் தேவனுடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவுதான் நீ கசக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனாலும் அது மாறாது.
0: Though you are oppressed or crushed and your value will not come down.
1: ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
0: That's why the Lord says, fear not, you will not be shortened.
1: பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
0: Fear not, you will not be ashamed.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவேதான் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை இந்த நாளிலே கொடுக்கிறார்.
0: That's why the Lord is giving promise in this day.
1: ஏன் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
0: Why they are not shortened?
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார்.
0: Our Lord God wants us to be multiplied.
1: நீ பெருகி போயிருந்தாலும் சரி,
0: Though you are multiplied,
1: நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply you.
1: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply you.
1: உன்னை நான் பெருக பண்ணுவேன்.
0: I will increase you.
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: That's what the Lord says.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருவேளை நம்மை யார் ஒடுக்கினாலும் சரி,
0: Though people may oppress us,
1: கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்தி அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை யாராலும் கெடுக்க முடியாது.
0: Nobody can stop our God. Nobody can spoil our goodness.
1: கர்த்தர் சொல்கிறார் எண்ணாகமம் 11 அதிகாரத்தில் 23 வசனத்தில், மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
0: is his hand shortened?
1: கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
0: இஸ் த லார்ட்ஸ் ஹேண்ட்
1: அல்லேலூயா, நீ குறுகி போனதுனால,
0: பிகாஸ் யூ ஆர் ஷார்ட்டன்ட்,
1: கர்த்தருடைய கை குறுகி போகாது.
0: The Lord's hand will never be shortened.
1: கர்த்தருடைய கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் உங்களுக்கு வரும்.
0: It can be stretched forth.
1: அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுவார்.
0: He can stretch forth his hand for you.
1: கை குறுகி போகவில்லை.
0: His hand is not shortened.
1: வார்த்தையின் மூலமாய் உன்னை சந்திப்பார்.
0: Through the word the Lord will
1: அந்த மோசே வார்த்தை கர்த்தர் செய்யும் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என்ன செய் பார்.
0: Just see whether it will happen according to my word.
1: வார்த்தையின் மூலமாய்,
0: through the word.
1: இரண்டாவது அவருடைய ஆவியின் மூலமாய்,
0: through his spirit.
1: மீகாவின் புத்தகம் 2:7 வசனத்திலே,
0: in Micah 2:7,
1: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ,
0: that are
1: கிரியைகள் இவைகள் தானோ,
0: is the spirit of the Lord straightened?
1: செம்மையாய் நடக்கிறவனின் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ,
0: this is good doings, do not my words to,
1: கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை.
0: The spirit of the Lord is not shortened.
1: கை குறுகி போகவில்லை.
0: His hand is not shortened.
1: Hallelujah. அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை.
0: His word is not shortened.
1: அவருடைய வார்த்தை,
0: His word,
1: அவருடைய ஆவி,
0: His spirit,
1: அவருடைய கரம்,
0: His hand,
1: ஒருபோதும் குறுகி போகவில்லை.
0: It is never be shortened.
1: Hallelujah. இந்த காலவேளையிலே,
0: in this morning,
1: எந்த நிலையில் இருந்தாலும் சரி,
0: whatever may be your condition,
1: அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது,
0: when you call upon his name,
1: கர்த்தர் சொல்கிறார்,
0: the Lord says,
1: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போ,
0: the hands of the
1: கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
0: The hands of the Lord is not shortened for the salvation.
1: Hallelujah. ஆகவே உன்னுடைய குறைவின் மத்தியிலே,
0: in the midst of your weaknesses,
1: உன்னுடைய வெறுமையின் மத்தியிலே,
0: in the midst of emptiness,
1: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
0: The Lord sends his word and multiply you.
1: அவர் உன்னுடைய பலனை அவர் பெருக பண்ணுவார்.
0: He will increase your strength.
1: ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: Isaiah 40 and 29,
1: சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
0: He will increase the strength.
1: அவர் பெருக பண்ணுகிற தேவன்.
0: He will multiply.
1: நம்மை குறுக பண்ணுகிற, குறுகி போக பண்ணுகிற, நம்மை ஒடுக்குகிற, நம்மை பலவிதங்களிலே கசக்கி பிடிக்கிற அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்.
0: Whatever may be our oppression and the Lord is can
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே மறுபடியும் தேவன் உன் வாழ்வை விசாலமாக்குகிறார்.
0: The Lord will widen your ways.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்வை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
0: The Lord is going to multiply you this month.
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் பெருக பண்ண போகிறார்.
0: The Lord will increase your life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: இதோ லட்ச லட்சமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே,
0: the millions of people are committing
1: கோடி கோடி மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே,
0: millions of people are going towards hell
1: என்று ஜெபிக்கும் பொழுது, ஆம், இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, பாவம் செய்வதற்கு மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள்.
0: As the multitude they are running towards sin.
1: உண்மையான தேவனை தேடுவதற்கு மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள்.
0: And people are decreased to seek.
1: ஆனால் பாவமோ பெருகிக் கொண்டே இருக்கிறது.
0: But the sin is increasing.
1: பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது.
0: The sin is increasing.
1: அதனால தான் கர்த்தர் சொன்னார்,
0: That's why the Lord said,
1: அசுத்தமா இருக்கிற இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
0: Let the dirt be dirt.
1: ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
0: Those who are righteous, let them do righteous.
1: பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தம்.
0: Those who are holy, let them be more holy.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த அருமையான நாட்களிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார்.
0: The Lord is making us holy.
1: இன்னும் பரிசுத்தம்,
0: more holiness.
1: இன்னும் ஆண்டவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமையை விட இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
0: Many fold we have to increase in our spiritual life.
1: எரேமியா 11:11 வசனத்தில் வாசிக்கிறபடி,
0: ஜெரேமியா 1:11,
1: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள்.
0: And more than this present stage, 1000 times will
1: increase.
0: More than the current
1: situation. 1000 மடங்கு நான் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார்.
0: The Lord will increase you for
1: Hallelujah.
0: 1000 times.
1: கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்?
0: How the Lord is going to increase you?
1: பெரும் கூட்டமாக அல்ல.
0: Not just multitudes.
1: இன்னைக்கு மனிதர்கள் அறியாமையினாலே பெரும் திரள் திரள் கூட்டமாக விக்கிரகங்களுக்கு ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக பாவம் செய்ய ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக அறியாத காரியங்களுக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: Under ignorance, people are running towards sin and towards idol worship.
1: ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம் அப்படி பெரும் பெரும் திரளாக அல்ல.
0: Not as just multitude.
1: அது மந்தை மந்தையாக பெருகும்.
0: As the flock, it will increase.
1: ஒரு மந்தை ஒரு சபை.
0: The flock is the church.
1: மந்தை மந்தையாகத்தான் பெருகும்.
0: As the flock, it will increase.
1: அதனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
0: That's why the Lord says.
1: எசேக்கியல் 36:37 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: எசேக்கியல் 36,
1: இதோ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்.
0: As the flock increases, I will increase their numbers.
1: உலகத்தாரை போல நரகத்துக்கு போகிற பல கோடி ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பெருக பண்ண மாட்டார்.
0: The Lord will not increase us as the
1: மந்தையை பெருக பண்ணுவது போல.
0: As the flock increases.
1: மந்தை எப்படி பெருகும்?
0: How the flock multiplies.
1: ஒரு ஆடு பல குட்டிகளை போட்டு அந்த மந்தை பெருகுவது போல.
0: One goat will.
1: ஒரு சபையிலே ஒரு விசுவாசி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அந்த சபை பெருகுவது போல.
0: The believer brings a lot of people, the church will increase.
1: மந்தையை பெருக பண்ணுகிறது போல.
0: As the flock increases.
1: நான் மனிதர் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: I will increase the people.
1: இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: in this wonderful morning,
1: கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
0: The Lord who multiplies us.
1: Hallelujah. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய தரிசனம்,
0: The vision.
1: உன்னுடைய எதிர்பார்ப்பு.
0: Your expectation.
1: என்னவா இருக்க வேண்டும்?
0: What should be?
1: ஆண்டவரே,
0: Lord,
1: என்னுடைய ஊழியத்தை,
0: my ministry,
1: என்னுடைய குடும்பத்தை,
0: my family,
1: என்னுடைய எல்லைகளை,
0: my court,
1: ஆண்டவரே விசாலமாக்குவீராக,
0: Lord, you enlarge,
1: என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
0: You have to pray.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. கர்த்தர் சொல்கிறார்,
0: The Lord says,
1: உன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா.
0: You come out from your circle.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏசாயாவின் புத்தகம் 54 அதிகாரத்தில் 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: Isaiah 54 and 2,
1: கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Hallelujah.
0: Enlarge the place of the tent.
1: நீளமாக்கு,
0: lengthen,
1: உறுதிப்படுத்து,
0: and strengthen.
1: நான் அதை பெருக பண்ணுவேன்.
0: I will multiply.
1: Hallelujah. ஒரு உண்மையான விசுவாசி,
0: the true believer,
1: அவனுடைய ஜபம், அவனுடைய வேண்டுதல்,
0: his prayer and petition,
1: அவனுடைய தரிசனம்,
0: the vision,
1: எப்படிப்பட்டதான பெருக்கத்தின் தரிசனமாய் இருக்கும் பொழுது,
0: when it is multiplying vision,
1: கர்த்தர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
0: Definitely the Lord will do the miracle.
1: யாபேசை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 புஸ்தகத்திலே,
0: when you read in Jeremiah
1: 10th vasathile avanukku indha darshanam irundathu.
0: This was his vision.
1: ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது,
0: when he was praying,
1: ஒரு குறுகிய எண்ணத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை.
0: He didn't pray with the shock.
1: அவன் எப்படி ஜெபித்தான்?
0: How did he pray?
1: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அதான் அவனுடைய ஜெபம்.
0: His prayer is enlarge my coast.
1: என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கும்.
0: Enlarge my coast.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Enlarge my coast.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Enlarge my coast.
1: விஸ்தாரமாக்கும்.
0: Enlarge it.
1: விசாலமாக்கும்.
0: Enlarge it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆம், கர்த்தர் சொல்லுகிறார், யாத்ரியாகம புஸ்தகத்தில் 34:24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: when we read the scripture,
1: என்ன வாசிக்கிறோம்?
0: How we read?
1: நான் பிரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன்.
0: I will cast out the nations before
1: you. உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
0: I will enlarge the borders.
1: தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போய் விட்டாய்.
0: You are discouraged.
1: இனிமேல் அவ்வளவுதான்.
0: That's all.
1: இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
0: I cannot step out.
1: இனிமேல் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது.
0: I cannot do anything.
1: எங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான்.
0: My family is like
1: that. எங்களுடைய
0: future is like that.
1: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
0: Everything is over.
1: இல்ல.
0: No.
1: கர்த்தர் சொல்கிறார்,
0: the Lord says,
1: உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன்.
0: I will enlarge your borders.
1: உன் கூடாரத்தை நான் விசாலமாக்குவேன்.
0: I will enlarge your tents.
1: உன் கயிறை நீளமாக்கு.
0: I will strengthen.
1: உன் சிந்தையை நீளமாக்கு. அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
0: That should be our desire.
1: தாகமா இருக்க வேண்டும்.
0: That should be our thirst.
1: Hallelujah. நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்,
0: you should ask the Lord,
1: ஆண்டவரே எங்களை பெருக பண்ணும். ஆண்டவரே,
0: Lord, you multiply,
1: எங்களுடைய வாஞ்சையை பெருக பண்ணும். ஆண்டவரே,
0: multiply our desire,
1: நாங்கள் வர்த்திக்க வேண்டும். ஆண்டவரே,
0: Lord, we have to be increased,
1: நாங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவரே,
0: we have to be satisfied.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது,
0: when you have this kind of desire,
1: Hallelujah, நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி, சங்கீதம் 115:14 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார்.
0: The Lord will multiply you and your
1: உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
0: The Lord will multiply you.
1: பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார்.
0: The Lord will multiply your children.
1: நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்.
0: He said, I will increase you.
1: செப்டம்பர் மாதத்திலே,
0: the month of September,
1: யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ,
0: whoever is expecting,
1: நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும்.
0: You have to be
1: perfect. நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: You have to be multiplying.
1: நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும்.
0: You have to be increased.
1: இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
0: That is God's vision.
1: உபாகமம் 6 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 6:3,
1: இஸ்ரவேலே,
0: ஓ இஸ்ரவேலே,
1: நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
0: and you may be well and with thee,
1: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு,
0: more increase,
1: ஒரு பெரிய முன்னேற்றம்,
0: great,
1: நீ மிகவும் விருத்தி அடைவாய்.
0: You will be increased.
1: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல,
0: David multiplying.
1: Hallelujah.
0: Day by day.
1: ஈசாக் ஈசாக்கு வரவர விருத்தி அடைந்தது போல
0: ஐசாக் வாஸ் இன்க்ரீஸ்ட்
1: நீ வரவர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்
0: யூ வில் பி இன்க்ரீசிங்
1: தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்
0: டே பை டே லைக் டேவிட் யூ வில் பி இன்க்ரீஸ்ட்
1: கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்
0: தி லார்ட் சேஸ் ஐ வில் மல்டிப்ளை
1: நீ விருத்தி அடைவீர்கள்
0: யூ வில் பி என்லார்ஜ்ட்
1: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்
0: யூ வில் பி இன்க்ரீஸ்ட்
1: அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு Hallelujah.
0: Hallelujah. Be careful to Amen. Be increased.
1: ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது
0: when we read about Isaac
1: அவன் ஐசர்வானாகி வரவர விருத்தி அடைந்த அவன் மகா பெரியவனானான்
0: he became rich and he became
1: Hallelujah.
0: Great man
1: வரவர விருத்தி அடைந்த அவன் மகா பெரியவனானான்
0: he increased day by day
1: அவனுக்கு வந்த போராட்டங்களுக்கு அளவில்லை
0: lot of tribulation
1: அவனுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அளவில்லை
0: lot of oppositions
1: அவனுக்கு வந்ததான அவமானத்துக்கு அளவில்லை
0: lot of shame in his life
1: அவனுடைய அவன் வெட்டின துருவுகளை எல்லாம் மண் போட்டு மூடினார்கள்
0: they covered the well
1: ஆனால் அவனோ வரவர விருத்தி அடைந்து கொண்டே போனான்
0: but he increased day by day
1: உன் சத்துருக்களுக்கு உன்னோடுதோமாய் எழும்புவார்கள்
0: maybe enemies will come
1: ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்திலே
0: the month of september
1: எதிர்பார்த்து கொண்டிரு தேவ பிள்ளையே
0: whatever you
1: ஒரு பெரிய முன்னேற்றம்
0: progress
1: ஒரு பெரிய வளர்ச்சி
0: great growth
1: நீ செழித்தோங்குவாய்
0: you will be prosperous
1: ஒரு செழிப்பு
0: the prosperity
1: காத்து கொண்டிருக்கிறது
0: it is waiting
1: என்று கர்த்தர் சொல்கிறார்
0: the lord is saying
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தரிசனம் அதுதான்
0: that is his vision
1: நாம் அந்த வாஞ்சையுள்ளவர்களாய் இருந்தால் போதும்
0: and if you have that desire
1: நமக்கு ஒருவேளை அதற்கேற்ற ஞானம் இல்லாமல் இருக்கலாம்
0: you may be not having wisdom you may not have wisdom
1: ஏட்ட பணம் இல்லையே
0: i don't have money
1: ஏட்ட திறமை இல்லையே
0: i don't have skill
1: நான் எப்படி விருத்தி அடைவேன்
0: how can i be increased
1: என்று நாம் நினைக்கலாம்
0: we may be thinking
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா
0: what the lord will do
1: விருத்தி அடைய வேண்டுமானால்
0: if you want to be increased
1: நீ பண்ண வேண்டுமானால்
0: you want to be multiplying
1: உனக்கு ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பார்
0: the lord will give the grace
1: ரெண்டு கொரிந்தியர் புத்தகத்திலே 9வது அதிகாரம்
0: 8வது
1: வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 8th verse
1: எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரிகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய
0: God is able to make all grace. He is able.
1: சகலவித வித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
0: God is able to make all grace. You may be weak.
1: ஆனால் அவர் வல்லவர்.
0: He is able.
1: நீ சோர்ந்து போயிருக்கலாம்.
0: You may be depressed.
1: ஆனால் அவர் வல்லவர்.
0: He is able.
1: நீ ஒருவேளை பலன் குன்றி போயிருக்கலாம்.
0: You don't have strength.
1: ஆனால் அவர் வல்லவர்.
0: He is able.
1: அவர் வல்லவர்.
0: He is able.
1: நாம் அல்ல.
0: Not me.
1: அவர் வல்லவர்.
0: He is able.
1: அவர் வல்லவர்.
0: He is able.
1: அவர் வல்லவர்.
0: He is able.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: பராக்கிரமசாலி
0: Oh mighty
1: கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்
0: the lord is with you
1: உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல
0: not by your might
1: அவர் வல்லவராய் இருக்கிறபடியால்
0: he is able
1: நிச்சயமாகவே உனக்கு அதற்கேற்ற கிருபை கொடுப்பார்
0: certainly the lord will give grace
1: hallelujah
0: hallelujah
1: அதற்கேற்ற கிருபை கொடுப்பார்
0: he will give the grace
1: அதே 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 2 கொரிந்தியர்ஸ் 9 and 10
1: விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன செய்வார் வர்த்திக பண்ணுவார்
0: மல்டிப்ளை யுவர் சீட்
1: பெருக பண்ணுகிற தேவன்
0: இன்க்ரீஸ் தி ஃப்ரூட்ஸ்
1: வர்த்திக பண்ணுகிற தேவன்
0: தி லார்ட் ஹூ இன்க்ரீசஸ்
1: உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்
0: வாட் ஹி கிவ்ஸ்
1: எடுத்தோன்னா அப்படியே ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க மாட்டார்
0: இமிடியேட்லி வில் நாட் கிவ் தி மல்டிப்ளிகேஷன்
1: கிருபையை கொடுப்பார்
0: ஹி வில் கிவ் தி கிரேஸ்
1: அடுத்து ஒரு விதையை கொடுப்பார்
0: தென் ஹி கிவ்ஸ் தி சீட்
1: அந்த விதையை நீ புதைச்சு வைக்க கூடாது
0: யூ ஷட் நாட் பரி
1: அந்த விதையை விதைக்கணும்
0: யூ ஹேவ் டு சோ
1: ஹalleluya
0: ஹalleluya
1: அது விதைக்கும் பொழுது
0: வென் யூ சோ தி சீட்
1: அது முளைத்தெழும்பும்
0: இட் வில் கம் ஃபோர்த்
1: கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நீ புதைத்து வைப்பதற்காக அல்ல
0: நாட் டு பரி தி திங்ஸ்
1: விதைப்பதற்காக
0: யூ ஹேவ் டு சோ தட்
1: தி தாளந்துகள்
0: your income
1: உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள்
0: all grace
1: எல்லாவற்றையும் புதைத்து வைக்காதே
0: don't bury
1: ஒளித்து வைக்காதே
0: don't hide
1: கர்த்தருக்கு என்று விதைத்து பார்
0: you just sow it for the lord
1: பெரிய அறுவடை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது
0: great harvest
1: நீதியின் விளைச்சல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது
0: the righteousness
1: ஒரு பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது
0: big harvest is waiting
1: கர்த்தருடைய கீழ்
0: ask the lord
1: ஆண்டவரே நான் யாபேசை போல
0: like jabez
1: என் எல்லைகளை நீர் விருத்தியாக்கும் பொழுது
0: increase my borders
1: என் எல்லைகளை நீர் பெரிசாக்கும்
0: பொழுது
1: விசுவாசம் இருந்தால் போதாது.
0: Not enough being faith.
1: விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி தேவையா இருக்கு.
0: Increase in your faith.
1: ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 3:3 பவுல் சொல்கிறார்.
0: 2 தெசலோனிக்கேயர் 1:3.
1: சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால், நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகமாயிருக்கிறபடியினால் அப்படி செய்ய தகுதியா இருக்கிறது.
0: And your faith is increasing abundantly.
1: எதுல விசுவாசம்?
0: In faith.
1: உங்க விசுவாசம் பெருகுச்சுனா
0: the faith is increasing.
1: நாங்களும் பெருகி விருத்தி அடைவோம்.
0: We will be increasing.
1: உங்க விசுவாசம் பெருகினால்
0: if your faith is increasing
1: சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும்.
0: And there will be edification in the church.
1: அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும்.
0: You have to be increased.
1: இரண்டாவது, நாம் தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடைய வேண்டும்.
0: Now knowing knowledge of
1: Colossians
0: God.
1: முதலாதிகாரம் 10வது வசனம்.
0: Colossians 1:10.
1: சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே.
0: Increasing the knowledge of God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும்.
0: Increasing the knowledge of
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: ஆம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நெருங்கி வரும்பொழுது
0: can you come closer unto God?
1: ஆண்டவரே, எனக்கு இன்னும் பணம் கொடுக்கும்.
0: Lord, give more finance.
1: இன்னும் எனக்கு பொருள் கொடுக்கும்.
0: More things.
1: என்று நாம் அதை ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டியதில்லை.
0: Need not ask for it.
1: நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?
0: What we supposed to ask.
1: இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும்.
0: Give more faith.
1: இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும்.
0: Give more hope.
1: இன்னும் எங்களுக்கு தைரியத்தை தாரும்.
0: More
1: சீஷர்கள் அப்படிதான் ஜெபித்தார்கள்.
0: That's why disciples prayed.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே என்ன சொல்லி ஜெபித்தார்கள்?
0: What did they pray?
1: Increase our faith, Lord.
0: Increase our faith, Lord.
1: விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே.
0: Increase our faith, Lord.
1: இயேசுவே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்.
0: Jesus, increase our faith.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: விசுவாசத்தில் பல அளவுகள் உண்டு.
0: There are lot of measures in faith.
1: அற்பமான விசுவாசம்.
0: Simple faith.
1: Little faith.
0: Little faith.
1: அற்பமான விசுவாசம்.
0: Little faith.
1: அதே நேரத்தில் பெரிய விசுவாசம்.
0: The big faith.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உங்களுக்கு அற்ப விசுவாசமா பெரிய விசுவாசம்?
0: Is it little or
1: Romans
0: great?
1: 12 வாசிக்கிறோம்.
0: Romans 12.
1: அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வாசிக்கிறோம்.
0: We read about the measure of faith.
1: ஒரு விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார்.
0: The Lord is giving the measure of faith.
1: உங்கள் விசுவாச அளவு எங்க இருக்கிறது?
0: Where is your measure?
1: Hallelujah. விசுவாச அளவு என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இருந்தாலும் அது அற்பமான விசுவாசமாய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
0: The measure of faith, if it is little, it is not useful.
1: வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது அது பெரிய விசுவாசமாய் மாறுகிறது.
0: If it is working well, it is Hallelujah. Great faith.
1: ஆகவே இந்த காலவேளையிலே,
0: in this morning,
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
0: the month of September,
1: கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே விருத்தி அடைய விரும்புகிறார்.
0: The Lord wants to multiply your faith.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: Knowing God.
1: அபரிசுத்தத்தில் நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: In the holiness.
1: இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம்.
0: More than the present thing.
1: இன்னும் 100 மடங்கு.
0: 104.
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
0: You will be growing.
1: பிசாசு சொல்வான்.
0: The love.
1: ஓ, நீ நல்ல நல்ல நீ ஞானசான எடுத்து இப்ப நீ பெரிய விசுவாசி ஐட்டன் சொல்லுவான்.
0: You will become great believer. No.
1: எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் சரி.
0: How many years it may be.
1: எவ்வளவு நாள் ஆனாலும் சரி.
0: How many days it may be.
1: இன்னும் பரிசுத்தம்.
0: More holiness.
1: இன்னும் பரிசுத்தம்.
0: More holiness.
1: இன்னும் பரிசுத்தம்.
0: More holiness.
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
0: I should grow more.
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
0: I should grow more.
1: நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
0: The path of righteous will be shining like sun.
1: பனையை போல செழித்து ஓங்கி வளருவான்.
0: The righteous will grow like
1: ஒரு செழிப்பும் வாழ்க்கையில வரும்.
0: The process
1: காலவேளையிலே சொல்லுகிறார்.
0: The Lord says in this morning.
1: நீ குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: என் கை குறுகி போகவில்லை.
0: My hand is not shortened.
1: என் வார்த்தைகள் குறுகி போகவில்லை.
0: My words are not shortened.
1: என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை.
0: My spirit is not shortened.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை இன்றைக்கு நான் விசாலமாக்குகிறேன்.
0: I will increase your border.
1: உன் எல்லைகளை நான் விசாலமாக்குகிறேன்.
0: I will increase your tent.
1: உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன்.
0: I will multiply your righteousness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
0: the month of September,
1: கர்த்தர் இந்த ஊழியத்தை சபைகளை எல்லாம் விருத்தி அடைய செய்ய போகிறார்.
0: The Lord is going to increase the church.
1: எப்படி ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே,
0: the Acts of Apostles,
1: சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியிலே பெருகிற்றோ, அதே போல கர்த்தர் பெருக செய்ய போகிறார்.
0: The church was increasing like anything in the time of apostles.
1: Hallelujah.
0: The same way it will grow.
1: ஏனென்றால் கர்த்தர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் வந்துவிட்டோம்.
0: And we have come to the promise is going to be fulfilled.
1: பாவம் பெருகிக் கொண்டிருந்தாலும் சரி.
0: Though the sin is increasing.
1: பல கோடி மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி.
0: Millions may go towards the hell.
1: கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says.
1: என்னுடைய ஜனத்தை
0: my people.
1: நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply them.
1: எரேமியாவின் புத்தகம் 33:22.
0: Jeremiah 33:22.
1: நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply my servants, my Levites.
1: எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply the Levites.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஆம், இந்த செப்டம்பர் மாதத்திலே,
0: the month of September,
1: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
0: The Lord will raise a lot of ministers.
1: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
0: The Lord will increase a lot of ministers.
1: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
0: The Lord will increase the ministers.
1: என் லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will increase my Levites.
1: Hallelujah. Amen. நம்முடைய வாஞ்சை எல்லாம்
0: அவர்
1: ஆண்டவரே,
0: Lord,
1: நீர் பெருக வேண்டும்.
0: You should increase.
1: நீர் பெருக வேண்டும்.
0: You should increase.
1: நாங்கள் சிறுக வேண்டும்.
0: We should decrease.
1: நீர் பெருக வேண்டும்.
0: You should increase.
1: அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது,
0: when you have that desire,
1: தேவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்கிறார்,
0: the Lord says,
1: என் கை குறிப்போ போகவில்லை.
0: My hand is not shortened.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆதி அப்போஸ்தலரின் காலத்திலே,
0: in Acts,
1: அந்த வாஞ்சையோடு தான் ஊழியம் செய்தார்கள்.
0: They did ministry with that desire. What happened?
1: அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு,
0: God's name was multiplied.
1: அங்கே தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
0: God's word was increased.
1: அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் பொழுது,
0: Acts 6:7,
1: தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. Hallelujah.
0: The word of God increased.
1: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
0: And the word of God increases.
1: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
0: When the word of God increases.
1: Amen.
0: Amen.
1: அங்கே சீஷருடைய தொகை பெருகிற்று.
0: The number of disciples.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஆண்டவர் சொல்லுகிறார்,
0: the Lord says,
1: நாம் பல கோடிக்கணக்காக வசனங்களை அச்சிட்டு பிரசுரிக்க வேண்டும்.
0: We have to print lot of verses and
1: பல பாஷைகளிலே வசனங்களை அனுப்ப வேண்டும்.
0: In different languages.
1: உலகம் முழுவதும் கர்த்தருடைய வசனம் துணிக்க வேண்டும்.
0: The Lord of God's word should be spreading.
1: கர்த்தருடைய வசனத்தை யாரும் தடுக்க முடியாது.
0: Nobody could stop the word of God.
1: கர்த்தருடைய வசனம் வல்லமையுள்ளது.
0: It is powerful.
1: கர்த்தருடைய வசனம் குறுகி போவதில்லை.
0: It never be shortened.
1: உம்முடைய வேதம் குறைவில்லாதது.
0: Your word of God.
1: Hallelujah.
0: Having any.
1: உம்முடைய வேதம் குறைவற்றது.
0: Nothing is shortened.
1: அப்போஸ்தலர் 19:20.
0: In Acts 19.
1: 20 வாசிக்கும் பொழுது,
0: 20.
1: இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
0: The word of
1: Alleluia.
0: God increased and prevailed.
1: நம்முடைய வாழ்க்கையிலே,
0: in our lives,
1: நம்மை சோதனை மேற்கொள்ள முடியாது.
0: The temptation cannot prevail.
1: கஷ்டங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
0: And
1: சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
0: Enemies cannot prevail.
1: சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது.
0: Satan cannot prevail.
1: உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
0: Sin cannot prevail.
1: எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடிய வல்லமை தேவ வசனத்தில் மாத்திரமே இருக்கிறது.
0: In God's word.
1: ஆகவே ஆதி அப்போஸ்தலர் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
0: The God's word multiplied.
1: ஆகவே கர்த்தருடைய சகோதரரே,
0: dear children of God.
1: அப்போ 20:32 அப்போஸ்தலர்
0: Acts
1: பவுல் சொல்கிறார், சகோதரரே,
0: Paul says,
1: நீங்கள் பக்தி விருத்தி அடைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் என்ன செய்யறேன்? உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
0: I will commit you for the word of his grace.
1: 2 Corinthians 10:16 வாசிக்கும் பொழுது,
0: 2 Corinthians 10:16,
1: உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது,
0: when your faith is increased,
1: மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று ஹாலேலூயா நம்பிக்கையா இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஆம், இந்த கடைசி நாட்களிலே,
0: in these last days,
1: தேவனுடைய சபையானது,
0: the church of God,
1: அவரை அறிகிற அறிவிலே,
0: in knowledge of knowing God,
1: வசனத்திலே,
0: in the word of God,
1: பக்தி விருத்தியிலே,
0: in the devotion,
1: வளர்ந்து பெருகும் பொழுது,
0: when it is increasing,
1: ஹாலேலூயா, ஊழியங்கள் பெருகும் பொழுது,
0: when the ministry is increasing,
1: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பும் பொழுது,
0: when the God,
1: பெரிய விசாலம் வரும் பொழுது,
0: when the widen,
1: hallelujah,
0: path has come,
1: amen, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவ வசனத்தின் மூலமாய்,
0: through the prevailing word,
1: நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும்.
0: When the fullness comes, all the
1: lacks. பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள்.
0: You get strength after strength.
1: கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
0: The Lord will strengthen you.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
0: the month of September,
1: தேவனுடைய பிள்ளையே,
0: God's people,
1: கர்த்தர் உங்களுடைய குறுகிய வட்டத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருகிறார்.
0: The Lord is bringing all from the small circle.
1: நீங்கள் குறுகி போகவில்லை.
0: He will not be shortened.
1: இப்பொழுது நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம்.
0: You may be small.
1: இப்பொழுது ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம்.
0: You may be oppressed.
1: இப்பொழுது நீங்கள் மிகவும் குறுகிய நிலைமையில இருக்கலாம்.
0: You may be shortened.
1: ஆனால் தேவனுடைய நோக்கம் அதல்ல.
0: It is not God's.
1: யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின தேவன்.
0: The Lord who increases Jabez's
1: border. உன் எல்லையை பெரிதாக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: He is able to increase the border.
1: உன் எல்லையை பெரிதாக்குகிறார்.
0: He is increasing
1: the border. உன் குடும்பத்தை வலதுபுறமும்
0: right side
1: இடதுபுறமும்
0: left side
1: இடம் கொண்டு ஏசாயா 54வது அதிகாரம்
0: Isaiah 54
1: மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
0: You can read.
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: The Lord says.
1: ஏசாயா 54 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்ய போறாய்? பெருக போகிறாய்.
0: You will be multiplied.
1: இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து
0: from this place
1: வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன செய்வாய்? அல்லேலூயா.
0: Right and left you will be increasing.
1: ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது
0: when I started this ministry
1: ஆரம்பத்தில் இந்த விசுவாசிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், நம்ம இப்படி இருக்க கூடாது.
0: We should not be like this.
1: வலதுபுறமோ
0: right side
1: இடதுபுறமோ
0: left side
1: எல்லா இடமும் நம்ம தான் இருக்கணும்.
0: And we have to be
1: இடம் முழுவதும் கர்த்தரே தான் நம் மேன்மைப்படுத்தணும்.
0: We have to glorify the Lord.
1: வாஞ்சித்தார்கள்.
0: They desire.
1: ஆனால் போராட்டங்கள் வந்தது.
0: Lot of tribulation.
1: எதிர்ப்புகள் வந்தது.
0: Lot of opposition.
1: குறுகி போனது போல காணப்பட்டது.
0: It was looking like shortened. அப்பொழுது
1: கர்த்தர் சொன்னார்.
0: Then the Lord said,
1: பயப்படாதே.
0: Fear not.
1: நீங்கள் குறுகி போவதில்லை.
0: You never be shortened.
1: என்றைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தனோ அது நிறைவேற போகிறது.
0: The vision will be fulfilled.
1: அது இந்த செப்டம்பர் மாதத்திலே.
0: The month of September.
1: நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா?
0: Shall we all stand?
1: இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம்.
0: Let us all
1: ஒரே தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம்.
0: Let us
1: இந்த புதிய மாதத்திலே
0: the new month
1: கர்த்தருடைய பிள்ளையே
0: children of God
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் விரிவாக்குகிறார்.
0: The Lord is enlarging your
1: விரிவாக்குகிறார்.
0: He is enlarging
1: விசாலமாக்குகிறார்.
0: He is widening
1: பெரிதாக்குகிறார்.
0: He is
1: நிரப்புகிறார்.
0: He is filling.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஓ hallelujah.
0: Hallelujah.
1: சின்னவன் ஆயிரமும்
0: the small
1: சிறியவன் பலத்த ஜாதியுமாய்
0: மாற
1: போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says he will become mighty.
1: உன்னை கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார்.
0: The Lord will multiply you.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Shall we all praise
1: பெற்றுகொள்,
0: the Lord.
1: பெற்றுகொள். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்.
0: Receive the power.
1: கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்.
0: Receive the anointing.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மந்தை பெருகுவது போல.
0: As the flock increases.
1: மந்தை பெருகுவது போல.
0: As the flock increases.
1: மந்தை பெருகுவது போல.
0: As the flock increases.
1: மந்தை பெருகுவது போல.
0: As the flock increases.
1: என் ஜனத்தை பெருக பண்ணுவேன்.
0: I will increase my
1: people. மனிதரை பெருக பண்ணுவேன்.
0: As the flock increases.
1: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி.
0: Let us all praise God.
1: ஸ்தோத்திரி.
0: Hallelujah. ஹலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர கர்த்தாவே, துதிக்கிற தகப்பனே. ஹலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தாவே, இந்த முதல் நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கர்த்தாவே. நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவரை தவற விடுவது இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய ஒரு வார்த்தையும் ஆண்டவரை விழுந்து போகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே எருமையா சொன்ன வாக்குத்தத்தின்படி நீர் அவர்களை நீர் விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே மறுபடியும் அவர்களை நீர் எழுப்பினது போல உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரப்பா. அந்த ஜனங்களை நீர் ஒன்று கூட்டி ஆண்டவரே ஒரு தேசமாக நீர் மாற்றிருக்கிறது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது கர்த்தாவே. சோத்திருக்கிறோம் அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய நெருக்கத்திலே தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய ஒடுக்கத்திலே தகப்பனே ஸ்தோத்திருக்கிறோம். பிசாசானவன் எதிரானியானவன் எப்படி ஒடுக்கினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தாவே நாங்கள் நொறுங்கி போகிறதில்லை கர்த்தாவே. ஸ்தோத்திருக்கிறோம். நீர் எங்களை வளர செய்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் பெருக செய்கிறீர். எங்களை நீர் வர்த்திக்க பண்ணுகிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, உம்முடைய கை குறுகி போகவில்லை, உம்முடைய ஆவி குறுகிய போகவில்லை, உம்முடைய வார்த்தைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய குறுகாத உம்முடைய கரத்தை கொண்டு, உம்முடைய ஆவியை கொண்டு, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பெருக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த செப்டம்பர்ல கர்த்தாவே ஒரு பெரிய பெருக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விதையை கொடுத்து ஆண்டவரே நீர் பெருக செய்கிற தேவன், ஆண்டவரே பெரிய அறுவடையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாதத்துல ஒரு பெரிய பெருக்கத்தையும் பெரிய அறுவடையையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை அறியல, உம்மை அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்திலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தத்திலே ஒரு பெருக்கம், எங்களுடைய நற்கிரியைகளிலே ஒரு பெரிய பெருக்கம், உமக்கு கொடுக்கிற காரியங்களிலே ஒரு பெரிய பெருக்கம், எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை நீர் கட்டையிடுகிற தேவன். அப்படியே இந்த மாதத்தில் எங்களை செய்வீராக, எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக, எங்களை பெருக பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய எல்லைகளை நீர் பெருக விருத்தியாக்குகிற தேவன், என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குகிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தை நீர் விரிவாக்குகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இடதுபுறமும் வலதுபுறமும் கர்த்தாவே இடம் கொண்டு பெருகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இதோ நீ பொய் சொல்ல நீ மனுப்புத்திரன் அல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களை பெருக பண்ணி கர்த்தாவே எங்களை நீர் வர்த்திக்க பண்ணி நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய வருத்தையும் பெருக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. பிசாசன் வெட்கப்பட்டு போகும்படியாய், ஆண்டவரே எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே கிரியை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி நீர் பெருக பண்ணுகிற தேவன். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: இந்த பாடல்களை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் ஆர். சாம் சசிகுமார், எண் 16, திலகர் தெரு, பாரதியார் நகர், பட்டாபிராம், சென்னை 72. செல்போன் நம்பர் 9941499581.
1: இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் சாட்சி பகர்ந்த வசனத்தாலும் எதிரியை ஜெயித்தார்கள் என்று திருவழிப்பாடம் 12:11 எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தம் ஜெயம் அறிக்கை செய்வோம். அவருடைய திரு ரத்தம் நமக்கு கொண்டு வரும் நன்மைகளை எல்லாம் பாடலாய் பாடி ஜெயம் எடுப்போம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அவரை துதிக்கும் துதியினால் என்னை துதிக்க செய்தாரே, அவரை பாடும் பாடலை என் நாவிலே கொடுத்தாரே. அந்த அன்பு ஆண்டவரை நம் கரங்களை தட்டி பாடுவோமா? துதிக்கும் துதியினாலே.

துன்பங்களை கண்ட வருஷங்களை காட்டி நன்மையினால் என்னை முடிச்சுட்டுவார் என்று சொன்னீரே. அதை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறீரே. உண்மை பாடுகிற ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில